0: here and there.
1: எம் ஏன்னு கேட்டா நம்மளுடைய அநேகருடைய வாழ்க்கை அப்படியே அலசடிப்பட்டு கொண்டே இருக்கு.
0: We are happy one moment.
1: ஒரு நிமிஷம் பார்த்தா நான் சந்தோஷமா
0: இருக்கிறேன். We are angry the other moment.
1: அடுத்த நிமிஷம் பார்த்தால் கோபப்படுகிறோம்.
0: We are very hopeful in one moment.
1: திடீரென்று ஒரு சமயம் நல்ல நம்பிக்கையோட இருக்கிறோம்.
0: The other time then we just do not have any hope at all.
1: ஆனால் இன்னொரு சமயத்தை பார்த்தா நம்பிக்கை அற்றவர்களாகவே இருக்கிறோம்.
0: One morning when you look at them very joyful looking.
1: ஒரு நாள் காலையில் எழுந்தா பார்ப்பதற்கே சந்தோஷமா
0: இருக்கிறோம். 10 minutes later you look very sad.
1: அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா துக்கமா இருக்கிறோம்.
0: We keep moving from one end to the other.
1: இப்படி இங்கேயும் அங்கேயும் அசைந்து அசைந்து கொண்டே
0: இருக்கிறோம். God wants our lives to be unmovable.
1: தேவன் நம்முடைய வாழ்க்கை அசையாத வாழ்க்கையா
0: இருக்க வேண்டும். Is it possible to have an unmovable life?
1: இப்படி அசையாத ஒரு வாழ்க்கை வாழ்வது
0: சாத்தியமானது? I was reading the scriptures.
1: நான் அந்த வசனங்களை வாசிக்கும்.
0: The Lord has given me several scriptures specially from the book of Psalms.
1: சங்கீத புத்தகத்திலிருந்து விசேஷமா அநேக
0: there are several scriptures all over the Bible.
1: வேதத்திலே எல்லா நிறைய வசனங்கள் இதை குறித்து சொல்லியிருக்கு.
0: But for my meditation the Lord gave several scriptures from the book of Psalms.
1: ஆனால் என்னுடைய தியானத்தின் பொழுது தேவனாகிய கர்த்தர் சங்கீத புத்தகத்திலிருந்து அநேக வசனங்களை
0: கொடுத்தார். The Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: be unmovable.
1: அசையாதவர்களாய் இருங்கள்.
0: Now look at this some of the scriptures that I'm going to give to you.
1: நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற சில வசனங்களை நன்றாய் கவனி.
0: As you listen to this word of God,
1: இந்த வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்
0: பொழுது, whatever problems that you go through,
1: நீங்கள் எந்த பிரச்சனையிலூடாய் போய்
0: whatever pains you go through,
1: நீங்கள் எந்த வேதனை கூடாய்
0: இருந்தாலும், whatever difficulties you go through,
1: எந்த கடினமான காரியத்துக்குள்ள
0: you will stand erect and not move.
1: உங்களுடைய வாழ்க்கையானது அசைக்கப்படுகிறதா இல்ல அசைக்கப்படாத வாழ்க்கையா
0: இருக்கு? ஏன் தெரியுமா? The scripture promises that.
1: ஏனென்றால் வசனம் வாக்காய் சொல்கிறது.
0: The scripture gives you the way how not to be moved.
1: எப்படி அசையாமல் இருக்க வேண்டும் என்று அதுக்குரிய வழிகளை வேதம் சொல்கிறது.
0: The Bible says in Psalms 125 and 1.
1: சங்கீத புத்தகம் 125 ஒன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது.
0: This is what we read.
1: அங்க இப்படியாய் வாசிக்கிறோம்.
0: They that trust in the Lord shall be as a mountain which cannot be moved but abideth forever.
1: கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள்.
0: God speaks to you this morning.
1: கர்த்தர் இந்த காலையில் உங்களோடு
0: பேசுகிறார். You are not to be like a person moving here and there and all the time.
1: எப்போது இங்கே அங்கே அசைந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல.
0: Anyone who is trusting in the Lord.
1: கர்த்தரை நம்புகிற எந்த ஒரு மனுஷனானாலும்.
0: Beautifully psalmist says.
1: அந்த அழகாய்
0: சங்கீதக்காரர். They that trust in the Lord.
1: கர்த்தரை நம்புகிறவர்கள்.
0: Shall be as Mount Zion.
1: அவர்கள் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள்.
0: What about Zion, the Mount Zion?
1: அந்த சியோன் பர்வதம் எப்படி
0: which cannot be moved but abided forever.
1: அது அசையாமல் அதே சமயத்தில் நிலைத்திருக்கிற மலையாய்
0: இருக்கும். The mountain cannot be moved.
1: அந்த மலையான பர்வதமான
0: Mount Zion cannot be moved.
1: சியோன் பர்வதம் அசைக்கப்பட முடியாது.
0: Whatever happens around it,
1: அதை சுற்றி என்ன நடந்தாலும்,
0: what happens on it, on the mountain,
1: அந்த மலையின் மேல் என்ன நடந்தாலும்,
0: what happens anywhere else in the against the mountain,
1: அந்த மலைக்கு விரோதமா என்ன சம்பவித்தாலும்,
0: the mountain cannot be moved.
1: அந்த மலையானது அசைக்கவே முடியாது.
0: And it shall abide forever.
1: அசைக்க முடியாதது மாத்திரம் அல்ல, அது நிலைத்து
0: இருக்கும். And the Bible says,
1: வேதம் சொல்கிறது,
0: a believer is like that.
1: ஒரு விசுவாசியும் அப்படித்தான்.
0: Amen. A believer is like that.
1: விசுவாசியும் அப்படித்தான்.
0: If you are a believer,
1: நீங்கள் விசுவாசியானால்,
0: nothing can move you.
1: உங்களை ஒன்றும் அசைத்து விட
0: முடியாது. You are like a Mount Zion.
1: நீங்கள் சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள்.
0: When you stand as a Mount Zion,
1: நீங்கள் சீயோன் பர்வதத்தை போல நிற்கும் பொழுது,
0: whatever happens around you,
1: உன்னை சுற்றில் என்ன நடந்தாலும்,
0: it will keep happening.
1: அது கண்டிப்பா நடந்து கொண்டே தான்
0: இருக்கும். It will keep happening.
1: அது நடந்து கொண்டே தான்
0: இருக்கும். People will throw stones at the mountain.
1: அந்த மலையை பார்த்து கல் எறிவார்கள்.
0: People will try to dig something over the mountain.
1: அந்த மலையின் மேல் ஏதாவது பள்ளம் தோண்ட முயற்சிப்பார்கள்.
0: People will try to make steps over the mountain.
1: அந்த மலையின் மேல் படிக்கட்டு போடுவதற்கு முயற்சி பண்ணுவார்கள்.
0: No matter who does what,
1: யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை,
0: that cannot move the mountain, it will stand there always.
1: யார் என்ன செய்தாலும் அந்த மலை அந்த இடத்திலே நின்ற வண்ணமாகவே இருக்கும்.
0: God wants you.
1: நீ தேவனாகிய
0: கர்த்தர் whatever happens around you,
1: உன்னை சுற்றில் என்ன நடந்தாலும்,
0: what happens in you,
1: உனக்குள்ள என்ன நடந்தாலும்,
0: whatever is being spoken against you,
1: உங்களுக்கு விரோதமா என்ன பேசப்பட்டாலும்,
0: nothing will move you.
1: ஒன்றும் உங்களை அசைக்க
0: முடியாது. Because God has called you not to be a little small dust but God has called you to be a Mount Zion.
1: தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தூசியாக அல்ல ஒரு பர்வதமாக இருக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Say with me.
1: என்னோட கூட சேர்ந்து சொல்லு.
0: I am not a dust.
1: நான் தூசி கிடையாது.
0: I am not a little stone.
1: நான் சின்ன கல்லும் கிடையாது.
0: நான் சீயோன் பர்வதத்தை போன்றவன்.
1: நான் சீயோன் பர்வதத்தை போன்றவன்.
0: என்னை அசைக்க முடியாது.
1: என்னை அசைக்க முடியாது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம்.
1: அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல.
0: உங்களே பார்த்து சொல்லுங்க.
1: உங்களை பார்த்து
0: பேர் சொல்லுங்க. பிரதாப் சிங், நீ அசையாமல் நிலைத்திருக்கும்படியான சியோன் பர்வதத்தை போன்றவன். Hallelujah.
1: Hallelujah.
0: You need to speak to you about it.
1: நீங்க உங்களை குறித்து அப்படி பேசணும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You know, when I was in college in the 1967 to 70, one of my professors told me,
1: oru enakku perasiriyan nenathile epdi sonna,
0: every morning that when you wake up,
1: ovvoru naala kaalai elundha udane,
0: if you want to keep your life happy one,
1: ungalaude vaalkai sandoshama irukkanum,
0: you must elundha udane you must repeat these words.
1: Elundha udane indha vaarthaiyai nee sollanum.
0: This is the day that the Lord has made.
1: Indha naal kartar undu panina naal.
0: I will rejoice and I will be glad in it.
1: Indha naalile naan சந்தோஷப்பட்டு களி குறவே
0: செய்வேன். I choose to be happy.
1: நான் களி கூறும்படிக்கு தெரிந்து
0: கொள்ள. I choose not to cry.
1: நான் இனி அழுவதற்கு அழ மாட்டேன்.
0: I choose not to be disappointed.
1: நான் ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று தீர்மானிக்கிறேன்.
0: Whatever happens around me,
1: என்னை சுற்றி என்ன நடந்தாலும்,
0: you begin to keep saying that.
1: இந்த வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டு,
0: and you will find that the day will be a happy one for you.
1: செய்தால் அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளா இருக்கும் என்று சொன்னார்.
0: I used to do that very regularly.
1: கொஞ்சம் முன்பாக நான் அதையெல்லாம் செய்து
0: கொண்டேன். பட் I stopped it also for some time.
1: சில காலங்கள் அப்படி நிறுத்தி விட்டேன்.
0: But then when I began to think about it,
1: அவைகளை குறித்து திரும்பவுமா நான் யோசிக்கும்.
0: The days I mentioned it,
1: நான் உங்களுக்கு சொன்ன அந்த நாட்கள்,
0: the day I mentioned this is the day that the Lord has made,
1: இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று நான் சொன்ன மறுபடியும்,
0: I am going to rejoice and be glad in it.
1: நான் இதிலே மகிழ்ந்து களி கூறுவேன் என்று
0: சொன்னும். Those days I have been joyful.
1: அந்த நாளெல்லாம் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாதா இருந்தேன்.
0: Whenever I did not say that,
1: நான் எப்பலாம் அதை சொல்லலியோ,
0: the days were fluctuating.
1: அந்த நாட்கள் அப்படி இப்படிமாய் தான் இருந்தது.
0: It was not a happy day for me.
1: அது மகிழ்ச்சியான நாட்களா இல்லை.
0: Because it is in the hands and the mouth and the tongue of the believer to be happy, to choose happiness or to choose sadness and disappointment.
1: ஒரு நாளினுடைய மகிழ்ச்சியும் துக்கமும் யாருடைய கையிலும் வாயிலும் இருக்கிறது என்று கேட்டால், ஒரு விசுவாசியினுடைய தீர்மானத்திலும் நாவிலும் அவருடைய பேச்சிலும் தான் இருக்கிறது.
0: We read a testimony this morning about Anandan.
1: ஆனந்தன் அவர்களை குறித்த ஒரு சாட்சியை வாசித்தோம்.
0: His daughter called me from the hospital.
1: அவருடைய மகள் என்னோட மருத்துவமனையில் இருந்து அழைத்தார்கள்.
0: ஐயா, எங்க அப்பா கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல.
1: எங்க அப்பா கொஞ்சம் கூட அசைய முடியல.
0: And it was late in the night.
1: அது நடுராத்திரி ஆயிட்டு.
0: And then அப்பா கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல.
1: அப்பா கொஞ்சம் கூட அசையல.
0: He does not know what to do.
1: என்ன செய்யறதுன்னு தெரியல.
0: And he is also blabbering.
1: அப்படியே ஏதோ பிடித்துக் கொண்டிருக்கிறார்.
0: Please pray for him.
1: அவர்க்காய் தயவு செய்து ஜெபியுங்கள் என்று
0: சொன்னார். And his daughter-in-law Priya was there.
1: அவருடைய மருமக பிரியா வந்தார்கள்.
0: And so I asked them to get the phone to him.
1: அவருக்கு நேரா அந்த அலைபேசி வையுங்கள் என்று சொன்னார்.
0: I told him.
1: அவர்த்தில சொன்னேன்.
0: When I pray,
1: நான் ஜெபிக்கும்போது,
0: you should believe that God is going to touch you.
1: கர்த்தரன்ன தொடுவார் நீங்க முதல்ல விசுவாசிங்க.
0: And if you don't believe,
1: நீங்க விசுவாசிக்காத
0: Nothing is going to happen to you. But if you believe,
1: நீங்க விசுவாசிச்சா
0: something beautiful will happen.
1: ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னார்.
0: And so he said, yes, yeah, I'll believe.
1: உடனே அவர் சொன்னார், ஐயா நான் நம்புறேன்.
0: So at the middle of the night,
1: அந்த நடுராத்திரியில,
0: I prayed for him over the phone.
1: தன் தொலைபேசி மூலமாக அவர்க்காய் ஜெபித்தேன்.
0: And then later on I called in the early in the morning.
1: அதிகாலை வேளையில அந்த சகோ மகளை அழைத்து கேட்டேன்.
0: Or at least she had called me, and so I did not leave. I received the call, so I called back.
1: And when I called,
0: and the man himself answered the phone.
1: அந்த சகோதரனே
0: போன் எடுத்து பேசி. Mr. Anand answered the phone.
1: அவரே அந்த போன் எடுத்து பேசி.
0: And he told me.
1: அவர் இப்படி சொன்னார்.
0: ஐயா, the moment you prayed and put the phone down.
1: ஐயா, நீங்க ஜெபித்து தொலைபேசி வைத்த மாத்திரமே.
0: I felt a strength in my body.
1: என்னுடைய சரீரத்திலே ஒரு பலத்தை உணர்ந்தேன்.
0: I started walking in the morning.
1: நான் நடக்க ஆரம்பித்தேன்.
0: I went back to work this morning.
1: காலையிலே வேலைக்கும் போய்
0: I want to say that it is not because of the prayer of Pratap Singh.
1: அது பாஸ்டருடைய ஒரு ஜெபத்தினாலே அல்ல.
0: It is because of his belief.
1: அவருடைய விசுவாசத்தை
0: The Lord will do good to me.
1: கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்ற
0: நம்பிக்கை. He will do good to me.
1: கர்த்தர் நிச்சயமாய் நம்மை செய்வார்
0: என்ற நம்பிக்கை. Hallelujah.
1: Hallelujah.
0: The Bible says.
1: வேதம் சொல்லுகிறது.
0: They that trust in the Lord.
1: கர்த்தரை நம்புகிறவர்கள்.
0: This is the day that the Lord has made.
1: இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
0: I tell you this morning.
1: இந்த காலை வேளையில உங்களுக்கு
0: I know that you are in a situation of weeping.
1: நீங்க அழுகிற நேர சூழ்நிலையில தான் இருக்கீங்க.
0: I know that you are in a situation of pain.
1: நீங்கள் வேதனையின் மத்தியில தான் இருக்கீங்க.
0: I know that you are in a situation of shame.
1: ஒரு பெரிய அவமானத் வெக்கத்தின் சூழ்நிலையில
0: I know that you are in a situation of intimidation as well.
1: ரொம்ப நெருக்கமான கடினமான சூழ்நிலையில
0: whatever it is.
1: எந்த சூழ்நிலை இருந்தாலும்
0: begin to confess to the Lord.
1: இன்றைக்கு நீங்கள் வாயை திறந்து
0: and begin to say from your mouth.
1: உங்கள் வாயிலிருந்து இருதயத்தில் சொல்லுங்க.
0: This is the day that the Lord has made.
1: என்ன சொல்லணும்? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
0: I will rejoice and I will be glad in it.
1: நான் மகிழ்ந்து இதிலே நான் களி கூறுவேன்.
0: I don't care what happens.
1: எனக்கு என்ன சுத்தி நடந்தாலும்
0: பரவாயில்லை. I am going to be happy.
1: நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்.
0: And if you make that decision
1: and the thirmanathai neengal edutha
0: I promise to you from the scriptures
1: indha veda vasanathinudi adipadiyil ungalku nichayam
0: no matter how much disgusting the day is
1: avaru evvalavu mosamana naala irundha
0: you will begin to feel the joy of the lord coming into your heart
1: kartharudaiya magichiyanadu ungal irudhayathai aalugiradhai neengal anubavikka mudiyum
0: and when the joy of the lord gets into your heart
1: and the kartharudaiya magichu ungal ullathukkale vandutta
0: the bible very clearly says
1: vedam viga telivai solugiradhu
0: the joy of the lord is my strength
1: மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பலன்
0: That is my strength
1: அதுதான் என்னுடைய பலன்
0: What is my strength
1: என் பலன் என்ன
0: Not my money is my not my strength
1: என் பணம் என்னுடைய பலன் கிடையாது
0: My position is not my strength
1: என் அந்தஸ்து என்ன
0: My degree is not my strength
1: என் பட்டப்படிப்புகள் பலன் கிடையாது
0: My influence is not my strength
1: என் செல்வாக்குகள் எனக்கு பலன் கிடையாது
0: The joy of the Lord is my strength
1: ஆனால் நான் பலன் எதுவென்று கேட்டால் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிற மகிழ்ச்சியே என் பலன்
0: Hallelujah
1: Hallelujah
0: Hallelujah
1: Hallelujah
0: Decide today.
1: இன்னைக்கு தீர்மானிங்க.
0: Trust in the Lord.
1: கர்த்தரை நம்புங்கள்.
0: When you begin to trust in the Lord.
1: கர்த்தரை நம்பினா.
0: You will feel the joy of the Lord entering in your heart.
1: கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்துக்குள்ளே நுழைவதை நீங்கள் காண முடியும்.
0: You will feel the joy of the Lord surrounding your life.
1: உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிழ்ச்சி சுற்றுகிறதை
0: காண முடியும். And when this happens to you.
1: அப்படி சம்பவிக்கும் பொழுது.
0: Nothing can move you.
1: உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது.
0: And then the Bible word will become true.
1: அப்பொழுது அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையானது.
0: That is they that trust the Lord.
1: கர்த்தரை நம்புகிறவர்கள்.
0: Shall be as mount Zion
1: avagal Sion parvathathil
0: which cannot be moved
1: adu eppadi endru kettal asayamal
0: but abiding forever
1: nilaithirukkira oru maramam parvathamai irukkum
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: enna nadanthal sir
1: enna nadanthal
0: amen
1: amen
0: number 2
1: rendavalaga
0: this is a very very important psalm
1: உண்மையில ஒரு முக்கியமான சங்கீதம் இது
0: as you read this psalm
1: இந்த சங்கீதத்தை வாசிக்க
0: I believe that everyone will feel that you are not at all abiding
1: நீங்கள் அதை வாசிக்க வாசிக்க நான் இன்னும் உறுதியா இருக்க வேண்டுமே என்கிறதான அந்த உணர்வை பெறுவீர்கள்
0: நான் அன்மோபிள் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும்
1: நான் அசைக்கப்படாதவன இல்ல
0: எல்லாம் அசைஞ்சிட்டு தான் இருக்கிறேன்
1: எல்லாம் அசைஞ்சிட்டு தான் இருக்கிறேன்
0: if you read the psalms that I am going to read to you
1: நான் உங்களுக்கு வாசிக்கிற இந்த சங்கீதலாம் வாசிக்க வாசிக்க
0: this is addressing to every believer
1: இது எல்லா விசுவாசிகளுக்கும் நேராய் வருகிறது
0: and every pastor
1: எல்லா போதகர்களுக்கும்
0: every bishop
1: எல்லா பிஷப்புக்கும் நேராய்
0: no matter who it is
1: அது யாரா இருந்தாலும்
0: this word is addressed to everyone
1: இந்த வசனம் அத்தனை பேரிய சந்திக்கிறதா
0: and I want you to turn with me to the psalm 15
1: 15ஆம் சங்கீதத்துக்கு நேராய் திருப்பி கொள்ளுங்கள்
0: what does 15 psalm say
1: 15ஆம் வசனம் என்ன சொல்கிறது
0: the very first word says
1: முதல் வசனம் சொல்கிறது
0: lord who shall abide in thy tabernacle
1: கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில்
0: தங்குவான் who shall dwell in thy holy hill
1: யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்
0: and it does not say
1: அது இப்படி சொல்லல
0: he that prays 24 hours
1: 24 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க அப்படி சொல்லல
0: it does not say that one who knows the bible by heart from cover to cover
1: and the vedathrudeya mudal pagudiyilirundu kadaisi pagudhi varaikkum manapaadamai therindhavargal endru
0: solla it does not say he that just always attends the church regularly
1: eppodu aalayathukku thavaraama varugiravargal endru ange sollala
0: now all of these things are very necessary
1: idella oru viswasiyude vaalkaikkum miga mukkiyamaanadhu
0: but actually
1: ana unmai kaaranam
0: who will dwell in the tabernacle of God.
1: கர்த்தருடைய கூடாரத்திலே யார் தங்க முடியும் தெரியுமா?
0: Second verse says.
1: இரண்டாம் வசனம் சொல்லுகிறது.
0: He that walketh uprightly.
1: உத்தமனாய் நடந்து.
0: And walketh righteousness.
1: நீதியை நடப்பித்து.
0: And speaketh the truth in his heart.
1: மனதார சத்தியத்தை பேசுகிற.
0: And as I speak to you.
1: நான் உங்களிடத்திலே பேசுகிறேன்.
0: I am speaking to myself.
1: நான் எனக்கு நானே பேசுகிறேன்.
0: I am speaking to you.
1: உங்களோடும் பேசுகிறேன்.
0: Are you really unmovable?
1: நீங்கள் அசையாதவர்களாய் இருக்கிறீர்களா?
0: Are you walking uprightly?
1: நீங்கள் உத்தமனாய் நடக்கிறீர்களா?
0: Are you walking righteousness?
1: நீங்கள் நீதியை நடப்பிக்கிறீர்களா?
0: Are you speaking the truth in your heart?
1: மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களா?
0: And then in verse 33.
1: மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறது.
0: He that backbiteth not with his tongue.
1: அவன் தன் நாவினாலே புறம் கூறாமலும்.
0: அவளை பத்தி அவனை பத்தி அங்கேயும் இங்கேயும் போய் சொல்லாதவன்.
1: அவன் அவளை பற்றி மற்றவர்களை பற்றி அங்கேயும் இங்கேயும் சொல்லாதவன்.
0: Nor doeth evil to his neighbor.
1: தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும்.
0: Not taketh up a reproach against his neighbor.
1: தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமல்.
0: யாராலும் ஒருத்தர் மற்றவங்களை வந்து சொன்னா சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்காதவன்.
1: அப்படி கேட்காதவன்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அயலானுடைய பேச்சு கேட்காதவன்.
1: அயலானுடைய பேச்ச கேட்காதவன்.
0: And then verse 4.
1: நான்காம் வசனம்.
0: In whose eyes the vile person is contemned.
1: ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன்.
0: But he honoreth them that fear the Lord.
1: கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான்.
0: He that sweareth to his own hurt and changeth not.

0: செய்கிறவன் அதான் இப்படித்தான். ஒன்னாம் வசனத்திலிருந்து அஞ்சாம் வசனம் வரைக்கும் நான் வாசித்தேன்.
1: ஒன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும்,
0: அந்த ஒன்னாவது வசனத்திலிருந்து
1: ஒன்றாம் வசனத்தில்
0: அஞ்சாம் வசனத்தின் வரைக்கும்
1: ஐந்தாம் வசனம்,
0: அப்படியே செய்கிறவன்,
1: அப்படியே செய்கிறவன்,
0: என்ன அழகா சொல்லிக்கு பாத்தீங்களா, இப்படி செய்கிறவன்,
1: இப்படி செய்கிறவன்
0: ஞாயிறுதோறும்,
1: ஞாயிறுதோறும்
0: அசைக்கப்படுவதில்லை,
1: அசைக்கப்படுவதில்லை
0: இல்ல. என்ன சொல்லிருக்கு,
1: என்ன
0: சொல்லிருக்கு,
1: என்றென்றைக்கு,
0: எவ்வளவு நாளைக்கு, வெளியே இருக்கிறவங்க சொல்லுங்க எவ்வளவு நாளைக்கு, என்றென்றைக்கும்,
1: என்றென்றைக்கும்,
0: இப்படி செய்கிறவன்,
1: இப்படி செய்கிறவன்
0: சொல்லுங்க, இப்படி செய்கிறவன், எப்படி செய்கிறவன், நாவினாலே புறங்கூறாதவன், ஆமென், தோழனுக்கு தீங்கு செய்யாதவன், அயலால் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவன், கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன், உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான் என்று கேட்டால், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும்
1: அல்லேலூயா.
0: கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகிற பிரயாசை விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் அசையாதவர்களாயிருங்கள்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்ப நீ அசையாதவனாய் இருக்க முடியுமா? அசையாதவனாய் இருக்க முடியுமா? இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: ஏன் என்று கேட்டால், ஒன்றாவதாக நான் சியோன் பர்வதத்தை போன்றவன், நான் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ சியோன் பர்வதமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ ஒரு மணல் மேடா இருக்கும்படி தெரிந்து கொள்ளவில்லை. காற்றடிச்சா மணல் அடிச்சுட்டே போயிடும், மழை பெஞ்சுனா கரைஞ்சு போகும். அப்படி இருக்கும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. காற்றடித்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அங்கேயே நிலைத்து நிற்கத்தக்கதான சியோன் பர்வதமாய் இருக்கும்படி என் பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, உத்தமனாய் நடப்பேன், நீதியை நடப்பிப்பேன், மனதார சத்தியத்தை பேசுவேன், என் நாவினால் புறங்கூற மாட்டேன், தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டேன், மற்றவர்கள் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கேட்க மாட்டேன், கர்த்தருக்கு பயந்தவனை கனம் பண்ணுவேன், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் நான் தவற மாட்டேன், நான் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டேன். நான் இந்த இடத்துல சொல்லணும், இந்த சபையில கூட பணத்தை வட்டி கொடுக்குறவங்க யாராலும் இருந்தீங்கன்னா நீங்க உருப்பட மாட்டீங்க. நான் பிளாட்ஃபார்ம்ல புல்பீட்ல இருந்து சொல்றேன், உன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கறதுக்காக கடவுளும் கையில பணத்தை கொடுக்கல, உதவி செய்யும்படி ஆகி கொடுத்திருக்கிறார், உபயோகிக்கும்படி ஆகி கொடுத்திருக்கிறார். அதுவும் இன்னும் சிலர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, தயவுசெய்து மன்னிங்க, ஏன்னா அப்படிப்பட்டவங்களும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கணும். பணத்தை ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கி, பிரதர் 1000 ரூபாய் அவசியமா இருக்கும், கொஞ்சம் கொடுங்க பிரதர், அவர் வாங்குறது எப்படி வாங்குவாரு, வட்டி இல்லாம வாங்குவார், வாங்கிட்டு கொடுக்கறது எப்படி கொடுப்பாரு, 10 வட்டி கொடுப்பாரு, எவ்வளவுக்கு வாங்கினது, எப்படி வாங்கினதும் கடன் தான், ஆனா வாங்கினது எப்படி வாங்கியிருக்காரு, சத்தமா சொல்லுங்களேன், வட்டி இல்லாம வாங்கிட்டாரு, கொடுக்கறது எப்படி கொடுத்திருக்காரு, ஜாக்கிரத, தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கறவன் அசைஞ்சுகிட்டே இருப்பான், வியாதி வந்தா அசைவான், தொல்லை வந்தா அசைவான், தீமை வந்தா அசைவான், அவன் உருப்படியா நிக்க மாட்டான். அப்புறம் என்ன சொல்லிருக்கு, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காதவன், விசுவாசி லஞ்சம் வாங்க கூடாது. ஆமென். இப்படி செய்கிறவன் என் இப்படி இருக்கிறான், இப்படி செய்கிறவன் சொல்லுங்க, இப்படி செய்கிறவன். இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், பணத்தை வட்டிக்கு கூடாதவன், குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காதவன், இப்படி செய்கிறவன் எப்போது அசைக்கப்படுவான். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். மூன்றாவதாக வாசிங்க, நான் சொன்னேன் இதெல்லாம் சங்கீதத்தில் தான் நிறைய வசனம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி, 16:8 இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது,
1: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
0: நான் இன்றைக்கு உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னன்னு கேட்டால், என்ன சொல்லிட்டு இருக்கேன்,

0: அசையாத எதற்கு அசையாதவன் அவனுடைய அவன் யாரு? கர்த்தருடைய சன்னிதானத்தில் தன்னுடைய பிரயாசை காட்டுகிறவன். அவனுடைய பிரயாசை எப்படி இல்லை என்று அறிந்தவன், விருதாவாயிராது என்று அறிந்தவன். கர்த்தருடைய சன்னிதானத்தில் உன் பிரயாசை விருதாவாய் இருக்கக்கூடாது, வீணா போகக்கூடாதுன்னு சொன்னா முதலாவது என்ன செய்ய வேண்டும்? முதல் போன வாரம் சொன்ன பிரசங்கம், உறுதிப்பட்டவர்களாயிருக்கணும். என்ன செய்யணும்? உறுதிப்பட்டவர்களாயிருக்கணும். ரெண்டாவதாக அசையாதவர்களாயிருக்கணும். அசையாதவர்களாயிருக்கணும். அசையாதவர்கள் எப்படி இருக்க, அசையாதவர்கள் எப்படி இருக்கணும்? அசையாத சியோன் பர்வதத்தை போல இருக்கணும். அடுத்தது உத்தமனாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும், நாவினால் புறம் கூறாமல் இருக்கணும், தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும், அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கணும். ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் என்ன செய்கிறான்? நீங்க யோசிக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது, நான் கர்த்தருக்கு பயந்தவனை கனம் பண்றேனா? என் நண்பனுக்கு நான் தீங்கு செய்திருக்கிறேனா? புறங்கூறி திரிகிறேனா? சபையை பத்தி, ஊழியக்காரனை பத்தி, விசுவாசியை பத்தி அங்கு இங்கேயும் புறங்கூறி திரிகிறேனா? ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். எப்படி ஆணையிட்டதில்? ஒரு கடன் வாங்குற, கடன் வாங்கிட்டு என்ன சொல்ற? கடன் வாங்கக்கூடாது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் ஆமா, ஆனா சூழ்நிலை நிமித்தமா என்ன செய்தாச்சு? வாங்கியாச்சு. வாங்கிட்டு சொல்ற 15ஆம் தேதி கொடுத்துறேன் பிரதர். 15ஆம் தேதி தேடி வந்து ஆளே இருக்க மாட்டார். போனங்க சுவிட்ச் ஆஃபா இருக்கும். சோ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ பிரதர், உங்களை தேடித்தான் வந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு முடியலன்னு நினைச்சேன். கொடுக்கல. 18ஆம் தேதி, 15ஆம் தேதி போச்சு, 18ஆம் தேதி போச்சு, 22ஆம் தேதி போச்சு, 29ஆம் தேதி போச்சு, அப்புறம் மாச கணக்கு போச்சு, வருஷ கணக்கு போச்சு. என்ன மட்டும் கொடுக்கல, காசு மட்டும் கொடுக்கல. கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறவங்களை பத்தி நான் சொல்றேன். வாங்குறதுக்கு தயவுசெய்து, நான் சில பாஷைகள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது, வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது யாரும் வருத்தப்படாதீங்க. ஆனா நான் வந்து இந்த கலெக்டிங் ஏஜென்சி மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கலெக்டிங் ஏஜென்சி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல ஒரு சைக்கிள்ல போறவனை பார்த்து கூப்பிடும். ரோட்ல வந்து என்ன வச்சு வித்துட்டு இருப்பான், பைக் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. சைக்கிளில் போறவங்க, சார் நீங்கெல்லாம் சைக்கிளில் போகலாமா சார்? பைக் வாங்குங்க சார், மாதம் இவ்வளோதான், எவ்வளோதான் ஒரு அமௌண்ட் சொல்லி இஎம்ஐ இவ்வளோதான் சார், வாங்கிட்டு போங்க சார். ஒரு சொல்லுவார், எனக்கு அது கட்டுறதுக்கெல்லாம் பணம் பத்தா சார். உங்களை பார்த்தா இப்படி இருக்கே சார், ஒரு பைக் வாங்கிட்டு போங்க சார், ரொம்ப ஈஸி சார். அவன் பேசுகிற பேச்சில் இவர் மயங்கிடுவார். மயங்கி கையோடு இதெல்லாம் எழுதி கொடுத்து வீட்டில் பைக் வருவார், பைக்கோடு வருவார். வீட்டில் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அடேங்கப்பா எங்கள் வீட்டுக்காரர் பைக் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. 2 மாதம் ஒழுங்காக இஎம்ஐ கட்டினார். 3வது மாதம் டியூ கட்ட முடியல, 4வது மாதமும் கட்ட முடியல. ஆள் வீட்டுக்கு வந்து நிற்கிறான். அன்னைக்கு, சார் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு சார், நீங்கள்லாம் இப்படி போகலாமா, பைக்கில் போக வேண்டிய ஆள் சார் அப்படின்னு சொன்ன அதே ஆள் உங்கள்கிட்ட சொல்லுவான், ஐயா அறிவு இருக்காயா, உனக்கெல்லாம் ஒரு பைக் ஒரு கேடாக்கும். எப்படி உனக்கு? இல்லை நான் சொல்றது சும்மா பேச்சு கிடையாது, இது டெய்லி நடக்குது, பட்டணத்தில் நடக்குது. ஒருவேளை நம்ம சபையிலே சிலர் அந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, மன்னிக்கும். என்ன சொல்றான்? உனக்கெல்லாம் ஒரு பைக் ஒரு கேடா, உனக்கு கார் ஒரு கேடா, வாங்கின பணத்தை ஒன்றா அவன் அப்படி நாக்க பிடுங்கிட்டு சாகனம் போல கஷ்டப்படுற அளவுக்கு அவனை பேசிடுவான். ஜாக்கிரதை, நீ வாங்கின பணத்தை வாங்கின தேதியில கொடுக்க முடிஞ்சா வாங்கு, வாங்காத ஆனா வாங்கினா என்ன செய், ஒழுங்கா. இன்னைக்கு நான் பேசுறது எல்லாருக்கும் குத்துதுன்னு நினைக்கிறேன். ஆமேன், ஆமேன். குத்துனா ரொம்ப நல்லது. ஆமேன். சலம் வச்சுக்கிட்டே இருந்தா கஷ்டம், குத்தி சலத்தை எடுத்துடணும். அல்லேலூயா. கொண்டு போய் கடன் எல்லாம் கட்டிட்டு சொல்லுங்க, ஐயா லேட்டா போச்சு மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி வெளியே வாங்க. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். இப்படிப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான் என்றைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆணையிட்டதில் தவறாது இருக்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நம்ம பாடுறோம், எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான பாட்டு தான், அசைக்கப்படுவதில்லைன்னு பாடுறோம். அஞ்சவே மாட்டேன்னு பாடுறோம், பயப்பட மாட்டேன்னு சொல்றோம், கூடாதது ஒன்றுமில்லைன்னு தான் பாடுறோம். ஆனா இத்தனையும் நடக்கணுமானா நம்ம அதுக்கு என்ன செய்யணும், செய்ய வேண்டியதை செய்யணும். அல்லேலூயா. படிக்க வீட்டில் பையன் படிக்கவே மாட்டான், பாஸ்டரையா என் பிள்ளைக்காக ஜோமனுங்க, அவன் மூணு அரியர்ஸ் வச்சிருக்கான் ஜோமனுங்க சொன்னா நான் உண்மையான மனதோடு ஜோமனுவேன், அவன் எப்படியாலும் படிச்சு பாஸ் ஆகணுமே. ஆனா நான் எவ்வளவு ஜோமனாலும் அவன் உட்கார்ந்து படிக்கலன்னா என்ன செய்ய மாட்டான். பைபிள் எழுதி வச்சிருக்கு நீ அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி. ஆனா நீ அசைக்கப்படாம இருக்கணுமானா என்னத்தை செய்யணுமோ அதை செய்தா அசைக்கப்பட மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, இந்த சபையின் அங்கமாகிய நான் இன்றைக்கு கேட்கிற இந்த வசனத்தின் படியே நான் நடந்து ஒரு காலம் அசைக்கப்படாமல் இருப்பேன். அல்லேலூயா. மூன்றாவதாக அதான் பாஸ்தோ அந்த வசனத்தை என்ன வசனம்,
1: கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக,
0: எப்போ எப்பவாயில் இல்ல, கர்த்தரை நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மூன்றாவதாக உன் வாழ்க்கையில நீ அசைக்கப்படாமல் இருக்கணுமானா, அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடாம இருக்கணுமானா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் முன்னால வச்சிரு. அல்லேலூயா. உனக்கு முன்னால வேற ஒண்ணு இருக்க கூடாது, வேற காரியங்களை குறித்து நினைச்சிட்டு இருக்காதபடி, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க, எப்போதும் நன்றி சொல்லிட்டே இருங்க. இன்றைக்கு காலையில் நான் அனுப்பின வசனத்துல அதைத்தான் நான் அனுப்பினேன். என்ன அனுப்பியிருக்கிறேன் என்று கேட்டால், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதை அனுப்பிட்டு அதுக்கு கீழே ஒன்று எழுதியிருந்தேன், என்னன்னு கேட்டால், இப்படி செய்யாமல் வேற எதையாலும் செய்துட்டு இருந்தா நீ தேவ சித்தம் செய்யாதபடி எதையாலும் பெற்றுக்கொள்ளலானா நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லியிருக்கு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில். அப்ப உன் வலது பார்சத்தில் இருக்கணுமானா அவர், நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, அவருக்கு பிரியமாய் நடக்கணும். அல்லேலூயா. 132 சங்கீதத்தில் வீடு பிரதிஷ்டிகளில் நான் சாதாரணமாய் வாசிக்கிற ஒரு வசனம் உண்டு. 132 சங்கீதம்
1: 13
0: கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் இடத்தில் கர்த்தர் எப்போ தங்கணும் விரும்புறாரு, என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், அப்புறம்
1: இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன்,
0: இங்கே வாசம் பண்ணுவேன். என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மிடத்த வந்து வாசம் பண்ணணுமானா, அவர் வலது பக்கத்துல இருக்கணுமானா, நம்ம கண்ணுக்கு முன்னால அவர் இருக்கணுமானா, அந்த இடத்தை அவர் என்ன செய்யணும், விரும்பணும், உன்னை விரும்பணும். இன்றைக்கு காலையில நம்மளே கேள்வி கேட்டு பார்ப்போம், நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் பேசுகிற பேச்சு, நான் முட்டாள்தனமா பேசுற பேச்சு, நான் ஞானத்தோடு பேசுகிற பேச்சு, அறிவில்லாம பேசுகிற பேச்சு, அல்லாவிட்டால் நான் என்னத்தையெல்லாம் செய்கிறனோ அவைகள் எல்லாத்திற்கு முன்பதாக நான் செய்யறத பார்த்தா என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, அவர் என் கூட இருந்தா நான் இப்படி செய்வேனா. வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எவ்வளவு நாள் வச்சிருக்கிறேன், எவ்வளவு நாளா, இன்னொருத்தரம் சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப அவர் வலது பார்சத்தில் இருக்கணுமானா, அவர் முன்னால் இருக்கணுமானா, நான் எப்படி இருக்கணும், அவர் விரும்பினபடி நான் இருக்கணும். ஆமென். ஒரு நிமிஷம் உங்களுக்கு தரேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கும் போது நான் அவர் விரும்புகிறபடி இருக்கிறேனா. நான் என்ன உள்படுதான், நான் சும்மா உங்களுக்கு மட்டும் பேசிட்டு போற ஆள் இல்லை. அல்லேலூயா. என்னை உள்படுன்னு சொல்றேன், நான் கர்த்தருக்கு முன்னாலே அவர் விரும்பினபடி நான் இன்றைக்கு காலையில் வாழ்கிறேனா? ஹல்லேலூயா. அவர் என்னிடத்தில் தங்கி இருக்கும்படியாய், என் பக்கத்தில் இருக்கும்படியாய், என் வலது பார்சத்தில் இருக்கும்படியாய், அவருக்கு நான் ஓகே கொடுக்கத்தக்கதான அளவுக்கு, அவர் எனக்கு ஓகே கொடுக்கத்தக்கதான அளவுக்கு நான் இருக்கிறேனா? அப்படி செய்தால், அப்படி செய்தால் என்ன செய்யல, நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. வாசிப்போம் 62 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கலாம். See, when I read these verses, தம்பி வா தம்பி, when I read these verses, I want you to go home and read the verses after it and before it.
1: இந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துக்கு முன்னும் பின்னுமா இருக்கிற வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் சென்று வாசியுங்க.
0: Because when you read it out of context,
1: நீங்கள் அந்த வசனத்தினுடைய அந்த கருத்தோடு வாசிக்கும் பொழுது,
0: பல வேளைகளில் நாம் என்ன செய்றோம் தெரியுமா?
1: பல வேளைகளில் என்ன
0: செய்யும், நமக்கு விருப்பமான ஒரு பகுதி தெரிஞ்சிட்டு,
1: விருப்பமான ஒரு பகுதியை நாம்
0: தெரிஞ்சு, this is for me எடுத்துறோம்,
1: இதுதான் எனக்கு என்று எடுத்துறோம்.
0: But actually it will be just the contrary for you at that particular words will
1: அந்த குறிப்பிட்ட வசனமானது அதுக்கு முரண்பாடான கருத்துக்களாய் சில அநேக
0: சமயத்தில் காணப்படும்,
1: சில சமயத்தில்
0: காணப்படும். So what you need to do is that,
1: செய்ய வேண்டியது என்ன,
0: read the verses before it,
1: அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசித்து,
0: and read the verses after it,
1: அதுக்கு பிந்தின வசனத்தையும் வாசித்து,
0: then you will know that on which context it is said.
1: அப்பொழுது நீங்கள் எந்த கருப்பொருளோட அது சொல்லப்பட்டிருக்கிறது
0: என்று. In Psalm 62 and verse 6,
1: 62 சங்கீதம் 6 வசனம்,
0: why is he not being moved,
1: ஏன் நான் அசைக்கப்படுவதில்லை,
0: and this is the word that we read there,
1: அங்கே இப்படி தான் வாசிக்கிறோம்,
0: he only is my rock and my salvation,
1: அவரே என் கண்மலையும்,
0: he is only,
1: அவரே,
0: அவரே தான்,
1: அவரே தான்,
0: அவரே என்று வேற கண்மலை எனக்கு இல்லை,
1: அவரே என்று வேற கண்மலை எனக்கு கிடையாது,
0: there is no salvation outside of him,
1: அவரே என்று அவருக்கு வெளியே எந்த ரட்சிப்பு
0: கிடையாது. Not only that,
1: அது மட்டும் கிடையாது,
0: he is my defense,
1: அவரே எனக்கு அடைக்கலமா இருக்கிறவர்.
0: Hallelujah,
1: hallelujah.
0: இந்த தமிழ்ல அடைக்கலம்னு சொல்லிருக்கு,
1: தமிழ் அடைக்கலம் சொல்லி,
0: இங்கிலீஷ்ல சொல்லும்போது,
1: அவர் இங்கிலீஷ்ல சொல்லும்போது,
0: he is my defense, அவரின் பாதுகாவலராய் இருக்கிறார்,
1: பாதுகாவலன் என்று சொல்லி,
0: because he is my defense,
1: அவரின் பாதுகாப்பாய் இருக்கிறவர்.
0: The Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: I shall not be moved,
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: Hallelujah,
1: hallelujah.
0: Hallelujah,
1: hallelujah.
0: Why you will not be moved?
1: ஏன் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க?
0: Because he shall be your defense,
1: அவரே உங்களுடைய பாதுகாப்பாய் இருப்பார்.
0: The Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: the battle is not yours,
1: யுத்தம் உங்களுடையதல்ல,
0: the battle is the Lord's,
1: யுத்தம் கர்த்தருடையது,
0: அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்கிற
1: பட்சத்திலே, அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்கிற
0: பட்சத்திலே, அவர் உங்களுடைய பாதுகாவலராய் இருக்கிறதுனாலே,
1: அவர் பாதுகாவலராய் இருந்து,
0: நீங்க சும்மா இருந்து பைபிள் அப்படி தான் சொல்லிருக்கு,
1: வேதம் அப்படி சொல்லுகிறது,
0: அமர்ந்திருந்து,
1: நீங்கள் அமர்ந்திருந்து,
0: நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்,
1: நீங்கள்
0: சும்மா இருங்கள்,
1: நீங்கள் சும்மா இருங்கள்,
0: வசனம் சொல்லி இருக்கு,
1: அப்படிதான்
0: வசனம் சொல்லி இருக்கு, நீங்கள் சும்மா இருங்கள், நாளைக்கு ரட்சிப்பை காண்பீர்கள்,
1: நாளைக்கு ரட்சிப்பை காண்பீர்கள்.
0: The Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: he only is my rock and my salvation,
1: அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார்.
0: சத்தமாய் கூட சொல்லுங்க,
1: அவரே,
0: அவரும் இல்ல கிடையாது,
1: அவரும் கிடையாது,
0: ஆமென், அவரே,
1: அவரே.
0: இன்னொரு சத்தமா சொல்லுங்களேன், நல்ல விளங்கிட்டு சொல்லுங்க, நல்ல மனசுல புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த பாதுகாப்புமாயிருக்கிறார், நான் அசைக்கப்படுவேன். ஓ ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா, glory be to God. அவரே என் கண்மலை,
1: அவரே என்னுடைய கண்மலை.
0: சும்மா நம்ம பாடி வரல, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை ஆனார், அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஏன் அவர் என்ன கண்மலை,
1: ஏன் அவர் கண்மலை,
0: பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தார்,
1: பாவமான வாழ்க்கையை மாற்றி,
0: அது ஒரு அடி இருக்குல்ல, அப்படி அந்த அந்த ஒரு அடி கூட பாடு,

0: அவரே எந்தன் கண்மலை,
1: அவரே என் கண்மலை,
0: சொல்லுங்க அவரே எந்தன் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதில்லை. Glory to God. Hallelujah. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். Turn with me to Psalm 112 and 1.
1: 112ஆம் சங்கீதத்தோட முதல் வசனத்தை நாம் வாசிப்போம்.
0: And you can go home and read the rest of the scriptures.
1: நீங்கள் வீட்டுக்கு போய் மற்ற வசனங்களை
0: எல்லாம் அடுத்த வசனங்களை வாசித்துக்கோ.
1: அடுத்த வசனங்களை வாசித்து.
0: But here
1: இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: In the 112th Psalm and verse 1.
1: 112ஆம் சங்கீதம் முதல் வசனம்.
0: This is what we read.
1: அங்கே இப்படி வாசிக்கிறோம்.
0: Praise the Lord.
1: Hallelujah.
0: Blessed is the man that feareth the Lord, that delighteth greatly in his commandments.
1: கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: And if you read the rest of the words,
1: மற்ற வசனங்களை எல்லாம் வாசித்து விட்டு,
0: he shall not be moved.
1: அவன் அசைக்கப்படுவதில்லை.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 112ஆம் சங்கீதம் அப்படி வேகமா வாசிங்க.
1: அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவளின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்.
0: அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்.
1: அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன்.
0: அவன் எப்படிப்பட்டவன்? நித்திய கீர்த்தி உள்ளவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன்,
1: கர்த்தருக்கு பயப்படுகிறவன்.
0: அப்புறம் செம்மையானவர்களுக்கு இருளிலே அவன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுக்கு வரும்.
1: ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன்
0: வீட்டுக்கு. அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும்.
1: அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும்.
0: இறங்கி கடன் கொடுப்பான்.
1: இறங்கி அவன் கடன் கொடுப்பான்.
0: தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிப்பான்.
1: காரியங்களை அவன் நியாயமானபடி அவன்
0: அவன்
1: அவன்
0: அவன்
1: அவன்
0: எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அவள்னு சொல்லலாம். ஆமென். அவள் அவன் என்ன செய்யப்படுவான்?
1: என்றென்றைக்கும் அசைக்கப்படும்.
0: முந்தி வாசம் என்றைக்கும் சொல்லியிருக்கு. இங்க கொஞ்சம் கூட எம்பசைஸ் பண்ணிருக்கு.
1: இன்னும் அழுத்தமாக இந்த வசனம்
0: சொல்லி என்ன அழுத்தமா சொல்லிருக்கு?
1: என்ன அழுத்தமா சொல்லிருக்கு?
0: என்ன சொல்லிருக்கு? என்றென்றைக்கும்
1: என்றென்றைக்கும்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீங்க ஆடிட்டே இருக்கணும்னு விரும்புறீங்களா? அசைக்கப்படாம இருக்கணும்னு விரும்புறீங்களா? அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய சபை அசைக்கப்படக்கூடாது.
1: ஆமென்.
0: நம்முடைய சிந்தனை அசைக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அசையக்கூடாது. நம்முடைய பொருளாதாரம் அசையக்கூடாது. நம்முடைய வரங்கள் அசையக்கூடாது. வல்லமைகள் அசையக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அது யாரு? அது ஏன் சத்தமே வர மாட்டேங்குது? அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னைக்கு சொல்ற வசனங்கள் எல்லாம் கேட்டா நம்மள ரொம்ப பேர் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு வசனத்தில் முழுசும் நம்ம தியானம் பண்ணோம்னா ஒருத்தரும் இன்னைக்கு சொல்ல முடியாது, நான் அசையவே இல்லைப்பா, அப்படியே பயங்கரமா நிக்கிறேன். ஒருத்தரும் சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆலோசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஒண்ணு வேண்டாம், ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். கடந்த வாரத்தினுடைய வாழ்க்கையை அப்படியே உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி வச்சீங்களான்னா, யூ வில் நோ தட் யூ ஹவ் பீன் மூவிங் ஜஸ்ட்
1: என்னையும்
0: will show it as we are.
1: நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ அப்படியே காட்டக்கூடிய
0: வசனம். ஹalleluya. ஆகையினாலே இந்த வசனத்துக்கு முன்னாலே வாரம் போய் உட்கார்ந்து Lord,
1: ஆண்டவரே,
0: am I a person unmovable?
1: நான் அசையாதவனாய் இருக்கிறேனா?
0: If I am not to be unmoved,
1: ஒருவேளை நான் அசையாதவனாய் இருந்தா,
0: am I able to do the things that will make me unmovable?
1: நான் அசையாதவனாய் இருக்கும்படி செய்யக்கூடிய காரியத்தை செய்கிறவனாய் இருக்க கிருபை செய்.
0: May God help you this morning.
1: கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு உதவி செய்வார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: I want you to go fast to other two more scriptures.
1: இன்னும் ரெண்டு வசனங்களை வேகமாய் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன்.
0: Proverbs 10:30.
1: நீதிமதிகள் 10:30 வசனம்.
0: And the word of God says,
1: வேத வசனங்களை சொல்லுகிறது,
0: the righteous shall never be moved or removed.
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை.
0: See, இதெல்லாம் வர நல்லா கவனிக்கணும்.
1: இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும்.
0: என்றும்,
1: என்றும்,
0: என்றென்றும்,
1: என்றென்றைக்கும்,
0: எப்பொழுதும்,
1: எப்பொழுதும்.
0: All these verses are given in the scriptures.
1: இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகள் வசனத்துல கொடுக்கப்பட்ட,
0: இன்னைக்கு சொன்ன வசனத்துல,
1: இன்றைக்கு சொன்ன வசனம்
0: இதெல்லாம் சொல்லியிருக்கு.
1: இந்த வார்த்தைகள் எல்லாம்
0: என்றும் அசைக்கப்படுவதில்லை,
1: என்றும் அசைக்கப்படுவது,
0: எப்பொழுதும் அசைக்கப்படுவதில்லை,
1: எப்பொழுதும் அசைக்கப்படுவது,
0: என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை,
1: என்றென்றும் அசைக்கப்படுவது.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இப்போ வாசித்த வசனத்துல,
1: இப்போ வாசித்ததுல நீதிமான் என்றும்,
0: என்றும்,
1: என்றும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்போ நீ அசைக்கப்படாம இருக்கணுமானா,
1: அசைக்கப்படாமல் இருக்கணுமானா,
0: what do you need to be?
1: நீங்க என்ன எப்படிப்பட்ட,
0: what do I need to be?
1: நான் எப்படிப்பட்டவனா இருக்க,
0: righteous person,
1: நீதிமானா இருக்க.
0: hallelujah,
1: hallelujah.
0: How do you become righteous?
1: நீதிமானா எப்படி,
0: you don't become righteous by yourself.
1: நீங்களே எங்களை நீதிமானா,
0: நீதிமானங்கள் ஆக்கிக் கொள்ள முடியாது,
1: நீதிமானா ஆக்கிக் கொள்ள முடியாது.
0: The word of God says in Romans 8,
1: ரோமர் 8 அதிகாரத்துல வேதம்
0: சொல்லுது, God had predestinated you,
1: தேவன் உங்களை முன்குறித்து இருக்கிறார்.
0: And then he called you,
1: அவர் உங்களை அழைத்து இருக்கிறார்.
0: And then he justified you,
1: அழைத்த உங்களை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார்.
0: Then he glorified
1: இப்போது மூன்றாவது நிலைக்கு இங்கே வந்திருக்கிறோம்.
0: That we are justified.
1: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: There is one more stage to go.
1: இன்னொரு நிலைக்கு போக வேண்டியிருக்கிறது.
0: That is to be glorified.
1: அது மகிமைப்படுத்தப்பட வேண்டிய
0: நிலை. And that will happen when the Lord comes.
1: அது எப்பொழுது நடக்கும் என்றால் ஆண்டவர் வரும்பொழுது.
0: And the Lord is coming back soon.
1: ஆண்டவர் வேகமாய் வருகிறார்.
0: The trumpet shall sound.
1: எக்காலம் துடிக்கும்.
0: Those dead in Christ shall rise.
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்.
0: We shall be caught up in the air.
1: நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
0: We shall be with the Lord forever.
1: இவ்விதமாய் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம்.
0: And these words,
1: இந்த வார்த்தைகளினால்,
0: will be able to not only comfort us,
1: இது நம்மை ஆறுதல் படுத்துகிறது மாத்திரமல்ல,
0: but also will make us the people unmovable.
1: நாம் அசையாதவளாய் இருக்கும்படி நம்மை காக்கிறதா இருக்கிறது.
0: Finally,
1: கடைசியாக,
0: I want to read one more scripture.
1: இன்னொரு ஒரு வசனத்தை,
0: 1 Thessalonians,
1: 1 Thessalonians
0: chapter 3,
1: மூன்றாவது அதிகாரம்,
0: verse 2,
1: இரண்டாவது வசனம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும்.
0: The word of God is sent through Timothy.
1: தேவனுடைய வசனமானது தீமோத்தியின் மூலமாய் அனுப்பப்பட்டது.
0: To build your faith.
1: உங்கள் விசுவாசத்தை கட்டும்படிக்காக.
0: To give you counsel.
1: உங்களுக்கு ஆலோசனை புத்தி சொல்லும்படிக்காக.
0: The purpose is.
1: அதனுடைய நோக்கம் என்னவென்றால்.
0: What is it?
1: உங்களுக்கு
0: உபத்திரவங்கள் வரும்,
1: உங்கள் உபத்திரவங்கள்
0: வரும், பொல்லாப்புகள் வரும்,
1: பொல்லாப்புகள் வரும்,
0: கஷ்டங்கள் வரும்,
1: கஷ்டங்கள் வரும்.
0: ஆனால் I want to tell you,
1: ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல
0: விரும்புகிறேன், because of the word being taught to you,
1: இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளினாலே,
0: the word of faith,
1: இந்த விசுவாச வார்த்தை,
0: the word of grace,
1: இந்த கிருபையின் வார்த்தை,
0: the word of power,
1: வல்லமையின் வார்த்தை,
0: will make you establish,
1: இந்த வார்த்தைகள் உங்களை திடப்படுத்தும்,
0: and so you will not be moved.
1: அப்படி திடப்படுத்துகிறபடியால நீங்க
0: அந்த word is with you.
1: அந்த வார்த்தை உங்களோட இருக்கிறது.
0: When you live according to God's word.
1: அந்த வசனத்தின்படி நாம் நடந்தோம்.
0: No matter what the persecution comes.
1: எந்த உபத்திரவமானாலும் சரி.
0: Even among the persecution.
1: அந்த உபத்திரவத்தின் நடுவிலே.
0: You will not be moved.
1: நீ அசைக்கப்படாதவனாய் இருப்பாய்.
0: I have mentioned to you few things this morning.
1: இந்த காலையில உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொன்னேன்.
0: And I am going to tell them again and I am going to pray for you.
1: நான் அவைகளை உங்களுக்கு வரிசையா சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன்.
0: You have been called that your labor in Christ may not be in vain.
1: நீங்கள் கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் விருதாவாய் போக கூடாது என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
0: And for every word work that you have done that you need to be victorious through Christ Jesus Christ.
1: நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள்.
0: So for your labor not to be in vain.
1: உங்களுடைய பிரயாசம் விருதாவாய் போகாதபடிக்கு.
0: Number 1.
1: முதலாவது.
0: You be steadfast.
1: நீங்கள் உறுதி உள்ளவர்களாய் இருக்க.
0: That was last week's message.
1: அது கடந்த வாரத்துடைய செய்தி.
0: But this week.
1: இந்த வாரத்திலே.
0: Not only you are steadfast.
1: நீங்கள் உறுதியாய் இருக்கிறது மட்டும் கிடையாது.
0: You are unmovable.
1: நீங்கள் அசைக்கப்படாத.
0: Unshakable.
1: அசைக்கப்பட
0: முடியாத. Steady.
1: நீங்கள் உறுதியாய்.
0: Standing like a rock.
1: அது கல மண் கற்பாறை போல உறுதியாய்.
0: Why and how shall it happen?
1: அது எப்படி நடக்கும்?
0: By trusting the Lord.
1: கர்த்தரை நம்புகிறதுனால.
0: When you trust the Lord.
1: நீங்கள் கர்த்தரை நம்பி.
0: You shall be like Mount Zion.
1: நீங்கள் சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள்.
0: Which cannot be moved.
1: அது அசைக்கப்படாத மலையாய்
0: இருக்கும். அசைக்கப்படாது மாத்திரம் இல்ல.
1: அது அசைக்கப்படாதது மாத்திரம்
0: இல்ல. அசைக்கப்பட முடியாது.
1: அசைக்கப்படவும் முடியாது.
0: Hallelujah. That is the word.
1: அதுதான் வசனம்.
0: It cannot be moved.
1: அது அசைக்கப்பட முடியாது.
0: நீ மலையை போய் அசைச்சிர முடியுமா?
1: மலையை போய் அசைச்சிர முடியுமா?
0: நீ மலையா இருந்தா?
1: நீ மலையா இருந்தா?
0: நீ மலையா இருந்தா?
1: நீ மலையா இருந்தா?
0: ஒருத்தனும் உன்னை அசைக்க முடியாது.
1: ஒருத்தனும் உங்களை அசைக்க முடியாது.
0: ஒருத்தனும் உன்னை அசைக்க முடியாது.
1: ஒருத்தனும் உங்களை அசைக்க முடியாது.
0: எங்க கூட திரும்ப கடைசியா சொல்லுங்க. நான் சியோன் பர்வதத்தை போன்றவன். ஒன்றும் என்னை அசைக்காது. காரணம் நான் கர்த்தரை நம்புகிறேன்.
1: கர்த்தரை
0: நம்புகிறேன். செகண்ட்லி
1: இரண்டாவதாக
0: உத்தமனாய் நடக்கிறவன்.
1: உத்தமனாய் நடக்க
0: 115 சங்கீதம்
1: 15 சங்கீதம் 115 சங்கீதம் அதுல கடைசியை இன்னொரு தரம் சொல்லி முடிச்சறேன். பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவன் பரிதானம் வாங்காதவன் சத்தியத்தை பேசுகிறவன் புறங்கூறாதவன் நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுங்க இதெல்லாம் நன்றாய் கவனிச்சுங்க இன்னைக்கு வீட்டுல போன உடனே அவனை பத்தி அவளை பத்தி அங்க இங்க பேசிட்டு இருக்கணும்
0: புறங்கூறாதே
1: ஒழித்து விட்டு
0: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல
1: முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள்
0: நம்பர் 4
1: நான்காவது
0: The mercy of the most high I mean no God is my rock.
1: கர்த்தர் அவரே என் ரட்சிப்பு.
0: He is my defense.
1: அவரே என் பாதுகாப்பு.
0: அவர் உன்னை அடைக்கலமாய் வைத்திருந்தால்.
1: அவர் உங்களை அடைக்கலமாய் வைத்து
0: நீ அசைக்கப்படுவதில்லை.
1: நீ அசைக்கப்படுவதில்லை.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்
0: அசைக்கப்படுவதில்லை.
1: அசைக்கப்படுவதில்லை.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீதிமான்.
1: நீதிமான்
0: என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை.
1: என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை.
0: உபத்திரவங்கள்.
1: உபத்திரவங்கள்
0: விசுவாசியை.
1: விசுவாசியை
0: அசைக்காது.
1: அசைக்காது.
0: அவனை பலப்படுத்தும்.
1: அவனை பலப்படுத்தும்.
0: Shall we all close our eyes?
1: எல்லார கண்களை மூடுவோம்.
0: I think God has spoken to you very definitively and individually.
1: ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நிச்சயமாயும் ஆலாம் பிரதியாய் பேசி இருக்கிறார் என்று அறிவேன்.
0: God has spoken to me.
1: கர்த்தர் என்னோடே பேசினார்.
0: As I was preparing this message throughout this week,
1: இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகளை செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது,
0: God has given me,
1: கர்த்தர் எனக்கு இது கொடுத்தார்.
0: And God has spoken to me,
1: கர்த்தர் என்னோட பேசினார்.
0: So what I have spoken to you,
1: நான் உங்களுக்கு என்ன பேசினேன்,
0: is what God has spoken to me.
1: அவை எல்லாம் கர்த்தர் என்னோட பேசினது.
0: So be steadfast,
1: நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள்.
0: And be unmoved,
1: அசையாதவர்களாயும் இருங்கள்.
0: நீ unmoved ஆ இருந்தீனா,
1: நீ அசையாதவர்களா இருந்தா,
0: வியாதியை பார்த்து நீ அசையலன்னு சொன்னா, அந்த வியாதி உன்னை விட்டு போய்டும்,
1: வியாதி உங்களை விட்டு போய்டும்.
0: கடனை பார்த்து நீ அசையலன்னு சொன்னா,
1: கடனை பார்த்து நீங்க அசையல,
0: கடன் உன்னை விட்டு போய்டும்,
1: கடன் உங்களை விட்டு போய்டும்.
0: அசுத்தத்தினால அசுத்தத்தை பார்த்து நீ அசையாதவனாய் இருந்தால்,
1: அசுத்தத்தை பார்த்து நீ அசையாதவனாய்
0: இருந்தால், அது உன்னை விட்டு போய்டும்,
1: அசுத்தம் உங்களை விட்டு போய்டும்.
0: எந்தெந்த காரியங்களுக்கு விரோதமாய்,
1: எந்தெந்த காரியங்களுக்கு
0: நீ தைரியமாய் இருக்கறாயோ,
1: தைரியமாய் இருக்கறாய்,
0: அவைகள் எல்லாம்
1: உன்னை விட்டு போய்விடும், உன்னை விட்டு போய்விடும்.
0: அசைக்கப்படாதே போல இருப்பாய்.
1: ஹல்லேலூயா.
0: ஓ க்ளோரி டு காட்.

நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

ஆண்டவரே சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர், எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

நான் எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையிலே செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்திலே நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, லார்ட் இட்ஸ் ஓன்லி யூ தட் கேன் ஷோ அஸ் தி வே, ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதிக்குதி. எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டுமே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தருளும் ஆண்டுமே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there's no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கு உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. இவன் ஆந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தந்த இந்த தியானத்தின் மூலமாக கிடைத்த தைரியத்திற்காக, துணிச்சலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிசாசானவன் யுகா யுகமாக எந்த விதமான நியாயமும் இன்றி அநியாயமாக ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி கோடி ஆத்துமாக்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கும் பொழுது, பட்டி தொட்டிகளிலே சால்வேஷன் ஆர்மி போல் நாங்கள் எங்கும் புறப்பட்டு சென்று மக்களுக்கு விடுதலையை கோரும் நாள் வந்துவிட்டது ஆண்டவரே. இனிமேலும் நாங்கள் முடங்கி கிடக்காதபடி குதித்தெழுந்து பாதரட்சிகளை அணிந்து கொண்டு அத்தனை படைக்கலன்களையும் நாங்கள் பொருத்தி கொண்டு தைரியமாக முன் சென்று தீங்கு அனுபவித்து சுவிசேஷத்தின் வேலையை நாங்கள் நிறைவேற்ற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது நல் மீட்பர் பட்சம் நிற்க எங்களுக்கு உதவி தாரும். Help us, O God, when we have to decide between two options, to stand for Jesus, to stand up for Jesus. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நாம எதிரே பார்க்காத நேரத்துல கூட ரெண்டு உறவுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சம்பந்தமே இல்லாத சூழல்ல கூட இந்த ரெண்டு உறவுகளும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உதாரணமா, நான் பேசுறத கேட்டுட்டே நீங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். திடீர்னு சோஃபாலையோ கட்டிலையோ உங்க கால் இடிக்குது, ரொம்ப கடுமையா கால் வலிக்குது, வலி தாங்க முடியல. உடனே என்ன சொல்வோம்? அம்மா, வலி தாங்க முடியலேன்னு சொல்வோம். கால் நம்முடையது, சோஃபாவும் நம்ம வீட்டு சோஃபா. நாம இடிக்கும் போது சம்பந்தமே இல்லாத அம்மாங்கிற வார்த்தை எங்க இருந்து வாயில வருது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளா ஒரு வேலை இழுத்துக்கிட்டே இருக்குது, அங்க போறோம் இங்க போறோம், கஷ்டப்படுறோம், படாத பாடுபடுறோம். ஒரு வழியா அந்த வேலை முடிஞ்சிருது. உடனே என்ன சொல்றோம்? அப்பா, நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்றோம். வேலை நல்லபடியா முடிஞ்சதுங்கிறப்போ அப்பாங்கிற வார்த்தை நம்ம வாயில வருது. தாங்க முடியாத ஒரு வலி வரும்போது அம்மாங்கிற வார்த்தை நம்ம வாயில வருது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரு நுட்பமான மனோதத்துவம் உண்டுன்னு சொல்றாங்க. நாம அம்மாவின் வயிற்றுல தொடக்கத்துல கருவா இருந்து உருவான காலம் முழுவதும் நாம அம்மாவுடைய வயிற்றுல இருந்த காரணத்தால ஏற்பட்ட அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அம்மா உடலின் ஒரு பகுதியா இருந்து நாமும் அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு ஒரு வலியும் வேதனையும் வரும்போது அந்த ஞாபக அடுக்குகள்ல பதிஞ்சிருக்கும் அம்மா பட்ட வலி நமக்கு ஞாபகம் வந்து, அம்மா, வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்றோம். நாம பிறந்தது முதல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்காக அலைஞ்சி திரிஞ்சி அத்தனை பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துல ஒரு தனி மனுஷர் சாதிச்சிருக்காரு. நாம இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு நம்மை பெற்றெடுத்த நம் தகப்பன்தான் காரணம். அவர் கொஞ்சமாவது களைப்படைஞ்சி இவனுக்கு இவளுக்கு நான் ஏன் செய்யணும்னு அலட்சியமா தன் கடமைகளை ஒதுக்கி இருந்தார்னா நாம இன்னைக்கு இந்த நிலையில இருக்க மாட்டோம் என்ற நன்றி உணர்வு நம் ஒவ்வொருவருடைய ஆள் மனசுலையும் இருப்பதன் காரணத்தினாலதான் நம்முடைய கடமைகள் முடியும் போது அப்பா கடமைய முடிச்சது ஞாபகம் வந்து, அப்பா, நல்லபடியா முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்மளை அறியாமலே தாய்ப்பாசமும் தந்தை பாசமும் நமக்குள்ளிருந்து ஊற்றெடுக்குது. ஆனா நாம அறிஞ்சு எந்த நேரத்திலையும் நம்ம பெற்றோரை கனம் பண்றோமா? என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.

பிரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. யோவான் சுவிசேஷம் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கானா ஊரில் நடந்த கல்யாணம், அது தெரியாத யாருமே கிடையாது. அந்த கல்யாண வீட்டுக்கு அநேகர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்ட கூட்டத்திலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்ட எல்லாரும் எப்படி அந்த வீட்டிற்கு வந்தார்களோ அதே போலதான் இயேசுவும் அந்த வீட்டிற்கு வந்தார். இப்பொழுது அங்கே திராட்சரசம் குறைவுபட ஆரம்பிக்கிறது. குறைவுபட்ட ஆரம்பித்த போது மரியாள் இயேசுவினிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் இல்லை என்று. அப்படி சொல்லும் போது இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது, எனக்கும் உனக்கும் என்ன என்று கேட்கிறார். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, இயேசுவை அங்கே அழைத்தது விருந்தில் கலந்து கொள்வதற்கே தவிர அங்கே தேவன் கிரியை செய்வதற்காக அல்ல. நாம் இயேசுவை எதற்காக அழைக்கிறோம், எப்படி அழைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இங்கே 2 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். எதற்காக அவரை அழைத்தார்களோ, அவர் வந்தார், எல்லாரையும் போல உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரையும் போல பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அங்கே ஒரு காரியம் செய்ய வேண்டி இருந்தது. இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கேட்கிறார், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று. அப்பொழுது புரிந்து கொண்டு அவர்கள் போய் வேலைக்காரர்களிடத்துல என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்று. இன்னும் சொல்ல வேண்டுமானால், இனி இந்த இடத்துல என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கிறாங்க, இனி அவர் செய்யட்டும். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான், அவரை பார்க்க வைக்காதே, அவரை செயல்பட இடம் கொடு. என் வாழ்க்கையில இயேசு செயல்பட வேண்டுமானால் நான் அந்த முழு உரிமையையும் நான் அவருக்கு கொடுக்க வேண்டும். நான் அவரை எல்லாரையும் போல ஒருவாரை அழைத்து எல்லாரையும் போல ஒருவாரை நான் வைத்திருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில குறைவு வந்து கொண்டே இருக்கும், அவரும் பார்த்து கொண்டுதான் இருப்பார். மாறாக என் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கிற அந்த முழு பொறுப்பையும் அந்த முழு உரிமையும் நானே முன் வந்து அவரிடத்தில் கொடுப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒருவேளை குறைவு வந்தால் கூட அந்த குறைவை அவருடைய மகிமையிலே அவர் நிறைவாக்கி எல்லா கண்களும் காணும்படிக்கு கர்த்தர் ருசியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதுதான் இங்கே நடக்கிறது. இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், எல்லாரையும் வாழ்க்கையில் அழைப்பது போல இயேசுவை அழைக்கிறாயா? எல்லாரையும் வாழ்க்கையில் நீ எப்படி வைத்திருக்கிறாயோ அப்படிதான் இயேசுவை வைத்திருக்கிறாயா? உங்கள் வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கிற உரிமை நீங்க யாருக்கு கொடுத்திருக்கிறீங்க? ஆமா, நம்முடைய இஷ்டப்படி நாம் தீர்மானித்து நாம் காரியங்களை நடப்பித்து கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று காத்திருக்கிறோமா? இல்லை, அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அவர் செயல்பட வேண்டுமானால் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்ய வேண்டும். அப்படி அவர் செய்த போது ஆமென் அதை ருசி பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். 10 எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இதுவரைக்கும் கர்த்தர் கிரியை செய்யும் போது ஆமென் இந்த வாழ்க்கை சுவை இன்னும் குறையாததாய் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் தேவனால் நடத்தப்படுகிறவனுடைய வாழ்க்கையின் மேன்மையும் சாட்சியும் கூட. 11 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருக்கு செயல்பட நாம் இடம் கொடுக்கும் போது, நாம் விட்டு கொடுக்கும் போது, இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை தம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அநேகர் அதை கண்டு கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவார். இயேசுவை பார்க்க வைக்காதே, இயேசுவை செயல்பட இடம் கொடு, விட்டு கொடுங்கள். அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நான் திறந்தால் என் வாழ்க்கையில வருவார். இடம் கொடுப்போம், அவர் நிச்சயமாய் நம்முடைய குறைவை நிறைவாக்கி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி நம்மோடு இருக்கிறவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்படி நம்மை கர்த்தர் அடையாளமாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா?
எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே பல நேரங்களிலே மற்றவர்களை வைத்த இடத்துல தான் ஆண்டவரே நாங்கள் உங்களை வைக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிப்பீராக. எங்கள் வாழ்க்கையின் முழு உரிமையும் அது உமக்கு ஆண்டவரே, உன் சித்தம் போல நடத்துங்க. உம்முடைய சத்தம் கேட்டு செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய மகிமையை விளங்க பண்ணி உமக்கு சாட்சியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்வின் தலையங்கமாக என்னுடைய ஆவி என்ற தலைப்பிலே, பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற சக்கரியாவின் 4:6 வசனத்தோடு ஆரம்பிக்கிறது. என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றால் என்ன அர்த்தம்? மற்ற எந்த விதத்திலும் ஆகவே ஆகாது. பணத்தினாலோ செல்வத்தினாலோ செல்வாக்கினாலோ ஆகாது. ஆவியானவரில் சார்ந்து கொள்ளும் போது மனுஷரால் கூடாதவைகளை அவர் கைகூடி வரும்படி செய்வார். இந்த சரித்திரத்தின் பின்னணியை பாருங்கள். 70 ஆண்டுகள் பபிலோன் சிறையிருப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். சாலமோன் கட்டின தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு தகர்ந்து கிடந்ததை பார்த்த செருபாபேல் என்ற வாலிபனின் உள்ளத்தில் ஆலயத்தை கட்டும்படி பக்தி வைராக்கியம் எழுந்தது. ஒரு பெரிய பர்வதத்தை போல சாத்தான் எழுந்து தடுக்க ஆரம்பித்தான். மறுபக்கத்தில் கத்தர் செருபாபேலை திடப்படுத்தி, என் மகனே, பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றார். இரண்டாவதாக அவர் சாத்தான் பக்கமாய் திரும்பி, பெரிய பர்வதமே, நீயும் மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய் என்று கடிந்து கொண்டார். மூன்றாவதாக சக்கரியா தீர்க்கதரிசியிடம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமாயிரார் என்று அப்போஸ்தலர் 7:47-48 காணலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் கர்த்தருடைய ஆலயமாய் தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்ட எண்ணுகிறீர்களோ அப்பொழுது நிச்சயமாகவே சாத்தான் உங்களை எதிர்க்க கூடும். அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவரும் தேவதூதர்களும் உங்களோடு இருக்கிறார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்காக கொடியேற்றுவார். உங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே திடன் கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆலயமாக கட்டி எழுப்புங்கள். மோசே பார்வனுடைய அரண்மனையில் இருந்த போது தன் சுயபலத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி விடலாம் என்று நினைத்தார். அப்படியே ஒரு எப்தியனை அடித்து கொன்று புதைத்து விட்டார். முடிவாக தோல்வி அடைந்தவராய் மீதியான் தேசத்திற்கு ஓட வேண்டியதாயிற்று. கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்பது. தேவ பிள்ளைகளே, மோசேயைப் போல உங்கள் சுயபலனை சாராமல் ஆவியானவரில் சார்ந்து நிற்கும் போது உங்களுடைய யுத்தத்தை கர்த்தர் தன்னுடைய யுத்தமாய் செய்து ஜெயத்தை தந்தருளுவார். ஆவியினாலேயே ஆகும். உங்கள் நினைவுக்காக, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 10:22. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: நாம் எவைகளை செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் ஊழியர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: எல்லாவித தந்திரங்களையும் விட்டொழியுங்கள். 2. திருவசனத்தை உத்தமமாய் கையாளுங்கள். திருவசனத்தை உத்தமமாய் கையாளுங்கள். ஹேண்டில் காட்ஸ் வேர்ட் ஃபெய்த்ஃபுல்லி. அதைத்தான் அவர் 2 சொல்கிறார். நாங்கள் தேவ வசனத்தை புரட்டாமல் இருக்கிறோம். நாம் எடுக்கிற சத்தியங்கள் எல்லாம் 2 Cor 4 இருந்து தேவ வசனத்தை நாங்கள் புரட்டாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் பலவிதமான யுத்தங்களையும் போராட்டங்களையும் குறித்து பேசுகிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் திருவசனத்தை உத்தமமாய் கையாளுவோருக்கும் அதை புரட்டுவோருக்கும் இடையிலே நடப்பதுதான் மாபெரும் யுத்தம். லெட் மீ டெல் யூ, The greatest of all battles is that which goes between those who handle the word of God rightly and those who twist God's word. வசனத்தை புரட்டுகிறவர்களுக்கும் வசனத்தை உள்ளபடியே வியாக்கியானிக்கிறவர்களுக்கும் உள்ளூர் சபையிலும் அகில உலக சபையிலும் நடக்கிற போராட்டமே இன்றைய போராட்டங்களில் மிகப்பெரியது என்று நான் சொல்வேன். ஏன் எப்படி சொல்கிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 தேவ சமூகத்தில் அடுத்து வரப்போகிற 40 ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டு வெளிவந்த பொழுது பிசாசானவன் அவருக்கு முன்னால் சில பிரதிநித்துவ சோதனைகளை, ரெப்ரசன்டேட்டிவ் டெம்டேஷன்ஸ் கொண்டு நிறுத்துகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவனை முடங்கடித்தார். பிசாசு எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து காப்பி அடிக்கிறவன். எனவே இயேசு எழுதியிருக்கிறதே என்று சொன்ன உடனே அவன் எழுதியிருக்கிறதே என்று அவரிடத்திலே மறுபடியும் திருப்பி கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அழகான பதில் சொல்கிறார், இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, It is not enough if we know what is written. We also should know what is also written. என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால் நமக்கு போதாது. அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை என்றால் நாம் பிசாசின் வஞ்சகங்களுக்கு ஆளாகி விடுவோம். பெரிய போராட்டம் திருவசன பட்டயத்திற்கும் பிசாசினுடைய கூரான தந்திர ஆயுதங்களுக்கும் எதிரான ஒரு போராட்டம். அதே விதமான ஒரு போராட்டம் பின்னர் 2 ஊழியருக்கிடையிலே வருகிறது. ஒன்று அப்போஸ்தலன் பவுல், இன்னொன்று அப்போஸ்தலன் பேதுரு. அந்த இடத்துல ஒரு முக்கியமான சத்தியத்தை, ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள தவறக்கூடாது. பவுல் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை கட்டியாக உறுதியாக பிடித்துக் கொண்டார். யூதரில் யூதன், எபிரேயில் எபிரேயன், 8 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், 1, 2, 3, 4, 5, 6, 7 கூட்டல் காரியங்களை சொல்லிக்கொண்டு போய் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக குப்பை என்று, தமிழிலே மிக நாகரிகமாக குப்பை என்று இருக்கிறது, சரியானபடி சொல்ல வேண்டுமானால் அது நாரின கெட்டுப்போன சாணம் என்று சொல்ல வேண்டும், கழிவு என்று சொல்ல வேண்டும். அதுதான் மூலமொழியிலே இருக்கிற அதனுடைய பொருள். அப்படி நான் அதை ஒதுக்கிவிட்டேன், வேண்டாம் எனக்கு, இனி நான் அல்ல கிறிஸ்துவை அவருடைய சிலுவை என்று அவர் வீரமுழக்கம் விட்டார். அங்கே இன்னொரு அப்போஸ்தலன் இருக்கிறார். அவர் பவுலுக்கு மூத்தவர், பவுலுக்கு முந்தியவர். அவர் தான் திருச்சபையினுடைய பிறந்த நாள் பிரசங்கத்தை நிகழ்த்தியவர். அவருடைய பெயர் பேதுரு. அவருக்கு கொஞ்சம் ஆட்டம், நல்ல மனிதர் தான், இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக பாசம் உள்ளவர் தான். உம்மை நான் எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி, அப்படியானால் என்னுடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்த்திடுவாயாக என்று சொல்லி அவரிடம் பொறுப்பு வாங்கினவர் தான். ஆனாலும் கூட இதை யூத மார்க்கத்தார் அல்லாதோர் என்பது வரும்பொழுது, யூத மார்க்கத்தார் புறவினத்தார் என்று வரும்பொழுது ஓரிடத்திலே அவர் கொஞ்சம் தடுமாறினார். அந்த தடுமாற்றத்தை பவுலால் சகிக்க முடியவில்லை, அவர் அதை விழுங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. எனவே பவுல் இது சுத்த சுவிசேஷத்திற்கு எதிரானது என்று சொல்லி அவர் பின்னால் எழுதும்பொழுது சொல்லுகிறார், நான் பேதுருவை முகமுகமாய் எதிர்த்தேன் என்று சொல்லுகிறார். யுத்தங்களெல்லாம் பெரிய யுத்தம் இப்படித்தான் இருக்க வேண்டும். சரியான உபதேசத்திற்கும் கள்ள உபதேசத்திற்கும் இடையிலே வர வேண்டிய யுத்தம் தான் முக்கியமான ஒரு யுத்தம். ஆனால் இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு உண்டு. நாம் இவ்விதமான யுத்தங்களில் ஈடுபடும் பொழுது கள்ள உபதேசத்தையும் துருபதேசத்தையும் எதிர்க்கிறோம் திருத்துகிறோம் என்று வரும்பொழுது நம்முடைய விவாதம், நன்றாக கவனியுங்கள் ஊழியக்காரர், நன்றாக கவனியுங்கள், நம்முடைய விவாதம் பொருள் சார்ந்ததா இருக்க வேண்டுமே தவிர ஆள் சார்ந்ததா இருக்கக்கூடாது. அவர் ஆர்கியூமெண்ட் அண்ட் அவர் கிரிட்டிசிசம் ஷுட் பி அப்ஜெக்டிவ், இட் மஸ்ட் நாட் பி சப்ஜெக்டிவ். அது பொருள் சார்ந்து இருக்கலாம், ஆனால் ஆள் சார்ந்து இருக்கக்கூடாது. ஆனால் இன்று கிறிஸ்தவத்தில் பத்திரிகைகளிலும் மேடைகளிலும் ஏதோ ஒரு பழக்கத்தையோ அல்லது ஏதோ ஒரு உபதேசத்தையோ சரியில்லை என்று சுட்டிக்காட்டி தாக்க விரும்பினால் நாம் ஆளை தாக்குகிறோம். ஆளை தாக்குவதால் ஒரு பயனும் இருக்காது. அது என்னதாக முடியும் தெரியுமா? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல், பேஷண்ட் டைட் என்று முடியும். இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவத்தில் நிறைய நடக்கிறது. பத்திரிகைகளிலே எந்த ஒரு நபரையும் நாம் தாக்க நமக்கு அனுமதி கிடையாது. கள்ள உபதேசத்தை தாக்கலாம், இந்த நபரை தாக்கக்கூடாது. இரண்டு காரியம், ஒன்று அது திருவசனத்திற்கு ஒவ்வாதது, இன்னொன்று நாம் இருப்பது கிறிஸ்தவ நாடு அல்ல. கிறிஸ்தவர் அல்லாத, கிறிஸ்தவத்திற்கு எதிரான மக்கள் நிறைந்திருக்கிற ஒரு நாட்டிலே நாம் இருக்கிறோம். அச்சாகிற ஒவ்வொரு பக்கமும், ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு பத்திரிகையும் இந்திய சட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பிரிவுக்கு பிரதி ஒன்று அனுப்பப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சத்துருவின் கையிலேயே நாம் பட்டயத்தை கொடுத்து என்னை வெட்டு என்று சொல்லி நாம் நிற்கக்கூடாது, அது தப்பு. அச்சுக்கு போய்விட்டால் அது கிறிஸ்தவர்கள் வாசிப்பதை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கரங்களிலே அதிகமாக கிட்டும். நம்மை நாமே நாம் ஏன் இவ்விதமாக காட்டி கொடுக்க வேண்டும்? இருக்கிற பிரச்சனைகள் போதாதா? இருக்கிற எதிர்ப்புகள் போதாதா? எங்கு பார்த்தாலும் மிஷினரிகள் படுகிற துன்பங்கள் போதாதா? எரிக்கப்படுகிற சபை கட்டிடங்கள் போதாதா? இதுவும் போதாது என்று சொல்லி நாம் என்ன பெரிய வீரர் போல் இவ்விதமாக காரியங்களை செய்வது? மொடமையிலும் மொடமை. ஆனால் துருபதேசத்திற்கு எதிராக கண்டிப்பாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், அதற்கு நாம் சாட்டையடி கொடுக்க வேண்டும். இதை என்னுடைய வாழ்நாளிலே, முக்கியமாக என்னுடைய ஊழிய பாதையிலே, அதுவும் எழுத்து பணியிலே ஆரம்பத்திலிருந்து நான் கை கொண்டு வந்திருக்கிறேன். எனவேதான் 1975 நான் எந்த துருபதேசத்தை தாக்கினேனோ அந்த எழுத்து இன்றைக்கு வரைக்கும் சற்று மாற்றம் செய்யப்பட தேவையில்லாமல் மறுபதிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதையுமே நான் மாற்றவில்லை. ஏனென்றால் நான் அந்த ஊழியனுக்கோ அந்த சுவிசேஷகனுக்கோ எதிரானவன் அல்ல. எனக்கு ஒரே எதிரி, அது பிசாசு. எனக்கு வேற எதிரி கிடையாது, அதுதான் எனக்கு எதிரி. எனவே நான் மற்ற காரியங்களிலே எனக்கு எந்த விதமான கவர்ச்சியும் இழுப்பும் கிடையாது. இயேசு கிறிஸ்து கேட்டார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு குடும்பம் நிலை நிற்காது, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற நாடு அல்லது அரசு அதை நிலை நிற்காது. எனக்கு ஒரு கேள்வி வருகிறது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற சபை நிலை நிற்குமோ? கேள்விதான் வருகிறது, ஆனால் பதில் என்னிடத்தில் இல்லை. எவ்வளவாய் பிரிந்து கொடுக்கிறோம் நாம் எல்லாரும். எதையும் சாத்தானிடத்திலிருந்து படிக்கக்கூடாது, ஒன்றே ஒன்றை மட்டும் சாத்தானிடத்திலிருந்து படிக்க வேண்டும். ஒற்றுமையாய் இருப்பது எப்படி என்று பிசாசனிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சாத்தான் பிரிந்திருக்கவில்லை. வெட்கமா இல்லை? சாத்தான் இடத்துலேருந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கிறது. எது? ஒன்னஸ், ஒருமனப்பாட்டை அவனிடத்துலேருந்து படிக்க வேண்டியிருக்கு. சாத்தான் பிரிந்திருக்கவில்லை. நல்ல கவனமாய் நீங்கள் இந்த நாட்கள் நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். எனக்குள்ளே நான் மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன். ஏனென்றால் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஏற்கனவே பக்குவப்படுத்தி இந்த காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் முன்பாக ஒரு பெரிய சவால் இருக்கிறது வேத புரட்டை குறித்து. 2 Corinthians 2:17 பாருங்கள். 2 Corinthians 2:17, நான் சொன்னேன் இந்த நிருபத்தில் தான் அதிகமாக இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அநேகரை போல் அவ மெஜாரிட்டி, நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக தெளிவாக சுத்தமாக தேவனால் அருளப்பட்ட விதமாக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய முன்னிலையில் தேவனுடைய சந்ததியில் நாங்கள் பேசுகிறோம். பாருங்க, அநேகர் வெகு சிலர், மெனி பட் ஃபியூ. இன்றைக்கும் அப்படித்தான், துருபதேசம் தான் அதிகம், ஆரோக்கிய உபதேசம் மிக மிக குறைவு. அதைத்தான் அவர் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் சுட்டிக்காட்டுகிறார். 2 Timothy 4:3 பாருங்கள், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செபுத்தின உள்ளவர்களாய் காதுகளுக்கு இன்பம் வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் தங்கள் சுய விருப்பங்களுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு. ஆங்கிலத்திலே இந்த சேர்த்துக்கொண்டு என்பது ஹீப்பிங் இருக்கு, அதாவது இந்த தானியத்தை வந்து குவித்து வைப்பார்களே, அந்த குவித்து என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே அது வருகிறது. இந்த நாளிலும் கூட இப்படித்தான் நம்முடைய திருச்சபை வளாகங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் பல பத்திரிகைகளை கொஞ்சமாவது பார்ப்பேன், பல புத்தகங்களை நான் வாசிக்கிறேன். அவ்வப்பொழுது தொலைக்காட்சி பெட்டியிலே கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அழுகிறேன். ஆண்டவரே, இது எந்த பைபிளில் இதை பார்த்தாங்க? இது எந்த பைபிளில் இது இருக்குது? இவ்வளவு சீர்கேடான நிலைக்கு இப்படியும் வேதத்தை வியாக்கியானம் பண்ண இவர்கள் எங்கே கற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே என்று சொல்லி, ஒரு வேத போதகன் என்கிற பாணியிலே என்னுடைய இருதயத்திலே நான் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எனவே ஓரளவுக்கு வந்த பிறகு நான் டிவியை பார்க்கிறதில் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆண்டவரே, சீக்கிரத்திலே சத்துரு வெள்ளம் போல இவ்விதமாக துருபதேசத்தை கொட்டி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய திருவசனமாகிய கொடிய ஆவியானவரமாக திரும்ப உயர்த்த மாட்டீரா என்று கதற வேண்டிய ஒரு காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஓ காட், when the enemy is flooding the churches, those who are inside and outside the church with false doctrine, oh spirit of the Lord, will you not raise up a banner of your word against him? That should be our heart cry. அதுவே நமது இதய கதறலாய் இருக்க வேண்டும். ஏன் இப்படி ஆனது? இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் என்ன? பிரசங்கிமார் மக்களுக்கு தேவையானதை அல்ல, அவர்கள் விரும்புவதை பிரசங்கிக்க தொடங்கிவிட்டார். Preachers don't preach what people need but what people want. இதைத்தான் கமர்ஷியல் வேர்ல்டில் கன்சியூமரிசம் என்று சொல்லுவார்கள். அதாவது வாடிக்கையாளர் விருப்பம், அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நாம் கொடுப்போம், அப்பொழுதுதான் பிரபலம் என்கிற ஒரு பதம். கலாத்தியர் 9:1-9 பவுலப்போஸ்தலன் எவ்வளவு தெளிவும் தீர்க்கமுமாக இந்த சத்தியத்தை கொண்டு வருகிறார் பாருங்கள். கலாத்தியர் 1:9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். பவுலப்போஸ்தலன் திரும்ப திரும்ப சொல்லுவதிலே சளைக்காதவர். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாது வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இஃப் ஐ ஸ்டில் பிளீஸ் மென், ஒரு மொழியாக்கத்திலே ஐ ஆம் நாட் அ சர்வன்ட் ஆஃப் காட் இருக்கு, இன்னொரு மொழியாக்கத்திலே ஐ கேனாட் பி அ சர்வன்ட் ஆஃப் காட் என்று இருக்கு. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருக்க முடியாது. இந்த பிரபல நாட்டத்திற்கு நாம் மறித்தே ஆக வேண்டும். முன்பெல்லாம் அரசியல் உலகில்தான் பிரபல நாட்டம், அடுத்து திரையுலகு பிரபல நாட்டத்திற்கு பெயர் போனதாய் மாறியது. இப்பொழுது கிறிஸ்தவ வட்டாரங்களும் ஊழியங்களும் பிரபல நாட்டத்திற்கு பின்னால் செல்லுகிற பிச்சைக்காரர்களாய் மாறியிருக்கிறது. இன்னொரு காரணம் ஏன் நாம் திருவசனத்தை உத்தமமாய் கையாளாமல் இருப்பது, உடனடி விளைவை காண வேண்டும் என்று நாம் துடியாய் துடிக்கிறோம். We want immediate results. ஆனால் ஆண்டவர் அழகாக சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் திங்கட்கிழமை விதைத்து செவ்வாய்க்கிழமை அறுக்க மாட்டார்கள். நாம் அப்படி நினைக்கிறோம், அப்படி எதிர்பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன் என்றால் இடைப்பட்ட காலம் 1 மாதமாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம், குறுவை என்றால் 3 மாதம், நெடுங்கால பயிர் என்றால் 6 மாதம், இப்படி நிறைய நேரம் உண்டு. இந்த ரெண்டு செயலுக்கும் இடையிலே, விதைப்பதற்கும் அறுப்பதற்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி உண்டு. இந்த இடைவெளியை கவனித்து அதற்காக காத்திருக்க நாம் தயங்குவதால் தான் உடனடி விளைவுகள் வேண்டும் என்று இதையும் அதையும் செய்கிறோம். நீங்கள் இதையும் அதையும் செய்வதால் நடப்பதென்ன? திருச்சபைக்குள் ஈசாக்குகளை பெற்றெடுப்பதற்கு பதிலாக இஸ்மவேல்களை பெற்றெடுக்கிறோம். நம்முடைய திருச்சபைகளிலே, பெந்தேகோஸ்தி சபைகளையும் சேர்த்துதான் சொல்கிறேன், நம்முடைய திருச்சபைகளிலே இஸ்மவேலருடைய எண்ணிக்கை ஈசாக்குகளை விட கூடிக்கொண்டே போகிறது. அதனால்தான் ஊழியக்காரருக்கும் மேய்ப்பர்களுக்கும் இவ்வளவு தலைவலி. அதிலே பிரச்சனை என்னவென்றால், இஸ்மவேலும் ஈசாக்கை போலவே தான் இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுடைய முகஜாடை அவங்க அப்பா ஆபிரகாமை போல தான் இருக்கும். ஒரே அப்பா தானே. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் ஃபேஸ் கட்லாம் அப்படியே தான் இருக்கும். அது மட்டுமல்ல, இஸ்மவேலும் விருத்த சேதனம் பெற்றவன் தான். இஸ்மவேலும் விருத்த சேதனம் பெற்றவன் தான். முகபாவனை ஈசாக்க போல இருக்கும், விருத்த சேதனும் ஈசாக்கை போலவே பெற்றவன். இது அங்கதான் அந்த பிரச்சனையே வருது. இதெல்லாம் இந்த அவசர கதிகோலத்தில் செய்கிற காரியங்களினாலும் உண்டாகிறது. அதுதான் ப்ராப்ளம். அதனால் ஆண்டவர்களாக சொன்னார், ஒருவன் விதைக்கட்டும் ஒருவன் அறுக்கட்டும், கொஞ்சம் காலம் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நான் அடிக்கடி மிஷினரிகளுக்கும் மிஷினரி இயக்க தலைவர்களுக்கும் சொல்லுவேன். குறிகளை நியமித்து விட்டு இவ்வளவு நாளைக்குள் இத்தனை பேர் வர வேண்டும், இத்தனை திருச்சபைகள் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வந்து குறைமாத குழந்தைகளை பெற்றெடுக்கிறீர்கள். லாட் ஆஃப் மிஸ்கரேஜஸ், சம்டைம்ஸ் அபார்ஷன்ஸ் ஆல்சோ, அது கூட நடக்குது. ஏன் டார்கெட் எப்புறம் முடிச்சிடணும், அப்படி நடக்காது. இட்ஸ் எ மிரக்கிள். மறுபிறப்பு ஒரு அற்புதம், அறுவடை ஒரு அற்புதம், ஆத்து மறுவடை ஒரு அற்புதம். தெர் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் இன்வால்வ்ட் இன் இட். அதிலே ஒரு தெய்வீக கூற்று உள்ளே பொதிந்திருக்கிறது. அதை நாம் விட்டுவிடக்கூடாது, அதை நாம் மறந்து விடக்கூடாது, அதை நாம் கவனியாமல் விடக்கூடாது. எனவே தான் பிரசங்கி அழகாக சொன்னார், உன் ஆகாரத்தை மக்களாகிய ஜனங்களாகிய தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு நீ அதனுடைய பலனை காண்பாய். அந்த ஸ்பேஸ், அதற்கு நாம் காத்திருக்க பழகாவிட்டால் திருவசனத்தை வசதிக்கேற்ப திருக்குவோம், அதை கலப்படம் செய்வோம். கலப்படம்னா என்ன? அந்த நாளிலே எபிரேயர் நிருப ஆக்கியோன், அது யாருன்னு தெரியாது, எபிரேயர் நிருப ஆக்கியோன் ஒரு புலம்பல் பாடினார். காலத்தை பார்த்தால் போதகராகி இருக்க வேண்டிய உங்களுக்கு நான் கடினமான சத்தான சதையும் எலும் அவை மாம்ச உணவை கொடுப்பதற்கு பதிலாக உங்களுக்கு நான் மறுபடியும் பாலை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய பிரசங்க பீடங்களிலே பால் கிடைப்பது கூட அரிதாகிவிட்டது. இப்பொழுது பால் கிடைப்பதில்லை, தண்ணீர் பால் கிடைக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? தண்ணீர் பால் அல்ல, பால் நிற தண்ணீர். மீட் இல்லாம மில்க்கு போனோம், மில்க் இல்லாம வாட்டரி மில்க்கு போனோம், இப்ப மில்கி வாட்டருக்கு போயிருக்கோம். மில்க்குள்ள எவ்வளவு தண்ணி ஊத்தாத வெள்ளையா தான் தெரியும், அதான் பிரச்சனை. இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் பாரு. விசுவாசிகள் அதற்கேற்றமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுறாங்க. ஸ்பூன் ஃபீடிங். நான் ஒரு தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசனுடைய புத்திரனும் அல்ல, ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், இப்பொழுது ஸ்பூன் ஃபீடிங் என்றால் அடுத்த வாரம் அது டியூப் ஃபீடிங்காக மாறிவிடும். வந்துருச்சு இல்லை நிறைய. அதனால் தான் லெனார்ட் ரைவில் என்ற தேவ மனிதன் சொன்னார், ஐதர் அவர் சர்ச்சஸ் வில் ஹாவ் ரிவைவல் ஆர் தே வில் ஹாவ் ஃபியூனரல் என்று சொன்னார். ஒன்று நம் திருச்சபைகளுக்கு எழுப்புதல் வரும், இல்லை என்றால் பிரேதங்களை எடுக்குதல் வரும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய தரிசனத்தை மட்டுமல்ல நம்முடைய பாரத்தையும் புதுப்பித்துக் கொள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். இறை வார்த்தையினுடைய கடினமான பகுதிகளை உங்களுக்கு விளங்காவிட்டால் வசனம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை தளர்த்தாதீர்கள். டோன்ட் டைல்யூட் இட், கலப்படம் செய்யாதீர்கள். அப்போஸ்தலன் பேதுரு தன்னை ஒரு நாளிலே பவுல் இவ்விதமாக முகமுகமாக எதிர்த்து திட்டினார் என்பதை கூட மனதிலே கசப்பாக வைத்துக் கொள்ளாமல் பின்னால் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல். ஐ லைக் இட். பிரதர் பால் சொல்லிட்டு போயிருக்கலாம், பிலவர் பிரதர் பால் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம், அவர் பிலவர் பிரதர் பால் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சிலதெல்லாம் எழுதுறாரு, அது நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்றாரு. அவர் புரிய, அவர் எழுதுறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கல்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இதையும் புரட்டுகிறார்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை, வேதத்திலே எல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே புரிந்துவிடும் என்று சொல்லுவது அவ்வளவு ஒரு சரியான கூற்றாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. 1962 நான் மாணவனாக கல்லூரியில் நுழைந்திருக்கிற காலத்திலிருந்து அவருடைய கிருபையினால் தேவனுடைய வசனத்தை விழுந்து விழுந்து நான் படிக்கிறேன். ஐ எம் ஃபாலோயிங் இன் லவ் வித் த பைபிள் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் ஐ ஹவ் பீன் எ சின்சியர் ஸ்டூடண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். அதில் நான் எந்த விதமான அதை ஒரு பெருமையாக நினைப்பதில்லை, அது ஒரு சாட்சியாக நான் நினைக்கிறேன். உண்மையாகவே திருவசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னை அதில் ஊற்றி நான் படிக்கிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு புரிந்ததை விட புரியாததான் அதிகம் இருக்கு. எனக்கு கிடைத்த பதில்களை விட எனக்கு கேள்விகள் தான் அதிகம். ஐ ஹவ் மோர் க்வெஸ்சன்ஸ் தன் ஆன்சர்ஸ் டுடே. உண்மையாக சொல்கிறேன், நிறைய இருக்கு. பைபிள் படிக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வாசிக்கும் போதே எல்லாம் புரிஞ்சிடணும்னு எதிர்பார்க்க முடியும். நீ அஞ்சாப்பில் இருக்கும்போது உனக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கு, பத்தாப்பில் வரும்போது அடுத்த டெக்ஸ்ட் புக்கு, நீ யூஜிக்கு வரும்போது ஒரு டெக்ஸ்ட் புக்கு, பிஜிக்கு வரும்போது அடுத்த டெக்ஸ்ட் புக்கு, டாக்டர் லெவலில் ஒரு டெக்ஸ்ட் புக்கு, போஸ்ட் டாக்டர் லெவலில் அடுத்த டெக்ஸ்ட் புக்கு, இப்படி ஒவ்வொரு லெவலுக்கும் நமக்கு டெக்ஸ்ட் புக்குடைய கண்டென்ட்டினுடைய இது கூடிக்கிட்டே போகும். பட் பைபிளை பொறுத்தளவில் நேற்றுதான் சுவிசேஷ கூட்டத்தில் பிறந்த ஒரு புது விசுவாசியாக இருந்தாலும், 60 ஆண்டுகள் தேவனோடு நடைபோட்ட ஒரு தெய்வ மனிதனாக இருந்தாலும், ரெண்டு பேருக்கும் பாட புத்தகம் ஒரே புத்தகம் தான், ஒரே புத்தகம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த 1 வயசு குழந்தை அத்தனையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லாமல் எதிர்பார்க்கிறது? புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும், ஆனால் புரிந்து கொள்ளாவிட்டால் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு தெய்வ மனிதன் இப்படி சொன்னார், வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு புரியவில்லை என்றால் அந்த ஓரத்திலே அந்த மார்ஜின்லே கேள்விக்குறி போட்டுவிட்டு போய்கொண்டே இருங்கள். நின்று விடாதீர்கள், நின்று விட்டால் நீங்கள் திசை திரும்பி விடுவீர்கள். நின்று விடாதீர்கள், போய்கொண்டே இருங்கள். அடுத்த முறை வாசிக்கும் பொழுது சில கேள்விக்குறிகளை நீங்கள் அடித்து விட்டு ஆச்சரியக்குறி போடுவீர்கள் என்று சொன்னார் ஆவியானவர். அந்தந்த காலத்திற்கு ஏற்ற விதமாக, அந்தந்த சூழ்நிலைக்கும் தேவைக்கும் ஏற்ற விதமாக திருவசனத்தை நமக்கு விளக்கி தருவார். அவர் நம்மை மெதுவாய் நடத்துவார். அவர் நம்மை எல்லா சத்தியத்திற்குள்ளும் முடிவில் நடத்துவார். ஒரே நாளிலே எல்லாவற்றையும் கொடுத்தால் நாம் செரிக்காமல் நாம் மரித்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக, திருவசனத்திலே வாசிக்கிறோம், இங்கு கொஞ்சமும் அங்கு கொஞ்சமும், ஹியர் அ லிட்டில் தேர் அ லிட்டில், வரி வரியாக. இதுதான் ஆண்டவர் யாருக்கு போதிப்பார்? இப்படித்தான் அவர் போதிப்பார். இதுதான் தேவன் நம்மை போதிக்கிற முறை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு காரியம், நாம் ஏன் இந்த திருவசனத்தை உத்தமமாய் கை கொள்ள முடியவில்லை என்றால் பண ஆசை. பண ஆசை கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாயிண்ட், ஆனால் இதை நான் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிதான் ஆகணும். லூக்கா 16:11 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சவாலை நம்மிடம் அவர் தூக்கி எறிகிறார். லூக்கா 16:11, அநீதியான அதாவது அழிந்து போகக்கூடிய உலக பொருளை பற்றி, இந்த பணத்தை பற்றி நீங்கள் உண்மையும் உத்தமமாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பரத்துக்கடுத்த விண்ணகத்துக்கு ஏதுவான சத்தியங்களை, பொருளை, சொத்துக்களை, புதையல்களை ஒப்புவிப்பார்கள் கேட்கிறார். பாரு, கையில் கொடுத்துருக்கிற இந்த பணத்தையே நீ வந்து சரியானபடி உண்மை உத்தவமாக உனக்கு உக்கிரானத்துவத்தில் கையாள முடியாவிட்டால் யார் உன்னை நம்பி வந்து பரலோக செய்தியிலே கொடுப்பார்? என்னிடத்தில் கோவப்படாதீர்கள், ஆனால் நான் அதிகமாக கவனித்தது பொருள் படைத்த ஊழியக்காரரை விட பொருளாதாரத்தில் ஓரளவு குறைவில் இருக்கிற ஊழியக்காரரிடமிருந்து நல்ல திருச்செய்திகள் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். ஐ ஹவ் ஜென்ரலி அப்சர்வ், நான் இதை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி கோடு போட மாட்டேன், பட் ஐ ஹவ் ஜென்ரலி அப்சர்வ் த மெசேஜ் ஆஃப் த லார்ட் இஸ் கிளியரர் அண்ட் மோர் அபண்டன்ட் ஃப்ரம் தோஸ் ஹூ ஆர் நாட் எக்கனாமிக்கலி டூ ரிச். This is what I have found. Than those who are sumptuous in their riches. எனக்கு என்ன புரியல, ஒருவேளை பணம் இல்லாத காலத்தில் ஒரு தேவ ஊழியனிடத்தில் இருந்த செய்தி பணம் வந்த பிறகு ஏன் குறைகிறது என்பதற்கு இயேசு தூக்கி எறிந்த இந்த சவால் கேள்வி ஒரு காரணமாக இருக்கலாம். தலைவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இன்றும் இனிவரும் காலங்களிலும் இதுவே ஒரு ஆபத்தான வலை. இட்ஸ் எ ட்ராப். 2 காரியங்களை விட்டு ஓடும்படி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். 1, பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடு. 2, பண ஆசைக்கு விலகி ஓடு. மற்றதெல்லாம் எதிராக போராடு, ஆனால் இந்த பெண்ணாசைக்கும் பொன்னாசைக்கும் எதிராக போராடு என்றல்ல, அதை விட்டு ஓடு. இட்ஸ் நாட் ஃபைட் பட் இட் இஸ் ஃபிளைட். நல்லா கவனிச்சிங்க, இதெல்லாம் இப்படித்தான் திருவசனத்தில் நமக்கு சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும். As far as covetousness and lust are concerned, fleshly lust are concerned, what is recommended in the scriptures is not fight but flight. நமது மக்களுக்கு, உங்களுடைய திருச்சபை மக்களுக்கு ஒரு சில வசனங்கள் மட்டும் தெரிந்தா போதாது, வேதம் தெரிய வேண்டும். அவர் பிலீவர்ஸ் தே நோ சம் பைபிள் டெக்ஸ்ட், தே டோன்ட் நோ த பைபிள். அங்கமிங்கும் சில வசனங்கள் தெரியும், ஆனால் நம்முடைய திருச்சபை மக்களுக்கு வசனங்கள் மட்டுமல்ல வசனம் தெரிய வேண்டும். திருவசனம், திருவார்த்தை, வேதம் தெரிய வேண்டும். அப்படி தெரிய வேண்டுமானால் இங்கே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்களே, நீங்கள் போதுமான நேரம் உட்கார்ந்து பைபிள் வாசிக்க வேண்டும், பைபிள் தியானிக்க வேண்டும், பைபிளை ஆராய வேண்டும். கரம் உயர்த்தி உங்களை நான் இந்த இடத்துல சஞ்சலப்படுத்த நான் விரும்பவில்லை. ரொம்ப ஒன் எம்பாரசி டுடே ஆஸ்கிங் யூ டு லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ், பட் ஐ வாண்ட் ஆஸ்க் எ க்வெஸ்சன். டு யூ செட் அசைட் அட்லீஸ்ட் 2 hours பெர் வீக் ஃபார் சீரியஸ் பைபிள் ஸ்டடி? திருமறையை ஆராய்வதற்காக அவசரப்படாமல் வாரத்திற்கு 2 மணி நேரமாவது நீங்கள் தேவ சமூகத்திலே செலவழிக்கிறீர்களா? கூட்டம் கூட்டம் கூட்டம், ஆராதனை ஆராதனை ஆராதனை, நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சி, வேலை வேலை வேலை. பைபிள் நிறைய அடிக்க வச்சிருக்கோம், ஸ்டடி பைபிள்ஸ், டெக்ஸ் பைபிள், மெக்கார்த்தர் பைபிள், என்ஐவி பைபிள், என்கே, எல்லாம் நிறைய அடிக்க வச்சிருக்கோம். எல்லாம் கிறிஸ்துமஸ் தவிரம் தூசி தட்டி அலமாரியில் தூங்குது. நிறைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே அநேக வேத ஆராய்ச்சி நூல்கள் தங்களுடைய அலமாரியிலே தூங்கி கொண்டிருக்கின்றன. செய்யாதீங்க, முடிஞ்சா ஒரு நாள் லீவ் எடுங்க, வேற வேலையே பார்க்காதீங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, நல்ல ஆராய்ச்சி நூல்களை உங்கள் டேபிளில் வச்சு விரித்து வச்சு நல்லா படிங்க. வேத வாக்கியங்களை வாசித்தால் போதாது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றார் நம்முடைய ஆண்டவர். Search the scriptures, not simply read the scriptures. Search, search na enna ange inge paakanum idhu enna solludhu andha reference solludhu indha vasanathukku idhu enga padikanum chattiyila irundha thana agappayila varum namma adhu seiya mattingirom namma enna pandrom thingakalam irundhu sanikalam varaikku appadiye ore vela vela vela andha kootam andha sandhippu ellam poittu nayathukalam kaalaiyila innikku 10 manikku aaradhana என்ன பண்ணன்னு தெரில, கையில் செய்தி இல்லை. எந்த வினை எந்த வினை ஏனென்ன கைவிட்டீர் என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில் நம்முடைய கதவை ஒரு தேவதூதன் தட்டுகிறார். அவர் சுற்றுலா பிரசங்கி, பொழுதுதான் ஏனென்ன கைவிட்டீர் என்று சொன்னேன், நீங்கள் ஒரு ஆபத்து சகுனமாக வந்து விட்டீர்கள். அவர் ஒன்று ஆமா கர்த்தரையினை நடத்தினார்னு அவர் ஏற்கனவே சொன்ன பொய்யோடு இன்னொரு பொய் சொல்லுகிறார். இப்படியா மேய்க்கிறது சபைய, இப்படியா மேய்க்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடன் அடுத்த ஞாயிறு ஆராதனை செய்திக்காக இடையில் உள்ள 6 நாட்களும் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். பட்டி போடாதீங்க உங்க சபையார், ஏதோ 2 வார்த்தையை சொல்லி சமாளித்து இடையில ஃபில் அப் த கேப்ஸ், இடைவெளிகளை நிரப்புக, அல்லே இல்லையா ப்ரைஸ் தி லார்ட், கையை கொண்டவங்க எல்லாம் கையை தூக்குங்க, இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. அசிங்கமாக இருக்கு கேட்கறதுக்கு. இந்த நூற்றாண்டில் கை கொண்டவங்கலாம் கையை தூக்குங்க, எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க, நல்லா கத்தி சொல்லுங்க. உற்சாகமாக இருந்தால் தான் கத்திருப்பானே. பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நம்மளை தேடி வந்து அவங்களுக்கு அந்த வாரம் பூரா கிடைக்கிற அந்த மேய்ச்சல், அது முக்கியமான மேய்ச்சல். அதனால தான் உங்கள் பேர் மேய்ப்பர், உங்கள் பேர் மேனேஜர் இல்லை, நீங்கள் மேய்ப்பர். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், சத்தான உணவை கொடுக்கணும். ஒரு செய்தி ஆயத்தம் பண்ண பொதுவாக எனக்கு 2 அல்லது 3 வாரங்கள் பிடிக்கின்றன. பொதுவாக ஏன்னா அந்த சப்ஜெக்டில் நான் வந்து என்னை ஊற்றி நான் முழுவதும் எனக்கு புரிகிற அளவுக்கு திருமறையில் என்ன இது சொல்லியிருக்குன்னு சொல்லி மேலும் கீழுமாக நான் புரட்டி படிப்பேன். வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வர்றாங்கன்னா திடீர்னு அவங்க வந்தோடனே ஆமாம் நீங்கள் வர்றீங்க மறந்துட்டமேன்னு சொல்லி பின்னாலோடைய பேக்டோர் ஓடியா ஸ்விக்கியில் போய் ஏதாவது வாங்கிட்டு சொல்லி அனுப்புவோமா, ஒரு ஆள் அனுப்பி விடுவோமா, ஏதாவது வாங்கிட்டு வாடா மடமடான்னு சொல்லி அப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? இட்ஸ் அ டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் த கெஸ்ட். If you don't prepare a sermon properly throughout the week to deliver on the Sunday morning service, you are disrespecting your congregation. உங்களுடைய சபையாரை நீங்கள் அவமதிக்கிறீர்கள், எதிர்பார்த்து வருகிறார்கள், சத்தம் போட்ட போதாது, ரொம்ப சத்தம் போட்டுலாம் போதாது, அதுல குரல் இருக்கணும். Noise is not enough, we need voice. அந்த ரெண்டு மணி நேரம் அந்த சபையார் நம்ம கேட்கும் பொழுது இன்றைக்கு என்னுடைய போதகர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது என்னோட ஆண்டவர் பேசினார் என்று தெளிவு இருக்க வேண்டும். அது ஆயத்தம் இல்லாமல் வராது. நான் இன்னைக்கு சொல்றேன், முடியாது. ஆயத்தம் இல்லாமல் என்னால் பிரசங்கமே பண்ண முடியாது. எக்ஸ்டம்போ என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. வாய்ப்பு வந்தது என்னால் பேச முடியாது. நான் என்னை அற்புதமான கட்டுப்பாட்டுக்குள் நான் வைத்திருக்கிறேன். ஆயத்தம் ராத்திரியெல்லாண்டவராக இயேசு கிறிஸ்து மலையிலே ஜெபித்துக் கொண்டிருப்பார். காலையிலே அவர் தேவாலயத்திற்குள் வந்து உபதேசிப்பார். அவருக்கு என்ன தெரியாது, என்ன வசனம் தெரியாது. 12 வயசுலேயே பிச்சு கிடத்தினார். 12 வயசுலேயே வந்து கேள்வி கேட்டாரு, கேள்விக்கு பதில் சொன்னார். எப்பா எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி நாசரேத்தின் அங்கைக்கு ஜெய். அந்த நாசரேத்தின் அங்கே தான் அவருக்கு அவ்வளவாக வசனத்தை நல்லா பம்ப் பண்ணாங்க. 12 வயசுலேயே சும்மா பிச்சு கிடத்துறாரு, எங்கேதான் வந்துச்சு இந்த ஞானம் சொல்லி. 12 வயதில் அவ்வளவு வசனம் தெரிந்தவர். ஊழியம் ஆரம்பித்த பிறகு காலையிலே தேவாலயத்திற்குள் வந்து பிரசங்கிக்கும் முன்னால் முந்தின இரவை அவர் மலையிலே ஜபத்திலே கழித்தார். இதற்கு மேல் நமக்கு வேறு மாதிரிகள் வேண்டுமா? திடீர்னு காலையில் எழும்ப வேண்டியது, கம்ப்யூட்டரை தட்ட வேண்டியது, ஏதோ வருது. இப்போ எதை தட்டினாலும் வரும். அது சர்மன், அது பிரசங்கம். நான் பிரசங்கத்தை பற்றி பேசலை, நான் செய்தியை பற்றி பேசுகிறேன். கம்ப்யூட்டரில் இருந்து உங்களுக்கு பிரசங்கம் கிடைக்கும், செய்தி வந்து மேலே இருந்து வரணும். சர்மன் கம்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர், பட் மெசேஜ் கம்ஸ் ஃப்ரம் காட். யூ டு வெயிட். வேறு ஷார்ட்கட் மெத்தடே அதுக்கு கிடையாது. சிலர் 8 மணிக்கு கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க, சிலர் 8 மணி கூட லேப்டாப் பார்க்காம புல்பிட்டுக்கு லேப்டாப்பை கொண்டு வந்து தேடுறாங்க. அது இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் ஃபேட். அது பேக் டு த ஓல்டு பாஸ், பூர்வ பாதைகளுக்கு திரும்புவோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியில் உள்ள மக்களை மூப்பரையெல்லாம் அரவழைத்து அவர்களோடு பேசி முடித்த பிறகு கடைசியில் ஒரு பெனடிக்ஷன் கொடுக்குறாரு. ஐ லைக் தட் பெனடிக்ஷன். அதே பின்னால் நீங்கள் அப்போஸ்தலர் 20 அத்தியாயத்தில் வாசித்து பாருங்கள், 34:2. தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். ஐ கமிட் யூ டு த காட் அண்ட் த வேர்ட் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் அண்ட் த வேர்ட். ஏன்னா அவருக்கு தெரியும், அதுதான் உங்களை பாதுகாத்துக்கும். நான் நிறைய உங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன், இரவும் பகலும் கண்ணீரோடு இத்தனை ஆண்டுகள் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதுக்குள்ளே உங்களை நான் பொதிந்து வைத்துடுறேன். ஐ வாண்ட் தட் வேர்ட் டு என்வெலப் யூ, டு என்கம்பாஸ் யூ. என்ன அருமையான ஒரு ஒரு பிக்சர் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி போருங்க. பிரியமானவர்களே, ஹே அந்த கொடுத்து போகாதா, இந்த கொடுத்து போகாத, அந்த சேஷிக்கு போயிடாத, அந்த சேஷிக்கு போகாத, இங்கே இரு, எதுவும் தேவையே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவரே எல்லாம் ஒன்றா போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஜீசஸ் ரொம்ப ஹியூமரஸ், நகைச்சுவை நிறைந்தவர். நமக்கு முன்னால் 12 பேர் இருக்காரு, நீங்களும் போயிடாது கேட்டா உங்களுக்கு ஆளுக்கு ஒரு மினிஸ்ட்ரியல் பேர் தரேன், உனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் தரேன், இந்த டிபார்ட்மெண்ட் தரேன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார், என்னப்பா நீங்களும் போகிறீங்களா? இப்படி தான் இருக்கணும் பாருங்கள், ஊழியத்தில் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எல்லாம் இடறிட்டாங்க, எல்லாம் போய் என்ன இப்படி பேசுனா எவன் நிற்பான்னு சொன்னேன். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் போயிருந்தோம். அந்த பெர்ஃபெக்ட் ரிலாக்ஸேஷன், அதுதான் ஜீசஸுடைய ஸ்ட்ரென்த். அவருடைய பலமே அதில் தான் இருந்துச்சுது. ஹி வாஸ் நாட் ஆன்சியஸ், ஹி வாஸ் பர்டன்ட், பட் ஹி நெவர் ஹேட் அன் ஆன்சைட்டி. ரிலாக்ஸ்டாக இருந்தார், பர்ஃபெக்டாக ரிலாக்ஸ்டாக இருந்தார். என்னப்பா நீங்க போறீங்களா? அப்போ அந்த ஸ்போக்ஸ்மேன், பேச்சு தொடர்பாளர் பேதுரு என்ன சொல்றாரு? எங்க போவோம்? ஏன் முடத்துல வசனம் உண்டு. நீங்க வசனம் கொடுத்தீங்கன்னு சொன்னா மக்கள் போக மாட்டாங்க, வருவாங்க. அங்கதான் சீக்ரெட் இருக்கு. அதை விட்டுட்டு மற்ற டாக்டிக்ஸ் எல்லாம் நம்ம மற்ற காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் சிம்பிள் ட்ரூத்ஸ் நான் உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துறேன். அவ்வளவுதான். நிறைய வாலிபர் நடுவயதினர் அநேகம் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் நான் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் உங்களை காப்பாத்திக்கும், உங்களுடைய பிற்கால ஊழியத்தில் இதெல்லாம் உங்களை தற்காக்கும், உங்களை நல்ல வளமாக்கும். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வந்து நாங்கள் கண்டறிந்த காரியங்கள். நான் திடீர்னு மேலேருந்து எனக்கு வரல, தேவ மனிதரோட பழகிய நான் இப்போ கற்றுக்கொண்ட பாடங்கள் இதெல்லாம். அதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு கோர்வையாக வச்சு நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலும் இதில் அநேக காரியங்களை நான் அனுபவ வாயிலாக நான் கண்டறிந்திருக்கிறேன். இவைகளெல்லாம் பின்பற்றுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நம்பர் ஒன், எல்லாவித தந்திரங்களையும் விட்டொழியுங்கள். ரெனவுன்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிராஃப்டினஸ். நம்பர் டூ, திருவசனத்தை உத்தமமாய் கையாளுங்கள். நம்பர் த்ரீ, உங்களையே முன் நிறுத்தாதீர்கள். உங்களையே முன் நிறுத்தாதீர்கள். டு நாட் ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். அதைத்தான் பவுல் ஐந்தாம் வசனத்திலே தீர்க்கமாக சொல்லுகிறார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், அதாவது எங்களையே முன்னிறுத்தாமல், எங்களையே முன்னுக்கு தள்ளாமல், கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவின் பொருட்டு உங்கள் வேலைக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஊழியக்காரர் என்பதை விட வேலைக்காரர் என்பதுதான் சரியான மொழியாகும். இயேசுவின் பொருட்டு எங்களை உங்கள் வேலைக்காரர் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அறிமுகம் செய்கிறோம். இவ்விதம் தங்களை தாங்களே முன்னுக்கு தள்ளாத, முன்னிறுத்தாத, தம்பட்டம் அடித்துக் கொள்ளாத, பெருமை பாராட்டாத நான்கு பேர் என்னை அதிகமாக திருமுறையிலே கவர்ந்தார்கள். அந்த நான்கு பேரும் பழையற்பாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களை உங்கள் முன்னால் இன்று நான் நிறுத்த விரும்புகிறேன். ஒன்று, பேட்ரியார்க் ஜேக்கப், கோத்திர பிதாவாகிய யாக்கோபு. ஆதியாகமம் 32 அத்தியாயம் 10 வசனத்திலே அவன் கொடுக்கிற சாட்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு சவாலாய் அமைந்திருக்கிறது. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்ம கூட இது பொருந்தும். 1, 2. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இந்த நினைவு எப்பொழுதும் நம்முடைய கண் முன்னால், நம்முடைய மனக்கண் முன்னால் நிற்கட்டும் பிரியமானவர்களே. இதைத்தான் அந்த பாடலை இயற்றிய அந்த தேவ மனிதன், கிரேட் திங்ஸ் ஹி ஹாஸ் டாட் அஸ், கிரேட் திங்ஸ் ஹி ஹாஸ் டன் என்று அவ்வளவு அழகாக அவர் அதை எழுதி வைத்தார். கிரேட் திங்ஸ் ஹி ஹாஸ் டாட் அஸ் அண்ட் கிரேட் திங்ஸ் ஹி ஹாஸ் டன். பெரிய காரியங்களை அவர் நமக்கு போதித்திருக்கிறார், அது பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்திருக்கிறார். அடுத்து, ஒரு பிரின்ஸ், ஒரு அரசனை உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். 1, சவுல் அரசன். 1 சாமுவேல் 9 அத்தியாயம் 21 வசனத்தை பாருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வப்பொழுது நம்முடைய நினைவுக்கு ஆவியானவரால் கொண்டு வரப்படுமானால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். 21 வசனம், அப்பொழுது சவுல் மறுமொழியாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திர குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்திலே சொல்வானேன்? ஒரே ஒரு பிரச்சனை சகோதரரை பொறுத்தளவிலே, ஆரம்பத்திலே விதமாக தன்னை தாழ்த்தினான். நாளாவட்டத்திலே இறுதி காலத்திலே சாமுவேல் இதே வார்த்தைகளை சொல்லி அவனை எச்சரிக்க வேண்டியதாயிற்று. 15:7 17 அப்பொழுது தீர்க்கன் சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், அப்பொழுது அல்லவோ கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆரம்பத்தில் நல்ல தாழ்மையா இருந்தான், பின்னால வர வர அவன் அதை மறந்துட்டான். அவன் தீர்க்கதரிசி ஞாபகப்படுத்து, எப்பா நீ அன்னைக்கு என்ன சொன்ன, நான் ஒண்ணுமே இல்லை, என் கோத்திரமும் ஒண்ணும் இல்லை, என் குடும்பமும் ஒண்ணும் இல்லைன்னு அன்னைக்கு சொன்னியே, அப்பந்தானே அவன் உன்னை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குனாரு, இப்போ உனக்கு கர்வம் வந்துருச்சே, நீ இப்போ இப்படி ரெண்டகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவனை நினைவுபடுத்துறாரு. இது சவுல். ஆனால் நமக்கு இன்னொரு அரசன் இருக்கிறார், அதே காலத்தில் வந்தவர், அவர் பெயர் தாவீது, தாவீது அரசன். ஆனால் தாவீதை பொறுத்தளவில் நான் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? 2 Samuel 7:18 அதுதான் உண்மையான கிரேட்னஸ், அதுதான் அவனுடைய பெருமை. 2 Samuel 7:18 பாருங்க, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, இது வந்து தாவீதனுடைய கடைசி நாட்கள், அவன் எப்படி எல்லா காரியங்களையும் முடிக்கிறாங்கிறத கடைசி வார்த்தைகள் வருது. நீங்க அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னா, பின்னால் வர வர அவனுடைய கடைசி வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இப்ப நாத்தான் வந்து இதெல்லாம் சொன்ன பொழுது, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடும் இவ்வளோ வந்துட்டேன். ஆண்டவரே அங்க பாருங்க, ஒரு ராஜா என்ன சொல்றான், ஆரம்பத்தில் ஒழுங்கா இருந்தான், வர வர அதை மறந்துட்டான். பட் இங்க தாவீது இவ்வளோ மகிமையான ஒரு ஆட்சி முடிந்த பிறகு, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டிலே தாவீது நட்சத்திரம் தான், ஸ்டார் ஆஃப் டேவிட் தான். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே இது வரைக்கும் நீர் என்னை கொண்டதுக்கு நான் ஏமாத்துறேன், என் வீடு மாத்திரம் அப்படின்னு சொல்லி துவக்கத்தில் தாழ்மையை காத்துக்கொள்கிற அநேக ஊழியர் நாளாவட்டத்தில் தாழ்மையின் அரிச்சுவடுகளையே மறந்து விட்டனர். தாங்கள் எங்கோ இருந்து குதித்தது போல் அவர் நினைக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் பாடினான், நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்ன.

0: இந்த பாடலே எப்பொழுதும் நம்முடைய பாடலாயிருக்கும். இதுதான் திருப்பாடல். இதுதான் நம்ம எப்பொழுதும் சரியான சமதளத்தில் நிறுத்தக்கூடிய வரிகள் அடங்கிய பாடல். இந்த பாடலை ஏற்றிய அருமையான மறைந்த எமில் அண்ணனுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: பாகம் மூன்றினை மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதிருங்கள்.
2: இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மெல்லி கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் இத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, இத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க வேணா? இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இத்தனையும் சகித்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கிறேனே, அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல, நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும், டுடே டில் டுடே, இந்த நேரம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இத்தனையும் சகித்து, இத்தனையும் இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் நான் கர்த்தருடைய, இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன், என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. இந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க, எத்தனையோ பேர்த்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை நான் ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் கிருபை சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

நல்லவராக இருந்தார், உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். மித்த மனுஷன் மாதிரி உனக்கும் தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தேன்னா ஏசு என்னைக்கோ போயிருப்பாருமா? தம்பி என்னைக்கோ போயிருப்பார். ஆனா உனக்கு நல்லவரா இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல யோசி. அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன்.

கையை தட்டி ஏசப்பாட அன்பர் உசிச்சு அவர் கொடுத்த கிருபாசனம் சொல்லதுல அவரை காலை தோறும் புதிதா இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற, காலை இருந்துச்சு அலாரம் சவுண்ட கேட்கிற, அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்துற உன்னை நேசிக்கிறார், கிருப வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு வான்.

எவனும் தேவையில்லை உனக்கு, எவளும் தேவையில்லை. அவன் வேணும், இவன் வேணும், வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கத்தரும் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு, பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன பேச. திருப்பி அவனை சேர்த்தாதே, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்களை சேர்த்தணும்னு சொல்லி தயவு செய்து. மகனே, மகனே, தம்பி, தங்கச்சி, நினைக்காத, போனது போனதாகவே இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார், அதுக்கு மேல என்ன வேணும். போனவங்க போனதாகவே இருக்கட்டும், போனவன் போனவளாகவே இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்கள சேர்த்துறோன்னு மட்டும் நினைக்காத. கர்த்தர், உங்க இல்லாம நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானமா தான் இருக்கிறீங்க, ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவில்லையே, ஒன்னும் நீ ஒன்னு சோறு இல்லாம ரோட்ல திரியலையே, நல்லா சமாள. அது காட்டிலும் அவங்க இருந்த போது அது காட்டிலும் இப்போ நல்லா தானே இருக்கிற. ஸோ டோன்ட் வரி, உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார். தைரியமா இருக்கு. எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, அந்த நாள் வரும். கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும். ஏசாயா 40:31 வாசிக்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க. உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்லை எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும், காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, அத ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல, செய்வார். நீங்க காத்திருக்கணும் பலத்தோட. ஏன்னா ஏன் பலத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா, எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும் இல்ல, சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும் இல்ல. அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா, அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும் இல்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும் இல்ல, அதுக்காக காத்துருங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்கிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியும் பண்ணணும், உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துருக்காருமா, அங்கிள், ஆண்டி, தம்பி, தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி, சந்தோஷமா, நான் காத்திருக்கிற காரியத்தை ஏசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றேன், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச் விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால் வரும். உங்க உங்களுக்கு ஆண்டவர் தெரியும் எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்துரு, பக்கத்துல பார்த்து சொல்ல, காத்துருமா, பொறுத்திரு, கத்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா, கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

0: பண்றீங்களா?
1: உன் சார்பில் செயலாற்றுவார்.
0: இப்படி இப்படி சொல்லுங்க.
1: என் காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார்.
0: பழமாக ஏற்றி ரவிவான்.

எதிர்பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர், என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல. நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் ஏன் பதறீங்க? அப்புறம் ஏன் துள்ளுறீங்க? நடக்குமா நடக்காதான்னு ஏன் தூக்கம் எல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க? காரியத்தை வாய்க்க செய்வேன்னு சொல்லிட்டார். ஒரு காரிய சக்தியா இருக்கிறார், சகலத்தையும் உனக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருமா. தம்பி தங்கச்சி அங்கிள் ஆண்டி காத்திரு பொறுத்திரு, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவார், கண்டிப்பா நடத்துவார். ஏதாவது ஒரு நாள் கத்திரனை உயர்த்துவார். அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும் வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கத்தர் வாய்க்க செய்வார். அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம், ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுத எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒருபோது பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் இல்லாமல் போய் விடுவான், உன் காரியமோ வாய்க்க செய்யும். கத்தருக்கு காத்திருக்கிறதுனால சொல்றீங்க, உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் பக்கத்தில் நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க. உங்க வேலை என்னன்னா காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் வாய் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு வரி குதிரைக்கு குட்டி பிறந்துச்சு. அதுக்கு கண் தெரியல. இந்த அழகிய உலகத்தை தன் கண்ணை கொண்டு அதால பார்க்க முடியாதேன்னு தாய் வரி குதிரை ரொம்ப கவலைப்பட்டுச்சுது. ஒரு மத்தியான வேளையில தன் குட்டிய கூட்டிட்டு தண்ணி குடிக்க பக்கத்துல உள்ள ஒரு ஆத்துக்கு போச்சுது. குடிச்சிட்டு திரும்பி போகும்போது ஒரு சிறுத்தை புலி கூட்டம் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தத பாத்துச்சு. ஒரு தாய் சிறுத்தை புலியும் அது பக்கத்துல மூணு குட்டிகளும் இருந்துச்சுது. தன்னுடைய குட்டிக்கு கண் தெரியாததை பார்த்து அதை கேலி பண்றாங்கன்னு வரிக்குதிரைக்கு புரிஞ்சது. வரிக்குதிரை மனசு ஒடிஞ்சு போயிட்டது. ஒவ்வொரு நாளும் இது தன்னுடைய குட்டிய ஆத்துக்கு கூட்டிட்டு போகும்போதும் சிறுத்தைகளோட சிரிப்பொலி அதிகரிச்சுக்கிட்டே போச்சுது. இதை தாங்க முடியாத வரிக்குதிரை தன்னுடைய குட்டிய பார்த்து, இனிமேல் நீ ஆத்துக்கு தண்ணி குடிக்க வர வேண்டாம், நானே உனக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன், நீ இங்கே இருந்தா உனைய பார்த்து யாரும் கேலி பண்ணி சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியா தண்ணி குடிக்க போச்சுது. திரும்பி வரும்போது சிறுத்தை புலிகள் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தத பாத்துச்சு. அதுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சுது. அந்த சிறுத்தை புலிகள் கிட்ட போய், பொல்லாத சிறுத்தைகளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனை இல்லையா? நான் தான் கண்ணு தெரியாத என் குட்டிய கூட்டிட்டு வரலையே, இன்னும் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு ஆங்காரத்தோட கேட்டுச்சுது. இத கேட்ட தாய் சிறுத்தை புலிக்கு குழப்பமாயிட்டுது. அது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கனிவா சொல்ல ஆரம்பிச்சது. நீ நினைக்கிற மாதிரி நாங்க உன்னைய பார்த்தோ உன் குட்டிய பார்த்தோ ஒருபோதும் கேலி பண்ணி சிரிக்கல. உனக்காவது ஒரு குட்டி தான் குருடா பிறந்திருக்குது. எனக்கு இருக்கிற மூணு குட்டிகளுக்குமே கண் தெரியாது. என் குட்டிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எப்பவும் ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டோம் நகைச்சுவையா பேசிக்கிட்டோம் இருப்பேன். அவங்களும் வாய்விட்டு சிரிச்சு தங்களுடைய குறைய மறந்து சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் உன்னைய பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிச்சுது. ஆமாங்க, நாமும் இந்த தாய் வரிக்குதிரை மாதிரி தான் இருக்கோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து கேலி பண்றாங்க, நம்மளை குறைவா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அதனால கவலைப்பட்டுக்கிட்டு வேற இருக்கோம். இது சரியில்லை. இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதுனால நம்ம சந்தோஷமே பாழாகுது. இந்த வீணான எண்ணங்கள்னால நம்ம குறிக்கோளை நிறைவேற்றுறதுலையும் நம்ம பின்தங்கிடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் பிரச்சனையே பெருசா இருக்குது. இதுல அவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? அதனால பெருசா கனவு காணுங்க. அந்த கனவை நனவாக்க முழு மூச்சோட முயற்சி பண்ணுங்க. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

ஸ்தோத்திரன்றவரே, நான் ஒரு கிராமத்தில், சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் வந்து லக்ஷ்மிபதி, எங்கள் அம்மா பேர் வந்து கமலம்மா. அவங்களுடைய மகள் நான் முத்து மகளாக பிறந்தேன். நான் வந்து ஒரு விக்கிரகத்தை வணங்குற ஒரு குடும்பத்தில் தான் நான் முதலாவது பிறந்த மகளாக இருந்தேன். எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகளெல்லாம் உண்டு. எங்கள் அப்பா மூட்டை தூக்குவார், எங்கள் அம்மா களை பறிப்பாங்க, அறுப்புக்கு போவாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, விக்கிரகர கோயிலுக்கு என்னென்ன நேந்தனமோ அதெல்லாம் நேந்தி செலுத்துவாங்க. அவங்க கூ ஊற்றுவாங்க, ஆடு வெட்டுவாங்க, மாடு வெட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வெயில் இல்லாமல் இருந்தாலும் அந்த தெய்வத்தை மட்டும் அவங்க விடவே விட மாட்டாங்க. விடாமல் அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து கும்பிட்டுக்குன்னு தான் வந்தாங்க. அப்புறமா நான் கொஞ்சம் பெரிய பொண்ணான போய் ஸ்கூல்லே என்னை சேர்த்தாங்க. அங்கேயே ஒரு கிராமத்தில் தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே எடுத்துன்னு போய் சேர்த்தாங்க. சேர்த்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நான் படித்தேன். படித்ததுக்கு அடுத்தது எங்கள் தங்கச்சி பிறந்தா. அவளை எடுத்து வச்சுங்கிறதுக்கு ஆள் இல்லை, இவங்க வேலைக்கு போனால் தான் உண்டு. அவளை எடுத்து வச்சுக்கின்னு இருந்தேன். அடுத்தது நான் படிக்கலை, படிக்க வைக்கிறவளை சொன்னால எங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் படிக்கவும் முடியல. இவளை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனால் அப்போவும் அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்கல. அந்த விக்கிரகத்தை மாத்திரம் வணங்குவோம். வருஷம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், மாலை போட்டுக்குன்னு அந்த தாளந்தோடு போய் மொட்டை அடிப்பாங்க. வருஷம் வருஷம் நாங்கள் மொட்டை போடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாரும் மொட்டை போடுவோம், ஒருத்தர் விடாமல். நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க, என் தங்கச்சி பேர் வந்து செம்பருத்தி. அந்த ரெண்டு பொண்ணுங்க எங்களுக்கு, எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க யாரும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க மாத்திரம்தான். நாங்கள் நாலு பேராக போவோம் கோயிலுக்கு. அங்கே வந்து வேப்பஞ்சாலை எடுப்பாங்க எங்கள் ஊரில், அந்த விக்கிரகர கோயிலுக்கு வேப்பஞ்சாலையும் வருஷம் வருஷமும் வேப்ப, இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா வேப்பஞ்சாலை கண்டிப்பாக நாங்கள் எடுத்து தான் தீருவோம். கூழ் ஊற்றுவோம், கோழி வெட்டுவாங்க எங்கள் வீட்டில். முடிஞ்சால் என்ன பண்ணுவான், கடன் பட்டு கூட எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, நான் மாடு, அந்த எருமாடு கெடா பிடிச்சி கூட வெட்டுவாங்க. ஏன்னா அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஐதீகமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் பெரிய பொண்ணாக ஆனேன். பெரிய பொண்ணு ஆனே ஒரு 15 வயசு ஆனது எனக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, நாகலாப்புரம் கிராமத்துலேருந்து என்னை வீடு பார்க்க வந்தாங்க. எங்கள் பெரியப்பா மூலிமா, எங்கள் பெரியப்பா பையன் மூலிமா வந்தாங்க. அப்போ எனக்கு இன்னன்ற வயசு தெரியாமே என்ன பண்ணாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணமும் விக்கிரகர கோயிலில் தான் நடந்தது. இந்த இடத்துல நாகலாப்புரம் கிராமத்தில் தான் மேலே பெரிய கோயில்னு ஒன்று இருக்கும், அந்த கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு மாமேரின்னா என்னன்னு தெரியாது, மாமனார் என்ன குடும்பம்னாவே என்னவே தெரியவே தெரியல, சமைக்க தெரியல, எதுவுமே தெரியல. தெரியாமலே இருந்தால் அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே செய்வாங்க. அடுத்தது இங்கே வந்தால் பிறகு என்ன பண்ணேன், அப்படி ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என் வாய்க்கில் சண்டை. நான் பொட்டு வைப்பேன், இங்கேருந்து இது வரைக்கும் வைப்பேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னா நாங்கள் அந்த கும்படத்தை மட்டும் விடவே விட மாட்டோம். அந்த விக்கிரகர கோயிலை வணங்குறத சுத்தத்தை போய் முட்டை எடுத்துகிட்டு போய் போடுவோம். புத்துக்குள்ளே பால் ஊற்றுவோம், ஊற்றிட்டு வருவோம். அது ஒரு நிம்மதினு நினைப்போம். அப்போவும் என் வாழ்க்கையில் நிம்மதியே வரல. ஆனால் ஏசுன்ற ஒரு ரட்சிப்பை நாங்கள் தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காமல் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம். அப்புறம் 2 வருஷம் கழித்து என் கணவர் இழந்துட்டார். அப்போ எனக்கு வந்து பையன், ஒரு பையன், 1.5 வயசில் ஒரு பையன், அவன் பேர் ஜெயசூர்யா, பொண்ணு பேர் வந்து நிகிதா. அந்த பொண்ணு வந்து 5 மாதம் குழந்தை இருக்கும்போது கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் என் கணவர் என்ன பண்ணார், இந்த விக்கிரகத்தை நாங்கள் கும்பிட்டு இந்த மணியை அடித்து அடித்து அடித்து எங்கள் வீட்டில் செங்கு சத்தம் தான் கேட்டதை தப்ப எங்களுக்கு சமாதான சத்தமே கேட்கல. இயேசுன்றவரை நான் தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தா என் வாழ்க்கையில் இந்த ஒரு கஷ்டம் எனக்கு வந்தே இருக்காது. ஆனால் என்ன போல கஷ்டம் அடுத்தவங்களும் படக்கூடாதுன்றதுனால தான் இந்த சாட்சியை நான் சொல்கிறேனேவே. ஏன்னா எல்லாருமே நம்ம இந்துக்குள்ளே இருக்கிறதுனால என்ன பண்ணுறான், மரண பலிகளை தான் நம்ம சந்திக்கிறோம். அது என்ன பண்ணுது, தூக்குது ஆளவை. அப்படி என்ன பண்ணுது, நம்மளை வந்து சமாதானமாக வைக்கிறது கிடையாது. அப்போ கூட நான் இந்துவே, நான் விடவே விடலை. இல்லை நான் மௌனமாக 3 வருஷம் பேசாமல் இருந்தேன். பேசாமல் கோயில் குளத்தெல்லாம் நான் சுற்றுவேன். முட்டை எடுத்துன்னு போய் டெய்லி ஒரு முட்டை போட்டு அது பால் கறந்த பால் 1.5 லிட்டர் பாலை ஊற்றிட்டு வருவேன். என்னுடைய மூட நம்பக்கு அப்படியெல்லாம் இருந்தது. அப்படியெல்லாம் சாமி நம்ம கிட்ட பேசுவோம், நம்ம வீட்டுக்கார உயிரோட கொண்டு வந்துடும், தெரியாத ஒரு வாழ்க்கை. அப்போ என் வீட்டுக்கார செத்துட்டா பிறகு என்னை என் மாமியோட அலக்கடிச்சாங்க. அப்படியே அலக்கடிச்சு தொத்துனாங்க, சாமானெல்லாம் தூக்கி நடுவு இதில் போட்டாங்க. என் குழந்தைய காவாய் கண்ணாட விசிறி அடித்தாங்க. என் பொண்ணு என் புள்ளியும் விசிறி அடிக்கிறாங்க. எனக்கு தெரியல, என் முடிய பிடிச்சிக்கணும் அப்படியே இழுத்து இழுத்து அடித்தாங்க. என்னவே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் என் வீட்டுக்காரர் செத்தாருன்னு கூட எனக்கு தெரியல.
அவர் மருந்து குடிச்சு மூணு நாளை பொறுத்து தான் எனக்கு சொல்றாங்களே, அவர் டெத் ஆக போறது கூட எனக்கு தெரியாம நாங்கள் திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் பெரியகுப்பம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ நான் வர்றேன், அந்த இடத்துல வரும்போது என் வீட்டுக்காரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாரு. என்கிட்ட பேசவே பேசல, மூஞ்சி கொடுத்து கூட என் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு, இந்த ரெண்டு பிள்ளைங்களை பால் குடிக்கிற குழந்தைங்க தான், பால் வாங்கி ஊத்துறவளுக்கு கூட என்கிட்ட ஒரு ரூபாய் காசு கிடையாது. நாங்கள் 1000 பஸ் பேர் வச்சுக்கணும் கூட போக முடியாமல் நடந்து போகிறவள நிலமையில போயிட்டு நாங்கள் பார்க்குறோம். அவங்க எங்களை சேத்துல இந்த தாலிக்கவரை பிடுங்கி வச்சுக்கினாங்க. அவங்க தரல, என் ஓரத்து என் அம்மா மூத்தாரு என் மாமியார் பண்ணாத கொடுமையே கிடையாது. என் ஆளாலும் அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறேன்னு கேட்க கூட தெரியல. அப்போ கூட அந்த சாமியை தான் நான் கூப்பிடுறேன், அந்த விக்கிரகத்தை தான் கூப்பிடுறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் எனக்கு வெயி காட்டணும், நீ தான் எனக்கு தாலி பாக்கியத்தை கொடுக்கணும், உனக்கு நான் தாலி செலுத்துறேன், நான் நடந்து வர்றேன் திருப்பதிக்கு அப்படின்னு நான் மொட்டை போடுறேன்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு எந்த சாமியுமே என்னை கை கொடுக்கல, என் வீட்டுக்காரையும் காப்பாற்றி கொடுக்கல. என் ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கின்னு அவர் செத்து போயிட்டாரு. நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன், சாவு செய்தி வருது. அங்கிருந்து நான் நாகலாப்புறம் கிராமத்துக்கு வந்தா என்னை சாவு கிட்ட கூட சேர்த்துல இந்த ஜனம் என்னை புறக்கடிச்சு தொத்துனாங்களே தப்ப, என் ஆறுதலையோட ஒரு வார்த்தை சொல்லி என்னை யாருமே அரவணைக்கல. அப்பவும் அந்த தெய்வத்தை நான் விடாம வணங்குறேன். இயேசுவின் ரட்சிப்பு வஸ்திரத்தை நான் தரிசித்திருந்தா என் வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆயே இருக்காது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கின பிறகு. ஆனா அப்ப என்னை புறக்கடிக்கும் போது என்ன பண்றேன், இந்த குழந்தைங்களை வச்சுக்கின்னு எந்த இடத்துல சாமியை நான் போகுவேன்னு இங்க இருக்கிற விக்கிரகர் கோயில போய் நான் நிக்கிறேன். நான் நின்று அழறேன், ஓன்னு அழறேன், மா நான் உன்ன மாதிரி பொண்ணு இல்லையா, என்ன என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தி கொடு அப்படின்னு. அப்போ என்ன பண்றேன், அந்த சாமியை கும்பிட்டு அந்த இடத்துல கூட கருப்பொருத்த தான் கையில வச்சுங்கிற சாவு அங்க இருந்தா கூட. ஆனா அப்பவும் அது என்ன கை கொடுத்து காப்பாத்தல, என் புள்ளிகளும் வழி நடத்தல, என்ன வழி நடத்தல, என் வாழ்க்கை சின்ன பின்னமாயி நடு ரோட்டில் நின்றோம். எல்லாரும் புறக்கடிச்சாங்க. இங்கிருந்து அந்த தாலியை அறுத்துட்டு போனோம், அறுத்துட்டேன். அப்புறமா என்ன பண்ண, மூணு நாள் பொறுத்த தாய் வீட்டுக்கு போனேன். இங்கேயே சோறு இல்லையே, இங்கேயும் எங்களுக்கு இந்த நிலைமை இருக்குது, நீ அறுத்துட்டு வரக்கூடாது, 3 பிறகுதான் மாமியார் வீட்டுலேருந்து ஆத்தா வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க. நான் எங்க போய் நிற்கிறது, சாமியே நான் கூப்பிடுறேன் அப்படிதான், சாமி எனக்கு வெயி காட்டு, என் பிள்ளைங்களை நான் எப்படி நடத்துவேன், பால் குடிக்கிற பிள்ளைங்க பால் இல்லை சோறு இல்லை அப்படியே கத்துது கதறுதுங்க என் பிள்ளைங்க. நாங்கள் எப்படி பசின்றது, ஒரு புள்ள வாயை தருந்து அந்த 1.5 எனக்கு இட்லி வேணும் பசின்னு கேட்டால் கூட வாங்கி தர முடியல. ஆத்தா பிள்ளை இந்த அளவுக்கு என்ன புறக்கடிக்கிறாங்க, நான் எந்த இடத்துல நிற்கிறது. அந்த குழந்தை அப்படியே எடுத்துட்டு வந்தேன். அப்போ கூட அந்த விக்கிரகத்தை நான் விடவே விடலை, அப்போ கூட நான் வணங்குறேன். அப்போ என்னால் முடிவே முடியல, பொட்டே கைவிட்டுருச்சு அந்த சாமி கை விட்டாலும். அப்போ கூட நான் என்ன பண்ணல, அதை தான் கெட்டியை பிடிச்சி வச்சுக்கிறேன், அது பாதத்தை பிடிச்சி வச்சுக்கிறேன், இந்த தாயை அந்த தாயை இந்த அம்மாவை அந்த அம்மாவை பெரும்பாலத்துக்கு வர்றேன், கோயா இருக்கிறேன், என் குடும்பத்தை ஒரு நிலையில என்னை நிறுத்துன்னு கேட்குறேன். அப்போ கூட எனக்கு எந்த சாமி உதவி பண்ணலை, எந்த விக்கிரகாரம் வந்து என்னை உதவி பண்ணலை, எந்த மனுஷனும் எனக்கு உதவி பண்ணலை. அப்போ நான் இங்கே வந்துட்டேன். வரும்போது ஒரு சகோதரி இருப்பாங்க என் கூட பேசிட்டு, வீடு இல்லாமல் நான் தவிக்கிறேன், வீடே கிடையாது நிற்கிறதுக்கு கூட, வீட்டை பூட்டிட்டாங்க இவங்கள விடமாட்டேன்றாங்க, அங்கே போன அம்மா வீட்டில் என்னை விடலை, என்னை துரத்துறாங்க, நான் நடு தெருவில் என் பசங்களை வச்சுக்கின்னு இங்கே பெரிய கோயிலுன்னு இருக்கு, அந்த கோயிலாண்டு வந்து நான் எல்லாரும் இந்த இடத்துல வீடு வீடு ஏறி நான் நியாயம் கேட்டது உண்டு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் பொய்யே கிடையாது, நான் எல்லாரும் நியாயம் கேட்குறேன், எனக்கு வீடு வேணும், எனக்கு தங்க இடம் வேணும், நான் அறுத்த கூலி கூட இல்லையே அப்படின்னு நான் கேட்கும் போது ஒருத்தரும் எனக்கு நியாயம் சொல்லலை. ஆனாலும் அப்போ அந்த சாமி இடத்துல தான் நான் உட்கார்றேன், அந்த கோயில் இடத்துல நான் உட்காந்து நான் கேட்குறேன், சாமி எனக்கு வீடு வேணும்னு. அப்போ கூட அது எனக்கு வீடும் கட்டி தரல, என்ன என்ன ஒரு நிலையவும் என்ன அதை வைக்கல. அப்போ என்ன பண்ணுறேன், கருப்பூரத்தை கையில் பிடிச்சி நான் அழிகிறேன், மணி எங்கெங்கே ஆட்டுறாங்களோ எந்தெந்த கோயிலாண்ட நிற்கிறோமோ அந்த கோயிலாண்டெல்லாம் போய் நிற்கிறேன், இந்த விக்கிரக தாண்டிக்கு போனால் இது நல்லது செய்யும், அந்த விக்கிரக தாண்டிக்கு போனால் அது நல்லது செய்யும் அப்படின்னு. எங்கே போனாலும் எந்த விக்கிரகமும் என்ன நல்லது செய்யலை. அப்போ நான் வந்து இருக்கும்போது என் சகோதரி வீட்டில் இருந்தேன். சகோதரி நாங்கள் கூட பிறந்தவங்க ஒன்றும் கிடையாது, அவங்க பேச்சுவார்த்தையில் பேசுவாங்க. நான் அழுதுட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் நிற்க வச்சாங்க. அவங்களுக்கும் வீடு இல்லை, அவங்க வீட்டுக்காரு கூட கை கால் ஊயின்ட்டு இருக்கோம். அவங்க வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கின்னு இருந்தாங்க. அப்பப்போ எனக்கு எடுத்து சொன்னாலும் அது மைண்டில் ஏறாது, எனக்கு ஏறாமே நான் இருந்தேன். அப்போ தான் அப்போ எனக்கு இல்லை, நான் ரொம்ப அழுதுட்டு படுப்பேன். என் வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து என் வீட்டுக்காரர் இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு கிப்பிட்டு போவாங்க. வீட்டில் வந்து 1 கேட்டேன், இது உண்மைங்க, இது கர்த்தருடைய இடத்துல நான் சாட்சி சொல்கிறேங்க,
ஒரே 1 ரூபாங்க, 1 ரூபாய் கேட்டேன். 1 ரூபாய் இருந்தா 2 இட்லி வாங்கி நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டலாமேனு கேட்டதுக்கு அவன் சொன்னான், நீ வர்றியா உனக்கு நான் 100 ரூபாய் தர்றேன்னு சொன்னான். ஆனால் என்னை ஒரு வேசியோ ஒரு கிண்டலமாவோ தான் என்னை பார்த்தாங்களே தப்ப, ஒரு பெண்ணா இந்த சமூகத்தில் என்னை பார்க்கவே பார்க்கல யாருமே. வேசிய போல என்ன நடத்துனாங்க, 100 ரூபாய் தர்ற வர்றே அப்படின்னு கேட்கும்போது என் உயிரே போயிடுச்சு எனக்கு. அப்படியே எனக்கு ஏன் இந்த வெய்ய விடுற, நான் உன்ன மாதிரி பொண்ணு இல்லையா அப்படின்னு அப்போ அந்த விக்கிரகத்தை தான் நான் நோக்கி நோக்கி கூப்பிடுறேன். இவங்க சொல்றத கூட நான் காதில் வாங்கலை, தூக்கம் இருக்காது, எனக்கு நிம்மதி இருக்காது. நான் அழிஞ்சேன், என் 5 வருஷம் வரைக்கும் நான் நடுத்தெருவிலே நின்று அழிஞ்சேன். அப்படியே போவேன், புள்ளிகளை என்ன பண்ணுவேன், அந்த வீட்டாண்ட விடுவேன், போய் கூலி வேலைக்கு போவேன். அப்போ எவ்வளோ, 30 ரூபாய் கூலி வேலை. போய் ஒரு நாளைக்கு போனால் பால் குடிக்கிற குழந்தைக்கு ஜுரம், என்னால் தட்டிக்க முடியாமல் ஜுரம், 2 புள்ளிகளுக்கும் ஜுரம் வந்துடுச்சு. இந்த 30 ரூபாயில் நாங்கள் சாப்பிட்றதா, நாங்கள் என் பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி ஊற்றுறதா, ஹாஸ்பிட்டல் கிட்ட போகிறதான்னு தெரியாமல் நான் அழகிறேன், ஓன்னு அழகிறேன். என்னை காப்பாற்று, இதோ இந்த கோயிலுக்கு நான் வர்றேன், உனக்கு நான் என்னால் முடிஞ்சத கூலி சேசி கூட நான் கோயா இருக்கிறேன், நான் கூழ் ஊத்துறேன் அப்படின்னு. இந்த ஆடி மாதம் ஆனால் அந்த வேலையை மட்டும் கண்டிப்பாக நான் செய்வேன். எனக்கு சாப்பிட்றதுக்கே இல்லைனாலும் அந்த கருப்பூர் வாங்கி கொளுத்துனா தான் எனக்கு அது ஒரு திருப்தியாகவே தெரியும். அப்போவும் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே, நான் நிம்மதி இல்லாமல் நான் அழிஞ்சேன், திரிஞ்சேன். ஒரு காணாத ஆடு எப்படி சீக்கு போதில் மாட்டிக்கு நல்லாடுமோ அது போல ஒரு முண்டி ஆடு போல நான் அழிஞ்சதெல்லாம் உண்டு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எதிரில் நான் வருவேன், என் வேலையை தேடி நான் ஓடுவேன். அப்போ என்ன என்ன பண்ண, இந்த சமூகம் ஒதுக்கி அறுத்து போட்டுக்கிறியே, என்னை கேட்டவே கேட்டாங்க, முண்டு மாப்பியே நீ எதிரில் வர்றே, நாங்கள் போகிற வேலை நிலைக்குமா, அப்போ நான் அழுவேன். நாங்கள் பொழப்பு கூட போகக்கூடாதுன்னு முதலாவது வேலைக்கு போன களப்பெருக்கு போகிற இடத்துல கூட முத்தேதிங்க தான் கையை வைக்கணும்னு சொல்லுவாங்க, அறுத்து போட்டவங்க வந்து லாஸ்டில் தான் கையை வைக்கணும் அப்படின்வாங்க. ஆனாலும் அப்போ எனக்கு எவ்வளோ 18 வயசு, என் வீட்டுக்கார் இறந்துடுறப்போ, ஆனால் நான் கஷ்டப்பட்டேன். அப்போ கூட அந்த கடவுளுக்கு நான் என்ன பண்ணுவேன், கருணை காட்டு, நான் தான் போவேன், அது எனக்கு என் மேலே கருணை காட்டல, ஆனால் நான் தேடி தேடி போய் கருப்பூர் வாங்கி கொளுத்துவேன். அந்த வர்ற கூலியில் 30 ரூபாயில் 10 ரூபாய் கருப்பூரம், 10 ரூபாய்க்கு பசங்களுக்கு இந்த 10 ரூபாய்க்கு அரிசி வாங்கி நாங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், பட்டினியாக இருந்தாலும் இருப்போம். இந்த சாமி இப்போ நம்மளுக்கு வெய் காட்டும், அடுத்த வாட்டி வெய் காட்டும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்த நாளெல்லாம் உண்டு. ஆனால் எப்பவுமே எங்களுக்கு அது வெய் காட்டல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு என்ன பண்ணாங்க, தலைநோவு ஜுரத்தில் எனக்கு சூன்யம் பண்ணி வச்சுருந்தாங்க. சூன்யம் பண்ணி வைக்கும்போது மத்தியஸ்தங்கள்லாம் பண்ணி அதுக்கடுத்தது நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தேன். அப்போ எனக்கு சூன்யம் பண்ணிட்டுக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு சூன்யம் இதெல்லாம் நான் நம்பலை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ எனக்கு இந்த கை கால் வராமல் ஜுரம் தலைவலி ஜுரம் தலைவலின்னு ஒரு 3 மாதம் நான் படுத்துன்னு இருக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு யார் போஷிப்பாங்க, யார் போஷிக்கிறதுன்னு தெரியல. என் பிள்ளைங்க அப்படியே வீடு வீடும் கூட போய் வாங்கி சாப்பிட்டது உண்டு. என் பிள்ளைங்க சாப்பிடும், இன்னையும் பசின்னு வந்து கேட்கும்போது என் வயிறெல்லாம் கொதிக்கும், சாமி என்னை காப்பாற்றும், இந்த சாமி என்னை காப்பாற்று, அந்த சாமி என்னை காப்பாற்று அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இந்த சாமிங்களே தான் நான் நம்பி நான் மரண படுக்கையில் படுத்துன்னு இருந்தேன். மரண படுக்கையில் படுக்கும்போது தான் என்னை அப்பாவும் வந்து பார்க்கல, அம்மாவும் வந்து பார்க்கல, என் சகோதரியும் கூட என்னை ஒதுக்கி தான் வச்சாங்க. என் மாமியார் வீட்டு ஜனம் கூட என்னை வந்து ஒருத்தர் கூட என்னை பார்த்ததே கிடையாது. அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் வேலைக்கு போவாங்க, அந்த பச்சரிசி சாதத்தை எடுத்துன்னு வருவாங்க, கட்டிக்க கூட துணியில் துவைச்சிக்க சோப்பு வாங்கி துவைக்க கூட என்கிட்ட 1 ரூபாய் கிடையாது. நான் 3 மாதம் படுக்கிற மரண படுக்கல, என்னை வந்து நீ எப்படி இருக்கிறன்னு நல்லா விசாரிக்கிற ஆள் கூட கிடையாது. சாமி என்னை காப்பாற்று, சாமி என்னை காப்பாற்றுன்னு நான் நிறைய தடவை வேண்டுவேன், நிறைய நான் என்ன பண்ணுறேன், நேந்திக்கிறேன் எனக்கு நல்லாயிடுச்சேனா, என் நான் எப்படியாவது வேலைக்கு போய் நான் கடன் பட்டு கூட என்ன பண்ணுறேன், உனக்கு கோழிய மாடு நான் வெட்டுறேன், நான் வெட்டுவேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்னா தெப்பேன். ஆனால் இயேசுன்ற ரட்சிப்பை மட்டும் நான் தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காம ஒரு மூடம் முடிச்சுலாம் நான் வாழ்ந்த அந்த உலகத்தில் என்னை வேசித்தனமா பார்த்தவங்களும் என்னை கிண்டலம்மா கேலிம்மா, கிண்டல கேலி பார்க்காத ஜனமே கிடையாது. ஒருத்தரும் வந்து என்னை வந்து நல்லா விசாரிக்கவே இல்லை. அம்மா வீட்டு சைட்லையும் ஜனம் இருக்கிறாங்க, மாமியார் வீட்டு சைட்லையும் இருக்கிறாங்க, மாமியார் மாமனார் கூட இந்த ஊரில் நம்ம மருமக அந்த வயசில் தாலி எடுத்துட்டாலே அப்படின்னு அந்த தாலியை கூட என்கிட்ட கொடுக்கல, அதுலேருந்து தங்கத்தை கூட அவங்கள விட்டு சாப்பிட்றாங்க, என்கிட்ட தரல. பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க பிறந்தது, நம்ம பிள்ளை மறுத்துட்டானே, வீணு பழியை தூக்கி என் மேலே போட்டாங்க. நிஜமாக சொல்லிங்கிறேன், கர்த்த சமூகத்தில் எனக்கு அந்த ஒரு எண்ணமோ எதுவுமே எனக்கு தெரியாது,
பேசுறதுக்கே வராது. இப்ப நான் பேசுறேன், அப்ப எனக்கு பேச கூட தெரியாது. கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களே, நான் சொல்றது அநேக உண்மையான சாட்சி தான், ஒன்னும் பொய் கிடையாது. அப்பதான் நான் நினைச்சேன், இஸ்தப்பா ஒருத்தர் வந்து என்னை கேட்கிறாரு, உனக்கு நல்லா ஆயிடணும்னா நான் காசு தர்றேன், நீ நல்லா ஆயிட்டா என்கிட்ட வருவே அப்படின்னு கேட்டாரு. என் நிலைமை என் சுயநலம் என்னால தவிர்க்க முடியாம ஆமான்னு நான் ஒத்துக்கினது உண்டு. அப்ப என்ன சொன்னாரு அவருன்னா, இதோ 300 ரூபாய் தர்றேன், உன் உடம்ப போய் பார்த்துக்கு, பார்த்துக்குன்னு என்ன பண்ற, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், அதை சொல்லிட்டு மறுபடியும், சாமி உன்னே மாதிரி பொண்ணு நான் இல்லையம்மா, தாயே ராஜா ராஜஸ்பிரியே, உனக்கு நான் எவ்வளவெல்லாம் செய்தேன், நான் எவ்வளவெல்லாம் வணங்கினேன், உனக்கு ஒரு நாள் ஓழாம பால் ஊற்றுவேன், முட்டை போடுவேன், கோழி அறுப்பேன், பூ ஊற்றுவேன், ஆடி மாசமானா என்னை ஒரு நாள் நீ பாதுகாக்க முடியாது, உனக்கு கண்ணுக்கு தான் கண்ணு இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன். அது கண்ணு இல்லைன்றது எனக்கு தெரியாது, அது காது இல்லைன்றது எனக்கு தெரியாது, அது வாய் பேச முடியாதுன்றது எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா, அதுக்கு எல்லாமே இருக்குன்னு நான் விசுவாசிச்சேன். கணவனை எடுத்தப்பே நான் தெரிஞ்சுக்கிட்டலவா, இது உண்மையான கடவுள் கிடையாது. நம்ம இவ்வளவு கடவுள் கும்பிட்டோம், 5 பொட்டு 10 பொட்டு இது வரைக்கும் குங்கத்தங்களை வச்சுட்டு இருக்குமே, அதுல 1 பொட்டு நம்மளுக்கு நிலைக்காம போயிடுச்சேன். நான் தெரிஞ்சுக்க தேவையில்லையா, நான் தெரிஞ்சுக்காம நான் மரமாண்டியா வாழ்ந்தேன். அப்பதான் கண்ணன் காபிரையில என் மகளுக்கு வந்து காது வெளி வந்துச்சு, ஓன் ஆயிரா, என்னால சுயநாள் எழுந்துக்க முடியல. அந்த சகோதரி, அந்த வீட்டில் இருக்கிற சகோதரி என்ன பார்ப்பாங்களா, அண்ணம்மாவுக்கு 2 பசங்க கை கால் வராது, கணவன் அந்தம்மாவுக்கும், என் பிள்ளைங்களை பார்ப்பாங்களா, பார்ப்பாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க, சாப்பாடு எல்லாம் இல்லை, அங்கே வருகிற ரேஷனர்ஸ் சோறு மீந்துரும் ஸ்கூலில், அந்த சாப்பாட்டை எடுத்துன்னு வருவாங்க. என்னால் என் பிள்ளைங்களுக்கு அள்ளி கூட ஊட்ட முடியாது, வந்து வந்து என் மேலே படுத்துக்கணும் அழியும் பிள்ளைங்க. எங்களை வந்து இந்த துணியை வெளிச்சு போட்டு இந்த நகல் வந்து நில்லுன்ற ஆள் கூட கிடையாது. என் மேல ஒட்டு துணி இல்லாம ஆடினேன், பாடினேன். ஆமா, எங்கன்னா மோளம் அடிச்சு ஆடி இருப்பேன், தெருவில் போயிட்டு ஆடுவேன். இவளுக்கு மதம் பிடிச்சிச்சு, இவளுக்கு மதம் தான், இவளுக்கு வந்து மந்திரம் கிடையாது, இவளுக்கு ஆண்டேன் ஏக்கம் நாங்க. நஜமா சொல்றேன், கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களை இதை பாக்குறவருக்கு யாவருக்கும் சொல்றேன், எனக்கு மதமோ பைத்தமோ கிடையாது, என் சுயநலம் மாத்திரம்தான் அப்படி இருந்தது. ஆனா என்ன எல்லாருமே ஆட்டோக்காரெல்லாம் வீட்டு வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, என் மூத்தார் என்ன பருமறுப்பா சொன்னதெல்லாம் உண்டு. நான் இது அப்பவும் அந்த சாமியை தான் நான் கூப்பிடுறேன், நான் ரொம்ப சுயநலம் நான் வாழ்ந்தேன். அப்ப நான் வாழும் போதுதான், அப்ப வந்து என் மகளுக்கு ரொம்ப காது நோவு. காப்ரியல் கண்ணன் ஐயா வந்தாரு, அப்ப ஆண்டுக்குள்ள வர்றாரு, அவரு வந்து நான் ஆயிரத்தை கண்டு, ஏன் நீ ஆயிர, நீ ஆண்டு ரட்சிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ரட்சிக்கிற நீ ஏற்றுக்கொள்ளு, உன் வாய்க்கில் எல்லாமே விடுவித்து போகும், உனக்கு சூன்யம் வைத்திருக்கிறாங்கன்னு அவர் வந்து தீர்க்க தரிசனமாய் சொன்னாரு. இவர் ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம எதை கேட்கறது, நம்ம கடவுளை விட்டு நம்மளால போக முடியாதே அப்படின்னு. நான் நிறைய நாள் அந்த தெய்வத்தை மாற்றி நான் வணங்குவேன். அப்ப நான் அழுதுட்டே இருக்கிறேன், மறுபடியும் வர்றாரு இவர், மறுபடியும் வந்து அந்த காபிரேல் தூதன் எப்படி வந்தாரோ அது போல என் வாழ்க்கையில் இவர் வந்தாரு. வந்து 70 ரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்தாரு, மா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போ, புள்ள அப்படியே அல்லாடுதுமா அப்படின்னு. அதை எடுத்துட்டு என்னால நடந்து போற அவ்வளவு சுயனால கூட எனக்கு கிடையாது. அவர் வந்தாரு, காது மேல வச்சு என் மகளை ஜெபித்தாரு, இந்த குழந்தைக்கு உடனடியே சுகம் கொடு, வெதுவோடக்கு குரலை கேட்கறேன்னு சொன்னியே, என் தேவராக கர்த்தரே அந்த குரலை நீங்க கேளுங்க, இந்த திக்கேற்றுல நீ விசாரி ஏசப்பான்னு ஏசப்பா இடத்துல அவர் மன்றாடி கேட்டார். அப்போ கூட என் மரமாண்டி கேட்கல, என்னால அவள சுயநலவே இல்லை. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனேன், காது நோவு சுகமாயிருந்தது. மறுபடியும் படுக்கலையே படுத்துக்கிறேன், ஜுரம் தலைநோவு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன், அவளை நிலைமை என்கிட்ட கிடையவே கிடையாது. அப்ப படுக்கும்போது அப்ப இவர் வர்றாரு, இவர் வந்து சொன்னதை நான் யோசித்தேன் ஒரு வாட்டி. அப்ப காது வெளி என்ன பண்ணிச்சு போயிடுச்சு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஏமா நாங்க பெற்றுக்கிற ஆசிரியத்தை நீயும் பெற்றுப்ப, இயேசுன்றவர் நம்மளுக்காக மறுத்தாரு, உயிர் தேர்ந்து 3ஆம் நாள் வந்தாரு, நம்மளுக்காக ஜீவனை விட்ட தேவனை நீங்க நம்புங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அது வாயிருந்து பேசாது, கண்ணிருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வான அந்த தெய்வத்தை ஊற்று, அந்த தெய்வம் நினைச்சிருந்தா உங்க வீட்டுக்கார காப்பாத்திருக்கலாம்லவா, அதுக்கு எதுவுமே கிடையாது. அது என்ன பண்றீங்க, இனிமேல் வணங்காத, நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளு,
என் வார்த்தைக்கு இப்படித்தன ஆண்டவர் நீ கேளு, இந்த ராத்திரி மூலமா உன்னுடைய இடத்துல அவர் சொப்பனத்தை மூலமா பேசுகிற தேவன். அவர் ஜீவன் உள்ளவர்னு அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை விதவிதமாய் வர்ணிக்கிறாரு. அப்ப கூட என் மரமாண்டிக்கு என்ன பண்ணல, ஏற்கல, என்னதான் இவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சுகம் அடைஞ்சதும் எனக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகிற மாதிரி தெரிஞ்சாலும் இது எனக்கு பின்மாற்றம் ஆகுது. நம்ம இதெல்லாம் நேர்ந்திக்கணுங்கிறமே, இந்த கடுமையெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண, கோழி வெட்டணும், முடிய கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ நான் நினச்சிக்கினேன், சரி இவர் சொல்கிறார், எல்லாம் இவர் வார்த்தை நீ என்ன பண்ணுற, ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு அப்படின்னு என் உள் மனசு என்ன பண்ணுது, சொல்லுது. அப்போ நீ ஏசப்பா நீ நினச்சி படுமா, உனக்கு சுகம் இந்த ராத்திரிக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த பில்லிய சூன்ய யாவல் மந்திர கட்டிலிருந்து உன்னை விடுவிக்கிற வல்லமுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த இயேசுவை நீ ஒரு முறை நினைச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த காப்ரியலையை சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், சரி எப்படியாவது ஒரு பக்கம் இந்த எண்ணமே இருக்குது, இருந்தாலும் என்ன பண்றேன், அந்த படத்தெல்லாம் எடுத்து என் தலை மோட்டில் வச்சுக்கின்னு அந்த ஓழுகிற வீட்டிலயே நான் நிக்கிறேன். அப்ப சரி இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு வாட்டி நினைச்சு பார்க்கலாமே இவரு சொன்னாரு அப்படின்னு நான் என்ன பண்ணேன், கண்ணை மூடிட்டே நான் நிக்கிறேன். தலை வெளி என்னால தாங்க முடியல, பிள்ளைங்க இப்படி அழுது. அப்ப நம்மளுக்கு என்ன, ஒரு இயேசுன்றவருன்றாங்கல, அவர் ஒரு முறை நினைச்சாவது பாக்கல அப்படின்னு என்ன பண்ண, நான் நினைச்சுதான் நினைச்சேன், நான் முழுமை ஏற்றுக்கணும்னு கூட நான் நினைச்சே பாக்கல. ஆனா இந்த மரமாண்டிக்கு புரியாம போயிடுச்சு. நான் அந்த நாளிலேயே ஆண்டவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கின்னு இருந்தா நான் இது போல விதவு கோலத்துல நான் இருக்க மாட்டேன். என்னை போல விதவு ஆவாத்துக்கு முன்பாகவே இந்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் மணி சத்தம் கேக்குது பாரு, அந்த வீட்டுல செங்கு சத்தம் தான் கேக்குது, மோக சத்தம் தான் கேக்குது, வேற சத்தமே கேட்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணிருப்பேன், எல்லாருக்கும் நான் என்ன அந்த இயேசுவை பத்தி அறிவிச்சிருப்பேன். இந்த இப்ப ஐயா வந்தாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படட்டுன்னு எங்க தானியலையா எப்படி வண்ணமாய் வந்து எல்லாருக்கும் தெரிப்படுத்துறாரோ அது போல என்னால முடிஞ்ச ஒரு ஆளுக்காவது நான் சொல்லியிருப்பேன் அந்த விசுவாசத்தை. அப்ப இந்த காப்ரியலைய சொல்லும் போது நான் நினைச்சிட்டு படுக்கிறேன். நைட்டு 12 மணி இருக்கும், நான் என்ன நினைச்சிட்டு படுக்கிறேன், சரி எதோ ஏசப்பான்னு சொல்றாங்களே, இந்த ஏசப்பாம்னா ஏத்துக்குன்னு தான் பாக்கலாமே, ஒரு முறை நாளைக்கு தானே சொல்றாங்க, நம்ம ஒன்னும் ஞானஸ்தானம் பெற்று சர்ச்சுக்கு போப்பாருது இல்லையா அப்படின்னு நான் நினைச்சுதான் நினைச்சேன். நான் நினைச்சு என்ன பண்றேன், படுக்கும்போது எங்க அப்போ வந்து எங்க வீட்டுல வச்சுக்கிறாங்க, எனக்கு கூட போறாங்க பாரு, அந்த வீட்டுல ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போகாதவர்களுக்கு. இந்த வீட்டுல இருந்து எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, சொப்பனத்து மூலமா காணப்படுத்துறாரு. அதே காப்ரியல் கண்ணன் ஐயா வந்து என்ன பண்றாரு, இந்த இடத்துலதான் உனக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு அந்த இடத்துல கொத்தி என் கையில் கொடுக்கறாரு. சியேன் குமார்த்தே நீ எழுந்து பிரகாசி, இதோ நீ வெளிச்சத்தை காண்பா இருளில் இருந்து அப்படின்னு சொல்றாங்க. நான் இருட்டில் தானே இருக்கிறேன், இருளான தெய்வத்தை தான் நான் வேண்டிங்கிறேன், வேற எதையும் வெளிச்சமான தேவனை ஏசப்பா நான் ஏத்துக்கணும், என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காதே. அப்பதான் நான் என்ன பண்றேன், அவர் வந்து சொப்பனத்தை மூலமா பேசின உடனே அந்த சூன்யத்தை வந்து சொப்பனத்துல எடுக்கிறாங்க. எடுத்தா பெருக்கு எனக்கு பொழுது வெடிஞ்சு கலகலான்னு இருக்குது உடம்பு. அப்ப ஐயா வந்து மறுபடியும் என்னை பாக்குறதுக்கு வந்தாரு. அப்ப ஐயா கிட்ட நான் சொல்றேன், ஐயா என் மகளுக்கும் சுகம் கிடைச்சது எனக்கும் சுகம் கிடைச்சதுன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, நீ ஞானஸ்தானம் பெற்றுக்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன் கூட இருந்து உனக்கு புதிய சிருஷ்டியா இருந்து உனக்கு புது ஜீவனை கொடுப்பாரு, உன் பிள்ளைங்களுக்கு வழி நடத்துவாரு, உன்னை வழி நடத்துவாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், ஞானஸ்தானம் இப்ப எப்படி எடுத்துட முடியும் அப்படின்னு அவரை புறக்கழிச்சுட்டே இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணாலும் என்ன பண்றது, இந்த தெய்வம் ஒரு பக்கம் என் மனசுல ஓடினே இருக்கும். அப்போ ஒரு பக்கம் நான் நினைச்சு பார்த்தேன், இனிமேலுன்றது நம்ம இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இவர் ஒரு வசனம் ஒன்று எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அந்த வசனத்தை என்ன பண்ண, கையில் வச்சுக்கின்னு நான், நீ ஒன்றும் பண்ணத்தாலியம்மா, நீ உக்காந்து கூட நீ என்ன பண்ணலாம், ஆண்டவரவே நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து ஜெபிக்கிறாரு. அந்த நைட் எனக்கு சொப்பனத்து மூலியமா 12 மணி ராத்திரிக்கு பேசுறாரு ஆண்டவர், சொப்பனத்து மூலியமா எடுத்தாங்க எனக்கு சுகம் கிடைச்சது. அப்ப நான் ஐயா நான் என்ன பண்றேன், ஆண்டவரே நான் ஏத்துக்கிறேன், எனக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வந்தது. எப்ப ஆண்டவர் வந்து சொப்பனத்து மூலமா ஊழியக்கார மூலமா பேசினாரோ அப்ப எனக்குள்ள வந்து ஏதோ என்னை விட்டு போயிட்டா மாதிரி, எனக்குள்ள அறுக்கு சுத்தமெல்லாம் போயிடுச்சு, அழுக்கெல்லாம் போயிட்டா மாதிரியும், எனக்குள்ள புதிய ஒரு வஸ்திரத்தை எடுத்து என் தலை மேல போத்தா மாதிரி ஒரு எனக்குள்ள வருது. அப்போ ஆமா அது போலதான் எனக்கு விழுந்தது, அந்த தொங்கலான வஸ்திரம் என்னை தொட்டது. பெரும்பாடான ஸ்ரீயே 12 வருஷமாய் பெரும்பாட இருந்த ஸ்ரீயே எப்படி அந்த தொங்கலை தொட்டு சுகம் பெற்று கொண்டாலோ அது போல தேவனுடைய வஸ்திரம்
எனக்கு அந்த சொப்பனத்தை மூலமே என் மேல விழுந்த உடனே எனக்கு சுகம் கிடைத்தது. அந்த 3 மாதமும் நான் என்ன பண்ணேன், மரண படுக்கையில் தான் இருந்தேன். நான் எழுந்துக்கல, நான் போவேன் கருப்புற கொளுத்துறதுக்கு மாத்திரம் போவேன், போயிட்டு வந்து உடனே படுத்துருவேன். அப்ப மாத்திரம் கொஞ்சம் சுறுசுறுப்பு தெரியும் எனக்கு உடம்புல. அப்புறம் மறுபடியும் சோர்வு தான். அப்போதான் நான் என்ன பண்ணேன், ஐயாவை கேட்டேன், ஐயா நான் நயனஸ்தானம் பெற்றுக்கொள்ளுறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரியம்மா மூலியமா எடுத்துட்டு வந்து எனக்கு பைபிளை கொடுத்தாங்க. இந்த பைபிளில் வந்து எனக்கு என்ன படிக்கிறதுக்கு தெரியாது, எனக்கு தெரியாமலே இருக்கிறேன். பைபிளை பார்த்தேன், கண்ணெல்லாம் கூசுது, கண்ணீர் தான் வருது. அந்த பைபிளை படிமா, நீ படித்தேன்னா அது வந்து வார்த்தை வெட்டும், என்னத்தை வெட்டான், பிசாசுன்றவனை வெட்டு, அந்த வார்த்தை உள்ள போனா அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பைபிளை பிடிக்கிறதுக்கு எனக்கு மனமே இல்லை, மனம் இல்லாமல் நிற்கிறேன். அப்போ இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, பலிமித்தமாக பிடிச்சி கையை பிடிச்சி கொடுத்தாரு. ஆனால் நான் என்ன பண்ணேன், அப்போ நான் ஏற்றுக்குன்னு ஞானஸ்தானம் என்ன பண்ண, அந்த பிச்சாட்டு ஒரு 7-8 எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்து 1 வாரத்துக்குள்ள எனக்குள்ள ஒரு புதிய பிறப்பை பிறந்து நான் வந்தது போலவே எனக்கு தெரியுது. அப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தோம். அப்போ ஐயா வந்து ஊர் ஊரும் போயிட்டு பிரசவம் பண்ணிட்டு தான் வருவார். அப்போ போகிறதுக்கு ஆரம்பித்தோம், சபைக்கு போகிறதுக்கு. சபைக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என் பையனை என்ன பண்ணேன், அப்போ நான் ஒரு வேலை, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடு ஏசப்பா, இறந்து துன்றத்துக்கு கூட எனக்கு சத்து இல்லை உடம்புல, எனக்கு தெம்பு இல்லை போகிறதுக்கு, வீடு வீடு பிச்சை எடுத்தேன், பிள்ளைங்களுக்கு சோறு போடக்கூட நிலம் இல்லையே சாமி அப்படின்னு நான் ஒரு அப்போதான் பிடிச்சு கேட்குறேன். எனக்கு ஒரு வேலை கூடயே சப் பண்ணும்போது குப்பை போக்குற வேலையை என்ன பண்ணாங்க, ஒருத்தங்க ஒத்துன்னு வந்து விட்டாங்க, 70 ரூபாய் கூலி அப்படின்னாங்க. ஏசப்பா நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த வேலைக்கு தான் நான் முதலாவது போனேன், என் பிள்ளைங்களை காப்பாற்ற. அந்த குப்பையை என்ன பண்ணேன், பெருக்கி எடுக்கணும், பெருக்கி பெருக்கி அதை வந்து நல்ல கவரெல்லாம் ஒரு பக்கம் போடணும், கப்பு அடிக்கும் அந்த கவரை, நாத்தம்னா நாத்தமல்ல, பூவி புடி பூ பூ அப்படியே இருக்கும், அதில் பேண்டு வச்சுருப்பாங்க, அப்படியேப்பட்ட ஒரு கவர் வரும் அந்த கம்பெனி உள்ள, அதெல்லாம் பொறுக்கி தனித்தனியாக வைக்கணும். அந்த இடத்துல போய் நான் வேலை செஞ்சேன். செஞ்சு அடுத்தது என்ன பண்ண, ஆண்டவரே நான் உன்னை ஏற்றுக்கினேன், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது எனக்கு தெரியாது, ஜெபிக்கிறதுக்கு என்னை வெக்கப்படுத்தாத வைன்னு எடுத்து நான் ஆண்டவருடைய இடத்துல என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல கூட நான் கேட்பேன், வெள்ளிக்கிழமைனா நீ உபவாசம் போடு, ஆண்டவர் என்ன பண்ணுவார், உபவாசத்தில் உனக்கு பேசுவார், நையே எனக்கு சொல்லி கொடுத்தது உண்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை வந்தது நான் உபவாசிக்கிறேன், அந்த இடத்துல உபவாசம் போட்டு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிக்க வைக்கக்கூடாது சப்பா, நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணினேன், இந்த சத்ரு மத்தியில் என் பிள்ளைங்களை வந்து நான் ப்ரைவேட்டில் படிக்க வச்சு, ஆண்டவரே நான் அந்த இங்கிலீஷ் பேசுகிறத இங்கிலீஷ் படிக்கிறத நான் பார்க்கலையே சப்பா அப்படின்னு நான் ஆண்டவருடைய இடத்துல நான் கேட்டேன். என்னை ஏகத்தாளமாக பேசுகிறாங்க, கிண்டலாக பேசுகிறாங்க, கேலியாக பேசுகிறாங்க, இந்த துணி மாற்றி கட்டிக்க என் பிள்ளைங்களுக்கும் துணி கிடையாது, எனக்கும் துணி கிடையாது, சோப்பு வாங்கி துவைக்கிறது கூட இல்லை. அந்த வாரமும் அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகிறேன், என் மேலே அப்படியே நாறுது. அவங்க எத்தனை மணிக்கு விடுவாங்க, காலையில் 6 மணிக்கிட்டு போவாங்க அந்த 70 ரூபாய் கூலிக்கு, நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வரணும். நைட்டு 10 மணிக்கு வந்து என் பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா, தெருவில் நிற்கும், தெருவிலே இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண, அந்த விக்கிரகர கோயிலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பார்த்து தூங்குவாங்க. என் பொண்ணுக்கு அந்த இடத்துக்கு அப்படி இப்படி வளர்ந்து 3 வயசு ஆயிடுச்சு, என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, ஸ்கூலில் சேர்க்குறவளா வெளுவே எனக்கு தெரியல. அப்போ நான் ஆண்டவருடைய இடத்துல ஐயா சொன்னது போல நான் உபவாசித்தேன், நான் ஜெபித்தேன், நான் அழுதேன், நான் புலம்பினேன், ஆண்டவரே என்னை அந்த சமுதாயம் என்னை ஒதுக்கி வச்சு பார்க்குது ஏசப்பா, இந்த சமுதாயத்தில் தகப்பினேன், நீ சொல்லியிருக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க ஏசப்பா, உன்னை விசுவாசித்தா உன்னை கேட்டா எது ஒன்றுனாலும் நடுக்குன்றாங்க ஆண்டவரே, நான் கேட்குறேன் அப்படின்னு என்ன பண்ணேன், அந்த விக்கிரகத்தெல்லாம் கட்டி மூட்டை கட்டி எடுத்துன்னு போய் ஏரிக்குள்ளே போட்டுட்டேன். அப்ப என்ன சொல்றாங்க, எங்க மாமியாரி மாமனார் வந்து சண்டை போடுறாங்க என் மேல, நாங்க கும்பிடுறது பெரிய தெய்வமே, நீ எப்படின்னு எடுத்து போய் போடுறடின்னு என்னை வந்து அடிச்சாங்க அடிச்சாங்க. அப்ப நான் என்ன பண்ண, அடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஆண்டர் மேல வைரகம் வந்துடுச்சு, ஏசப்பாவை மட்டும் நான் விட மாட்டேன், நான் விடவே விட மாட்டேன், என்னை வந்து நீங்க அடிக்கிறதுக்கு அதிகாரம் என்னதான் இருக்குதே தவிர என் கத்திர கிடையாது, உங்க ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சவன், சாமி நான் வேண்டேன்னே எனக்கு தாலி பாக்கியம் கொடுக்கலையே, என் கணவரை கொடுக்கல, என் பிள்ளைகளுக்கு அப்ப இல்லைன்னு தவிக்கும், ஒவ்வொரு ஆம்பளைங்க போகும்போதெல்லாம் ஓடு பின்னாடி அப்பா அப்பா அப்படின்னு, அந்த அப்பா ஆசையை தீக்கிறது கூட அந்த சாமிக்கு பாக்கியம் இல்லையா, நான் வணங்க மாட்டேன், நான் அவங்க அடிச்சதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு வைரகம், என் குடும்பத்துல என் மாமியா வீட்டு குடும்பத்துல என் தாய் குடும்பத்துல நான் மாத்திரம்தான் முதல் முதலாக ரட்சிக்கப்பட்டேன்,
அப்ப ரட்சிப்பு பட்ட பெருக்கு ஐயா மூலமா ரட்சிக்கப்பட்டேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவருடைய இடத்துல என் புள்ளைய வந்து நான் பிரைவேட்ல சேர்க்கணும்னு நான் கேட்டேன். அப்ப 70 ரூபாய் கூலிக்கு போயிட்டு இருக்கிறேன், சோப்பு வாங்கி துணி துவைக்கிறது கூட நலம் இல்லை. ஆனா அந்த அம்மா கேலி பண்றாங்க, ஓன்ற அம்மா ஏண்டி குளிக்கலையா நீ அப்படின்னு. உண்மையாலுமே நான் சொல்றது ஒரு சாட்சி தான், என் வாழ்க்கையில நடந்த உண்மையான சாட்சியை தான் சொல்றேன். அந்த சோப்பை வாங்கி குளிக்கிறது கூட திறமையில 10 ரூபாயும் கிடையாது. அந்த வாரம் முயசா வேலைக்கு போனேன், அவங்க 300 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த சம்பளத்துல அரிசி வாங்கி வச்சுக்கின்னு என்ன பண்றேன், ஒருத்தரை கேட்டேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் என் பிள்ளைய, எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு நான் கேட்கும் போது அவங்க சிரிச்சாங்க. இவளுக்கு குடிக்கிறதுக்கே கூவில்லைன்னா கொப்பளிக்கு பன்னீர் அடி கேட்கற, உன்னால முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னால முடியாது, என் ஊழியக்காரர் ஜெபித்தார், அவர் கற்றுத்தரத்தை நிம்மத்தமாய் ஆண்டவரால முடியும் அப்படின்னு நான் என்ன பண்ண, விசுவாசித்து அந்த 300 ரூபாய் கூலிய கையில் வச்சுக்கின்னு என் பிள்ளை சரஸ்வதின்ற ஸ்கூலுக்கு இட்டுன்னு போனேன். கான்வென்ட்டுக்கு இட்டுன்னு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாசம் வந்து ஃபீஸ் 300 ரூபாய் உன்னால கட்ட முடியுமா, என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அப்ப சொன்னேன், நான் கஷ்டப்பட்டாவது என் புள்ளைய 10 பாத்திரம் தேய்ச்சி கூட நான் படிக்க வைக்கிறேன், ஏன்னா நான் கணவரால கைவிடப்பட்டேன், எனக்கு பேச கூட வராம இருந்தது, ஆனா என் தேவனா கர்த்தர் என்னை நடத்துவாரு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணேன், முதலாவது என் மகனை எடுத்துட்டு போய் சேர்த்தேன். அப்புறமா என்ன பண்ணேன், என் மகளையும் சேர்த்தேன். அப்படியே வந்து ஆண்டவரே எனக்கு இந்த கூலி 10 லேசா பண்ண, அந்த வேலையை விட்டு நித்துட்டாங்க, அந்த கம்பெனியை மூடிட்டாங்க, எங்களுக்கு போய்க்கிறதுக்கு வழி தெரியல. நைட்ல நாங்க என்ன பண்ணுவோம், 2 வேளை பட்டினியா இருப்போம், 1 வேளை மாத்திரம் சாப்பிடுவேன், ஆனாலும் என் பையனை படிக்க வைக்கிறத மட்டும் நான் விடல. எப்படி நான் ஏச போயிடத்த நான் கேட்பேன். அப்போ ஆண்டவரே ஒரு இடத்துல காஜா வித்து நின்னாங்க சுட்டு, அந்த இடத்துல என் மக ஓன்னு அழுதா, இந்த காஜாவை போயிட்டு வாங்கி கொடு அப்படின்றா. என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்குது, இந்த காஜாவை வாங்கி கொடுத்துட்டா எங்களுக்கு அந்த நைட்டுக்கு

ஆடுறோட இடத்துல அன்னைக்கு மாத்திரம் நான் முட்டி போட்டு ஜெபித்து ஆயிறேன். அப்ப என்ன பண்றாங்க, சொப்பனத்து மூலமா வீடு எழுதி கொடுத்துட்டேன் உனக்குதான் அந்த வீடுன்னு அவங்க என்ன பண்றாங்க, மாமியார் வீடு சொல்றாங்க. அப்புறம் அவங்களே வந்து நான் ஆண்டவரை ஏத்துக்கின ஞானஸ்தானத்தை கொடுத்த பிறகு அவங்க எல்லாம் என் பச்சத்துல வந்து நிக்கிறாங்க, நின்று இந்த வீடை நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ண, அந்த சாவி என்ன பண்ண, அந்த சாவியை கொடுக்குறாங்க, எங்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அடுத்தது அந்த வீடை திறந்து நாங்கள் அந்த வீட்டு உள்ள போயிட்டோம். ஏமா ரொம்ப போராட்டம்னா போராட்டம் அல்ல, அப்படி ஒரு போராட்டம். ஆண்டவரை ஏத்துக்கின பிறகும் சரியான ஒரு துக்கம், ஏன்னா என்னை கொட்டுறாங்க, என்னை வளர விடாம இவங்க என்ன பண்றாங்க, என் மாமியார் வீட்டு ஜன என்னை தலைமையிலே கொட்டுறாங்க. கொட்டினாலும் என் தேவனா காத்துற நான் விடல, என் ஊழியக்கார இடத்துல அனுதினமும் நான் வந்து அழுவேன். என் ஊழியக்காரம்மா அவளை முடிஞ்சதை உதவி பண்ணுவாங்க, அவர் உதவி பண்ணுவாரு, நாங்கள் போவோம். நாங்கள் பட்டினே கருத்து அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஆண்டருக்கு மாத்திரம் தான் நான் சொன்னது. நாட்கள் எல்லாம் உண்டு நான் அழுதேன். அந்த வியாபாரத்தை வச்சு, அந்த 50 ரூபாய் வியாபாரத்தை வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு வேளை சாப்பிடுவோம், ரெண்டு வேளை என் பிள்ளைங்களுக்கு எலி வந்து சாப்பிட அந்த சாப்பாட்டை சுரங்கு பிடிச்சி போயிருக்க அந்த எலிக்கு சாப்பாடு. நாங்கள் சாப்பாட்டை வச்சுட்டு இருந்தோம், அந்த வெய்யை பூட்டிக்கிறதுக்கு எங்களால் முடியல, கதவு இல்லை அந்த வீட்டுக்கு. அப்படியே சேரும் செக்காடமாக இருக்கும், அதை வந்து சாப்பிடும். ஒரு கிளாஸ் அரிசி வாங்கி போட்டு ஆக்குவேன், இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு வந்து இது பாதி எலி சாப்பிடும். அந்த மேலே இருக்கிற சேத்தெல்லாம் நான் எடுத்து அலசிட்டு சாப்பிடுவேன். அடியில் இருக்கிற சாப்பாட்டை என் பிள்ளைங்களுக்கு போடுவேன், அதுவும் பத்தலன்னு கேட்பாங்க பசங்க. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை என்ன பண்ணேன், வெளுத்து வந்தேன். கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அடுத்து தான் எனக்கு சுகம் இல்லை. என் மகனை கூட நான் ஏழுந்துட்டு இருப்பேன், எப்படின்னா என் மகனை கூட வாந்தி வேதியில் சூன்னி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பையன் இருக்கக்கூடாது, இந்த பையன் இருக்கிறதுனால இவன் இங்கே வந்து வீடு கேட்கறல அப்படின்னு என்ன பண்ணாங்க, என் மகனுக்கு வந்து அங்க வந்து பில்லி சூன்யம் செய்து வைத்திருந்தாங்க. அப்ப என் சொப்பனத்துல வெளிப்படுது, எடுத்துன்னு வந்து வைக்கிற ஆள் யாருன்றத அதை வந்து வெளிப்படையே இங்க சொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு வெளிப்படுத்திட்டார் ஆண்டவர். அப்ப நான் வெளியில வந்தா மஞ்சளும் குங்குமம் இறஞ்சு போய் கெடுக்குது வீடெல்லாம், அமாவாசையும் போது இறஞ்சி மறுபடியும் செய்யறாங்க என் மகனுக்கு. அப்ப நான் ஆண்டவரோட இடத்துல செய்ய சொன்னேன், ஏசப்பா நான் வந்து அப்போ வந்து வாயில்லாத வாயில்லாத தெய்வத்தை தான் நான் வணங்கிட்டு இருந்தேன், இப்ப ஜீவனுள்ள தெய்வனை நான் வணங்குறேன். இந்த மந்திரத்தை நீ சுட்டெரிப்பதாக, நீ சுட்டெரிப்பிறாக, நீ சுட்டெரிப்பிறாக. என் தேவன இடத்துல நான் 3 முறை அந்த மந்திரத்தை மேல நின்று நான் அழுது என் ஊழியக்கரை கூட்டு போய் நான் ஜெபித்த சுகம் கிடைச்சது, என் மகனுக்கும் சுகம் கிடைச்சது. அப்ப வணங்கின விக்கிரகத்தை நான் வணங்கி இருந்தேன் நானா. இதோ கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களை சாட்சியை பார்க்கவங்க யாவருக்கும் நான் சொல்லுகிறேன் அந்த சாட்சியை. இதோ அப்பவும் என் மகன் தான் பண்ணிருப்பான், நான் இந்துக்குள்ள இருந்தா மறுத்துட்டு இருக்க மாட்டேன், என் கனவை எப்படி மறுத்தாரோ அது போல என் மகனும் மறுத்திருப்பான். ஆனா என் தேவனை நான் வணங்குனதுனால என் மகனும் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆயுஷ் நாட்கள கூட்டி என் மகனை என் கருத்துல ஒப்பு கொடுத்தாரு. இதோ எங்க ஜீவனெல்லாம் அவர் கருத்துல இருந்தது, இன்னமும் நடத்தினாரு, இனிமேலும் நடத்துவாரு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நாங்க ரொம்ப கஷ்டத்த சூழ்நிலையில தான் நாங்க ஊழியம் பண்றோம், கைப்பிரதி கொடுத்துட்டு வர்றோம், எங்களுக்கு ஆலயம் கிடையாது. ஆனாலும் இப்ப கூட நாங்க அப்படிதான் ஆண்டவர் கொடுத்தா சாப்பிடுறோம், இல்லைன்னா பட்டினியை கெடுக்கிறோம். எங்களுடைய கஷ்ட ஜீவியம் அப்படிதான், அந்த கொப்பேட்டு பகுதியில் இருந்த நாங்களை பறத்தை விட்டு நாங்கள் கொப்பேட்டுக்கு போயிட்டோம், அப்படிதான் நாங்கள் ஜீவித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு நான் நினைக்கிறேன், இதோ உன் பருவத்துக்கு நேர உன் கண்களை ஏறு எடுத்து கேளுங்கள், உனக்கு ஒத்தாசி வரும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் கண்களை ஏறெடுக்கிறேன், அவர் ஒத்தாசி எங்களுக்கு தருகிறார். நான் விசுவாசித்து இந்த கர்த்தருக்குள்ள நான் வந்து அநேக சாட்சி நான் பெற்றுக்கொண்ட சாட்சியை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களே நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, என் குடும்பத்துல இப்போ கஷ்டம்தான், கஷ்டத்துல மத்தியில தான் என் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் பையன் வந்து செகண்ட் இயர், என் பொண்ணு என் பையனும் சேஷசாலையில புத்தூர்ல படிக்கிறாங்க, கஷ்டத்துல தான் அவங்க படிச்சுக்கொண்டே வருகிறாங்க. சாப்பாடையில கட்டி படிக்கட்டும், ஏன்னா கிறிஸ்துவ நாங்கள் ஏற்றுக்கினதுனால என் பிள்ளைங்க நல்லா படிச்சு கீழ்படுதுங்க, சபிக்கு வருதுங்க. இப்ப ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தில் நாங்கள் குறைப்பட்டுவே குறைப்படலை. ஏன் நான் விக்கிரகத்தில் இருந்திருந்தா நாங்கள் குறைவே தான் வாழ்ந்திருப்போம், என் ஜீவனம் இருந்திருக்காது, என் பிள்ளைங்க ஜீவனம் இருந்திருக்காது, என் குடும்பமே இருந்திருக்காது. ஆண்டவரை எப்போ ஏற்றுக்கணும், அதுலேருந்து எல்லாம் சொந்தமாக என்ன பண்ணுது, வந்து எங்களுடைய இடத்துல பேசுது. இப்பவும் பராமரி கொள்கிறாங்க என்னை பார்த்து, ஆனால் என் தேவன் மாத்திரம் என்னை கைவிடாம நடித்து வந்துட்டே இருக்கிறாரு, இன்னமும் நடத்துவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் பையன் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறான், என் பொண்ணு வந்து பைபிஎஸ் நர்சிங் படிக்கிறா, செகண்ட் இயர் படிக்கிறாங்க, சேஷசாலையில் தான் படிக்கிறாங்க, பிரைவேட்ல தான் படிக்கிறாங்க. ஆனாலும் நான் கூலி வேலைக்கு போயும் இந்த கைப்பிரதி ஊழியத்தை செஞ்சுட்டும் என் பிள்ளைங்களை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆண்டூர் மேல பாரத்தை போட்டு

0: படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வரணும்னு தேவனுடைய இடத்துல நான் தினமும் அழுகிறேன். இந்த சாட்சியை பார்க்குற எல்லாரும் எனக்காக கூட ஜெபிங்க, உங்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, வானத்தும் பூமியும் படித்த சர்வாவல்ல அதிகாரம் படித்தேன் தேவனே. வானவன் சிம்மாசனம் பூமி உன் பாதப்பேடு ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே, இதோ தகப்பனே, தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற தானி விலையவன் தான் குடும்பத்தையும் கர்த்தாவே உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரே ஒரு வல்லமை படுத்த தேவனா கர்த்தர் நீர் மாத்திரம்தான் சாமி ஆண்டவரே. எங்களால ஒன்றும் இல்லை தகப்பனே, அநேக காரியம் உன் கரத்துல உண்டப்பா, உன் வார்த்தையில ஆண்டவரே ஜீவன் உண்டப்பா. ஆவியானவரே, என் தகப்பனே அவரை நடித்து வந்த தயவுக்கு கிருபைக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதி கன மகிமன் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன் தகப்பனே. ஆமே.
1: பாடுபட்டு பண

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஏசாயா 38 அதிகாரம் 17 வசனம். பிடிஎல் கிளப் என்ற ஒரு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தியவர் போதகர் ஜிம் பேக்கர். அவருடைய சில நடத்தை கேடுகளினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை பார்க்க ஜான் என்ற அவருடைய நண்பர் ஜெயிலுக்கு சென்றிருந்தார். ஜிம் அவரிடம், என்னுடைய சிறை வாழ்க்கை என் இருதயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று கூறினார். முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் என்னுடைய எஜமானராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார். ஜிம் தன்னுடைய குடும்பத்தை இழந்து போனார், ஊழியத்தை இழந்தார், அவரிடம் இருந்த அனைத்தையும் இழந்து போனார். ஜிம் தன்னை பார்க்க வந்தவரிடம், ஜான், இந்த சிறைவாழ்வை நான் தேவனின் நியாய தீர்ப்பாக நினைக்கவில்லை, தேவன் என் மேல் வைத்த அளவற்ற இரக்கமாகவே பார்க்கிறேன் என்றார். நான் போய்கொண்டிருந்த அதே பாதையில் தொடர்ந்து சென்றிருந்தால் என் வாழ்க்கை நரகத்தில்தான் போய் முடிந்திருக்கும் என்றார். மேலும் அவர், நான் இயேசுவை எப்பொழுதுமே நேசிக்கிறவனாகத்தான் இருந்தேன், ஆனால் அவரை என் எஜமானராக இருக்க அனுமதித்ததில்லை. என்னைப் போலத்தான் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் இருக்கின்றனர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்வின் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு விலகினாலும் நம்மை அதிகம் நேசிக்கும் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து நம்மை திருத்தி நம்மை நலமான வழியிலே நடத்த ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். பாவம் செய்து அவருடைய வழிகளில் இருந்து வழி தவறி போனவர்களை அவர் வேண்டாம் என்று வெறுத்து விடுவதே இல்லை. அவர்களுக்கு மீண்டும் இரண்டாம் வாய்ப்பை தரும் தேவனாக அவர் இருக்கிறார். தாவீது உரியாவை கொன்று அவருடைய மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை தாவீது செய்தபடியால் தேவன் அவரை உணர்த்த நாத்தான் தீர்க்கதரிசியை அவரிடம் அனுப்பினார். தாவீதின் விபச்சார பாவமும் கொலையும் தேவனால் அவருக்கு உணர்த்தப்பட்ட போது தாவீது மிகவும் மனம் வருந்தினார். தன் பாவங்களை மன்னிக்கும்படி தேவனிடம் மன்றாடினார். அவர் தேவனிடம் இரக்கத்திற்காக கெஞ்சியதால் தேவன் தாவீதை மன்னித்து புதிய வாழ்வை தந்தார். அவரை தன் இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டார். அதன் பின்பு தாவீது இடராத செம்மையான வழியிலே நடந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தேவன் நம்மை நியாயம் தீர்த்து ஒதுக்கி விடுகிறவர் அல்ல, மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறவர். அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தாமல் அவரை சந்தோஷப்படுத்தும்படி வாழ்ந்தால் தேவன் நம்மில் மகிழுவார். நம்முடைய பழைய பாவங்களை திரும்பி பார்க்காமல் அவைகளை தம்முடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை அதிகமாய் நேசிக்கும் இயேசுவை விட்டு பிரியாமல் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து மனம் திரும்பி மீண்டும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டை கிட்டிச் சேர்வோம். அப்பொழுது தேவன் நம்மை ஒதுக்கி தள்ளாமல் நம்மை அணைத்து கொள்ளுவார்.

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எடுத்துக்கொள்ளுங்கள் செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதன் 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும்.

ஏற்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை தேவன் அவர்களுக்குள்ளே உருவாக்கி கொடுக்கிறதை நாம் இங்கே படிக்கலாம். தேவ பாதத்தில் தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடந்தவர்கள், கர்த்தரை விட்டு விலகி பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தது நிமித்தமாய் அநேக நாட்களாக வேதனைகளுக்குள்ளும் துன்பங்களுக்குள்ளும் ஜனங்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் தேவன் மறுபடியும் அவர்களை திருப்பி அவர்கள் இழந்து போன ஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் நினைக்கிறார். அவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? இஸ்ரவேலே, சீயோனே, என் ஜனமே, உன் கைகளை நீ தளர விட்டு விடாதே என்று சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, உன் கைகளை தளர விடாதே. தேவனுடைய பிள்ளைகள் தளர்ந்து போய்விட்டால் தேவனுடைய நன்மைகளை பார்க்க முடியாது. நீங்கள் தளர்ந்து போனால் உங்கள் வாழ்க்கையிலே பலனை பார்க்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கடைசி காலங்களிலே அநேகருக்குள் ஆசீர்வாதத்தை, நன்மையை, விடுதலையை பார்க்கக்கூடாதபடிக்கு தளர்வான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு பக்கம் சரீர தளர்வுகள், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய நிலையிலே, ஆவியிலே தளர்வுகள். ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதத்திலும் தளர்வு வருது. சரீரத்திலும் தளர்ந்து போகிறார்கள், வியாதி, பலவீனம் ஒரு பக்கம் சரீரத்தில் தளர்வை ஏற்படுத்துகிறது, இன்னொரு பக்கத்தில் ஆவியிலே முறிவு, ஆவியிலே தளர்வு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் நினச்சது நடக்கலை, நான் கேட்டது கிடைக்கல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலை, என் விண்ணப்பத்தை கேட்கலை, எனக்கு செவி கொடுக்கலை, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கலை, ரொம்ப நாளாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவர் என் ஜபத்தை கேட்ட மாதிரி தெரியல, ஒரு அசைவுமே வரல. அப்போ நம்ம ஜெபம் பண்ணி என்னத்துக்கு? அப்போ நம்ம ஆண்டவரை தேடி என்னத்துக்கு? அப்போ நம்ம கூட்டங்களுக்கு போய் என்னத்துக்கு? அப்படின்னு ஆவியில் என்ன வந்துடுது? ஒரு தொய்வு வந்துடுது. இந்த மனசில் ஒரு தொய்வு வந்தால் ஜபிக்க மனம் வராது. மனசில் தொய்வு வந்தால் ஆராதிக்க மனம் வராது. இந்த மனசில் ஒரு தொய்வு வந்தால் தேவ சமூகத்தை தேடணுங்கிற எண்ணம் வராது. அது ரொம்ப மோசமான வியாதி. இந்த மனசில் தொய்வு வந்துட்டுன்னு வைங்களேன், அது நம்மளை படுக்க வச்சிரும். எலியா மனதளவில் சோர்ந்து போய் கூட சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், போதும், உமக்காக ஓடினது போதும், உமக்காக ஊழியம் செய்தது போதும், உமக்காக நின்னது போதும், உமக்காக வைராக்கியம் கொண்டது போதும், ஆண்டவர் தான் தெய்வங்கதை நிரூபித்தது போதும், என்ன என்ன இருக்குது, எனக்கு தான் யாரும் இல்லையே, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் சோதனை, அப்படின்னு மனசளவில் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறான். அப்போ தளர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னுக்கு போக விடாது, தளர்வுகள் தேவனோடு நெருங்க விடாது, தளர்வுகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விடாது. அதனால தான் சொல்கிறாரு, உன் கைகளை என்ன செய்யாத, தளர்ந்து போக இடம் கொடுக்காதே, கைகளை தளர விடாதே. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் தளராமல் இருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும்? தளர்ந்து போகக்கூடாது. மூன்று விஷயங்களை இன்றைக்கு நாம் தொடர்ந்து வேதத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம். முதலாவது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து படிக்கலாமா? 13 வசனம் வரைக்கும். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் அவர்கள் மலை உச்சியிலே ஏறினார்கள். பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பின, இஸ்ரவேலரின் ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்ட, இஸ்ரவேலர்களுடைய நன்மைகளை பறித்து கொண்ட இந்த அமலேக்கியர்கள், இந்த அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அருமையானவர்களே, கர்த்தருடைய கோபம் இந்த அமலேக்கியர் மேல் இருந்தது. ஏனென்றால் இவர்கள் தடை பண்ணினவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் கடந்து வருகிற பாதையிலே அவர்களை போக விடாதபடி தடுத்தவர்கள். கர்த்தருடைய கோபம் இவங்க மேலே இருக்கு. அப்போ சொல்றாரு, இவர்களோட யுத்தம் பண்ணணும்னு சொல்றார். இப்போ பாருங்க, மலையில் ஏறி இப்போ யுத்தம் நடக்கிற நேரத்தில் மோசே தன் கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான்.
மோசையினுடைய கைகள் உயர்ந்திருக்கிற நேரத்தில் இஸ்ரவேலுக்கு கீழே என்ன நடக்கும்? ஜெயம் நடந்துகிட்டே இருக்குமா? பாருங்க, இந்த மோசையினுடைய கைகள்

தளர்ந்து போய்விட்டால் இஸ்ரவேலர்கள் தோற்றுக்கொண்டே இருப்பார்களாம். இப்போ ஒரு கட்டத்தில் மோசே கையை தூக்கிட்டு இருக்கார், கோலை வச்சு கையை தூக்கிக்கிட்டே இருக்கார், ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வெற்றி வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் ஒரு தேவனுடைய மனுஷன் கையை உயர்த்தி வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் தன் கைகளை உயர்த்தி இருக்க முடியும்? மனுஷன் தானே, அவனுக்கு என்ன வந்துச்சு? தளர்வு வந்தது. அப்போ தன் கைகளை அவன் கீழே போட போகிற நேரத்தில் இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள், அவனோடு கூட இருந்தவர்கள் ஓடி போய் அவனுடைய கையை தளர விடாதபடிக்கு என்ன செய்தார்களாம்? தாங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், மோசேயினுடைய கை உயர்ந்திருக்குமானால் இஸ்ரவேலருக்கு வெற்றி நிச்சயம். அவன் கைகளை தளர விட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, நானும் ஆராதனையில் சொல்லுவேன், எல்லாரும் கையை உயர்த்தி அப்படி கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம், அப்படி எல்லாரும் கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எல்லாரும் கையை உயர்த்தியிருப்பாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ஒரு கை கூட உயர்ந்திருக்காது, எல்லாரும் கையை கீழே போட்டிருப்பாங்க. கத்திற்கு ஸ்தோத்ரம். இன்னும் சில ஆட்கள் கையை உயர்த்தவே முடியாது, ஒரு கையை உயர்த்திருக்க அடுத்த முட்டு இங்கே கொடுப்பாங்க, இப்படி பிடிச்சிருப்பாங்க பாருங்க, கையை தூக்கவே முடியல. நம்ம ஏன் கையை உயர்த்தணும்னு சொல்கிறாரு வேதம் சொல்லுது, பரிசுத்த கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை என்ன செய்யுங்கள், ஸ்தோத்தரியுங்கள்னு எழுதியிருக்கு. அப்போது நம்ம கையை உயர்த்தி ஏன் மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, நம்முடைய ரெண்டு கைகளை உயர்த்தும் போது ஆண்டவரே நான் இல்லை, என் பலன் இல்லை, என் பணம் இல்லை, என் சக்தி இல்லை, என்னால் ஒண்ணுமே முடியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்துவது தான் நம்முடைய கைகளை உயர்த்துகிறோம். நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தும் போது கர்த்தருக்கு முன்பாக உங்களை வெறுமையாக்கி விடுகிறீர்கள். என்னால் எதுவும் செய்ய முடியாத ஆண்டவரே, என்னால் எதுவும் செய்ய முடியாத ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விடுகிறீர்கள். அப்ப நம்ம கையை உயர்த்தி ஆராதிக்கும் போது நமக்குள்ள ஒரு தாழ்மை உண்டாகிறது. அல்ல இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள்லாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது ரெண்டு பாக்கெட்டுக்குள்ளே கையை போட்டு அப்படி நின்றுடுவாங்க, ஸ்தோத்திரம், அப்படி நின்றுட்டு தான் ஆராதிப்பாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் கையை இப்படி மடக்கிக்கிடுவார். நம்ம பாக்கெட்டுக்குள்ளே போட்டிருப்போமா, ஸ்தோத்திரம், அவர் எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சொல்லணும், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வெளிப்படட்டும், நான் அல்ல இயேசுவே என்னில் வெளிப்படட்டும். அல்ல இல்லையா சொல்லுவோமா? அப்போ தளர்ந்து விடாதே, தளர்ந்து விடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது, உனக்கு ஒரு பெரிய ஜெயம் காத்திருக்கிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்க்க முடியாத, நீங்க ஜெயிக்க முடியாத சில காரியத்தை ஜெயிக்கிறதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாராம். உங்க கையை தளர விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஒருபோது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தளர்ந்து போக கூடாது. என்னன்னா, உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் சத்துனுடைய தாக்குதல் இருக்குது. எபேசியரில் சொல்கிறாரு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படிங்கிறார். போராட்டம் உண்டு, ஏன்னா இந்த உலகம் போராட்டம் நிறைந்த உலகம். இந்த உலகம் யார் கையில் இருக்குது? பிசாசின் கையில் இருக்குது. இந்த உலகம் அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது. அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் போராட்டம் இருக்கா? இருக்குது. போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னு சொல்றார், இந்த போராட்டம் இருக்கும், வானமண்டலத்தின் ஆவிகள் உங்களை தாக்கும், உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வரும், ஆனா நீங்க தோற்று போக மாட்டீங்க, இவை எல்லாவற்றையும் நீங்க ஜெயிப்பீங்க. அப்ப ஜெயிக்கிறதா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆறாதிகாரம் 12 வசனத்திலிருந்து அவர் சொல்றாரு, எடுத்துக்கொள்ளுங்கிறாரு, கட்டி கொள்ளுங்கிறாரு, தரித்து கொள்ளுங்கிறாரு, தொடுத்து கொள்ளுங்கிறாரு, பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. என்னத்தை வசனம் படிங்க? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். யாரோடெல்லாம் நமக்கு போராட்டம் இருக்கு பாருங்க, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு, அடுத்து சொல்லுகிறார், ஆகையால். அப்போ இந்த ஆவிகள் எல்லாம் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது, தீங்கு நாளில் இந்த வானமண்டலத்தின் ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பி தீமை செய்ய நினைக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? அவனை எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கத்தை
எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அடுத்து சொன்னேன், கச்சையை கட்டி கொள்ளுங்கள். அடுத்து பாதரட்சையை கால்களிலே தொடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அவிழ்த்து போடத்தக்கதாக மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் பட்டயத்தை கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாவற்றையும் செஞ்சிட்டு 18 வசனத்தில் சொல்றாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால ஜபம் பண்ணி இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு சொல்றார் கடைசியில், விழித்திருங்கள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. ஆமாம், பட்டயத்தை எடுத்துட்டு கச்சையை கட்டிட்டு பாதரட்சையை போட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு போர் சேவகன் இதெல்லாம் தொடுத்துட்டு தூங்குனா எதிரியை ஜெயிக்க முடியுமா, எதிரியை வீழ்த்த முடியுமா? அதான் சொல்றாரு, இதெல்லாம் போட்டுட்டு எப்பவும் விழித்துருங்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கைகளை தளர விடாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் எழும்பி வரும்போது ஆயுதங்களோடு பலவிதமான சூழ்நிலைகளோடு உங்களுக்கு விரோதமாய் சத்ருவின் கிரியைகள் எழும்பி வரும்பொழுது நீங்க தளர்ந்துடாதீங்க. ஏன்னா தளர்ந்து போனா தோற்று போவீங்க. உன் கைகளை தளர விடாது, ஏனென்றால் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது, ஒரு பெரிய ஜெயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ தளர்ந்து போனால் ஜெயிக்க முடியாது, நீ தளர்ந்து போனால் வெற்றியை பார்க்க முடியாது. சோதனைகளும் போராட்டங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வரலாம், ஆனாலும் ஜெயம் தேவ பிள்ளைகளுடைய உரியதாய் மாறப்போகிறது. ஜெயத்தை காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. உன் கைகளை தளர விடாதே. அல்லேலூயா. தளராமல் இருந்தால் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் தளராதிருக்க வேண்டிய காரியம், முதல்ல ஜெபத்தில் தளர்ந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சொல்லுகிறேன், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை முதலாவது படியுங்கள். எண்ணாகம் 14:8 படிங்க. கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது, நம்பிக்கையில் தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம்தான் பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசம். அந்த தேசத்தை வேவு பார்க்கறதற்கு மோசே 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை செலக்ட் பண்ணி தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்றாரு. அந்த தேசம் எப்படி இருக்கும் பார்த்துட்டு வாங்க. அந்த தேசத்தை பார்க்க போகிறாங்க 12 பேர், தேசத்தை பார்க்க போகிறாங்க. அந்த தேசத்தை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, சில நாட்கள் தங்கியிருந்து பார்க்குறாங்க, அந்த தேசத்தின் நன்மைகளெல்லாம் புசிக்கிறாங்க. சோத்துரம், ரொம்ப நல்லா இருக்கு. கானான் தேசம் ரொம்ப செழிப்பாக இருக்கு, கானான் தேசம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. சோத்துரம். இப்போ திரும்பி வந்து மோசைக்கிட்ட சொல்கிறாங்க, 10 பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், ஒரே வார்த்தையில் சொல்கிறான், அந்த தேசத்துக்கு நம்ம போக முடியாது. மோசை கேட்டான், ஏன்பா அந்த தேசத்துக்கு ஏன் போக முடியாது, அங்கே இருக்கிற எல்லாரும் பலசாலிகளாக இருக்காங்க, பயங்கரமான ஆளாக இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு முன்னால் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், அவங்களுக்கு முன்னால் நாங்கள் ரொம்ப பலவீனர்களாக சின்ன சின்ன ஆளாக இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் உருவமே பெருசாக இருக்குது, பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற சத்துருக்கள் அவங்களை எதிர்த்து நமக்கு போராட முடியாது. நாங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தோம், இந்த தேசம் ரொம்ப கஷ்டம், போகவே முடியாது. இதை கேட்டு ஜனங்கள்லாம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ இதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் பிரயாணம், முக்காவாசி பிரயாணம் வந்தாச்சு, பாதி கிணறு தாண்டியாச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, வந்தாச்சு போய்த்தானே ஆகணும். இப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே ஜனங்களை ஒப்பாரி வச்சு அழுறாங்க, ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்கள் எங்கே உட்காந்துருப்போம், எகிப்திலே உட்காந்துருப்போமே, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமே, எகிப்திலே இருந்திருப்போமே. நல்ல வேளை ஆண்டவர் மறுபடியும் அடித்து அனுப்பலை போன்னு, நம்மளாக இருந்தால் விரட்டியே விட்டுருப்போம், இப்போ அந்த எகிப்துக்கே போயிடும், எதுக்கு எடுத்தாலும் எகிப்தில் அதை சாப்பிட்டோமே, எகிப்தில் அதை பண்ணோமே, எகிப்தில் அப்படி இருந்தோமே, எகிப்தில் இப்படி இருந்தோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ எகிப்தில் எப்படி இருந்தான்னு எனக்கு
ஆமா, நல்லா இருந்தேன், எகிப்தில் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றிய, எப்படி இருந்தான்னு தெரியும். ஆமா, அவன் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தினான்னு தெரியும், அவன் என்ன எப்படி உன்னை அடிமைப்படுத்தினான்னு தெரியும். உனக்கு ஒழுங்கா சோறு கொடுத்தானா, உனக்கு ஒழுங்கா உன்னை கவனிச்சானா, உனக்கு சம்பளம் கொடுத்தானா, உனக்கு லீவு தந்தானா ஐயா, இரவு பகலா செங்கல் சுளையில வச்சு உனக்கு வேலை கொடுத்தானே. எகிப்தில் இருக்கும்போது அப்படி இருந்தேன், எகிப்தில் இருக்கும்போது இப்படி இருந்தேன்னு சொல்றிய, நான் உன் மேல கிருபை வச்சு அடிமைத்தனத்தில் உன்னை விடுதலை ஆக்கி, ஆமா சோத்திரம், பரலோகத்தில் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை உனக்கு தந்து நல்ல தண்ணியை குடிக்க வச்சு உன்னை ஆசீர்வச்சு இந்த வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தா, எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்றது, எகிப்துக்கு போயிடுறேன், எகிப்துக்கு போயிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. அதனால தான் விட்டு வந்த தேசத்தை என்ன செய்யப்படாது, திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிறாரு. ஸ்தோத்திரம், ஃபாதர் அல்லாஹ் பாடியிருக்கிறார், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். அங்கே ஒரு மியூசிக் அடிக்குது இந்த பாட்டுக்கு, ஸ்தோத்திரம். திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு திரும்புவோம். நம்ம எல்லாம் பாட்டில் தான் இருக்கோம், அடிக்கடி நம்ம எகிப்தை நினச்சிடறோம். ஐயோயோ, அங்கே இருந்திருக்கலாமோ, ஒருவேளை அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, அங்கே இருந்தால் வேலை கிடச்சிருக்குமோ, அங்கே இருந்தால் வழி திறக்கப்பட்டிருக்குமோ, அங்கே இருந்தால் ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ, அங்கே இருந்தால் அப்படி கொடுத்து. ஆண்டு சொல்கிறாரு, எப்பா ஓ மேலே கிருபை வச்சு உன்னை பிள்ளையாய் மாற்றி, ஏன் பிள்ளைன்னு உனக்கு உரிமையை தந்து, உனக்கு எந்த உலகம் தராத ஆசீர்வாதத்தில் உனக்கு தந்து, இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை நடத்திட்டு வந்தா, எதுக்கு எடுத்தாலும் என்னது, எகிப்தை பார்க்குறிய. சோத்திரம், ஒரு நாளும் திரும்பி பார்க்காதீங்க, அழைத்த தேவனை மட்டும் பாருங்க, முன் வச்ச கால பின்னால வைக்காதீங்க, இயேசுவை பின்பற்றி நடங்க. அதனாலதான் அவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வரட்டும், நான் முன்னாடி போறேன்பா, என் பின்னால நீ வா, எல்லாம் உனக்கு சரியாயிரும். கவனிங்கள், நாங்கள் எகிப்தில இருந்தா நலமாக இருந்திருக்குமே. தேசத்தை வேவு பார்த்துட்டு வான்னு சொன்னா கிடைக்காது, நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி ஜனங்களை எல்லாம் அள வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யோசுவாவும் காலை போய் எழும்பிச்ச, இதெல்லாம் ஒரு பழப்பா, நாங்களும் தான் அந்த தேசத்துக்கு போனோம், அவன் 10 பேராக வந்தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தானையா போனோம். அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு, ஆமென், அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு, அந்த தேசம் வேறு யாருக்கல்ல, நமக்கு தான், அந்த தேசம் நமக்கு தான். நாங்கள்லாம் சுற்றி பார்த்தோம், தோத்துறோம். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, அங்கே ஏனாக்கின் குமாரரை பார்த்தோம், அங்கே நாங்கள் கானானியரை பார்த்தோம். பார்த்தா நீ தான் பார்த்த, நாங்களும் தான் பார்த்தோம். அவன் சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கள பார்த்தோம், எங்களுக்கு பயமாக இருக்கு. இவங்க 2 பேரும் சொல்ல, ஏ நீ பார்த்த அவனைத்தான் நானும் பார்த்தேன், நீ பார்த்த அதே தேசத்தை தான் நாங்களும் பார்த்தோம், நீ முடியாதுங்கிற நாங்க முடியுங்கிறோம், நீ உன்னால நடக்காதுன்னு சொல்ற நாங்க நடக்கும் சொல்றோம். நான் சொல்றேன், யோசுவாவும் காலேப்புக்குள்ளும் விசுவாசம் தளர்ந்து போகவில்லை, விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்காது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, மலையை பார்த்து, அப்படித்தானே சொன்னாரு, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்றால், விசுவாசத்தோடு சொன்னால் அப்படியே, விசுவாச சூழ்நிலையை பார்க்காது. ஆமேன் சொல்லுங்க, பார்க்கலாம், சத்தமா இல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசுவாவும் காலேப்புக்குள்ள இருக்கிற விசுவாசம் தளர்ந்து போகவில்லை. நீங்கள் தளர்ந்து போகக்கூடாது, தோத்துறோம். நீங்கள் தளர்ந்து போவீர்கள் என்றால் ஜெயத்தை பார்க்க முடியாது, நீங்கள் தளர்ந்து போனால் அற்புதங்களை பார்க்க முடியாது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தை எவ்வளவு உண்மை, வாக்குத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்தார்கள், அது அப்படியே நம்பினார்கள். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 14:11 வாசிக்கும் பொழுது, யோசுவா 14:11 வாசிங்கள் பார்க்கலாம், அனுப்பி இருக்கிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பவும் எனக்கு இருக்கு. எத்தனை வருஷம் தெரியுமா, கிட்டத்தட்ட 40 வருஷம். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு இருக்கு. அப்போ விசுவாசத்துல தளராத தேவ மனுஷன். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த அதே விசுவாசம் இன்னைக்கு அப்படியே இருக்கு. ஒருத்தர் வயதாகலாம், காலங்கள் கடந்து போகலாம், முடி நரைக்கலாம், கத்திற்கு ஸ்தோத்திரம், மீச கூட நரைக்கலாம், அருமையானவர்களே, ஆனா விசுவாசம் என்ன செய்யாது, தளர்ந்து போகாது. சரீரத்திலே ஒருவேளை பலன் குறைந்து போக சொல்கிறான், அன்றைக்கு இருந்த பலன் 40 வருஷமா அப்படியே இருக்குங்கிறாருனா, விசுவாசத்துல தளர்ந்து போகாததுனால
லட்சக்கணக்க ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த கானான் என்கிற தேசத்துக்கு போக முடியாமல் இந்த ரெண்டு பேரும் அந்த தேசத்தை சுதந்திரித்தார்கள் என்றால் அவர்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகவில்லை. அல்லேலூயா. ஒரு மனிதன் வாக்கு தத்தங்களை விசுவாசிப்பானே ஆனால் விசுவாசத்தில் தளரமாட்டான். வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் விசுவாசத்தில் தளரமாட்டான். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, ரோமர் 4 திருப்புங்க. ரோமர் 4:18 இருந்து ஆபிரகாமை குறித்து சொல்றாரு. ஆமேன். ரோமர் 4:18-21 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று நான் நம்புகிறதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அது நம்பிக்கையோட விசுவாசித்தான். படிங்க, நல்ல கவனிங்க. அவன் விசுவாசத்தில், அப்ப விசுவாசத்தில் பலவீனம் இருக்கா? விசுவாசத்தில் பலவீனம் ஒன்று இருக்கா? இருக்கு. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்க இல்லை. விசுவாசத்தில் பலவீனம் இருக்குங்க. இயேசு கடலிலே நடக்கிறதை பேதுரு கண்டு, பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடலிலே நடக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நடந்து வா அப்படின்னாரு. அவன் காலை எடுத்து வச்ச உடனே, ஐயோ நான் மடிந்து போகிறேன், என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிறான். அப்போ அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? விசுவாசத்துல நடக்க முடியாது போல. இந்த தண்ணியில இயேசு நாதிரி எப்படி நடப்பாரு? இதுல எப்படி இயேசு நடக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. பலவீனம் இருக்கு, அதனாலதான் எழுதியிருக்கிறது. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஏன் பலவீனமா இருக்கல தெரியுமா? வரீங்க, 100 உள்ளவனா இருக்கும்போது எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, நல்ல கவனிங்க, விசுவாசத்தில். ஆமென். விசுவாசத்தில், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், விசுவாசத்தில். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தில் தளர்ந்துடாதீங்க, நம்பிக்கையில தளர்ந்துடாதீங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நடக்கும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வாய்க்கும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் காரியம் கைகூடி வரும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நிறைவேற்றுவார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தயவு உண்டாகும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கிருபை உண்டாகும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வழி துறக்கும். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நடக்காது, நடக்காது, நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்படி அறிக்கை பண்ண, அதான் விசுவாச பலவீனம். எதை பார்த்தாலும் சந்தேகம், இது எப்படி நடக்கும், இது எப்படி வரும், இது எப்படி சாத்தியமாகும், இந்த காரியம் எனக்கு கிடைக்குமா, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, இந்த காரியம் கைகூடி வருமா, இதை நான் அனுபவிக்க முடியுமா, இது எனக்கு சாத்தியமா, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு இம்மி கூட பக்கத்தில் வராது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தை ஒரு தேவ மனிதன் அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் அவன் விசுவாசத்தில் வல்லவனா மாறிட்டானா? சரிதான், செத்து போயிட்டு தெரியும். சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு தெரியும். ஆனாலும் அதை எண்ணாது இருந்தான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. தளர்ந்து விடாதீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், தளர்ந்து விடாதீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. சத்துருக்களை முறியடிக்க போறீங்க, சத்தான கிரியைகளை ஜெயிக்க போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போறாரு. தளர்ந்து விடாதீங்க. இரண்டாவது, உங்களுக்கு ஆயத்தமணியின் ஆசீர்வாதம், உங்களுக்கு வாக்கு தத்தமணியின் ஆசீர்வாதம், உங்களுக்கு தீர்க்கதரிசமாய் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், அது நடக்கும், அது நடக்கும். பலவீனமாக இருக்காதீங்க விசுவாசத்தில். நாளுக்கு நாள் அதை நம்பி நம்பி நம்பி வல்லவர்களாய் மாறுங்க. அப்ரஹாமின் வாழ்க்கையில் அது நடந்தது. அப்ரஹாமின் வாழ்க்கையில் அது நடந்தது. விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. மூன்றாவது, லூக்கா சுவிசேஷம் 18 திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 18 வாசிக்கும் பொழுது இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருந்தார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம்? அவன் மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாத மனுஷனுமாய் இருந்தான். கொஞ்சம் கொடூரமான ஆள் மாதிரி இருக்கு. மனுஷனுக்கும் பயப்பட, மனுஷனையும் மதிக்க மாட்டானா, தேவனுக்கும் பயப்பட மாட்டான். அப்படி ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்தில் இருந்தாராம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அருமையானவர்களே, ஒரு நாள் அந்த விதவை இந்த நியாயாதிபதியின் இடத்துல போய், எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, என் எதிராளிக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது, இந்த வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மனுஷனிடத்துல போய் இவள் சொல்லுகிறாள், எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்கு, எப்படியாவது நீங்க நினைச்சா இதை முடிச்சு வைக்கலாம், நீங்க நினைச்சா இதை சமாதானத்தை கொண்டு வந்துடலாம், நீங்க நினைச்சா ஒரு காரியம் நடக்கும், நீங்க பெரிய ஆள் ஆச்ச அப்படின்னு அந்த அந்த மனுஷங்கிடத்துல போய் சொன்னா, அவன்தான் மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பவும் பயமும் இல்லையே, எப்படி அவளுக்கு நியாயம் செய்ய முடியும், கண்டுகிடவே இல்லையா. அந்த விதவை சொன்ன காரியத்தை அவன் கண்டுகிடவே இல்லை, ஆனால் அவள் அதை விடவே இல்லை. இவற்றை சொல்லி என்ன பிரயோஜனம், இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, இவரெல்லாம் ஒரு ஒரு நீதி உள்ள மனுஷனா, இவரெல்லாம் இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு அவன் திட்டிட்டு போல. அவள் என்ன செய்யறா தெரியுமா, அந்த விதவை ஓயாமல் அந்த மனுஷனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாள். ஐயா எப்படியாவது எனக்கு பேசுங்க, ஒரு முடிவு வரணும், எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, இந்த பிரச்சனைக்கு முடிவே இருக்க மாட்டேங்கு, யாருக்கிட்ட போய் சொன்னாலும் இந்த காரியம் நடக்காது, ஆனால் உங்ககிட்ட சொன்னால் நடக்கும், நீங்கள் எப்படியாவது இந்த காரியத்தை செய்யுங்க. இன்னைக்கு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் வருகிறாள், மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணுறாள், மறுபடியும் வருகிறாள், இவன் கண்டுகிடவே இல்லை, ஆனால் அவள் விடவே இல்லை. சில விஷயத்தை கண்டுகிடாமல் இருக்கிறதுனால நம்மளும் கண்டுகிடாமல் போக முடியாது, விடக்கூடாது, தொந்தரவு பண்ணுறா தொந்தரவு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு அநீதி உள்ள ஒரு ஒரு நியாயாதிபதி, ஒரு நபர் வந்து தன்னிடத்தில் தன் காரியத்தை நிறைவேற்ற தொந்தரவு செய்யும்போது, தொந்தரவு கொடுக்காமல் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த ஸ்திரீக்கு அவர் நியாயம் செய்வது உண்மையானால், அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் நாலாவசனத்தில், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஒரு அநீதி உள்ளவனே தொந்தரவு பண்ணும் பொழுது நியாயம் செய்வது உண்மையானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீதி உள்ள தெய்வம், ஹல்லேலூயா, உனக்கு நான் நியாயம் செய்கிற தேவன். இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், சில காரியத்தில் நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, ஒருவேளை நீங்கள் மனம் உடைஞ்சிருக்கலாம், இந்த காரியத்தில் எத்தனையோ முறை எத்தனையோ நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷனிடத்தில் அவனை திரும்ப திரும்ப தளர்ந்து விடாமல், அதான் தளர்ந்து விடாமல் அவர் திரும்ப திரும்ப விரட்டி விடுறார், இங்கே வராதன்னு சொல்கிறார், இந்த பக்கம் என்ன பார்த்தா பார் உனக்கு என்ன நடக்கணும் இப்படிலாம் சொல்கிறார், கேட்கவே இல்லை. ஆனாலும் வார்த்தையை பொருட்படுத்தாமல், எனக்கு நீதி செய்ய முடியும், எனக்கு நீங்கள் ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று தொந்தரவு செய்கிறாளே, தளர்ந்து விடாமல் அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். ஆமாம், சில நேரத்தில் சில ஆட்கள் தொந்தரவு பொறுக்க முடியாமல் சில உதவியை செஞ்சிடறோம், திரும்ப திரும்ப கேட்கும்போது, திரும்ப திரும்ப வரும்பொழுது, திரும்ப திரும்ப வரும்போது. எங்கள் வீட்டுக்கு ஒரு வயசான ஆள் வருவார், பிச்சை எடுக்கிற வாரத்தில் ஒரு நாள் கரெக்டாக வருவார், யார் வீட்டுக்கும் போக மாட்டார், எங்கள் வீட்டுக்கு மட்டும் வருவார், எங்கள் காமௌண்டில் யார் வீட்டுக்கும் போக மாட்டார், அவருக்கு கூட தெளிவாக தெரிஞ்சிருக்கு, எங்கேயும் கிடைக்காது இங்கே கிடைக்கும்னு. இவர் வருவார், கேட்டை திறப்பார், அப்படியே நேராக உள்ளே வருவார், ஹாலிங் பிளாக் பார், ஹாலிங் பிளாக் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம், ஏன்னா இப்படி தான் நிறைய பேர் அடிப்பாங்க. கத்திரிக்கிறிஸ்தோ இவர் என்ன செய்வாராம், ஒரு நீள கம்பு வச்சுருப்பார், அந்த கம்பை வச்சு எங்கள் கதவை அடிப்பார், முதல்ல ஒரு அடி அடிப்பார், தோத்துரும், அப்புறம் அடுத்த அடி அடிப்பார், ஆள் தான் இல்லை போல், யாருமே வரல, போகமாட்டார், அடிச்சுக்கிட்டே இருப்பார், அந்த கதவை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அடிப்பார். எல்லாரும் உடனே இப்போ தொந்தரவு பொறுக்க முடியல, ஏதாவது சீக்கிரம் அந்த ஐயாவுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, யாராவது எடுத்து இன்னத்தையாவது கொடுங்க, இல்லைனா அவர் போகமாட்டார். அவருக்கு கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தா அவர் சந்தோஷமாக திரும்பி போவார், தோத்துரும், மறுபடியும் அடுத்த வாரம் வருவார். பல வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கார் அந்த தாத்தா, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார், தட்டிக்கிட்டே இருப்பார். அதனால் இப்போ நாங்கள் பார்த்துட்டோன்னு வைங்க, தூரத்தில் வரும்போது நான்லாம் இடையிலே கொடுத்துருவேன், எங்கள் காமௌண்டுக்கு முன்னாடியே நான் பைக்கை நிறுத்தி, ஐயா இன்னைக்கு உள்ளதை தந்தாச்சு, வீட்டுக்கு நினைச்சப்படாது, வழியிலே பார்த்து கொடுத்துருவேன், ஏன்னா இவர் வந்தார்னா போகவே மாட்டார், தட்டி அடித்து அடித்தே நிற்பார். தோத்துரு, அப்போது ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு காரியத்துக்காக தொந்தரவு செய்யும்போது ஒரு ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வருதுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு உலக மனுஷனே இப்படி செய்யும் பொழுது அவன் அநீதி உள்ளவன், ஆனால் நான் நீதி உள்ளவர், எனக்கு எல்லாம் தெரியும்,
என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நீதி உள்ள தேவன் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் 50 நாளாக ஜபத்துக்கு வந்துடணும், 50 நாளாக ஜபம் பண்ணணும், இந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த காரியம் எனக்கு வெற்றியாக மாறணும், இந்த வழக்கு எனக்கு ஜெயமாக மாறணும், இந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும்னு ராத்திரியும் பகலுமா சில நேரம்லாம் 3 நாள் நேரமும் ஜபம் நடக்குது. காலையில் ஜபம் நடந்துருது, மத்தியானம் ஜபம் நடந்துருது, ராத்திரி ஜபம் நடந்துருது, 3 நேரமும் தவறாமல் வருகிறத நீதி உள்ள தேவன் பார்த்து உங்களுக்கு நியாயம் செய்வாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாப்பாரு, இப்பா காலையில் 1ஆம் தேதி 6 மணிக்கு ஜபம் வந்திருக்கா, தோத்துரு பரவாயில்ல வாக்குத்தத்தம் கிடைச்சாச்சு, ஜபம் பண்ணியாச்சு, இந்த நாள் ஆசீர்வாதத்துக்காக ஜபம் பண்ணியாச்சு, வீட்டில் இருப்போமா, இல்லை மறுபடியும் 11 மணிக்கு ஜபத்துக்கு வந்தாச்சு, சரி அங்கேயும் கத்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு, ஜபம் இருக்கு, சரி 2 நேரம் ஜபத்துக்கு போயாச்சே, இனிமேல் சாயங்காலம் வீட்டில் இருப்போமே, அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சா, தோத்துரும் 7 மணிக்கு தான் கூட்டம், 6 மணிக்கே வந்து உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே 3ஆவது ஜபத்துக்கும் வந்தாச்சு, இந்த 3 நேரம் கூட ஒருவேளை கூட வராத கேஸுகள்லாம் இருக்கு, நியாயம் செய்ய மாட்டாரா, நியாயம் செய்ய மாட்டாரான்னு. தோத்துரும் நியாயம் செய்வார், ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவர் என்ன பார்க்குறாருனா, என்னை விடாமல் என் சமூகத்தில் என்னை தேடி என் பாதத்தை தேடி ஓடி வருகிற என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி நியாயம் செய்யாமல் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரவும் பகல் ஒருவேளை உங்களுக்கு இங்கே ஜபிக்க வர்றதுக்கு முடியல, ஆனால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்குறீங்க, குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் 1 மணி நேரம் குடும்பமாக ஜெபம் பண்ணுறீங்க, பரலோகத்தின் தேவன் அதை பார்க்குறாரா? பார்க்குறாரு. கடினமான வேலை தான், கஷ்டமான சூழ்நிலை தான், சரீர களைப்பு தான், ஆனாலும் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆகணும். உங்கள் தேவையை, உங்கள் பாரத்தை, உங்கள் கஷ்டத்தை, உங்கள் காரியத்தை தேவ சமூகத்தில் இரவு நேரங்களில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறீங்களே, அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? வாரத்தில் உபவாசித்து உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறீங்களே, உங்கள் உடலை ஒடுக்கி ஜெபிக்கிறீர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில உணவுகள் விருப்பமாக தான் இருக்கும், உபவாசம் இருக்கிற நேரத்தில் தான் பக்கத்து வீட்டில் விதவிதமான மனமெல்லாம் வரும் பாருங்கள். நம்ம அன்னைக்கு ஃபாஸ்டிங்காக இருக்கும், அன்னைக்கு தான் பயங்கரமாக இருக்கும், ஆனாலும் சாப்பிட்ருமான்னு இருக்கும், இல்லை வேண்டாம் வேண்டாம், உடலை உபவாசம்னா உடலை ஒடுக்கி, ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், சிலர் வந்து பட்டினி இருப்பாங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, வீட்டில் சண்டை போட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன, பட்டினி. தோத்துரும் வீட்டுக்காரர் ஒரு திடீர்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பார், இப்படி பேசிட்டார இன்னைக்கு எனக்கு சோறே வேண்டாம், அதுக்கு பேர் என்னது, பட்டினி. அது உபவாசத்துக்கு கூட இணைக்கக்கூடாது. ஸோ உபவாசங்கிறது நல்லா இருக்கிற நேரத்தில், சாப்பிட்றதுக்குரிய சூழ்நிலை இருக்கிற நேரத்தில், சோத்திரம் விதவிதமான பண்டங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில், இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், அதுக்கு பேர் தான் என்னது, உபவாசம். சிலருக்கு சந்தேகம் வருது, அப்போ நம்ம இவ்வளோ நாள் இருந்து உபவாசம் இல்லையோ, பட்டினி இருந்துட்டோமோன்னு சிலருக்கு சந்தேகம் இருக்குது, ஏன்னா பார்க்குற பார்வையிலே தெரியுது, நம்ம உபவாசத்தை விட பட்டினி ரொம்ப நாள் இருந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும், ஆண்டவர் சொல்கிறார், என் பாதத்தில் அமர்ந்திருந்து உன் உடலை ஒடுக்கி என் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜபிக்கிறதற்கு உனக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனா? தளர்ந்து விடாதே, உனக்கு நீதி கிடைக்கும், தளர்ந்து விடாதே, உனக்கு நியாயம் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளை தளர விடாதே. ப்ரைஸ் தி லார்ட். உன் கைகளை, ஆமென், தளர்ந்து போகாதிருந்தால் வெற்றி கிடைக்கும், தளர்ந்து போகாதிருந்தால் அற்புதங்கள் நடக்கும், தளர்ந்து போகாதிருந்தால் நீதி கிடைக்கும். இந்த உலகம் நீதி செய்யாது, உலகம் நியாயம் செய்யாது, பணம் பக்கமாய் சாய்ந்து விடும் உலகம், ஆனால் என் ஆண்டவர் நீதி உள்ளவர், என் ஆண்டவர் நீதி உள்ளவர், நமக்காக வழக்காடுவார். எல்லாரும் எளிமையாக நிற்போமா? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, ரெண்டு கைகளை உயர்த்தி நம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், வெற்றி உண்டு, உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. நீங்கள் தளர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, ஜெயம் காத்திருக்கிறது. ஆண்டவர் வெற்றி உள்ள நாட்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். மோசேயினுடைய கைகள் தளர்ந்து போகக்கூடாது. உன் ஜபத்தில் தளர்வு உண்டாயிட்டுனா, உன் விசுவாசத்தில் தளர்வு உண்டாயிட்டுனா, உன் நம்பிக்கையில் தளர்வு உண்டாயிட்டுனா, நன்மைகளை பார்க்கவே முடியாது. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே, ஹாலல், எங்களுக்காக ஆமென் நியாயம் செய்ய போகிறீர், எங்களுக்கு நீதி செய்ய போகிறீர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறீர், எங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறீர். எல்லாரும் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி, ஆமென், தளர்ந்து போகாதே, தளர்ந்து விடாதே, கர்த்தருடைய கரம் உனக்கு நன்மை செய்யும்,
நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் நன்மை செய்வார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தில் இரக்கம் பாராட்டுவார். ஆமென், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நீ தோற்று போக மாட்டீர்கள், உங்களுக்கு ஜெயம் காத்திருக்கிறது, உங்களுக்கு நீதி காத்திருக்கிறது. உன் பக்கமாய் நியாயம், உன் பக்கமாய் நீதி, நியாயம் உன் பக்கமாய் திருப்பப்படும். கர்த்தர் அதை செய்வார் தேவோ பிள்ளையே, ஆண்டவர் அதை செய்வார் தேவோ பிள்ளையே. ஆமென். நீ காத்திருப்பதும் ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் வீணாய் போகாது, உன் வீட்டிலே உட்கார்ந்து அழுகிறது வீணாய் போகாது, தேவ சமூகத்தில் இரவு நேரங்களில் ஜெபிப்பது வீணாய் போகாது, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது வீணாய் போகாது. நீதி உள்ளவராய் வெளிப்பட போகிறார், நியாயம் செய்கிறவராய் வெளிப்பட போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், தளர்ந்து போகாமல் இருக்க கிருபை தாரும். ஜபத்தில் தளர்ந்துராதீங்க, விசுவாசத்தில் தளர்ந்துராதீங்க. அல்லேலூயா. நீதி உள்ள தேவன் உங்களுக்காக வெளிப்படுவார். தொடர்ந்து போராடுவோம், ஜெயத்தை பார்க்க போறோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், வெற்றியை பார்க்க போறோம். வெற்றியை பார்க்காம ஓய்வதில்லை, வெற்றியை பார்க்காம நாங்கள் இருப்பதில்லை. எங்கள் காரியங்களை ஜெயமாக மாற்றி தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல ஆசீர்வாதமான காலை விளைக்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தரங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. சியோனே, நீ உன் கைகளை தளர விடாதே. நாங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் எங்களுக்கு வெற்றி உண்டு, நாங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் எங்களுக்கு அற்புதம் உண்டு, நாங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் எங்களுக்கு நீதி நியாயம் உண்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க கர்த்தரங்கள் கிருபை தாரும். உம்முடைய கிருபையை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடும்.

ராஜ்யம் அவர்தான், கோட்டை அவர்தான். அவரை சேர்ந்து ஆராதிக்கலாமா? சொல்லுங்க அப்பா, உண்மையில் மாஞ்சையா இருக்கிறபடினாலே என்னை விடுவிப்பீர். இந்த பாடலை ஒரு ஜபமா, ஒரு அறிக்கையா, விசுவாச அறிக்கையாய் பாடுவோம். இந்த நாட்களில் கர்த்தரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர்.

ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர். வெகு விரைவில் என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திருவீர். இந்த ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி காத்திருப்போம். அவர் தான் நமக்கு உதவி வருகிற கன்மலை, உதவி தருகிற அடைக்கலம். அவர் தான். அவரை சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர், வெகு விரைவில் சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார். அவரை சேர்ந்து பாடலாமா? அது விசுவாசமாய் அறிக்கை செய்ய போகிறோம். நான் முதலாவது பாடுவேன், இரண்டாவது நீங்க சேர்ந்து பாடலாம். அவர் நல்லவர், அவர் எத்தனை

வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய், அணுகாமலே என்னை தப்புவிப்பீர், என்னை மூடி உமது சிறகால என்னை மூடி மறைத்துக் கொள்வீரே. என் எத்தனை நல்லவரப்பா, விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் என்னை அணுகாமலே தப்புவித்து பாதுகாக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? அவர் நம்மை பாதுகாக்கிறவர், மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிறவர், அவரை போல வேறுவர் இல்லை, அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஓ, அவர் நல்லவர்.

விடுவிக்கிறவரே, உம்மை நோக்கி அழைக்கிற யாரையும் சுகமாக்குகிற விடுவிக்கிற பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிற உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், நம்மை விடுவிக்கிற தேவன், ஆபத்து நாளில் நம்மை தப்புவிக்கிறவர், வேடின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் நம்மை தப்புவிக்கிறவர். சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தலாமா? வேடின் கண்ணிக்கு தப்புவிக்கிறவர், பாழாக்கும் கொள்ளை நோக்கி

எங்களை மூடி மறைக்கிற பரிசுத்தரே, ஆபத்து நாளில் எங்களை கூடார மறைவில மறைக்கிற பரிசுத்தரே, சேர்ந்து அந்த கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்முடைய ஆபத்து நாட்கள்ல கூடார மறைவில மறைக்கிறார், கண்மலையின் மேல ஒழித்து வைக்கிறார், தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறார். அவர் எத்தனை பரிசுத்தர், அவர் எத்தனை நல்லவர், அவரை போல வேறொரு தேவன் இல்லை. அவர் ஆராதிக்கலாமா? அறிக்கை செய்ய பார்க்கலாப்பா. எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறவரே, உமது சிறகளின் நிலையில எங்களை பாதுகாக்கிறவரே, உன்னத மாணவின் மறைவில எங்களை

எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, வேடரின் கண்ணிக்கு அவனை தப்புவிக்கிறார். பாழாக்குகிற கொள்ளை நோய் இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் உலகம் எல்லாம் பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்க்கு அவர் தப்புவிப்பார். இந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்வீங்களா? என்னை தப்புவிப்பார், என் குடும்பத்தை தப்புவிப்பார், என் சபையை தப்புவிப்பார், ஓ என கருமையானவர்களை தப்புவிப்பார், என் தேசத்தை தப்புவிப்பார், என் ஜனங்களை தப்புவிப்பார். சேர்ந்து சொல்லுங்க.

எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உமது சிறகுகள் இன்றைக்கு நிழலாய் வரட்டும்ப்பா. கவலையோடு அமர்ந்திருக்கிற அநேக குடும்பங்களுக்கு உமது சிறகு, உம்முடைய சமூகம், உம்முடைய சிறகு, உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். பாழாக்குகிற கொள்ளை நோக்கி உம்முடைய ஜனங்களை தப்புவீங்காண்டவரே. எல்லாம் அப்படி ஒரு நிமிடம் பாழாக்குகிற கொள்ளை நோயை கடிந்து ஜெபிக்கலாமாப்பா. எங்கள் தேசத்தில் பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், உலகம் எங்கிலும் பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், இனிமேல் அதனுடைய வல்லமைகள் மட்டுப்படுவதாக. அதில் தாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. பாழாக்குகிற கொள்ளை நோய் தாக்கப்பட்ட ஜனங்கள் சுகம் பெறுவார்களாக. விடுதலை சம்பவிப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

எத்தனையோ மனுஷங்க நீங்க பார்த்திருக்கலாம் உங்க சபையில, உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையில, ஆனா ஒருத்தர் கூட இயேசுவை போல இல்ல. உதவி செய்றேன்னு சொன்ன எத்தனையோ நபர்கள் விலகி போயிட்டாங்க. உங்களுக்கு ஒத்தாசையா ஊழியத்துல இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகி போயிட்டாங்க. பாஸ்டர் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகினாங்க. ஆனால் கரத்தை பிடித்தவர் இதுவரைக்கும் விலகவில்லை. கரத்தை பிடித்து நடத்துகிறவர் இதுவரைக்கும் விலகவில்லை. இதுவரைக்கும் புறக்கணிக்கவில்லை. இதுவரைக்கும் தள்ளவில்லை. இதுவரைக்கும் ஆதரவை நடத்தினார். இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல வாயில திறந்த அப்பாவுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆணுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை புறக்கணிப்பதில்லை, உன்னை தள்ளுவதில்லை. அவர் உன்மேல் ஆதரவாய் இருக்கிறார், உன்மேல் ஆதரவாய் இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மகிமையுள்ளவர், மகிமையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார், இதுவரைக்கும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார், அவர் இனிமேலும் தாங்குவார். உன்னை ஆதரித்து நடத்துகிறவர் அவர் அல்லவா? Hallelujah.

ஆண்டவரே, எல்லா கனம் உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே. எல்லா புகழ், எல்லா மேன்மை, எல்லா ஆராதனை சகலமும் உமக்கு மட்டும்னு சொல்றவங்க நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். உயர்த்துறோம் டாடி, உயர்த்துகிறோம் டாடி, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. இது எத்தனை நல்லவர், இது எத்தனை நல்லவர், இது மாறாதவர், மகிமையுடையவர். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை.

ஊழிய பாதையில ஆண்டவர் பலன் தந்தாரு. இந்த சபை இத்தனை ஆண்டுகள் வளருவதற்கு, இத்தனை ஆண்டுகள் வருவதற்கு அவர் பலனை தந்தாரு, சுகத்தை தந்தாரு, ஆரோக்கியத்தை தந்தாரு, மேன்மைப்படுத்தினாரு, நம்மை உயர்த்தினாரு. அவர் எத்தனை நல்லவர், நல்ல கையை தட்டி ஒரு விஷயம் கூட அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். ஆண்டவர் எத்தனையோ மனிதர்கள் கைவிட்ட பொழுது இந்த ஊழியத்தை நடத்தினீங்களே, எங்களை நடத்தினீங்களே, எங்க குடும்பத்தை நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆதரவா இருந்தீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக ஆச்சரியமா நடத்தின தேவர் இனிமேல் நடத்துவார். ஊழிய பாதையில சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய கரம் இன்றைக்கு ஆதரவாய் வருகிறது. இதுவரைக்கும் ஆதரித்து வந்த தேவன், இதுவரைக்கும் ஆதரவாய் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி பார்க்கலாம். இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார். ஆச்சரியமா நடத்துகிறவர். அந்த தேவனை ஆராதிக்கலாமா? இந்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த தேவனை கனப்படுத்தலாமா? அவர் நல்லவர். இதுவரைக்கும் தாங்கினாரு. புறக்கணித்த அநேகர் மத்தியில நம்ம கரத்தை பிடித்து தூக்கினாரு. ஓ, அநேகர் கைவிட்ட நிலையில நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கினாரு. அநேகர் நம்மை கைவிட்ட பொழுது அவர் நம்மை தாங்கினார், நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், கப்புவித்தார். இதுவரைக்கும் விட்டு விலகல, இதுவரைக்கும் நம்ம விட்டு விலகல, இதுவரைக்கும் நமக்கு ஆதரவா இருந்தார், இதுவரைக்கும் நமக்கு அடைக்கலமா இருந்தார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை, அவரை போல வேறொரு ரட்சகர் இல்லை, அவரை போல வேறொரு மீட்பர் இல்லை. அவரே சர்வ வல்லவர், அவரே மாறாதவர், அவரே மகிமையுடையவர். நல்ல கரங்களை

தட்டி சொல்லுங்க, நீங்க துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர். அல்ல, தலைக்கு மேல கரங்களை தட்டி பாத்திரரே, மேலானவரே, உயர்ந்தவரே, மகிமையுடையவரே, கிருபையுடையவரே, ஆச்சரியமானவரே, அற்புதமான நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீரே போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர், மகிமைக்குரியவர், கிருபைக்குரியவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஆண்டவரே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அவர் பாத்திரர், மகிமையுடையவர்.

0: ஆண்டவரே.
1: உம்மை போல் வேறு தெய்வமே,
0: உம்மை போல் ஒருவர் இல்லை, உம்மை போல் ஒரு பரிசுத்தர் இல்லை, உம்மை போல் ஒரு மீட்பர் இல்லை. நீரே பரிசுத்தர், நீரே மாறாதவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி சொல்லுங்கப்பா. மகிமையுடையவர், கிருபையுடையவர், ஆராதனைக்கு பாத்திரர், தன மகிமைக்கு பாத்திரர், போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர். உயர்த்துகிறோம்ப்பா, எங்கள் நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராகப்பா, உயர்ந்திருப்பீராக. எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஏய்.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஒரு வரி குதிரைக்கு குட்டி பிறந்துச்சு. அதுக்கு கண் தெரியல. இந்த அழகிய உலகத்தை தன் கண்ணை கொண்டு அதால பார்க்க முடியாதேன்னு தாய் வரி குதிரை ரொம்ப கவலைப்பட்டுச்சுது. ஒரு மத்தியான வேளையில தன் குட்டிய கூட்டிட்டு தண்ணி குடிக்க பக்கத்துல உள்ள ஒரு ஆத்துக்கு போச்சுது. குடிச்சிட்டு திரும்பி போகும்போது ஒரு சிறுத்தை புலி கூட்டம் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தத பாத்துச்சு. ஒரு தாய் சிறுத்தை புலியும் அது பக்கத்துல மூணு குட்டிகளும் இருந்துச்சுது. தன்னுடைய குட்டிக்கு கண் தெரியாதத பார்த்து அதை கேலி பண்றாங்கன்னு வரி குதிரைக்கு புரிஞ்சது. வரி குதிரை மனசு ஒடிஞ்சு போயிட்டது. ஒவ்வொரு நாளும் இது தன்னுடைய குட்டிய ஆத்துக்கு கூட்டிட்டு போகும்போதும் சிறுத்தைகளோட சிரிப்பொலி அதிகரிச்சுக்கிட்டே போச்சுது. இதை தாங்க முடியாத வரி குதிரை தன்னுடைய குட்டிய பார்த்து, இனிமேல் நீ ஆத்துக்கு தண்ணி குடிக்க வர வேண்டாம், நானே உனக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன், நீ இங்கே இருந்தா உனைய பார்த்து யாரும் கேலி பண்ணி சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியா தண்ணி குடிக்க போச்சுது. திரும்பி வரும்போது சிறுத்தை புலிகள் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அதுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சுது. அந்த சிறுத்தை புலிகள் கிட்ட போய், பொல்லாத சிறுத்தைகளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனை இல்லையா? நான் தான் கண்ணு தெரியாத என் குட்டிய கூட்டிட்டு வரலையே, இன்னும் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு ஆங்காரத்தோட கேட்டுச்சுது. இத கேட்ட தாய் சிறுத்தை புலிக்கு குழப்பம் ஆயிட்டுது. அது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கனிவா சொல்ல ஆரம்பிச்சது. நீ நினைக்கிற மாதிரி நாங்க உன்னைய பார்த்தோ உன் குட்டிய பார்த்தோ ஒருபோதும் கேலி பண்ணி சிரிக்கல. உனக்காவது ஒரு குட்டி தான் குருடா பிறந்திருக்குது. எனக்கு இருக்கிற மூணு குட்டிகளுக்குமே கண் தெரியாது. என் குட்டிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எப்பவும் ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டோம், நகைச்சுவையா பேசிக்கிட்டோம் இருப்பேன். அவங்களும் வாய்விட்டு சிரிச்சு தங்களுடைய குறைய மறந்து சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் உன்னைய பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிச்சுது. ஆமாங்க,

ஒன்று கொரிந்தியர் 7 அதிகாரம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராயிருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். என்னத்தினாலெனில், அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. சமாதானமாய் இருக்கும் படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை இரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை இரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அதென்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே.
நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களுக்கு கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாயிருக்கும் என்றும், நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும், சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனுமாயிருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாயிருக்கிற எவனை ஆகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். ஆமேன்.

kalalı bu podadı முழங்கால் அளவு போதாது நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும் ஜீவன் அதிக்குள்ள எங்களை நடத்தி செல்லும் துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு முதல் பாவம், The First and the Worst Sin. வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 3:15. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை விட சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான். இன்றைய மனநவசனம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Without faith, it is impossible to please God. உள்ளத்தை பேருவகை அடைய செய்யும் அழகிய தோட்டம் ஏதேன்? நறுமணம் வீசும் வண்ண வண்ண மலர்கள் மிகுந்த செடிகள், கண்ணை கவரும் இனிய கனிகள் நிறைந்த மரங்கள், கொள்ளை அழகுடன் பாய்ந்தோடும் நீரோடைகள், மென்மையான தென்றல், தோட்டத்திலுள்ள அனைத்தையும் அனுபவித்து பேரானந்த கடலில் மூழ்கியிருந்தனர். அனைத்தையும் படைத்த இறைவனுடன் பக்கமாக அமர்ந்து உறவாடுவது அதைவிட பேரின்பம். கடவுளையே சார்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழும் வாழ்க்கை. கடவுள் ஆதாம் ஏவாளை தமது தோட்டத்தை விட்டு துரத்த காரணம் என்ன? அவர்கள் செய்த பெரிய பாவம்தான் என்ன? சத்ருவாகிய பிசாசு உண்ண வேண்டாம் என்று கடவுள் சொன்னதுண்டோ என்று கேள்வி எழுப்பினான். அந்தோ பரிதாபம், கடவுள் மீது உள்ள விசுவாசம் அகன்றது. பொய்யே சொல்லாத கடவுளின் வார்த்தையை விசுவாசியாமல் சாத்தானின் கேள்வியை நம்பினார்கள். விளைவு, தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டனர். ஆம், நமது முதல் பெற்றோர் செய்த முதல் பாவம் அவிசுவாசம்தான். கடவுள் மனிதனை ஏற்றுக்கொள்ள அடிப்படையாய் கேட்கிற ஒரே நிபந்தனை விசுவாசமே. வேறு எந்த காரியமும் அவருக்கு பிரதானமானது அல்ல. நாம் ஒழுங்காக ஜெபிக்கலாம், தினமும் வேதம் வாசிக்கலாம், தவறாது ஆலயத்திற்கு செல்லலாம், தான தர்மங்களை மிகுதியாய் செய்யலாம், தலை சிறந்த தன் சன்மார்க்க வாழ்க்கையும் வாழலாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் கடவுளை பிரியப்படுத்த வழியே இல்லை. சாவுக்கு ஏதுவான ஒரே பாவம் பிரியமானவர்களே அவிசுவாசம் மட்டுமே. ஒருவன் வேறு எந்த பாவம் செய்யும் போதும் நீங்கள் ஜெபம் பண்ணினால் கடவுள் கேட்டு அந்த பாவத்தை அவனுக்கு மன்னிப்பார். ஆனால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்க மறுத்து கொண்டிருப்பதை அவனுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அவனது அவிசுவாசத்தை ஆண்டவர் மன்னிப்பதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவது இல்லை. விசுவாசியாதவனோ கடவுளுடைய ஒரே பரியான குமாரனுடைய பெயரில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே ஏற்கனவே தண்டனை தீர்ப்பு பெற்று விட்டான் என்று யோவான் 3:18 வாசிக்கிறோம். விசுவாசி என்னும் போர்வைக்குள் மறைந்திருக்கும் அவிசுவாசிகளும்
எம்மதமும் சம்மதம் என பெருமை அடிப்போரும் கடவுள் இல்லை என்று பிதற்றுவோரும் இவ்வுண்மையை உணர்ந்து மனம் திரும்பினால் எத்தனை நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, இப்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு அநேகர் வழிவிலகி செல்லும் இக்காலத்தில் நான் பிசாசின் பொய்களை நம்பாது உமது குமாரனாகிய இயேசுவை மட்டும் நம்பி பற்றிக்கொண்டு திருமறையில் உள்ள எளிய சத்தியங்களை அப்படியே விசுவாசித்து நடக்க அருள் தாரும். இது உங்கள் ஜெபமாகட்டும். பண்டிதர் பில்லி கிரகம் இவ்வளவு அழகாக சொன்னார், Unbelief shuts the door of heaven and opens the gates of hell. அவிசுவாசம் பரலோக வாசலை அடைக்கிறது, நரக வாசலை திறக்கிறது. விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எங்கள் மகாபிரிய தேவனே, எங்களிடம் நீர் எதிர்பார்ப்பதெல்லாம் எளிய விசுவாசம்தான். ஏனென்றால் நீர் நம்பத்தகுந்தவர். வேறு யாரையோ வேறு எதையோ நீர் எங்களை நம்ப சொல்லியிருந்தால் அது கடினம். வார்த்தையே மாறாதவர், வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற்றுகிறவர், பொய் உரையாதவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ண, உம்மை தான் நீர் நம்ப சொல்லுகிறீர் ஆண்டவரே. அது கூட நாங்கள் செய்யாவிட்டால் வேறு எதைத்தான் நீர் எங்களுக்கு மன்னிக்க முடியும் ஆண்டவரே? இந்த நாளிலே இந்த செய்தியை தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எவருக்காவது இன்னும் ஜீவனுள்ள தேவன் மேலும் அவர் அனுப்பிய ஒரே பேரான அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய கல்வாரி சிலுவையின் புண்ணியங்கள் மீதும் விசுவாசம் இல்லாதிருந்தால் இந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் அவர்களுக்குள் அந்த விசுவாச தாளங்களை நீர் எழுப்பிவிட வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். விசுவாசமே ஒரு வரம் தானே, விசுவாசமே ஒரு அருள் தானே, ஒரு கிருபை தானே. கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சியில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குள்ளும் கர்த்தாவே விசுவாச விதைகளை தூவ வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்னும் அவர்கள் கர்த்தாவே அவிசுவாசத்திலே நீடித்துக் கொண்டிராதபடிக்கு இந்த நாளிலே தானே கர்த்தாவே நல்ல பாவ உணர்வை நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய குமாரனை விசுவாசித்து அவர்களை பிரகாசமடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன். மனக்கண்களை திறந்தரலும், அவிசுவாசிகளுடைய மனக்கண்களை திறந்தரலும், பிசாசனுடைய மூடல்களை நீக்கி போட்டரலும், உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி அவள் இருதயங்களுக்குள்ளே பிரகாசிக்கட்டும். விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். விசுவாசிகளாகவே நாங்கள் நெடுகவே நடைபோட உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

நோக்கி கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் தோற்று போன நேரத்துல எங்களை கைவிடாமல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Even at the brook of Besor, if you can provide Elijah the prophet of God Jesus through a

கழண்டு போயிடுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அவங்க கழண்டுருவாங்க, நம்மளை விட்டு விலகிடுவாங்க. அதுதான் இந்த உலகம். ஆனால் அந்த ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இல்லை. முடிவு பரியந்தம் கூட இருப்பது அல்லாத்த

சுமக்கிற கரம், எங்களை வழிகாட்டுகிற கரம், எங்களை பாதுகாக்கிற கரம், என் நீதியின் வலது கரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன். இந்த நாட்களில் எங்களை உருவாக்கு. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில தேவ சித்தத்தின் வழியில ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உங்க வழியில வெளிச்சத்தின் பாதையில நாங்க நடக்கும், நாங்க தவறிவிடக் கூடாதாங்க. பொல்லாங்கள் எவனை விழுங்குறாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திருகிறானே. ஹல்லேலூயா, the enemy is roaring, hallelujah, hallelujah, like a hallelujah, like a lion, oh God. God help us, we need you. Without you we cannot make it, oh God.

எப்படியோ இருந்த ஆண்டவரே, நம்பிக்கையே இல்லாம இருந்தோம். நம்பிக்கை தந்தீங்களே, பெதன் தந்தீங்களே, ஒரு வாழ்வு தந்திருக்கிறீங்களே, புது வாழ்வு தந்திருக்கிறீங்களே, ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே, கையை உயர்த்தி. Yes, we want to thank you. It is

ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீர். We want to thank you for your presence. Thank you for your love. நீர் நடத்துவீராக, நீர் எங்களை சுமப்பீராக, ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்திலே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஏசாயா 38:17. பிடிஎல் கிளப் என்ற ஒரு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தியவர் போதகர் ஜிம் பேக்கர். அவருடைய சில நடத்தை கேடுகளினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை பார்க்க ஜான் என்ற அவருடைய நண்பர் ஜெயிலுக்கு சென்றிருந்தார். ஜிம் அவரிடம், என்னுடைய சிறை வாழ்க்கை என் இருதயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று கூறினார். முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் என்னுடைய எஜமானராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார். ஜிம் தன்னுடைய குடும்பத்தை இழந்து போனார், ஊழியத்தை இழந்தார், அவரிடம் இருந்த அனைத்தையும் இழந்து போனார். ஜிம் தன்னை பார்க்க வந்தவரிடம், ஜான், இந்த சிறைவாழ்வை நான் தேவனின் நியாய தீர்ப்பாக நினைக்கவில்லை, தேவன் என் மேல் வைத்த அளவற்ற இரக்கமாகவே பார்க்கிறேன் என்றார். நான் போய்க் கொண்டிருந்த அதே பாதையில் தொடர்ந்து சென்றிருந்தால் என் வாழ்க்கை நரகத்தில் தான் போய் முடிந்திருக்கும் என்றார். மேலும் அவர், நான் இயேசுவை எப்பொழுதுமே நேசிக்கிறவனாகத்தான் இருந்தேன், ஆனால் அவரை என் எஜமானராக இருக்க அனுமதித்ததில்லை. என்னைப் போலத்தான் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் இருக்கின்றனர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்வின் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு விலகினாலும் நம்மை அதிகம் நேசிக்கும் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து நம்மை திருத்தி நம்மை நலமான வழியிலே நடத்த ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். பாவம் செய்து அவருடைய வழிகளிலிருந்து வழி தவறி போனவர்களை அவர் வேண்டாம் என்று வெறுத்து விடுவதே இல்லை. அவர்களுக்கு மீண்டும் இரண்டாம் வாய்ப்பை தரும் தேவனாக அவர் இருக்கிறார். தாவீது உரியாவை கொன்று அவருடைய மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை தாவீது செய்தபடியால் தேவன் அவரை உணர்த்த நாத்தான் தீர்க்கதரிசியை அவரிடம் அனுப்பினார். தாவீதின் விபச்சார பாவமும் கொலையும் தேவனால் அவருக்கு உணர்த்தப்பட்ட போது தாவீது மிகவும் மனம் வருந்தினார். தன் பாவங்களை மன்னிக்கும்படி தேவனிடம் அன்றாடினார். அவர் தேவனிடம் இரக்கத்திற்காக கெஞ்சியதால் தேவன் தாவீதை மன்னித்து புதிய வாழ்வை தந்தார். அவரை தன் இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டார். அதன் பின்பு தாவீது இடராத செம்மையான வழியிலே நடந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தேவன் நம்மை நியாயம் தீர்த்து ஒதுக்கி விடுகிறவர் அல்ல, மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறவர். அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தாமல் அவரை சந்தோஷப்படுத்தும்படி வாழ்ந்தால் தேவன் நம்மில் மகிழுவார். நம்முடைய பழைய பாவங்களை திரும்பி பார்க்காமல் அவைகளை தம்முடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை அதிகமாய் நேசிக்கும் இயேசுவை விட்டு பிரியாமல் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து மனம் திரும்பி மீண்டும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டை கிட்டிச் சேர்வோம். அப்பொழுது தேவன் நம்மை ஒதுக்கி தள்ளாமல் நம்மை அணைத்துக் கொள்ளுவார்.
3: சங்கீதம் 27:4 வசனம், கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்லமை

Let your healing presence fill this place right now, Lord. Aviyanavare, sugam tarum akkiniyin vallamai prasanam inge irangi kondirukkirabadi amukku nandri solugiren. Appa, indha sattam kettukondirukkira ovvoru koodarangalum na magimai irangattum. இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: ஒரு மனிதன் இயேசாண்டவரிடத்திலிருந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு இயேசாண்டவர் சொல்றாரு, என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. இதை என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த விஷயம். இன்னைக்கு நாம எல்லாரிடத்திலும் நல்லவன் காட்டிக்கிறோம், ஆனால் இயேசாண்டவர் தன்னையே நல்லவன் காட்டிக்கல. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவர் ஒருவனும் இல்லையே இல்லை. அப்போ இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவரும் தன்னை பாவ மனிதனாகவே சித்தரித்து காண்பிக்கிறார். தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லை என்று சொல்கிறார். அன்பாண்ட, இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? நம்மளை யாராவது ஒருத்தன் கெட்டவன் சொன்னாலும் அல்லது ஒரு வழிபாவத்தை சொன்னாலும் நம்ம பயங்கரமாக கோவப்படுறோம், அஃபண்ட் ஆயிடுறோம். ரெண்டாவது தொட்டாசினிங்க மாதிரி உடனே சோம்பு போகிறோம், ஐயோ நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே தன்னையே அவர் என்ன செய்கிறார், தாழ்த்துகிறார். தேவனை தவிர ஒருவனும் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தன்றதை நீ புரிஞ்சுக்கோன்ட்டார். அப்போ மற்றவங்களாம் யாருன்னா, மற்றவங்களாம் கெட்டவங்க தான், மனுஷன் ஒருவனும் நீதிமான் அல்லன்றார். அப்போ அன்பானிலே இயேசு ஆண்டவர் மாம்சில் இருந்த நாட்களிலே அவரையே தன்னை தாழ்த்தி நான் நல்லவன் இல்லை என்று சொல்லாமல் சொல்கிறாருன்னா நீ நானும் எந்த மொழிக்கு? ஸோ இந்த கான்செப்ட் அந்த இடத்துல நாம் கற்றுக்கணும், ஆழமாக கற்றுக்கணும். அப்போ நாமெல்லாம் இன்னும் தாழ்மையாக, ஆண்டவரே நான் ஒன்றிலும் இல்லை, எல்லாரோட பாவி நான் தான், நான் நல்லவனே இல்லை, என்னை நல்லவனாக மாற்றுறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் தான் என்னை நல்லவனாக மாற்றணும்னு சொல்லி வேகலாம். அவன் பாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாய், உபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், போய் சேர்த்து சொல்லாதிருப்பாயாகவும், தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தின் நீ அன்பு கூறுப்போல் பிறடுத்து அன்பு கூறுவாயா என்றார். அந்த வாலிபவரை நோக்கி, எல்லாம் நான் சிறு வயது முதல் சேர்ந்துட்டுருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு? எல்லாம் நான் அவன் எல்லாம் கரெக்டாக தான் செய்கிறான், நீ நம்ம இதை கூட கரெக்டாக செய்யறது கிடையாது. உன்னிடத்தில் நேசிக்கிறது பிறனிடத்தில் நேசிப்பாய், அந்த கட்டிலையும் அந்த கட்டிலையும் அவன் கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன்றான், அவன் கன்ஃபார்மாக அடிக்கிறான். ஆனால் இதை நம்மளால் சொல்ல முடியுமா, இந்த மாதிரி கட்டளையெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன்னு? அன்பான் இல்லை, அவன் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையும் கடைப்பிடிச்சு ஒரு நல்ல ஒரு பையனாக தான் இருக்கான். அந்த வாலிபனை நோக்கி ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, இதெல்லாம் ஒரு குறையும் என்கிட்ட இல்லைன்னு சொல்றிய, நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திருத்தின் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றுவா என்றான். அந்த வாலிபனுடைய நிலைமை என்னன்னா, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஏசாமிகிட்ட வந்த ஒருவன், எந்த ஒரு மனுஷனும் நன்மையை தான் பெற்று போனான், ஆனால் இந்த ஒரு பணக்காரன் துக்கத்தோடு போனான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன் ஆண்டவர் வந்து நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் சொல்லுங்க, பூரண சர்க்குணராய், பூரண சர்க்குணம்னா என்னன்னா கடவுளுக்குரிய எல்லா சர்க்குணத்தையும் நான் பெற்றவனாய் மாறணும் என்றுதான் நான் ஒரு ஆசைப்படுகிறேன். பூரண சர்க்குணம், இந்த பூரண சர்க்குணராய் இருக்கிறது அப்படின்றத தான் இன்னைக்கு நான் தியானிக்க போகலாம். இந்த பூரண சர்க்குணம்னொன்னே எனக்கு மத்தேயு 5 48 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடைவீர்கள். அப்ப அந்த பூரண சர்க்குணத்தை மத்தியில் ஆண்டவர் பேசிட்டு திரும்ப இங்கே தான் பேசுறார். அந்த பூரண சர்க்குணம் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இந்த 10 இந்த ஆண்டவர் சொன்ன 2 நம்ம கடைபிடிக்கும் போது பூர்ண சர்க்குணராய் ஆகல, அதான் இன்னைக்கு நான் யோசிக்கிறேன். அப்போ எப்போதான் ஆகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திருக்கு கொடுக்கும்போது. அப்போ தரித்திரரை நாம் நினைவிலே கொள்ளும் பொழுது நிச்சயமாக பூரண சர்க்குணராய் மாற முடியும். அதனால்தான் சொல்கிறாரு, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் ஆடை இல்லாமல் நிறுவனமாக இருந்த எனக்கு ஆடை கொடுத்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன், என்னை வியாதியில் பார்க்க வந்தீங்க, நான் ஜெயிலில் இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை ஆறுதல் படுத்தினீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தாரே உண்மை உத்தமமான ஊழியக்காரில் நீங்கள் எல்லாரும் பரலோகத்தில் பிரவேசிங்கன்னு சொல்கிறேன். இவங்க கேட்குறாங்க, எப்போ நீங்கள் ஆடை இல்லாமல் வந்தீங்க, எப்போ நீங்கள் பசியாக வந்தீங்க, நாங்கள் எப்போ கொடுத்தான்னு வரேன். அப்போ அதை சொல்கிறார், உங்களில் சிறியவன் ஒருவன் எவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்றார். அடுத்தபடியாக இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொன்னார், நான் பத்னியாக இருந்தேன், எனக்கு எதுவுமே தரல, சிறையில் இருந்தால் வந்து பார்க்கல, வியாதியாக இருந்தால் வந்து பார்க்கல. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ அந்த மாதிரிலாம் இருந்தீங்க, எப்போ எங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னு. உங்களில் சிறியவன் ஒருவன் எவனுக்கு இதை செய்யலையோ அது எனக்கே செய்யலை என்றார். அவள் பாருங்க என்பவன்லே, அவர் அந்த சிறியவர்களையும் எளியவர்களையும் ஏழைகளையும் தங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார். அதை தான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நாமும் அவர்களை மனதில் வைத்து கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பது தான் அவருடைய குணம். அதுதான் இங்கே நமக்கு சொல்லித்தரார். நீ பூர்ண சர்க்குணராய், நீ கடைபிடிக்கிற, நீ கரெக்டாக சத்தியத்தை கடைபிடிக்கிற, கரெக்டாக சர்ச்சைக்கு வர, காணிக்க கொடுக்குற, எல்லாம் செய்கிற, எல்லாம் சிறு வயசுலேருந்து இன்னை வரைக்கும் செஞ்சுருந்தா இருக்கிற, அதில் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் நீ பூர்ண சர்க்குணராயமான் பூர்ணமாய், பூரணம் என்பது முழுமை பெற வேண்டும். உன்னுடைய குணங்கள், உன்னுடைய சர்க்குணங்கள் முழுமை பெற வேண்டும் என்றால் உன்னுடைய விற்று, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திருக்கு கொடு. இப்போ பாருங்க, அவன் அந்த பணக்காரன் வந்து தனக்கு எவ்வளவு ஏகப்பட்ட மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் போட்டிருக்கு. மிகுந்த ஆஸ்தியில் ஒரு கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசி எதையாவது ஒன்று எடுத்து விற்று ஆண்டவர் சொன்னார்ன்னு ஏழைக்கு கொடுத்து இந்த சகையை சொன்னான் பாரு, அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக தருகிறேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். ரொம்ப இல்லையே, அவன் அநியாயமாக ஆண்டவர்கிட்ட போகணுன்னா நம்மகிட்ட எதுவும் இருக்கக்கூடாது, எந்த ஆசை பாசை பற்றி எதுவுமே இருக்கக்கூடாதுன்றத அவன் உணர்ந்தான் சகை. அதனால தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு வந்ததுன்னார். அதனால இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? அதனால்தான் ஆண்டவரே ரொம்ப துக்கமாக என்ன செஞ்சார், இந்த காரியத்தை திரும்பி சொல்லி முடிக்கிறார். ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஐஸ்வர்யவானுடைய இறுதி எல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே தான் இருக்குது. அதை விட பெரிய ஐஸ்வர்யம் நம்ம தேவன் பரலோகம் என்பது அவர்கள் அறியவில்லை. அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் அவங்களை அப்படியே மயக்கி வைச்சிருந்தது. பூர்ண சர்க்குணராக ஆக முடியவில்லை. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன். நேற்று ஒரு வாசத்தில் ஒரு பாட்டு, 6 வயசு பிள்ளை நான் சொல்லி அழுதுட்டு பாடின பாட்டு ஒன்று வந்தது. நான் என்னை அழ வச்சு ஏழைகளை, இயேசு சாமிகிட்ட நம்ம வந்துட்டோம், ஆனால் ஏழைகளை நினைத்து பார்க்கிறோமா? அந்த பூர்ண சர்க்குணம் என்பது அந்த ஏழைகளை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்யும் போது நாம் பூர்ண சர்க்குணராக மாறுகிறோம். அன்பாண்டே, அந்த பூர்ண சர்க்குணத்தை நாம் அடைய ஏழைகளை நினைவு கூறுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கரெக்டாக செய்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் நாங்கள் நல்லவன்கள் இல்லை. ஆண்டவர் என்னை நான் தாழ்த்துறேன். இதை கேட்கிற அன்பான ஒவ்வொரு சௌர சவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். நாங்கள் நல்லவர்களே அல்ல ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆண்டவரே மோசமானவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் பூர்ண சர்க்குணராய் மாற நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் எங்கள் சொத்து பத்து மேலே, எங்கள் ஆண்டவரே பணத்து மேலே இல்லாதபடிக்கு, பொருளாசு மேலே இல்லாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. தகப்பனே, நாங்கள் பூரண சர்க்குணராய் மாற என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் உங்கள் தகப்பனே. ஆமே. தேங்க் யூ அன்பாங்களே. காட் பிளஸ் யூ.
3: இஷுவா, இஷுவா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வசனம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்து கை கொள்ள வேண்டிய அற்புதமான வார்த்தை. தீமையை ஜெயிக்கிறவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு வேதத்திலே எழுதி தந்திருக்கிறார். தீமையை ஜெயிப்பது எப்படி? இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை நன்மையினாலே வெல்லும். அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். தீமைக்கு தீமை செய்வோமானால் பகை இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒருத்தங்க நமக்கு தீங்கு செய்யும் போது அது நிமித்தம் நாம் பாதிக்கப்படுகிறோம். நாம் பாதிக்கப்படும் போது நம்முடைய பலவீனமான மாம்சத்திலே மாம்ச கிரியைகள் வெளிப்படுவது இயல்பு. ஆனால் தீமைக்கு தீமை நாம் செய்து கொண்டிருப்போமானால் பகை வளர்ந்து கொண்டிருக்கும், பழிவாங்கும் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இது நம்மோடு முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இது அடுத்த தலைமுறைக்கும் தொடரும் என்பது உண்மை. தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் நாம் தீமைக்கு தீமை செய்தால் தீமையினால் நாம் வெல்லப்படுகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சீகேம் என்பவன் தீனாளுக்கு செய்த செயலை மனதில் வைத்து சிமியோனும் லேவியும் அவனோடு பட்சமாய் பேசுகிறார்கள். அவர்கள் மனதில் ஒன்று மட்டும் இருக்கிறது, பழிவாங்கவே. அதே போல அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு குறித்த நாளிலே போய் சீகேம் செய்த செயலை நிமித்தம் அந்த பட்டணம் முழுவதையும் பழி வாங்கினார்கள், எல்லாரையும் கொன்று போட்டார்கள். இதை அறிந்த யாக்கோபு, அதாவது சிமியோன் லேவியுடைய தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 34:30 நீங்கள் என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்கள் என்று, என்னை கலங்க பண்ணினீர்கள், என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தன்னிச்சையாக செயல்படும் போது அல்லது நம்முடைய விருப்பத்தின்படி, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் அவர்களுக்கு இதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அது நிமித்தம் துக்கப்படுவது யார் தெரியுமா? நம்முடைய தகப்பன். கர்த்தர் நமக்கு தந்த போதனை என்ன? ஆமே, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படிப்பட்ட நல் போதனையை தந்து அதையே தம்முடைய வாழ்க்கையாக்கி கொண்டவரை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம், அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். பழிவாங்கும் எண்ணம் நம் இருதயத்தில் காணப்படுமானால் நாம் தீமையினால் வெல்லப்படுகிறோம். தீமை நம்மை ஜெயிக்கிறது. தீமை நம்மை ஜெயிக்குமானால் நம்முடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? தீமை என்று இருக்கும். யாக்கோபு எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்புக்கு அவ்வளவு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் சிமியோன் லேவிக்கோ சாபத்தை வைத்து விட்டு போகிறார். இந்த யோசேப்பை பாருங்கள், அவனுடைய 17வது வயதிலே அவன் சகோதரர்கள் செய்த செயல் என்பது மன்னிக்க கூட முடியாத அளவுக்கு கொடூரமான செயலை செய்தார்கள். அப்படி இருந்தும் தீமை செய்த சகோதரர்கள் ஆதரவுக்காக வந்தபோது அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்தான், நன்மை செய்தான். நாம் நன்மை செய்யும் போது என்ன செய்கிறோமாம்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிக்கிறோம் என்று. தீமைக்கு நன்மை செய்யும் போது அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்களுக்குள்ளே உணர்வு உண்டாகிறது, அவர்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றம் அவர்களை நல்வழிக்கிறராய் திருப்புகிறது. அதுதான் ஒருவனுடைய வழிகள். கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. தீமையை ஜெயிக்க நன்மை செய்யுங்கள், நன்மையே செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இதனால் எங்களோடு பேசி இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தீமையினால் ஜெயிக்கப்படாமல் தீமையை நன்மையினால் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தை.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்வின் தலையங்கமாக என்னுடைய ஆவி என்ற தலைப்பிலே, பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற சக்கரியாவின் 4:6 வசனத்தோடு ஆரம்பிக்கிறது. என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றால் என்ன அர்த்தம்? மற்ற எந்த விதத்திலும் ஆகவே ஆகாது. பணத்தினாலோ செல்வத்தினாலோ செல்வாக்கினாலோ ஆகாது. ஆவியானவரில் சார்ந்து கொள்ளும் போது மனுஷரால் கூடாதவைகளை அவர் கைகூடி வரும்படி செய்வார். இந்த சரித்திரத்தின் பின்னணியை பாருங்கள். 70 ஆண்டுகள் பபிலோன் சிறையிருப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூதர்கள் ஜெருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். சாலமோன் கட்டின தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு தகர்ந்து கிடந்ததை பார்த்த செருபாபேல் என்ற வாலிபனின் உள்ளத்தில் ஆலயத்தை கட்டும்படி பக்தி வைராக்கியம் எழுந்தது. ஒரு பெரிய பர்வதத்தை போல சாத்தான் எழுந்து தடுக்க ஆரம்பித்தான். மறுபக்கத்தில் கத்தர் செருபாபேலை திடப்படுத்தி, என் மகனே, பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றார். இரண்டாவதாக அவர் சாத்தான் பக்கமாய் திரும்பி, பெரிய பர்வதமே, நீயும் மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய் என்று கடிந்து கொண்டார். மூன்றாவதாக சக்கரியா தீர்க்கதரிசியிடம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமாயிரார் என்று அப்போஸ்தலர் 7:47-48 காணலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் கர்த்தருடைய ஆலயமாய் தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்ட எண்ணுகிறீர்களோ அப்பொழுது நிச்சயமாகவே சாத்தான் உங்களை எதிர்க்க கூடும். அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவரும் தேவதூதர்களும் உங்களோடு இருக்கிறார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்காக கொடியேற்றுவார். உங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே திடன் கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆலயமாக கட்டி எழுப்புங்கள். மோசே பார்வனுடைய அரண்மனையில் இருந்த போது தன் சுயபலத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி விடலாம் என்று நினைத்தார். அப்படியே ஒரு எப்தியனை அடித்து கொன்று புதைத்து விட்டார். முடிவாக தோல்வி அடைந்தவராய் மீதியான் தேசத்திற்கு ஓட வேண்டியதாயிற்று. கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோட எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: யூகியோ சான் என்பவருக்கு வயது 79. இவர் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட குன்றின் மேல் அவர் ஏறிச் செல்வார். தன்னுடைய பைக் பைனாக்குலரை வைத்து அந்த குறிப்பிட்ட இடத்தை கவனித்து பார்ப்பார். கஷ்டப்பட்டு அந்த கரடுமுரடான மலையில் ஏறிச் செல்வார். அந்த மலையின் அழகை ரசிப்பதற்காக அல்ல, அங்கே அவர் செல்வதற்கான முக்கியமான காரணம் தற்கொலை செய்யும்படியாக வரும் நபர்களை கண்டுபிடித்து அவர்களை அந்த தவறான முடிவை விட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 25 நபர்கள் அந்த மலையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எனவே இந்த 79 வயது யூகியோ சாங் தற்கொலை செய்யும் எண்ணத்தோடு நின்று கொண்டிருப்பவர்களின் அருகில் போய் மெதுவாக அவர்களிடத்தில் பேசி பக்கத்தில் உள்ள சிற்றுண்டி சாலைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு கொடுத்து பின்னால் தங்கும் வசதி செய்து கொடுத்து அவர்கள் செய்ய இருந்த அந்த மிகப்பெரிய தவறான காரியத்தை செய்யாதபடி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி அனுப்பி வைப்பார். கடந்த 19 ஆண்டுகளாக அவர் 789 நபர்களினுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார். உண்மையில் யாருமே தற்கொலை செய்வதை விரும்புவதில்லை, ஆனால் அந்த தீமையான எண்ணத்தில் திடீரென்று அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அந்த கடைசி நிமிடத்தில் அவர்களிடத்தில் அன்பாய் பேசி அவர்களுடைய அந்த தவறான எண்ணத்திலிருந்து தூக்கிவிட வேண்டியது நம்முடைய கடமை. இதை குறித்து விழிப்புணர்வோடு நாம் வாழும் பொழுது, துக்கமுகமாய் இருப்பவர்களை விசாரிக்கும் பொழுது, கடினமான பாதை வழியாக கடந்து வருபவர்களுக்கு நாம் நேரம் கொடுக்கும் பொழுது நாமும் எத்தனையோ தற்கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கூறுகிறது. யாராவது தவறான தீர்மானம் செய்து தற்கொலை செய்து கொள்வார்களோ என்ற எண்ணம் வரும் என்றால் உடனடியாக அவர்களை சந்தித்து பேச வேண்டியது மிக மிக அவசியம். வேதனையில் இருப்பவர்களின் வேதனை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் நாம் செயல்படுவோமா?

0: கவிஞர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:3-4 மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us once again read from the book of Proverbs, chapter 3, verses 3 and 4.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய்.
2: Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck, write them upon the table of thine heart, and so find favor and high esteem in the sight of God and man.
1: தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் தயவை பெறுவாய்.
2: So that you may find or receive favor in the sight of God and man.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த காலவேளையிலே நாம் தொடர்ந்து இந்த தயவை குறித்து நாம் படிக்க போகிறோம்.
2: So even this morning we're going to continue to read about this favor.
1: கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: தயை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம்.
2: Favor is very essential for our life.
1: அதிலே நாம் ரெண்டு முக்கியமான தயவுகளை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: And in that we were reading about or studying about two kinds of favor.
1: ஒன்று தேவனுடைய தயவு, இன்னொன்று மனிதனுடைய தயவு.
2: One is the favor of God and the other one favor of man.
1: நாம் இந்த பாடங்களை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 2-3 இந்த மனித தயவை குறித்து படிக்கிறோம்.
2: And for past few days we are studying about this favor of men.
1: மனிதனுடைய தயவு மிக அவசியமானது.
2: Favor of man is very essential.
1: அது இயேசுவுக்கு இருந்தது, நான் சொல்லுவேன் நமக்கும் அந்த தயவு இருக்க வேண்டும்.
2: Jesus had or received that favor and we should also receive that favor.
1: நீங்கள் தானியேல் 9:9 வாசிக்கும் போது,
2: If you read Daniel chapter 1 and verse 9,
1: இந்த தானியேலுக்கும் பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று வாசிக்கும்.
2: We read God had brought Daniel into favor and tender love with the prince of the eunuchs.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: தயை வந்து அவசியமானது.
2: So therefore favor is very essential.
1: தயை வந்து தேவை உள்ளது.
2: We need favor.
1: எல்லாருக்கும் அந்த தயவு தேவை.
2: Everyone need the favor.
1: ஆண்டவருடைய கிருபையினால இந்த தயவு யாருக்கெல்லாம் வேண்டும் சொல்லி நான் கேட்டேன்.
2: So by the grace of God we were listening to who are the people who need this favor.
1: முதலாவது நாம கவனித்தோம்.
2: First we saw
1: இந்த தயை வந்து குடும்பத்தில் உள்ள மனிதர்களோடு நமக்கு தயவு வேணும்.
2: First we need favor in our family.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது நேற்றுக்கு நாம கவனித்தோம், நம்ம வேலை ஸ்தலங்கள்ல நம்முடைய எஜமான்களுடைய கண்களின் முன்பாக நமக்கு தயவு வேண்டும்.
2: And yesterday we saw about the favor in the field or in the sight of our masters in a workplace.
1: இன்றைக்கு மூன்றாவது இன்னொரு தயவை நம்ம படிக்க போறோம்.
2: Today we going to study about one more.
1: தானியேல பத்தி உங்களுக்கு நான் சொன்னேன்.
2: I told you about Daniel.
1: இந்த தானியேலுக்கு கிடைத்த தயவு எப்படிப்பட்டது தெரியுமா?
2: You know, what kind of favor is this?
1: வேதம் சொல்லுகிறது பிரதானிகளுடைய தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது.
2: So here we read that he got favor in the with the prince of the eunuchs.
1: உங்களுக்கு தெரியும் தானியேல் எங்க இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும்.
2: You know very well where is Daniel.
1: அவர் தன்னுடைய சொந்த ஊர்ல இல்ல, அவர் வந்து ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறார்.
2: He is not in his own country but he is in a strange country.
1: அந்நிய தேசத்திலயும் வேலைக்காக போகல, அவர் வந்து சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு போகிறார்.
2: And even in a strange nation he was not he has not gone for a work but he was taken as captive.
1: அதாவது இவர் வந்து ஒரு ஜெயம் கொண்ட தேசத்துல இல்ல, அல்லது விடுதலையான தேசத்துல இல்ல, தன்னுடைய தேசம் யுத்தத்திலே தோற்று போனதினாலே அந்நிய ராஜாக்களால் அவங்க வந்து கையகப்படுத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக அந்நிய தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டவர்கள்.

0: அவர்கள் அடிமைகளாக அந்த அந்நிய ராஜா என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அடிபணிஞ்சு அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான கட்டாயமான ஒரு சுழல்ல அவங்க வாழுகிறார்கள்.
1: So in this strange nation, they don't have any rights. They cannot do whatever they want, but they have to listen to the words of that king of that strange nation and are forced to do whatever he asked them to do.
0: அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல தானியேலுக்கு தேவன் தயவை கொடுத்து.
1: The Lord gave favor in such a kind of nation.
0: இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நான் இன்னைக்கு குறிப்பெடுத்து நான் பேச விரும்பறேன்.
1: So here I want to take an important point and speak.
0: இந்த தானியேல் போய் சென்றடைந்த இந்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எப்படிப்பட்டவர் தெரியும்ல உங்களுக்கு?
1: You know very well about the kind of this king Nebuchadnezzar.
0: நீங்கள் தானியேலின் புத்தகத்துக்கு வருவீர்களானால்,
1: If you come to book of Daniel,
0: அங்கே நீங்கள் ரெண்டாம் வசனத்துல வருவீர்களானால்,
1: If you come to verse 2,
0: மூன்றாம் வசனம் பாருங்க.
1: Verse 3 says,
0: அங்க இருக்கிற எல்லா சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர் எல்லாரையும் அழைத்து வர சொல்லி ராஜா சொல்கிறாரு, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான்.
1: Chapter 2 and verse 3, and the king said, I have dreamed a dream and my spirit was troubled to know the dream.
0: Daniel 2 adhigaram 4th vasanam paருங்க.
1: Daniel 2:4,
0: appo andha munnal irukkira andha nyanigal shastrigal ella solranga,
1: the astrologer sorcerer says here,
0: soppanathai umadu adiyarukku sollum appozhudhu adin arthathai viduvippom endru sonnar.
1: They said, tell the servants a dream and we will show the interpretation.
0: Appo adukku badhil enna nu paargala.
1: Now what is the reply given by the king?
0: 5th vasanam paarenga.
1: Verse 5,
0: neengal soppanathaiyum adin arthathaiyum enakku theriyamar ponal tundittu podapaduvirgal, ungal veedugal erugalangalaakkapadum.
1: If you will not make known unto me the dream with the interpretation thereof, it shall be cut in pieces and your houses shall be made a dunghill.
0: இது கொஞ்சம் கேட்ட அநியாயமா தான இருக்கு.
1: This is really injustice, right?
0: ஒரு ஆள் தூக்கத்துல சொப்பனம் பார்த்தாரு.
1: So a person dreamt a dream in his sleep.
0: தியேட்டர்ல போய் எல்லாரும் பாக்குற மாதிரி படம் பார்க்கல இவரு.
1: He did not watch like a movie in a theater.
0: சொப்பனத்தை ஒரு ஆள் பாக்குற சொப்பனம் இன்னொருத்தருக்கு என்னன்னு தெரியுமாங்க?
1: Can someone know the dream of the other person?
0: சொப்பனம் கண்ட மனுஷன் தான் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொன்னாதான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன தரிசனம், என்ன சொப்பனம், என்ன கனவுன்னு தெரியும்.
1: So only if a person who dreamed says about his dream, the other person can know what is the dream.
0: இவர் சொப்பனத்துல இவர் கண்டத அர்த்தம் சொல்லுங்க, இந்த சொப்பனத்தை கண்டேன்னு சொன்னா அது பரவாயில்ல.
1: So if he says his dream and ask for interpretation, that is okay.
0: அந்த பார்வோன் அப்படிதான் யோசேப்ட்ட சொன்னார், நான் இந்த மாதிரி ரெண்டு முறை சொப்பனம் பார்த்தேன், எனக்கு இதனுடைய அர்த்தத்தை யார் சொல்லுவீங்கன்னு
1: கேட்டாரு. So that is what Pharaoh said, I saw, I dreamt two dreams this way, so who can interpret the dream?
0: அத சொல்றதுக்கே அவங்க படாத பாடுபட்டாங்க.
1: But they also struggled to say the interpretation.
0: அந்த நேபுகாத்நேச்சார பாருங்க.
1: But look at this Nebuchadnezzar.
0: சாஸ்திரிகளை கூப்பிட்டு வச்சிட்டு,
1: he called all the sorcerers.
0: என் சொப்பனத்தை நீங்க சொல்லணும்.
1: You have to say my dream.
0: அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும்.
1: And you have to say the interpretation of the dream.
0: இந்த மாதிரி சில கொடூரமானவர்களை நம்மளுடைய லைஃப்ல நம்ம சந்திப்போம்.
1: So we will meet such kind of very tyrannical people in our life.
0: அதாவது fierce people நான் சொல்வேன். அவங்க வந்து கொஞ்சம் கூட இரக்கமற்றவர்களா இருப்பாங்க.
1: So they will merciless, they will be merciless.
0: கொஞ்சம் கூட மனிதாபியம் இருக்காது அவங்களுக்கு.
1: They will not have any humanity.
0: என்ன கேக்குறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது.
1: They don't know what they are asking for.
0: ஆனா அவங்க அதிகார ஒரு நிழல் நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும்.
1: But because of the authority and power, they demand everything from us.
0: நாங்க என்ன சொன்னாலும் நீ செய்யணும்.
1: You should do whatever we say.
0: அதாவது நம்ம கேட்கிற காரியத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க.
1: They will not think whether is it meaningful to ask these things.
0: நான் ராஜா, நான் சொல்றபடி நீ செய்யணும்.
1: I am the king and you should do whatever I say.
0: சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்.
1: You should say the dream and also the interpretation.
0: இத சொல்லாமல் போனால்,
1: if you don't say so,
0: நீங்கலாம் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன்.
1: I will cut you into pieces.
0: அது மாத்திரம் இல்ல, உங்க வீடுகளை எல்லாம் எருகளமா மாற்றிடுவேன், அத்தனையும் உடச்சு நொறுக்கி போடுறேன்.
1: And I will just break down all your houses and make it a dunghill.
0: என்ன ஒரு கொடூரம் பாருங்க.
1: See how fierce it is.
0: இந்த கொடூரமானவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் என்ன செய்தார்னா, தானியேலுக்கு தேவன் தயவை கிடைக்க பண்ணினார்.
1: But the Lord enabled Daniel to receive favor in the reign of such kind of fierce man.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இன்றைக்கு நாம தியானிக்க போறது என்னன்னு சொன்னா,
1: Today we going to meditate on
0: நம்முடைய வாழ்க்கையில மனிதாபியமற்ற அல்லது கொடுமையானவர்களுடைய கண்களிலும் தேவன் நமக்கு தயவை தர வேண்டும்.
1: The Lord should offer up, give us favor before fierce people.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்க போகிற எல்லா மனிதரும் நம்மகிட்ட வந்து இணங்கி வருவாங்க, நியாயமா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் இரக்கமா இருப்பாங்க, மனிதாபியமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது.
1: So we cannot expect all

0: The persons whomever we encounter in our life to be very merciful, very compassionate and very kind.
1: சிலர்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் என்னங்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் கூட இழகவே இழகாதான் சொல்ற மாதிரி இருக்கும்.
0: So some people will be of such sort where we will ask, won't we have at least a little mercy?
1: அவங்க தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாங்க.
0: They will not fear God nor fear men.
1: அவர்களுக்கு வந்து அவருடைய இரக்கம் தயவுன்றது இருக்கவே இருக்கு.
0: They will not have any kind of mercy or kindness.
1: கொஞ்சம் கூட மனித தன்மைன்றதே இருக்காது.
0: There is no humanity in them.
1: ஆனால் அவர்கள் கண்கள்ல கூட நம்முடைய தேவன் தயவை கொடுக்க வல்லவர்.
0: But our God is able to give favor even in their eyes.
1: வேதத்திலே நான் மூன்று சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: I will show you three incidents from the Bible.
1: இந்த மூன்று சம்பவங்கள்ல கொடுமையானவர்களுடைய கண்கள்ல கர்த்தர் அவர்களுக்கு தயவை கொடுத்தார்.
0: The Lord gave favor before fierce people in this incident.
1: அந்த தேவன் நமக்கும் தர வல்லவர்.
0: That God is also able to give that favor to us.
1: எப்படி அந்த தயவை பெற்றார்கள் அப்படினு வேதத்திலிருந்து நாம கொஞ்சம் படிக்கலாம்.
0: So we will read from the Bible how did they receive that favor.
1: இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்க வாழ்க்கையில இதை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம்.
0: So even you who are listening to this sermon might also be encountering this in your life.
1: அந்த கொடூரமானவர்கள் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம்.
0: These fierce people might be in your house.
1: அந்த கொடூரமானவர்கள் உங்க வீட்டுக்கு அண்டை வீட்டுக்காரர்களா இருக்கலாம்.
0: These fierce people might be your neighbors.
1: அந்த கொடூரமானவர்கள் உங்க அதிகாரிகளா இருக்கலாம்.
0: These fierce people might be your boss and masters.
1: எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஏன் ராஜாவா இருந்தால் கூட கர்த்தர் தயவை கிடைக்க பண்ணுகிற தேவன்.
0: No matter whoever may they might be even a king, the Lord is able to give favor in their eyes.
1: முதலாவது
0: first of all
1: அந்த தயவை பெற்ற மனிதன் வந்து ஆதியாகமம் 39:21 பாருங்க.
0: அது Genesis 39 and verse 21.
1: ஆதியாகமம் 39:21.
0: Genesis 39 and verse 21.
1: யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான்.
0: Verses 20 and 21.
1: 21 போடுங்க தம்பி. 21.
0: Verses 20 and 21. Then Joseph's master took him and put him into the prison, a place where the king's prisoners were confined, and he was there in the prison. But the Lord was with Joseph and showed him mercy, and he gave him favor in the sight of the keeper of the prison.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of the Lord.
1: இங்கே வாசிக்கிறோம் யோசேப்புக்கு கிடைத்த தயவு.
0: Here we read about the favor that Joseph received.
1: எங்கே கிடைத்தது?
0: Where did he receive?
1: யார் இடத்துல தயவு கிடைத்தது?
0: From whom did he receive?
1: வேதம் சொல்கிறது.
0: The Bible says.
1: சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு.
0: He received favor in the sight of the keeper of the prison.
1: கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
0: Just think about this.
1: சிறைச்சாலையில வந்து தயவு கிடைக்கிற இடமா?
0: So is prison a place where you receive favor?
1: எங்க சிறைச்சாலை என்ன ஹோட்டல் என்ன?
0: So is prison a hotel?
1: சிறைச்சாலல பெட் இருக்கும், சிறைச்சாலல சாப்பாடு கிடைக்கும்.
0: You may get bed and food in a prison.
1: அதுக்காக ஹோட்டல் சொல்லிரலாமா?
0: But can you call it a hotel for that?
1: அது என்ன ஹாஸ்டல் னு சொல்லலாமா?
0: Or can you call it a hostel?
1: எல்லாரும் விரும்பியா போய் அங்க தங்குறாங்க.
0: So everyone desire and go and stay there.
1: உள்ள இருக்கவங்க எல்லாம் என்ன ரொம்ப நல்லவங்களா உட்கார்றாங்க.
0: And do you think all the people who are in are very good people?
1: சிறைச்சாலைன்றதே எதுக்குன்னு சொன்னா குற்றத்தை இழைத்தவர்கள், சட்டத்தை உடைத்தவர்கள், மதிக்காதவங்க அவங்கள தான் கொண்டு உள்ள அடைக்கிறாங்க.
0: So this prison is a place where people who have done some mistakes or who have violated the law and rule, they are being confined in that place.
1: சிறைச்சாலைன்ற இடம் எப்படிப்பட்ட இடம்னு கேட்டிங்கன்னா அது வந்து வசதியை தேடுற இடம் இல்லை, அது வாதிக்கப்படுற இடம்.
0: So prison is not a place where you seek for comfort but always where you undergo tormentation.
1: சிறைச்சாலைன்ற இடம் வந்து நீங்க வந்து நல்லது செஞ்சுட்டு போற இடம் கிடையாது, உங்க வாழ்க்கையில குற்றம் சுமத்தப்பட்டு நீங்க உள்ள போறீங்க.
0: Prison is not a place where you go because you have done something good but because you have done something wrong that you go in there.
1: சிறைச்சாலையில இறக்கன்றதே இருக்காது.
0: You cannot expect mercy in prison.
1: பொதுவாகவே சொல்லுவாங்க சிறைச்சாலையில இருக்கிற சிறைச்சாலை அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து சாமானிய போலீசார் இடத்துல இருந்து அதை வந்து கொஞ்சம் பேர் பிரிச்சு எடுத்து அங்க போடுவாங்களாம்.
0: So generally they will say these prison guards are the people who are actually generally separated from usual police officers.
1: அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க பொதுவான்னு சொன்னா இரக்கமற்றவங்களா இருப்பாங்க.
0: Generally they will be usually merciless.
1: அவங்க அடிக்கிறதுக்கும் இரக்கம் இருக்காது.
0: They will not have mercy to beat.
1: அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கிறது கொஞ்சம் கூட பயம் இருக்காது, தயக்கம் இருக்காது.
0: And they will not be afraid even to give any punishment or they won't hesitate even.
1: மனத கல்லாக்கிட்டவங்க தான் சிறைச்சாலை உட்கார்ந்துருப்பாங்க.
0: People who have hardened their hearts would be prison guards.
1: கல் மாதிரி இருந்தே இருக்கும்.
0: their heart will be hardened like stone.
1: அப்படி பட்டவங்கள தான் அதிகாரியா போடுவாங்க.
0: Only those people will be appointed there.
1: அவங்க தினந்தோறும் அவங்க சந்திக்கிற நபர்களை பாத்தீங்கன்னா, கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன், எதையாவது பெரிய தவறுகளை செய்தவன், இவங்களை டெய்லி பார்த்து பார்த்து பார்த்து இவருடைய அடங்காத லைஃபை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கொடுமை செய்கிறவர்களை தான் கொண்டு போய் சிறைச்சாலில் அதிகாரிகளாக போடுவாங்க.
0: ஸோ தே ஆல்வேஸ் டெய்லி தே சி பீப்பிள் ஹூ கமிட் மெனி மிஸ்டேக்ஸ் ஆர் ராங்ஸ் ஹூ லூட் திங்ஸ் ஆர் ஹூ கமிட் எனி மிஸ்டேக் ஒன்லி தோஸ் பீப்பிள்ஸ் ஆர் பீங் கன்ஃபைன் டு தட் பிரிசன் அண்ட் தட் இஸ் வை சச் கைண்ட் ஆஃப் பிரிசன் கார்ட்ஸ் ஆர் அப்பாயிண்டட் தேர்.
1: ஆனால் வேதம் சொல்லுகிறது,
0: பட் தி பைபிள் சேஸ்,
1: வெளியில
0: இல்லை, நாட் அவுட் சைட்,
1: சிறைச்சாலைக்குள்ள போன பிறகு தேவன் யோசேப்புக்கு சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார்.
0: The Lord gave him favor or for Joseph favor in the sight of the keeper of the prison.
1: இப்படி ஒரு தயவு இருக்கா?
0: So is there a kind of favor?
1: சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்குமா?
0: Can we receive favor in the sight of the keeper of the prison?
1: அடிக்கிறவர்கள் கொடுமையானவர்கள் கண்களில் தயவு கிடைக்குமா?
0: Can we receive favor in the sight of the fierce people?
1: வேதம் சொல்லுகிறது கிடைக்கும்.
0: The Bible says yes we can.
1: எப்ப கிடைக்கும்?
0: When?
1: அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு.
0: When you read the verse it is very beautiful.
1: கர்த்தரோ 21 வசனம்.
0: Verse 21.
1: ஆதியாகமம் 39:21.
0: Genesis 39:21.
1: கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார்.
0: But the Lord was with Joseph and showed him mercy and he gave him favor in the sight of the keeper of the prison.
1: அப்போ கொடூரமானவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு முதலாவது வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், அந்த தயவு எதனால் வருகிறது என்றால், தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால் அந்த தயவு கிடைக்கும்.
0: The first thing to receive the favor before this fierce people is that if we have the presence of God with us, we will receive that favor.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஒரு மனிதனோடு தேவ பிரசன்னம் இருக்குமானால்,
0: if the presence of God is with a person,
1: நிச்சயமாகவே அது வெளிப்படும்.
0: Surely it will be manifested.
1: அது தயவை பெற்று தரும்.
0: That will bring or fetch him favor.
1: நம்ம நிறைய வேளை தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பதை பார்க்கிலும் வேறு யாராவது ஒருவருடைய உதவி கிடைக்குமா நம்ம தேடுறோம்.
0: Many times we seek help of some other people rather than seeking the presence of God to be with us.
1: ஆனால் நான் சொல்வேன், உலகத்தில் உள்ள எல்லா மனிதருடைய உதவி அற்று போனாலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு கண்மலை நம்மோடு இருக்கிறார்.
0: But I tell you, though the help of the entire people of this world may fail, but we have a God who is a helping God.
1: அவர்களோடு இருக்கிறது மனித புயம், மாமிச புயம்.
0: So the one who is with them is the arm off of the flesh.
1: நம்மோடு இருக்கிறவரோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்.
0: But the one who is with us is the Lord of hosts.
1: அவர்கள் முறிஞ்சு விழுவாங்க.
0: They will be broken down.
1: ஆனால் நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம்.
0: But we will stand upright and walk.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தினுடைய நெருக்கம் கொடூரமானவர்களுடைய கண்களில் கூட நமக்கு தயவை கிடைக்க பண்ணும்.
0: So even in our life, when we have the presence of God close with us, that will fetch us favor before the fierce people.
1: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற உணர்வு அவர்களுக்கு வருமானால் பயம் உண்டாகும்.
0: If they realize that the presence of God is with us, then they will fear us.
1: தேவ பிரசன்னம் நம்மோடு வருகிறது என்று அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் நிச்சயமாகவே நம்மேல் கை வைப்பதற்கு அவங்க அஞ்சுவார்கள்.
0: If they identify and find out that the presence of God is coming with us, then they will really be afraid to lay their hand upon us.
1: அந்த காலையில நாம் ஆண்டவரை ஜெபிக்கணும்.
0: This morning we have to pray to the Lord.
1: என்னை சுற்றிலும் அநேக கொடூரமானவர்கள் இருக்கிறாங்க.
0: Lord, there are many fierce people surrounding me.
1: அவர்களுடைய வார்த்தைகள், செயல்கள், அவர்களுடைய கிரியைகள்லாம் மிகவும் பயம்
0: Lord, their words, their actions, the work that they do, they are really fearing me.
1: ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை தார்.
0: But Lord, give us grace that they may understand that the Lord is with me.
1: ஆகவே தான் யாபேஸ் ஜெபித்தான்.
0: That's why Jabez prayed.
1: தேவனே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொன்னார்.
0: And he prayed, oh that thou wouldest bless me indeed and enlarge my cause and that thy hand might be with me that thou keep us that thou wouldest keep me from evil.
1: தீங்கு துக்கப்படுத்தாமல் நம்மை காக்கிறதற்கு தேவ பிரசன்னம் அவசியம்.
0: The presence of God is very much essential to keep us from evil.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தீங்கு நாளிலே நம்மை கூடார மறைவிலே மறைத்து ஒழித்து வைத்து கண்மலையிலே உயர்த்துகிற தேவனுடைய பிரசன்னம் நமக்கு தேவை.
0: We need the presence of God which will hide us under the presence of God on this day of evil and who will exalt and lift us up.
1: யோசேப்பு இந்த சிறைச்சாலைக்கு சென்ற பொழுது அவனுக்கு உதவி செய்யவோ அவனுக்கு துணை நிற்கவோ நண்பர்களும் இல்ல குடும்ப அங்கத்தினர்கள் யாருமே இல்ல.
0: When Joseph went to prison he did not have any friends or the members of his family to help him and support him.
1: எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக அந்த சிறைச்சாலையில் தனியாக விடப்பட்டான்.
0: He was left alone in that prison being forsaken by everyone.
1: ஆனால் எல்லாரும் தன்னை தனிமையா விட்டாலும் தேவ பிரசன்னம் அவனோடு இருந்தது.
0: But though everyone left him or forsook him but the presence of God was with him.
1: ஆச்சரியமானது தெரியுமா?
0: You know what was surprising?
1: தேவ பிரசன்னம் எங்க கூட நம்மளோட வர முடியும்னா சிறைச்சாலைக்குள்ள கூட நம்மளோட வர முடியும்.
0: The presence of God can also come with us in the prison.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தானியேல பாருங்க.
0: Look at Daniel.
1: சிங்கங்களின் நடுவே அவன் இருந்த பொழுது
0: when he was amidst these lions
1: அங்கே ஆண்டவர் என்ன பண்ணார்னா தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டார்.
0: There the Lord sent his angels and shut the mouth of the lions.
1: பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது
0: when Peter was imprisoned
1: வேதம் சொல்கிறது தம்முடைய தூதனை அனுப்பி தேவன் சிறைச்சாலின் கதவுகளை தேவன் திறந்தார்.
0: The Lord sent his angels and opened all the gates of the prison.
1: நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலையில் நம்ம தனிமையாய் விடப்பட்டாலும் அங்கேயும் வந்து தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார்.
0: No matter in whatever situation we are left alone our Lord is able to come and reveal and manifest his presence.
1: நீங்க நம்பின நிறைய பேர் உங்களை கைவிட்டறலாம்.
0: Maybe many people whom you trusted would have forsaken you.
1: உங்களுடைய வாழ்க்கை வந்து சிங்கங்களின் நடுவிலே சிக்கிக்கொண்டது போல இருக்கலாம்.
0: Your life might be in a position where you are caught amidst lions.
1: பாஷானின் எருதுகள் எனக்கு விரோதமாய் எழும்பி நிக்குதுன்னு சொன்னது போல சூழ்ந்து நிற்கலாம்.
0: Like how we said the oxen of Bashan is against me you might be also surrounded in such a situation.
1: அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நமக்கு துணை நின்று தயவை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
0: Even in that situation the Lord is able to be with us and give us favor.
1: நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான்.
0: We need only one thing.
1: ஆண்டவரே இந்த கொடூர மாணவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் தயவு பெறும்படி உம்முடைய பிரசன்னம் என்னை எந்நேரமும் சூழ்ந்து கொள்ளட்டும்.
0: Lord, let your presence always surround me that I may receive favor in the sight of these fierce people.
1: பாருங்க இதேதான் நேபுகாத்நேச்சார் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய வாழ்க்கையில் அவர் கண்டார்.
0: So this is what King Nebuchadnezzar saw in the life of Shadrach, Meshach and Abednego.
1: மனிதன் எவ்வளவு கொடூரமானவனா இருப்பானா ஒரு சிலையை உண்டாக்கி அதை வணங்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஒரு சூளையில கொண்டு போட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க.
0: So this man was so fierce that when he erected a image and asked them to worship but when they refused to worship he asked to heat that furnace 7 times and asked that to cast the people into them.
1: ஏங்க அது உயிரோடு இருக்கிற மனுஷன்.
0: So he is a alive human being.
1: மூன்று பேரை உயிரோடு கொண்டு போய் அக்கினி சூளையில போட்டா அவன் என்ன மாதிரி துடிப்பான் என்ன மாதிரி அலறுவான் அவன் சாகிறத வந்து ஒரு வேடிக்கையா பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காரு பாருங்க.
0: So see when you cast three people who are alive into a burning fiery furnace how much they would be tormented how much they will suffer but he was enjoying to see that picture.
1: பாருங்க இந்த காலங்கள்ல நீங்க இந்த மாதிரி யாரையா ஒருத்தர உயிரோடு எரிச்சீங்கனா உங்களை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க.
0: So today in present days if you burn some person alive they will put imprison you.
1: ஆனா இங்க பாத்தீங்கன்னா ராஜாவே செய்ய சொல்லி அதை உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறாரு.
0: But here we see the king himself commanded and he was just looking at it.
1: என்னப்பா நீ குற்றம் செஞ்ச
0: what a mistake did you commit
1: என்ன அப்படி கொடுமையா நீ பாவம் செஞ்சிட்ட
0: what sin did you commit
1: இவர் ஒரு பொற்சிலையை வச்சாராம் அத வந்து வணங்க மாட்டேன்றானாம்.
0: He erected a golden image and he refused that he will not worship it.
1: ராஜா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு எரியறத பார்க்கலாம்.
0: The king is watching to see waiting to see that they are burnt.
1: ஆனால் அந்த ராஜாவுடைய கண்கள்ல எப்படி தயவு கிடைத்ததுன்னு கேட்டா
0: but how did they receive the favor in the sight of that king
1: அந்த மூன்று பேரோடு நான்காம் நபராக கர்த்தர் உலாவுகிறது அவன் பார்த்த உடனே அவனுடைய கொடூரமான இருதயம் என்ன செய்ததுனா இழகி விட்டது.
0: When he saw the Lord as a fourth person walking along them in the fiery furnace then this fierce heart began to become merciful.
1: அன்பானவர்களே
0: my dear ones
1: நம்முடைய மனித தயவுகள்ல கொடூரமான மக்களுக்கு முன்பாக தயவு வேண்டுமா?
0: If you are to receive favor in the eyes of fierce people
1: நான் சொல்லுவேன் தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே.
0: Lord give me a grace that might reflect or show the presence of God is with me.
1: இரண்டாவது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: Second I will show an incident.
1: இங்கேயும் கொடூரமான மக்களுடைய கண்களை தயவு கிடைத்தது.
0: So here also they received favor in the sight of fierce people.
1: நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 3 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் பாருங்க.
0: If you read Exodus chapter 3 verses 18 to 21
1: நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்திலே போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். வாசிங்க.
0: You and the elders of Israel to the king of Egypt, and you shall say to him, The Lord God of the Hebrews has met with us, and now please let us go 3 days journey into the wilderness, that we may sacrifice to the Lord our God. But I am sure that the king of Egypt will not let you go, no, not even by a mighty hand.
1: 21 வசனம்.
0: Verse 21.
1: அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன்.
0: And I will give this people favor in the sight of the Egyptians.
1: நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை.
0: And it shall be when you go that you will not go empty handed.
1: ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள்.
0: But every woman shall ask of her neighbor, namely of her who dwells near her house, articles of silver, articles of gold and clothing.
1: அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று சொன்னார்.
0: And you shall put them on your sons and on your daughters, so you shall plunder the Egyptians.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இங்க இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கொடுமையானவர்கள் யார் என்று சொன்னால் எகிப்தியர்.
0: So here the second group of fierce people are Egyptians.
1: எகிப்தியர் கண்களிலே கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார்.
0: The Lord will let you receive favor in the sight of Egyptians.
1: ஏன் இந்த எகிப்தியர்களை கொடுமையானவர் என்று சொல்கிறேன் என்று சொன்னால்,
0: Why do I call these Egyptians as fierce people?
1: நீங்கள் ஆதியாகமம் 46 அதிகாரம் 34 வசனத்தை வாசித்தால்,
0: If you read Genesis 46 and verse 34,
1: வேதம் சொல்கிறது,
0: The Bible says,
1: மேய்ப்பர்கள் எல்லாருமே எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்று வாசிக்கிறோம்.
0: Here we read, For every shepherd is an abomination unto the Egyptians.
1: இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தியருக்கு முன்பாக எப்படி தென்பட்டாங்க, எப்படி காணப்பட்டாங்க என்று கேட்டீங்கன்னா, அருவருப்பானவர்களாக பார்க்கப்பட்டாங்க.
0: So these Israelites were found to be or seen to be an abomination before the Egyptians.
1: எதற்காக அருவருப்பா பார்த்தாங்க?
0: Why did they see them as an abomination?
1: அவங்க செய்கிற ஆடு மாடு மேய்க்கிற தொழில் இருக்கு பாருங்க, அது எகிப்தியருடைய பார்வையில கீழ்த்தரமாக இருந்தது.
0: Because this trade of taking care of sheep and flock, this was considered to be a despising one in the sight of Hebrews.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அப்படி ஒரு அருவருத்த ஜனங்கள் தான் வந்து எகிப்தியர்.
0: So such a kind of people are the Egyptians.
1: இரண்டாவது இந்த எகிப்தியர் யார் தெரியுமா?
0: Second, who are these Egyptians?
1: நீங்கள் யாத்திராகமம் 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்தால்,
0: If you read Exodus chapter 1 and verse 16,
1: நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்று சொன்னார்.
0: And he said, when you do the office of a midwife to the Hebrew women and see them upon the stools, if it be a son, then he shall kill him, and if it be a daughter, then she shall live.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: இன்னும் கூட நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் 1 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது,
0: If you read Exodus 1 and verse 22,
1: அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான்னு
0: போட்டிருக்கு. And Pharaoh charged all his people saying, every son that is born he shall cast
1: இந்த எகிப்தியர்கள் யார் தெரியுமா?
0: No, who are these Egyptians?
1: பிறந்த குழந்தைகள் மேல் கூட இரக்கம் காட்டாதவங்க.
0: They are the people who don't show mercy even on the newborn.
1: பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் ஏன் போவாங்கன்னா, சுகமா பிள்ளை பிறக்கணும்னு தான் ஆஸ்பத்திரி போவாங்க.
0: So a person goes to a hospital so that they may have a safe delivery.
1: ஆனா இங்க ராஜா வந்து ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்க்கு மிட்வைஃப்க்கு சொல்றாரு, அவங்க பிள்ளை பெறும்போது ஆண் பிள்ளையா பிறந்தா அப்படியே கொண்டு போடுறது.
0: But here the king commands the midwives who are the hospital staff, when they give birth to a child, if it's a male child, then you have to kill them there.
1: எங்க மருத்துவச்சி வேலையே உயிருக்கு போராடுற பிள்ளைய கூட உயிரோட காப்பாத்துறது
0: தான். The work of a midwife is to save a person who is already dying.
1: ஆனா மருத்துவச்சிகள்கிட்ட போனா இவர் கொடுக்கிறார் அட்வைஸ், ராஜா சொல்றாரு அவங்களை என்ன செய்யணும்னா, பிறக்கும் போதே கொண்டு போடணும்.
0: But here the king is giving an advice and command that if you see that it is a male child which who is born, you have to kill them.
1: அவர்கள் வந்து கேட்காம போயிட்டதனால,
0: since they did not listen to that.
1: இப்போ வேதம் சொல்லுகிறது, நம்ம 22 வசனத்துல வாசம், ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறானா நதியில கொண்டு போடணும் ஆண் பிள்ளைகளை.
0: As we read in verse 22, he commanded and charged all the people that every son that is born should be cast into the river.
1: என்ன கொடுமைங்க இது?
0: How horrible it is.
1: இந்த மாதிரி கொடுமையான ராஜாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க.
0: So we had fierce kings of this sort.
1: பிள்ளைகளை பெற்றுட்டு அதை பாதுகாக்க முடியாம பயந்து கிடந்தவர்கள் வந்து அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க.
0: They were people who lived with a great fear that they could not save this male child that were born to them.
1: அதாவது இன்றைக்கு கூட வந்து பிள்ளைகளை கொடுமையா நடத்துறவங்கள நாம பார்க்கறோம்.
0: So even today we have people who deal fiercely with the children.
1: பிள்ளைகளை வந்து கொலை பண்றவங்க, பிள்ளைகளை வந்து ரொம்ப கெடுதலா நடத்துறவங்க, பிள்ளைகளை வந்து கிட்னாப் பண்றவங்க, இவங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு
0: Even today we see people who treat ill treat children who also kidnap children today.
1: கொலை பண்றவங்க கூட இருக்காங்க.
0: We have people who kill children as well.
1: ஆனா ஒரு ராஜ்யம், ஒரு ராஜா எப்படி இருக்கும் எதிர்பார்ப்போம்னா, இந்த மாதிரி மோசமான ஜனங்கள் இருக்கும்போது ராஜாவாவது கொஞ்சம் நியாயமா இருக்கணும், அவர் கொஞ்சம் அதை எடுத்து பேசணும், ஜனங்களுக்கு அவர் நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவர் வந்து நியாயம் செய்யணும் நம்ம எதிர்பார்ப்போம்.
0: We always expect that king to show mercy and justice to save from such kind of criminals or people who kill children.
1: இப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் வந்து ராஜாவினால் நல்ல தண்டனை பெறணும் நம்ம எதிர்பார்ப்போம்.
0: We also expect that such kind of fierce people should be punished by king.
1: அப்படிப்பட்ட ராஜ்யத்தை தான் நம்ம நல்ல ராஜான்னு சொல்லுவோம், நல்ல ராஜ்யம்னு சொல்லுவோம்.
0: So such kind of kingdom and king we call as good kingship and good king.
1: ஆனா ஒரு ராஜாவே குழந்தைகளை கொன்று போடுன்னு சொன்னார்னா அதுக்காக அந்த ராஜ்யத்துக்கு என்னங்க எதிர்காலம் இருக்கு?
0: But if a king himself commands to kill all the children, then where is the future of that kingdom?
1: அந்த ராஜ்யத்துக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா?
0: Do you think that there is any hope for this kingdom?
1: அதுக்கு அப்புறமா ஏதாவது நன்மை அந்த ராஜ்யத்துல எதிர்பார்க்க முடியுமா?
0: Can someone expect any good from this kingdom?
1: ஆனா இந்த ராஜ்யம் அப்படிதான் இருந்தது.
0: But this kingdom was so
1: கொடுமையான மக்கள்.
0: The people are very fierce.
1: குழந்தைகளுக்கு கொடுமை செய்தாங்க.
0: They also did this to the children.
1: எகிப்தியர்கள் யாருன்னா அருவருப்பா இந்த எபிரேயரை பார்த்தவங்க.
0: First these are the Egyptians who despise the Israelites.
1: இரண்டாவது தங்களுடைய குழந்தைகளை தங்கள் சந்ததிகளை கொன்று போட்டவர்கள்.
0: Second they are the people who kill their descendants of the male children.
1: அது மாத்திரமல்ல,
0: and not only
1: that, யாத்ராகம முதலாம் அதிகாரம் 13 வசனம் பார்ப்பீர்களானால்,
0: if you read Exodus 1 and verse 13,
1: எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்.
0: And the Egyptians made the children of Israel to serve with rigor.
1: இது வந்து வேலை வாங்குறது தப்பு இல்ல.
0: It is not bad to extract work.
1: ஆனா எப்படிப்பட்ட வேலை வாங்குனாங்கன்னா கொடுமையாய் வேலை வாங்கினாங்கன்னு
0: போட்டிருக்கு. But here we see that they extracted work rigorously.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: வேதம் சொல்லுகிறது,
0: the Bible says,
1: சாந்தும் 14 வசனத்துல,
0: verse 14,
1: சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள், அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள்.
0: And they made their life bitter with hard bondage in mortar and in brick and in all manner of service in the field. All their service wherein they made them serve was with rigor.
1: வேலைக்கு போனாலும் என்ன இல்ல,
0: even if they go to a work,
1: நிம்மதி கிடையாது.
0: There is no peace.
1: வீட்ல இருந்தா பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடையாது.
0: Even when they are at home, there is no safety for the children.
1: வேலைக்கு போனாலும் கொடுமைக்கு மேல கொடுமை.
0: If they go to work, there is fears upon fears.
1: ஜீவனையே கசப்பாக்கிட்டாங்க.
0: It made their life bitter.
1: வாழ்க்கையே வெறுத்துட்டோம்னு சொல்லும் பாருங்க, அந்த மாதிரி.
0: As if they just give up their life.
1: இந்த மாதிரி கொடுமையானவர்கள் யாரனா எகிப்தியர்.
0: These Egyptians are such fierce.
1: இல்ல பெரிய வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா,
0: what is more grieving here?
1: இந்த எபிரேயர் யார் என்று கேட்டா,
0: who are these Hebrews?
1: இந்த எபிரேயர்களுடைய மகனாகிய யோசேப்பினால தான் பஞ்சத்துக்கு இந்த நாடே பிழைச்சு உயிரோடு இருக்குது. இப்போ
0: this nation was saved from famine only by the son of a Hebrew named Joseph.
1: இந்த யோசேப் என்கிற எபிரேயர் மாத்திரம் எகிப்துக்குள்ள வரல அப்படின்னா இந்த தேசம் பஞ்சத்திலே அழிஞ்சு போயிருக்கும்.
0: This Hebrew named Joseph would have not entered this Egypt, then this nation would have been destroyed in famine.
1: ஆனா இவ்வளவு நன்மையை யோசேப் இடத்துல பெற்றவர்கள் அந்த சரித்திரத்தை பெற்ற நன்மையை மறந்து யார் தங்களுக்கு நன்மை செய்தார்களோ அந்த குடும்பத்துக்கே கொடுமை
0: செய்கிறாங்க. These people who received such good from a Hebrew, but they forgot all that goodness and they began to deal fiercely with those people.
1: பாருங்க, இது மாதிரி சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில கூட நடக்கும்.
0: Even such kind of incidents may happen in our life.
1: நன்மையை வாங்கிட்டு சில காலத்துல நன்மையை மறந்துட்டு நன்மை பெற்றவர்களே கொடுமை செய்யற துக்கமான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கதா செய்து.
0: Having received good from ourselves, but they forget the good that they receive from us, but deal ill with us.
1: அதாவது நன்மையை மறந்துட்டது கூட பரவாயில்லைங்க, நன்மையை மறந்துட்டது மாத்திரம் இல்ல, செஞ்ச நன்மைக்கு நேர் எதிரடியா தீமையும் கொடுமையும் செய்யறவங்க ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்திடுவாங்க.
0: So we can even accept if they forget the good that we have done, but they will do on the contrary, they will do all evil and ill towards us.
1: ஆனா இப்படிப்பட்ட கொடுமையானவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது.
0: But about these fierce people the Bible says.
1: நீங்கள் மறுபடியும் யாத்திராகமம் 11 அதிகாரம் 3 வசனம் வாசித்தீங்களானா?
0: If you read Exodus chapter 11 and verse 3.
1: அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார்.
0: And the Lord gave the people favor in the sight of the Egyptians.
1: மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான்.
0: Moreover, the man Moses was very great in the land of Egypt in the sight of Pharaoh's servants and in the sight of the people.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
0: This is really surprising.
1: ராஜா வந்து போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்குறாரு.
0: This king was actually trying to crush them down.
1: ஆனால் தேவனோ ஜனங்கள் மத்தியிலேயும் அந்த பார்வோனுடைய ஊழியக்காரர் மத்தியிலேயும் பெருந்தயவை கொடுத்தார்.
0: But the Lord gave great favor in the sight of Pharaoh's servants and in the sight of people.
1: நம்முடைய தேவன் யார் தெரியுமா?
0: Now who is our God?
1: கொடுமையானவர்களுடைய கண்களிலேயும் தயவை கிடைக்க பண்ணுகிற தேவன்.
0: The Lord will let us receive favor before fierce people.
1: இந்த தயவு இந்த ஜனங்கள் மேல் வருவதற்கான காரணம் என்ன?
0: What is the reason for this favor to come upon these people?
1: யாத்திராகமம் 2 அதிகாரம் 24-25 பாருங்க.
0: Exodus chapter 2 verses 24 and 25.
1: வேதம் சொல்கிறது.
0: The Bible says.
1: தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார்.
0: So God heard their groaning and God remembered his covenant with Abraham, with Isaac and with Jacob, and God looked upon the children of Israel and God acknowledged them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
0: Glory be to the name of the Lord.
1: பாருங்க, எப்பொழுது கர்த்தருடைய தயவு இந்த மனிதருக்கு முன்பாக நாம் கிடைப்பதற்கு தேவர் அனுப்புகிறார் தெரியுமா?
0: When does God send his favor that we may receive in the sight of these people?
1: நம்முடைய பெருமூச்சுகள் தேவ சமூகத்துல போய் எட்டும் போது.
0: When our groanings reach the presence of God.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
0: in other words,
1: நம்முடைய ஊக்கமான ஜெபம் என்ன செய்யும்னா கொடுமையானவர்களுடைய இருதயங்களை இழக பண்ணி நமக்கு தயவை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.
0: And there is no doubt that our fervent prayers will melt the heart of fierce people and bring favor in their hearts.
1: நம்முடைய பெருமூச்சே ஒரு ஜெபம்தான்.
0: Our groanings itself is a prayer.
1: நான் சமீபத்தில் ஜூலை மாதத்தில் வாக்குத்தத்த செய்தியாய் கொடுக்கும்போது சத்தம் இல்லாத ஜபம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்க பண்ணினார்.
0: So recently when I gave a promise sermon in the month of July, the Lord enabled me to give silent groanings.
1: Wordless prayers அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்தேன்.
0: It's a wordless prayers.
1: அதுல நான் இந்த குறிப்பை நான் பேசியிருக்கேன்.
0: In that I spoke about this.
1: எப்படி ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளால் ஜபம் மாத்திரமல்ல, வார்த்தை இல்லாத பெருமூச்சுகளின் ஜபத்தை கூட கர்த்தர் மிகவும் கவனமுள்ளவராய் இருக்கிறார்.
0: Like how God will notice our prayers which are not only in words but without words, but where we just make groanings as prayers.
1: நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்முடைய வார்த்தைகள் சத்துருக்களுடைய காதுகளில் கேட்காம போகலாம், ஆனால் நம்முடைய பெருமூச்சுகள் தேவ சமூகத்தில் எட்டுமானால் நிச்சயமாகவே நான் சொல்றேன், இந்த கொடுமையானவருடைய கண்கள்லயே கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்க பண்ண வல்லவர்.
0: Actually maybe our words of prayer may not reach the ears of the fierce people, but when our groanings reach the presence of God, he will let us receive favor in the sight of the fierce people.
1: நமக்கு உதவி செய்கிற ஒரு கன்மலை இருக்கிறார்.
0: We have a hill or mountain that can help us.
1: நம்முடைய ஆபத்து நேரத்துல இக்கட்டுகள்ல ஓடக்கூடிய ஒரு துருகம் நமக்கு இருக்கிறார்.
0: So we have a refuge to which we can run in a time of
1: நம்முடைய
0: affliction.
1: வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுமைகளையும் நம்ம பகிர்ந்து கொள்ள கூடிய ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது.
0: We have a presence of God where we can share all our pains and agony and groanings.
1: நான் சொல்லுவேன், அப்படி தேவ சமூகத்திலே போய் நாம் பெருமூச்சுகளை கர்த்தருக்கு முன்பாக விடுவோமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு மனிதனுடைய பார்வையிலே தயவை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
0: Actually, when we go to the presence of God and make our prayers in the form of groaning, our God is able to make us receive favor in the sight of His people.
1: இந்த காலவேளையிலே தேவனுடைய தயவு கொடுமையானவர்களுடைய கண்களிலே கிடைக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக.
0: This morning may God give us grace that we may receive favor in the eyes of His people.
1: மூன்றாவது,
0: third,
1: எப்பொழுது தேவன் கொடுமையானவர்கள் கண்களில் தேவன் தயவை கொடுக்கிறார்?
0: When would God give us favor in the eyes of His people?
1: நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 வாசித்தால்,
0: If you read Acts chapter 2 and verse 47,
1: அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், 46 வாசிக்கிறேன், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்.
0: From verse 46 onwards, so continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, they ate their food with gladness and simplicity of heart, praising God and having favor with all the people.
1: இந்த ஜனங்கள் யார் தெரியுமா?
0: Now who are these people?
1: நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன்.
0: I'll tell you in short.
1: ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றாங்கன்ற ஜனம் யாரு?
0: So who are those people from whom they receive favor?
1: இவங்க யார் தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பாக தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலறன்னு சொல்லி சத்தமிட்டு அவருக்கு விரோதமாய் கோஷம் எழுப்பி இயேசுவை சிலுவையில் அறைந்த மக்கள்.
0: They are the same people who shouted to crucify Jesus and crucify Jesus on the cross few days ago.
1: இப்படிப்பட்ட கொடுமையானவர்கள்.
0: So they are such fierce people.
1: ஆனால் வேதம் சொல்லுகிறது,
0: But the Bible says,
1: இப்படிப்பட்ட கொடுமையானவருடைய கண்கள்ல தேவன் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெறும்படி சபைக்கு ஆண்டவர் உதவி செய்தார்.
0: But amidst such kind of fierce people, the Lord enabled to receive favor in the sight of those people.
1: எப்பொழுது கிடைத்தது இந்த தயவு?
0: When did they receive this favor?
1: அவர்கள் என்ன செய்தார்களா? தேவனை துதித்தார்கள்.
0: They praised God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தரை துதிக்கிறதுல ஒரு பெரிய வல்லமை இருக்கு.
0: There's a power when you praise God.
1: நாம கர்த்தரை மனதார நாம கூடி துதிக்கும் போது தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக, தேவன் கொடுமையான மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக தயவை கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
0: When we come together in one accord and praise God, the Lord will bring favor in the sight of His people.
1: அநேக வேளையில நாம கொடுமைப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பக்கத்திலேயும் நமக்கு நெருக்கம் வரும்போது நாம பயந்து என்ன செய்யறோம்னா, நாம வந்து ஒரே முறையீடுகளையும் ஒரே குறை சொல்லுகிறதையும் முறுமுறுப்புகளுக்கும் நம்ம இடம் கொடுத்துறோம்.
0: So whenever we encounter such kind of afflictions or when we are tormented by people, we actually complain and murmur about it.
1: ஆனால் இந்த ஜனங்களை பாருங்க.
0: Look at these people.
1: கொடுமை அனுபவித்தாங்க.
0: You know how much they were tormented?
1: இந்த சபைக்கு விரோதமாக கொடுமை.
0: It was a tormentation against the church.
1: சீஷர்களை பத்தி நமக்கு தெரியும்.
0: We know about these disciples.
1: அவர்களை சுற்றி இருந்த யூதர்களுக்கு குறித்து அவங்க எவ்வளவு பயந்திருந்தா, வீட்டை விட்டே வெளியே வராம வீட்டுக்குள்ள கதவு பூட்டி உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க.
0: See how much they are afraid of the Jews around them, so that they did not even come out of their room. They just kept shut down in the room.
1: இந்த யூதர்களை ஒரு பக்கம் பாத்தீங்கனா, அவங்க இயேசுவின் காலத்துல வந்து நீங்க இன்றைக்கு சொல்ற மாதிரி லவ் இஸ்ரேல்னா சொல்ல முடியாது.
0: So when you look at these Jews, as we say today love Israel, we cannot say so in those days.
1: இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களே லவ் இஸ்ரேல், லவ் தி Jews எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
0: So even today many Christians say love Israel, love the Jews.
1: ஆனால் அந்த காலத்துல நீங்க அவங்க நிலைமை நீங்க பைபிள்ல வாசிங்கனா பயங்கர கொடுமையானவர்கள்.
0: But those days when you read about their situation, it is too horrible.
1: ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பேர் வந்து வணங்கா கழுத்துள்ளவர்.
0: Even God named them as stiff neck people.
1: அந்த மாதிரி ஆட்கள் இவங்க.
0: They are such kind of people.
1: இயேசுவையே நீதிமான் என்று அறிந்தும் கொலை செய்தார்கள்.
0: Having known Jesus to be righteous, but they crucified him.
1: தங்களுடைய எல்லா குறுக்கு வழியும் யூஸ் பண்ணி எப்படியாவது அவரை கவிழ்த்துறோம்னு திட்டம் போட்டோம்.
0: So they tried all kinds of shortcuts and crooked paths and tried to topple God down.
1: தெரியும், யூதாஸ்டே காசு கொடுத்து இயேசுவை வந்து காட்டி கொடுக்கிறதுக்கு டெம்பிள் மணி எடுத்து கொடுத்துருக்காங்க.
0: So we also know that they took a temple money and gave to Judas to betray Jesus.
1: இதற்கு பின்பாகவும் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்ன்ற செய்தி வெளியே பரம்ப கூடாதுன்னு இந்த யூதர்கள் தான் எல்லாம் சேர்ந்து ஆலய பணத்தை எடுத்து அந்த இருக்கிற சேவகர்கள்ட்ட வந்து காசை கொடுத்து அவங்க ராத்திரி திருடிட்டு போயிட்டாங்கன்னு பொய் செய்தி பரப்புங்கன்னு சொல்லி லஞ்சம் கொடுக்கிற பேர் வெளியுது.
0: So even after resurrection we know that these Jews are the people who took money from the temple and gave to those servants gods to say that the Jesus did not rise up, but their disciples came and stole him away.
1: இப்போ இந்த மாதிரி மோசமான ஜனங்கள் இவங்க.
0: So they are such a kind of fierce people.
1: ஆனா இவர்கள் நடுவே ஜனங்கள் எல்லார் மத்தியிலேயும் இந்த அப்போஸ்தலர்களுக்கும் சபையாருக்கும் தயவு கிடைக்க தேவன் பண்ணினார்.
0: But amidst this fierce people, the Lord enabled the church and the disciples to receive favor in their sight.
1: சொல்லுவேன், ஜனங்கள் எவ்வளவு கொடுமையா இருக்கட்டும்,
0: I tell you, no matter how fierce the people might be,
1: நாம் என்ன செய்வோம்னா எப்பொழுதும் கர்த்தரை துதிப்போம்.
0: But let us keep praising God always.
1: துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நம் நடுவிலே இருப்பாரானால்,
0: If the Lord who dwells among the praisers dwells up with us,
1: கொடுமையானவருடைய கண்களிலேயும் தேவன் தயவு கிடைக்க பண்ணுவா.
0: He will let us receive favor in the sight of fierce people.
1: தேவனுடைய சமூகம்,
0: the presence of God,
1: தேவனை நாம வந்து நோக்கி ஜெபிக்கிற ஜெபம்,
0: the prayers that we take unto the Lord,
1: அது மாத்திரமல்ல கர்த்தரை துதிக்கிற துதி,
0: and third praising God,
1: அது மாத்திரமல்ல கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன்.
0: At the last I would tell one thing.
1: 1 சாமுவேல் 16 அதிகாரம் 22 வசனம்.
0: 1 Samuel 16 verse 22.
1: 16:22.
0: 1 Samuel 16:22.
1: சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான்.
0: And Saul sent to Jesse saying, Let David, I pray thee, stand before me, for he hath found favor in my sight.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the holy name of God.
1: இது வந்து எப்படிப்பட்ட மனிதன் கேட்டா, இந்த சவுல குறித்து நான் கொஞ்சம் சொல்றேன், யார் கண்ணில் இந்த தாவீதுக்கு தயவு கிடைத்தது படிச்சுக்கலாம்.
0: So I will tell about the Saul first, so that you will know in whose eyes did David receive this favor.
1: 1 சாமுவேல் 18 அதிகாரம் 11 வசனம் பாருங்க.
0: 1 Samuel 18 and verse 15.
1: அப்பொழுது சவுல், தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான்.
0: And Saul cast the javelin, for he said, I will smite David even to the wall with it.
1: ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பித்தான்.
0: And David avoided out of his presence twice.
1: ரொம்ப பயங்கரமா இருக்குது அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ராஜாவை போல ஒரு கௌரவத்தை நீங்க பார்க்க முடியாது.
0: When you look at the behavior of this Saul, you cannot see to be like a king.
1: நீங்க திரும்ப 1 சாமுவேல் 19 அதிகாரம் 10 வசனம் வாசித்தீங்கன்னா,
0: If you read 1 Samuel 19 and verse 10,
1: அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினால் சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான், ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான்னு
0: போடுற. And Saul sought to smite David even to the wall with the javelin, but he slipped away out of Saul's presence and he smote the javelin into the wall, and David fled and escaped that night.
1: என்ன பயங்கரம் பாருங்க.
0: See how horrible it is.
1: இந்த ராஜா கை கையில பாத்தீனா செங்கோல்லாம் கிடையாது, அவர் கையில ஈட்டி தான் இருக்கு எப்பவுமே.
0: This king did not have a scepter, but he had only a javelin in his hand.
1: நம்ம ராஜா அப்படினா என்ன கற்பனை பண்றோம்னா, நல்ல ஒரு தங்க கிரீடம் போட்டு, நல்ல மினுக்கான வஸ்திரம் போட்டு, கையில அப்படியே செங்கோலை வச்சிட்டு அப்படியே ரொம்ப பார்க்கவே பவ்யமா இருப்பார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
0: So whenever we think about a king, we always imagine that we'll be having a golden crown and we'll be having a shining garments and we'll be having a scepter in his hand.
1: ஆனா அங்க பார்த்தா எல்லாம் நேர் எதிரடியா இருக்கு.
0: But here it is totally the opposite. நான்
1: பார்த்தா ஒரு ராஜா மாதிரியே இல்ல.
0: Here he is not like a king.
1: ஒரு ரவுடிய போல இருக்கான்.
0: He is like a rowdy now.
1: இங்க பாத்தீங்கன்னா உள்ள வர்ற சின்ன பையனுக்கு விரோதமாக ஈட்டியை சும்மா கையில வச்சிருக்கிறதுனால தூக்கி வீசி இருக்கான், அது செவுத்துல பட்டுருச்சான்.
0: So he did not even have the javelin, but he threw the javelin against this small boy and it actually hit the wall.
1: வேதம் சொல்லுகிறது, ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்கழித்ததுன்னு
0: பாக்கு. The Bible says an evil spirit tormented him.
1: அந்த மாதிரி ஒரு மோசமான சுபாவம் உள்ள ஒரு கிரியை உள்ள ஒரு மனுஷன் சவுல் ராஜா.
0: This Saul was such a kind of person who was doing such kind of evil things.
1: தாவீதுனுடைய வார்த்தைகளை இவரை பற்றி சொல்றத பாருங்களே.
0: When you read about the words of David about him.
1: 1 சாமுவேல் 24 அதிகாரம் 14-15 வசனங்கள் பாருங்க.
0: 1 Samuel 24 verses 14 and 15.
1: இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்புவிக்க தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான்.
0: After whom is the king of Israel come out? After whom does the pursue? After a dead dog? After flee? The Lord therefore be judge, and judge between me and thee, and see and plead my cause, and deliver me out of thine hand.
1: என்ன பயங்கரமான ஆள் பாருங்க.
0: See how terrible he is.
1: வீட்டுக்குள்ள இருந்தாலும் இந்த ஆள் கையில தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
0: So even in a house, if you are in a house, it is really hard for you to escape from his man.
1: சரி, இந்த ஆள் கண்ணு முன்னாடி இருக்க கூடாதுன்னு சொல்லி ரெண்டு ஒரு தர தப்பிச்சு வீட்டை விட்டு ஓடி போய் வனாந்திரத்துக்கு வந்தா,
0: so that this David thought to escape from this person and tried and went away to in the wilderness.
1: அங்க பின்னால செத்த நாய்க்கு பின்னால சுத்தி வர்ற மாதிரி தெள்ளுப்பூச்சி பின்னாடி சுத்தி வர்ற மாதிரி எங்கெல்லாம் இவன் ஒளியறானோ ஓடுறானோ பின்னாலேயே சேனையை தூக்கிட்டு வர்றாங்க கொல்றதுக்கு.
0: பட் ஈவன் இன் தட் பிளேஸ் ஹி கம்ஸ் அலாங் வித் ஆர்மி லைக் ஆஸ் இஃப் கோயிங் பிஹைண்ட் அ டெட் டாக் ஆர் பிஹைண்ட் அ ஃப்ளீ டு சேஸ் ஹிம் அண்ட் கில் ஹிம்.
1: பாருங்க இந்த மாதிரி கொடுமையானவன் தான் சவுல் ராஜா.
0: சவுல் இஸ் such a kind of fierce man. இன்னும்
1: நிறைய நான் சொல்லிக் கொண்டே போவேன்.
0: I can tell you more.
1: தாவீதுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து பயங்கரமான பிரச்சனைகளை கொடுத்தவன் இந்த தாவி இந்த சவுல் ராஜா.
0: This king Saul also entered the personal family life of David and he gave him so many problems.
1: அவனோட வாயில உண்மை கிடையாது.
0: There is no truth in his mouth.
1: தனக்கு இந்த கோலியாத்த கொல்லுகிறவனுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்கல.
0: So he said that he will give his daughter in marriage to the one who kills Goliath but he did not give it.
1: கொடுத்த மகளையும் என்ன பண்றாருன்னா அவரே மகளுக்கு புத்திமதி சொல்றாரு. அவன் தூங்கும் போது நீ சொல்லு நாங்க வந்து அவனை கொண்டு போடுறோம்.
0: So unto the girl that he gave, he said he gave an advice, when he sleeps you tell me so that we will come and kill him.
1: அது மாத்திரம் இல்ல,
0: not only that,
1: கட்டி வைத்த பொண்ணையே எடுத்து இன்னொருவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு.
0: And he also gave that same daughter whom he gave to David.
1: எந்த விதத்திலேயும் ஒரு நல்ல மனுஷன், ஒரு மனிதாபியமானவன், இரக்கம் உள்ளவன், இவனிட்டெல்லாம் ஒரு தயவு கிடைக்கும்னு நீங்க கனவுல கூட காண முடியாது.
0: At no point you can expect a kind of mercy or kindness or humanity from this person.
1: எந்த ஈவு இரக்கமே கிடையாதுங்க.
0: There is no mercy at all to him.
1: நியாயம் கிடையாது.
0: There is no justice.
1: நீதி கிடையாது.
0: There is no righteousness.
1: எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது.
0: There is no kind of restrictions.
1: அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய பார்வையில தேவன் தாவீதுக்கு தயவை கொடுத்தார்.
0: But God gave David favor in the sight of this man.
1: எதினாலே?
0: Why?
1: 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17 வசனம் பாருங்க.
0: If you read 1 Samuel 24 and verse 17.
1: The Saul ராஜா தாவீதை பார்த்து சொல்கிறார்.
0: This king Saul said to David.
1: நீ என்னைப் பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உமக்கு தீமை செய்தேன்.
0: Thou art more righteous than I, for thou hast rewarded me good, whereas I have rewarded thee evil.
1: 19-20 வசனங்களை பாருங்க.
0: Verses 19 and 20.
1: ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ என்னை நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையிலே நிலவரப்படும் என்றும் அறிவேன்.
0: For if a man find his enemy, will he let him go well away? Wherefore the Lord reward thee good for that thou hast done unto me this day. And now behold, I know well that thou surely be king, that the kingdom of Israel shall be established in thine hand.
1: நான்காவது நான் சொல்லுவேன்.
0: Fourth I will tell you.
1: யாருக்கு தேவன் வந்து கொடூரமானவருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார் தெரியுமா?
0: And to whom will God let them receive favor in the sight of fierce people?
1: நான் சொல்லுவேன், யார் வந்து நன்மையை பின்தொடர்ந்து போகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு கொடுமையானவருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார்.
0: Those who pursue goodness, the Lord will let them receive favor in the sight of fierce people.
1: இந்த தாவீது யாருக்கு நன்மை செய்தான் தெரியுமா?
0: You know to whom did this David do good?
1: தனக்கு நன்மை செய்தவனுக்கு கிடையாது.
0: Not the one who did good to him.
1: உங்களுக்கு தெரியும் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னு.
0: You know those days were what kind of days were?
1: அது வந்து நியாய பிரமாணத்தின் காலம்.
0: Those were the days of law.
1: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கரெக்ட்டா பழி வாங்கிரலாம்.
0: So eye for eye, tooth for tooth, you can take a revenge.
1: நியாய பிரமாணத்தில் அனுமதிக்கப்பட்டது.
0: It is admissible in the law.
1: நீ என்ன கொலை செய்யணும் நினைச்சா நான் உன்னை கொலை செய்ய நினைப்பேன்.
0: So if you try to kill me, I can try to kill you.
1: ஆனா தாவீது அந்த வழியில போகல.
0: But David did not choose that way.
1: தன்னை கொலை செய்ய வந்து தன்னைக்கு தொந்தரவு கொடுத்து தன்னை வேதனைப்படுத்தி தன் வாழ்க்கையை சீரழிச்ச மனுஷனுக்கு அவர் என்ன செய்தாரா? நன்மை செய்தார்.
0: A person who tormented him, who tortured him, who tried to kill his life, but David did good to that person.
1: தன்னுடைய சத்ருக்கே ஆச்சரியம் வந்துடுச்சு.
0: So even his enemy was amazed.
1: என்ன மாதிரி ஒருத்தனை வேற ஒருத்தன் கண்டுபிடிச்சா சும்மா விடுவானாப்பா?
0: Will someone find a person like me? Will he spare me?
1: உன்னை சுகமா விட்டுருவானா?
0: Will him let him go well?
1: விட மாட்டான்.
0: He will not.
1: நான் உனக்கு தீமை செய்தேன்.
0: I did evil to you.
1: நீ எனக்கு நன்மை செய்தாய்.
0: But you rewarded me good.
1: அதனால அதே ராஜா வாயில இருந்து வார்த்தை வருது.
0: Therefore the words came from the same king.
1: நீ நிச்சயமாய் ராஜாவாக மாறுவார்.
0: You shall surely be a king.
1: இந்த ராஜ்யம் உன் கையிலே நிலைவரப்படும்.
0: And the kingdom of Israel shall be established in your hand.
1: இது கொஞ்சம் கடினமான பாதைதான்.
0: This is really a difficult path.
1: ஆனா இயேசு நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்.
0: But Jesus already told us.
1: உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
0: You pray for those who persecute you.
1: உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க.
0: You do good to the one who do evil to you.
1: அன்பானவர்களே,
0: my dear ones,
1: இது கொஞ்சம் கடினமான பாதையா இருந்தாலும்,
0: though it is a difficult path,
1: நான் சொல்லுவேன், நமக்கு தீங்கு இழைக்கிறவர்கள் கொடுமையானவர்களுக்கும் நாம கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் அந்த கொடுமையானவருடைய கண்களிலேயும் தேவன் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார்.
0: I tell you, if you do good to those people who are fierce to us by being filled by the love of God, then God will let us receive favor in the sight of those fierce people.
1: நன்மை விதைக்கிறவன் நன்மை அறுப்பான்.
0: The one who sows good will reap good.
1: இந்த காலையில கொடுமையானவருடைய கண்கள்ல தயவு வேண்டுமா?
0: This morning, if you want to receive favor in the sight of fierce people,
1: தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்க பார்த்து கொள்ளுங்க.
0: And be careful that the presence of God is with you.
1: எல்லாவற்றிற்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க.
0: And pray to God for all the things.
1: உங்களுடைய துன்பத்தின் நடுவுல நீங்க தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிங்க.
0: You praise God amidst all your afflictions.
1: நான்காவது,
0: Fourth,
1: தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையே பின்தொடர்ந்து செய்யுங்க.
0: You pursue goodness to those who do evil to you.
1: கர்த்தர் முடிவிலே தீமையானவருடைய கண்களிலேயும் தேவன் தயவு கிடைக்க பண்ணுவார்.
0: At the end, the Lord will enable us to receive favor in the sight of fierce people.
1: ஜெபமனோமா?
0: Shall we pray?
1: கர்த்தருடைய முகத்தை தேடுவோம்.
0: Let us seek the presence of God.
1: ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்வார்த்தைக்காக நன்றி.
0: Lord, thank you for the good word that you have given us.
1: என்னை சுற்றிலும் இருக்கிற கொடுமையானவருடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்க பண்ணுவோம்ப்பா.
0: Lord, give me favor in the sight of fierce people around me.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: என்னை சுற்றி நடக்கிற கொடுமைகளை கண்டு நான் சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை தா.
0: Lord, give me grace that I may go where even I look at the things that are happening around
1: me. எல்லாவற்றை குறித்து ஜெபிக்க கிருபை தா.
0: Lord, give me grace to pray for everything, Lord.
1: எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்க கிருபை தா.
0: Lord, give me grace to praise God in everything, Lord.
1: ஆண்டவரே, எல்லாவற்றின் நடுவிலேயும் நன்மை செய்ய கிருபை தா.
0: Lord, give me grace to pursue goodness in all these things, Lord.
1: அப்படிப்பட்ட நன்மை செய்து,
0: Lord, that I may be good like
1: கொடுமையானவர்களுடைய கண்களிலேயும் தயவை பெற்றுக்கொள்ள கிருபை தா.
0: Give us grace that we may also receive favor in the sight of fierce people.
1: பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Our holy God, we thank you, Lord.
1: எங்களை சுற்றிலும் அநேக வெள்ள கொடுமையானவர்கள் சூழ்ந்து கொள்ளலாம் ஆண்டவரே.
0: Lord, many times fierce people may surround us, Lord.
1: ஆனால் அவர்கள் நடுவிலேயும் நன்மையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, அவர்கள் நடுவிலேயும் தயவை பெறத்தக்கதாக இந்த கற்றுக் கொடுத்த பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க கிருபை தா.
0: Lord, give us grace that we may follow the lesson that you have taught us to, Lord, receive that we may receive favor in the sight of those fierce people.
1: தொடர்ந்து உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை வழிநடத்தும்.
0: Lord, lead us continually according to your counsel.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமர் 7:23-24 தேவாலயத்தின் ஆல்டர் முன்பு ஒரு நாள் ஒரு மனிதன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை அந்த சபை போதகர் பல முறை கேட்டிருக்கிறார். அந்த மனிதன் ஒவ்வொரு முறை சபைக்கு வரும்போதும் ஆல்டர் முன்பு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் வாழ்வில் காணப்படும் சிலந்தி வலைகளை அகற்றும் என்று சொல்லி ஜெபித்தான். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாட்கள் அல்ல, சபைக்கு வந்த போதெல்லாம் அதையே சொல்லி சொல்லி ஜெபித்தான். தொடர்ச்சியாக இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த சபை போதகர் குறுக்கிட்டு, இந்த மனிதனுடைய வாழ்வில் சிலந்தி வலைகளை உண்டு பண்ணும் சிலந்திகளை கொல்லும் ஆண்டவரே என்று அவன் காதுபட சத்தமாக ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மனிதன் ஜெபிப்பதைப் போலவே நாமும் ஜெபிக்கிறோம். நம்முடைய மனது பாவமற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் நம் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணமும் நம் அவயவங்களிலே காணப்படுகிறது. அது அழிக்கப்படாமல் இருப்பதால் அது நம் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு நம்மை சிறையாக்குகிறது. ஆகவே நாம் மனதளவில் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறோம். எனவேதான் நாம் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறோம். பாவம் செய்ய தூண்டும் பாவ சுபாவம் நம்மிலே அழிக்கப்படாமல் இருக்கும் வரை நம் பாவத்தை நம்மை விட்டு அகற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை பெற்றுக் கொள்ளும் போது பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும், மாம்ச கிரியைகளை அழிக்க முடியும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே மனிதனாக அவதரித்த போதும் 100 பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்றார். மேலும் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடந்தால் ஆக்கினை தீர்ப்பில்லை. பாவத்தினின்று நம்மை விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்தார். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உட்பட்டவர்களாக நாம் இருந்தால் பாவத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். தேவன் நமக்கு பலன் தருவார்.
2: ஓ பிரசன்னரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். We need it right now. இப்பொழுதே

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது.

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க.

ஆண்டவரே, மத்தேயுவின் சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறான். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை

us நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில் அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எஸ் தழும்புகளால சுகம் உண்டாகிறது, அவர் பட்ட தழும்புகளினாலே அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் உண்டாகிறது. இப்பொழுதே அற்புதங்கள் நட

கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுமர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு.

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான நாமமே,

ஒன்று சாமுவேல் 21 அதிகாரம். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமேலேக்கிடத்தில் போனான். அகிமேலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோட கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமேலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்துக்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் எண்ணவாகிலும் இருக்கிறதை என் கையில் கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் இஸ்திரிகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதுக்கு முன் நேற்றும் முந்தைய நாளும் இஸ்திரிகள் எங்களுக்கு விளக்கமாய் இருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாய் இருக்கிறது, இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதனால் இது சாதாரணமாயிற்று என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை தவிர வேறு அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுளுடைய வேலைக்காரன் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பெயருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுளுடைய மேப்பருக்கு தலைவனாயிருந்தான். தாவீது அகிமேலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாகிலும் பட்டயமாகிலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தையாகிலும் என் ஆயுதங்களாயிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலியஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏப்போத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவனல்லவோ, சவுல் கொண்டது 1,000 தாவீது கொண்டது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாச கதவுகளின் கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேட்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதுக்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவ நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 6:6 உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜபங்களுக்கு பதிலை தருகிற ஒரு நாளாய் இருக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாமல், இன்றைய சூழ்நிலையில் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு வீட்டிலே அடைப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற உங்களின் அறை வீட்டின் ஜபங்களுக்கு பரலோகம் இன்றைக்கு பதிலை கொண்டு வருகிறது. நீதிமான்களின் ஊக்கமான ஜபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் கூர்ந்து கவனிக்கிறதும் செவிகள் திறக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் ஜபம் எதுவாக இருந்தாலும் அதற்கு பதில் நிச்சயம் உண்டு. நம்பிக்கையோடு கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு இரட்டிப்பான பலன் உண்டு. இன்றைக்கு நாம் அந்தரங்க ஜபத்திற்கு வெளியரங்க பலனை பார்க்க போகின்றோம். முதலாவதாக 2 Kings 4:4 நாம் வாசிக்கையில், அங்கே சூனேமியாள் என்ற ஸ்திரீயை குறித்து பார்க்கும்போது, அவள் பிள்ளை இல்லாதவளாயும் தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் தீர்க்க தரிசனத்தினால் பிள்ளை உண்டானதையும் பிறகு அந்த பிள்ளை மரித்து போகிறதையும் வாசிக்கின்றோம். பின்பு சுனேமியால் செத்துப்போன மகனை குறித்து தேவ மனுஷனிடத்தில் தெரிவிக்கின்றாள். 33 எலிசா வீட்டுக்குள் வந்து பிள்ளை செத்து கிடக்கிறதை பார்த்து உள்ளே போய் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான் என்று வாசிக்கின்றோம். 35 பிள்ளை தன் கண்களை திறந்தான், உயிர் பிழைத்தான் என்றும் வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் நீங்களும் அடைக்கப்பட்ட அறை வீட்டுக்குள் என்ன செய்வதென்று தெரியாதவர்களாய் உங்களின் அன்றாட நடைமுறை வாழ்க்கைகள் மரித்து போன நிலையிலும், தேவைகள் சந்திக்கப்படாமலும், பொருளாதாரம், வேலையிழப்பு, வருமானமின்றி பற்றாக்குறையினால் சமாதானத்தை இழந்து போய் காணப்படுகிறீர்களா? பூட்டப்பட்ட அறை வீட்டில் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். உங்களின் ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களின் மரித்து போன சகல சூழ்நிலைகளும் இன்றைக்கு உயிர் பெறுகிற ஒரு நாளாய், கதவுகள் திறக்கப்படுகிற நாளாய் இருக்கப் போகிறது. 2 அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 9:36-39 வாசிக்கையில், அங்கே தபீதாள் என்ற பெயருள்ள ஒரு ஸ்ரீ, அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்து விட்டாள். அவளின் அடக்க ஆராதனைக்கு பேதுருவை அழைத்து வருகிறார்கள் என்பதை குறித்து வாசிக்கின்றோம். 39 பேதுருவை தபித்தாள் வைக்கப்பட்ட மேல் வீட்டு அறைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாரும் தபித்தாளின் இழப்பினை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தார்கள். 40 பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, அறை வீட்டுக்குள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நீங்கள் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்தது போல, நீங்களும் உலகத்தின் அவிவிசுவாச வார்த்தைகளை வெளியே தள்ளிவிட்டு உலக இரட்சகரின் விசுவாச வார்த்தைகளை ஜபத்திலே பேசுங்கள். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறவன், ஆனால் நம் இயேசுவோ ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவும் வந்தவர். ஆகையால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மரித்து போக பண்ணின எல்லா ஆசிர்வாதத்திற்கும் தம் ஜீவனை தந்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 3 Apostles 12:12 நாம் வாசிக்கையில், அங்கே ஏரோது ராஜா சபையையும் சபை மக்களையும் துன்பப்படுத்தி சிறைப்படுத்தியதையும் பேதுருவையும் அப்படியே செய்தான் என்றும் வாசித்தருகிறோம். 12 பேதுரு விடுதலையாகும்படி மரியாளின் வீட்டிலே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 13 வாசற்கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு மிகுந்த பயத்துடன் கதவை திறக்க, அங்கே பேதுரு நிற்பதைக் கண்டு மிகுந்த சந்தோஷமடைந்து பிரமித்தார்கள் என்றும் வாசிக்கின்றோம். ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில்தாமே பதில் வந்ததையும் நாம் வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் ஏரோதை போன்று கொரோனாவும் தீவிரித்து அழிக்க நினைக்கின்ற இந்த சூழ்நிலையில் அடைபட்டு இருக்கிற நீங்களும் விசுவாசத்தில் விடுதலை வேண்டி ஜபித்து கொண்டிருக்கிற வேளையில்தாமே உங்கள் ஜபங்களுக்கு பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது, பதிலை உங்களுக்கு தரப்போகிறது. கொரோனாவை போன்று உங்களின் வாழ்க்கையில் உங்களை எவையெல்லாம் அழிக்க நினைக்கிறதோ அவற்றை கர்த்தர் இன்றைக்கு அழித்து போடுகிறார்.
பூட்டப்பட்ட எல்லா நிலைகளும் உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்பட போகிறது. அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கப் போகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேவன் இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் உங்களை பாதுகாப்பாராக. நம்ம சுற்றிலும் பல காரியங்கள் இருக்கும்போது, நம்மை சுற்றிலும் நெருக்கங்கள் இருக்கும்போது, நம்மை சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கும்போது, தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு விசுவாசம் இருந்துவிட்டால் நம்ம எதை கண்டும் பயப்படக்கூடாது. ஏ அப்படின்னு கேட்டா, தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள், தாவீது 23:4 சொல்லுவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பள்ளத்தாக்கில் நடக்கிறதே பயமா இருக்கும், அதிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கு, அந்த இருட்டான இடத்துல சறுக்கி விழுந்தா மரணம் என்கிற இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? ஒருவேளை ஆடு மேய்க்கும் போது தாவீது அந்த பகுதி வழியாய், அந்த பாதையின் வழியாய் கடந்து போயிருக்க கூடும். ஆனா அந்த இடத்திலிருந்தும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், நான் மேல வந்துருவேன், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், அவர் என்னை சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த இடத்திலிருந்து மேல என்னை கொண்டு வந்துருவார். எல்லாரும் நினைப்பாங்க, இவன் பள்ளத்தாக்குல, மரண இருளின் பள்ளத்தாக்குல போயிட்டான், கண்டிப்பா மேல வரமாட்டான், அவ்வளவுதான் தாவீது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் என் சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எவ்வளவு விசுவாசமான நம்பிக்கையான வார்த்தை! தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு, பல போராட்டங்களை கண்டு, பல்வேறு காரியங்களை கண்டு பயப்படாமல் விசுவாச வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். தாவீது கோலியாத்தை கண்டு பயப்படவில்லை, சவுலினுடைய படை வீரர்கள் அத்தனை பேரும் பயப்பட்டார்கள், சவுலும் பயப்பட்டார். தன் சகோதரர்களை சந்திக்க தாவீது கடந்து போன போது அந்த பெலிசியனுடைய தோற்றம் வித்தியாசமாக இருந்தது, ஆயுதம் வித்தியாசமாக இருந்தது, இஸ்ரவேலரே பயப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வுடைய தாவீது பயப்படவில்லை. அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். உடனே சவுல்கிட்ட கூட்டு போகிறாங்க, இவன் இப்படி சொல்லிட்டான். சவுலுடைய உடையை போட்டு பார்க்குறாங்க, செட் ஆகலை. 5 கூழாங்கற்களை எடுத்து ஒரே கூழாங்கல்லாலே கோலியாத்தை வீழ்த்துகிறார். தன்னோடு தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குமானால், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கர்த்தர் என்னை காப்பார், என்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார், எந்த தீங்கும் அணுக மாட்டார் என்று விசுவாச அறிக்கை செய்யும்போது நிச்சயமாய் அது நிறைவேறும், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இன்றைக்கி உங்களை சுற்றிலும் பல நெருக்கமான நிலைமை இருக்கலாம், அதைரியப்படுத்துகிற சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அல்ல, மரண பள்ளத்தாக்கில் அல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கில் அல்ல, எந்த பகுதிக்கு போனாலும் என் தேவன் என்னை கரம் பிடித்து தூக்கி எடுப்பார், அவர் என்னை பாதுகாப்பார், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார், நான் விடியற் காலத்து செட்டைகள் எடுத்துக்கொண்டு போய் பூமியின் கடையாந்தரங்களில் தங்கினாலும் அங்கேயும் அவருடைய கரம் என்னை பிடிக்கும், அவர் என்னை நடத்துவார். இந்த விசுவாசத்தை நமக்குள்ள இந்த நாட்களில் கொண்டு வந்தா நிச்சயம் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உங்களை காப்பார். அவர் தாவீதுக்கு மைப்பர் மாத்திரமல்ல, நமக்கும் மைப்பராய் இருக்கிறார். நிச்சயம் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார். தைரியமாயிருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்து சொல்லலாமா இந்த சங்கீத வசனத்தை? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம், கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுக்குண்டான எல்லா பொருட்களையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் சபை மக்களையும் பாதுகாக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ராஜா, இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: நாம் எவைகளை செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் ஊழியர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: எல்லாவித தந்திரங்களையும் விட்டொழியுங்கள். 2. திருவசனத்தை உத்தமமாய் கையாளுங்கள். திருவசனத்தை உத்தமமாய் கையாளுங்கள். ஹேண்டில் காட்ஸ் வேர்ட் ஃபெய்த்ஃபுல்லி. அதைத்தான் அவர் 2 சொல்கிறார். நாங்கள் தேவ வசனத்தை புரட்டாமல் இருக்கிறோம். நாம் எடுக்கிற சத்தியங்கள் எல்லாம் 2 Cor 4 இருந்து தேவ வசனத்தை நாங்கள் புரட்டாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் பலவிதமான யுத்தங்களையும் போராட்டங்களையும் குறித்து பேசுகிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் திருவசனத்தை உத்தமமாய் கையாளுவோருக்கும் அதை புரட்டுவோருக்கும் இடையிலே நடப்பதுதான் மாபெரும் யுத்தம். லெட் மீ டெல் யூ, The greatest of all battles is that which goes between those who handle the word of God rightly and those who twist God's word. வசனத்தை புரட்டுகிறவர்களுக்கும் வசனத்தை உள்ளபடியே வியாக்கியானிக்கிறவர்களுக்கும் உள்ளூர் சபையிலும் அகில உலக சபையிலும் நடக்கிற போராட்டமே இன்றைய போராட்டங்களில் மிகப்பெரியது என்று நான் சொல்வேன். ஏன் எப்படி சொல்கிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 தேவ சமூகத்தில் அடுத்து வரப்போகிற 40 ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டு வெளிவந்த பொழுது பிசாசானவன் அவருக்கு முன்னால் சில பிரதிநித்துவ சோதனைகளை, ரெப்ரசன்டேட்டிவ் டெம்டேஷன்ஸ் கொண்டு நிறுத்துகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவனை முடங்கடித்தார். பிசாசு எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து காப்பி அடிக்கிறவன். எனவே இயேசு எழுதியிருக்கிறதே என்று சொன்ன உடனே அவன் எழுதியிருக்கிறதே என்று அவரிடத்திலே மறுபடியும் திருப்பி கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அழகான பதில் சொல்கிறார், இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, It is not enough if we know what is written. We also should know what is also written. என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால் நமக்கு போதாது. அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை என்றால் நாம் பிசாசின் வஞ்சகங்களுக்கு ஆளாகி விடுவோம். பெரிய போராட்டம் திருவசன பட்டயத்திற்கும் பிசாசனுடைய கூரான தந்திர ஆயுதங்களுக்கும் எதிரான ஒரு போராட்டம். அதே விதமான ஒரு போராட்டம் பின்னர் 2 ஊழியருக்கிடையிலே வருகிறது. ஒன்று அப்போஸ்தலன் பவுல், இன்னொன்று அப்போஸ்தலன் பேதுரு. அந்த இடத்துல ஒரு முக்கியமான சத்தியத்தை, ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள தவறக்கூடாது. பவுல் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை கட்டியாக உறுதியாக பிடித்துக் கொண்டார். யூதரில் யூதன், எபிரேயில் எபிரேயன், 8 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், 1, 2, 3, 4, 5, 6, 7 கூட்டல் காரியங்களை சொல்லிக்கொண்டு போய் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக குப்பை என்று, தமிழிலே மிக நாகரிகமாக குப்பை என்று இருக்கிறது, சரியானபடி சொல்ல வேண்டுமானால் அது நாரின கெட்டுப்போன சாணம் என்று சொல்ல வேண்டும், கழிவு என்று சொல்ல வேண்டும். அதுதான் மூலமொழியிலே இருக்கிற அதனுடைய பொருள். அப்படி நான் அதை ஒதுக்கிவிட்டேன், வேண்டாம் எனக்கு, இனி நான் அல்ல கிறிஸ்துவை அவருடைய சிலுவை என்று அவர் வீரமுழக்கமிட்டார். அங்கே இன்னொரு அப்போஸ்தலன் இருக்கிறார், அவர் பவுலுக்கு மூத்தவர், பவுலுக்கு முந்தியவர். அவர் தான் திருச்சபையினுடைய பிறந்த நாள் பிரசங்கத்தை நிகழ்த்தியவர். அவருடைய பெயர் பேதுரு. அவருக்கு கொஞ்சம் ஆட்டம், நல்ல மனிதர் தான், இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக பாசம் உள்ளவர் தான். உம்மை நான் எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கிறேன், என்று சொல்லி, அப்படியானால் என்னுடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்த்திடுவாயாக என்று சொல்லி அவரிடம் பொறுப்பை வாங்கினவர் தான். ஆனாலும் கூட இதை யூத மார்க்கத்தார் அல்லாதோர் என்பது வரும்பொழுது, யூத மார்க்கத்தார் புறவினத்தார் என்று வரும்பொழுது, ஓரிடத்திலே அவர் கொஞ்சம் தடுமாறினார். அந்த தடுமாற்றத்தை பவுலால் சகிக்க முடியவில்லை, அவர் அதை விழுங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. எனவே பவுல் இது சுத்த சுவிசேஷத்திற்கு எதிரானது என்று சொல்லி அவர் பின்னால் எழுதும்போது சொல்லுகிறார், நான் பேதுருவை முகமுகமாய் எதிர்த்தேன் என்று சொல்லுகிறார். யுத்தங்களெல்லாம் பெரிய யுத்தம் இப்படித்தான் இருக்க வேண்டும். சரியான உபதேசத்திற்கும் கள்ள உபதேசத்திற்கும் இடையிலே வர வேண்டிய யுத்தம் தான் முக்கியமான ஒரு யுத்தம். ஆனால் இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு உண்டு. நாம் இவ்விதமான யுத்தங்களில் ஈடுபடும் பொழுது, கள்ள உபதேசத்தையும் துருபதேசத்தையும் எதிர்க்கிறோம் திருத்துகிறோம் என்று வரும்பொழுது, நம்முடைய விவாதம் நன்றாக கவனியுங்கள், ஊழியக்காரர் நன்றாக கவனியுங்கள், நம்முடைய விவாதம் பொருள் சார்ந்ததா இருக்க வேண்டுமே தவிர ஆள் சார்ந்ததா இருக்கக்கூடாது. அவர் ஆர்கியூமெண்ட் அண்ட் அவர் கிரிட்டிசிசம் should be objective, it must not be subjective. அது பொருள் சார்ந்து இருக்கலாம், ஆனால் ஆள் சார்ந்து இருக்கக்கூடாது. ஆனால் இன்று கிறிஸ்தவத்தில் பத்திரிகைகளிலும் மேடைகளிலும் ஏதோ ஒரு பழக்கத்தையோ அல்லது ஏதோ ஒரு உபதேசத்தையோ சரியில்லை என்று சுட்டிக்காட்டி தாக்க விரும்பினால் நாம் ஆளை தாக்குகிறோம். ஆளை தாக்குவதால் ஒரு பயனும் இருக்காது. அது என்னதாக முடியும் தெரியுமா? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல், பேஷண்ட் டைட் என்று முடியும். இன்றைக்கு அதுதான் கிறிஸ்தவத்தில் நிறைய நடக்கிறது. பத்திரிகைகளிலே எந்த ஒரு நபரையும் நாம் தாக்க நமக்கு அனுமதி கிடையாது. கள்ள உபதேசத்தை தாக்கலாம், இந்த நபரை தாக்கக்கூடாது. இரண்டு காரியம், ஒன்று அது திருவசனத்திற்கு ஒவ்வாதது, இன்னொன்று நாம் இருப்பது கிறிஸ்தவ நாடு அல்ல. கிறிஸ்தவர் அல்லாத கிறிஸ்தவத்திற்கு எதிரான மக்கள் நிறைந்திருக்கிற ஒரு நாட்டிலே நாம் இருக்கிறோம். அச்சாகிற ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பத்திரிகையும் இந்திய சட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பிரிவுக்கு

போதாதா, இருக்கிற எதிர்ப்புகள் போதாதா, எங்கு பார்த்தாலும் மிஷினரிகள் படுகிற துன்பங்கள் போதாதா, எரிக்கப்படுகிற சபை கட்டிடங்கள் போதாதா, இதுவும் போதாது என்று சொல்லி நாம் என்ன பெரிய வீரர் போல் இவ்விதமாக காரியங்களை செய்வது மொடமையிலும் மொடமை. ஆனால் துருபதேசத்திற்கு எதிராக கண்டிப்பாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், அதற்கு நாம் சாட்டையடி கொடுக்க வேண்டும். இதை என்னுடைய வாழ்நாளிலே, முக்கியமாக என்னுடைய ஊழிய பாதையிலே, அதுவும் எழுத்து பணியிலே ஆரம்பத்திலிருந்து நான் கை கொண்டு வந்திருக்கிறேன். எனவேதான் 1975 நான் எந்த துருபதேசத்தை தாக்கினேனோ அந்த எழுத்து இன்றைக்கு வரைக்கும் சற்று மாற்றம் செய்யப்பட தேவையில்லாமல் மறுபதிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதையுமே நான் மாற்றவில்லை. ஏனென்றால் நான் அந்த ஊழியனுக்கோ அந்த சுவிசேஷகனுக்கோ எதிரானவன் அல்ல. எனக்கு ஒரே எதிரி, அது பிசாசு. எனக்கு வேற எதிரி கிடையாது, அதுதான் எனக்கு எதிரி. எனவே நான் மற்ற காரியங்களிலே எனக்கு எந்த விதமான கவர்ச்சியும் இழுப்பும் கிடையாது. இயேசு கிறிஸ்து கேட்டார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு குடும்பம் நிலை நிற்காது, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற நாடு அல்லது அரசு அதை நிலை நிற்காது. எனக்கு ஒரு கேள்வி வருகிறது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற சபை நிலை நிற்குமோ? கேள்விதான் வருகிறது, ஆனால் பதில் என்னிடத்தில் இல்லை. எவ்வளவாய் பிரிந்து கொடுக்கிறோம் நாம் எல்லாரும். எதையும் சாத்தானிடத்திலிருந்து படிக்கக்கூடாது, ஒன்றே ஒன்றை மட்டும் சாத்தானிடத்திலிருந்து படிக்க வேண்டும். ஒற்றுமையாய் இருப்பது எப்படி என்று பிசாசனிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், சாத்தான் பிரிந்திருக்கவில்லை. வெட்கமா இல்ல? சாத்தான் இடத்துல நம்ம படிக்க வேண்டியிருக்கிறது எது? ஒன்னஸ், ஒருமனப்பாட்டை அவனிடத்துலேருந்து படிக்க வேண்டியிருக்கு. சாத்தான் பிரிந்திருக்கவில்லை. நல்ல கவனமாய் நீங்கள் இந்த நாட்கள் நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். எனக்குள்ளே நான் மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன். ஏனென்றால் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஏற்கனவே பக்குவப்படுத்தி இந்த காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் முன்பாக ஒரு பெரிய சவால் இருக்கிறது வேத புரட்டை குறித்து. 2 Corinthians 2:17 பாருங்கள். 2 Corinthians 2:17, நான் சொன்னேன் இந்த நிருபத்தில் தான் அதிகமாக இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அநேகரைப்போல் அவர் மெஜாரிட்டி, நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக தெளிவாக சுத்தமாக தேவனால் அருளப்பட்ட விதமாக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய முன்னிலையில் தேவனுடைய சந்ததியில் நாங்கள் பேசுகிறோம். பாருங்க, அநேகர் வெகு சிலர், மெனி பட் ஃபியூ. இன்றைக்கும் அப்படித்தான், துருபதேசம்தான் அதிகம், ஆரோக்கிய உபதேசம் மிக மிக குறைவு. அதைத்தான் அவர் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் சுட்டி காட்டுகிறார். 2 Timothy 4:3 பாருங்கள், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செபுத்தின உள்ளவர்களாய் காதுகளுக்கு இன்பம் வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் தங்கள் சுய விருப்பங்களுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு. ஆங்கிலத்திலே இந்த சேர்த்துக்கொண்டு என்பது ஹீப்பிங் இருக்கு, அதாவது இந்த தானியத்தை வந்து குவித்து வைப்பார்களே, அந்த குவித்து என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே அது வருகிறது. இந்த நாளிலும் கூட இப்படித்தான் நம்முடைய திருச்சபை வளாகங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் பல பத்திரிகைகளை கொஞ்சமாவது பார்ப்பேன், பல புத்தகங்களை நான் வாசிக்கிறேன். அவ்வப்பொழுது தொலைக்காட்சி பெட்டியிலே கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அழுகிறேன். ஆண்டவரே, இது எந்த பைபிளில் இதை பார்த்தாங்க? இது எந்த பைபிளில் இது இருக்குது? இவ்வளவு சீர்கேடான நிலைக்கு இப்படியும் வேதத்தை வியாக்கியானம் பண்ண இவர்கள் எங்கே கற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே என்று சொல்லி, ஒரு வேத போதகன் என்கிற பாணியிலே என்னுடைய இருதயத்திலே நான் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சமில்லை. எனவே ஓரளவுக்கு வந்த பிறகு நான் டிவியை பார்க்கிறதில்லை.

0: ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது. ஆண்டவரே, சீக்கிரத்திலே சத்துரு வெள்ளம் போல இவ்விதமாக துருபதேசத்தை கொட்டி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய திருவசனமாகிய கொடிய ஆவியானவரமாக திரும்ப உயர்த்த மாட்டீரா என்று கதற வேண்டிய ஒரு காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஓ காட், when the enemy is flooding the churches, those who are inside and outside the church, we false doctrine, oh spirit of the Lord, will you not raise up a banner of your word against him? That should be our heart cry. Aduve namada idaya kadarala irukka vendam.
1: Yen ipdi anadu ipdi patta soolanai uruvaavadharku kaaranam enna? பிரசங்கிமார் மக்களுக்கு தேவையானதை அல்ல, அவர்கள் விரும்புவதை பிரசங்கிக்க தொடங்கிவிட்டார். Preachers don't preach what people need but what people want. இதைத்தான் கமர்ஷியல் வேர்ல்டில் கன்சியூமரிசம் என்று சொல்லுவார்கள். அதாவது வாடிக்கையாளர் விருப்பம். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நாம் கொடுப்போம். அப்பொழுதுதான் பிரபலம் என்கிற ஒரு பதம். கலாத்தியர் 9:9-11 பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு தெளிவும் தீர்க்கமுமாக இந்த சத்தியத்தை கொண்டு வருகிறார் பாருங்கள். கலாத்தியர் 1:9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் திரும்ப திரும்ப சொல்லுவதிலே சளைக்காதவர். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாது வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இஃப் ஐ ஸ்டில் ப்ளீஸ் மென், ஒரு மொழியாக்கத்திலே ஐ ஆம் நாட் அ சர்வன்ட் ஆஃப் காட் இருக்கு, இன்னொரு மொழியாக்கத்திலே ஐ கேனாட் பி அ சர்வன்ட் ஆஃப் காட் என்று இருக்கு. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருக்க முடியாது. இந்த பிரபல நாட்டத்திற்கு நாம் மறித்தே ஆக வேண்டும். முன்பெல்லாம் அரசியல் உலகில்தான் பிரபல நாட்டம், அடுத்து திரையுலகு பிரபல நாட்டத்திற்கு பெயர் போனதாய் மாறியது. இப்பொழுது கிறிஸ்தவ வட்டாரங்களும் ஊழியங்களும் பிரபல நாட்டத்திற்கு பின்னால் செல்லுகிற பிச்சைக்காரர்களாய் மாறியிருக்கிறது. இன்னொரு காரணம் ஏன் நாம் திருவசனத்தை உத்தமமாய் கையாளாமல் இருப்பது, உடனடி விளைவை காண வேண்டும் என்று நாம் துடியாய் துடிக்கிறோம். We want immediate results. ஆனால் ஆண்டவர் அழகாக சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் திங்கட்கிழமை விதைத்து செவ்வாய்க்கிழமை அறுக்க மாட்டார்கள். நாம் அப்படி நினைக்கிறோம், அப்படி எதிர்பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன் என்றால் இடைப்பட்ட காலம் 1 மாதமாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம், குறுவை என்றால் 3 மாதம், நெடுங்கால பயிர் என்றால் 6 மாதம், இப்படி நிறைய நேரம் உண்டு. இந்த ரெண்டு செயலுக்கும் இடையிலே, விதைப்பதற்கும் அறுப்பதற்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி உண்டு. இந்த இடைவெளியை கவனித்து அதற்காக காத்திருக்க நாம் தயங்குவதால் தான் உடனடி விளைவுகள் வேண்டும் என்று இதையும் அதையும் செய்கிறோம். நீங்கள் இதையும் அதையும் செய்வதால் நடப்பதென்ன? திருச்சபைக்குள் ஈசாக்குகளை பெற்றெடுப்பதற்கு பதிலாக இஸ்மவேல்களை பெற்றெடுக்கிறோம். நம்முடைய திருச்சபைகளிலே, பெந்தேகோஸ்தி சபைகளையும் சேர்த்துதான் சொல்கிறேன், நம்முடைய திருச்சபைகளிலே இஸ்மவேலருடைய எண்ணிக்கை ஈசாக்குகளை விட கூடிக்கொண்டே போகிறது. அதனால்தான் ஊழியக்காரருக்கும் மேய்ப்பர்களுக்கும் இவ்வளவு தலைவலி. அதிலே பிரச்சனை என்னவென்றால், இஸ்மவேலும் ஈசாக்கை போலவே தான் இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுடைய முகஜாடை அவங்க அப்பா ஆபிரகாமை போல தான் இருக்கும். ஒரே அப்பா தானே. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் ஃபேஸ் கட்லாம் அப்படியே தான் இருக்கும். அது மட்டுமல்ல, இஸ்மவேலும் விருத்த சேதனம் பெற்றவன் தான். இஸ்மவேலும் இவ்வளத்த சேதனம் பெற்றவன் தான். முகபாவனை ஈசாக போல இருக்கும், விருத்த சேதனும் ஈசாக்கை போலவே பெற்றவன். அங்கதான் அந்த பிரச்சனையே வருது. இதெல்லாம் இந்த அவசர கதிகோலத்தில் செய்கிற காரியங்களினால உண்டாகிறது, அதுதான் ப்ராப்ளம். ஆனால் ஆண்டவர்களாக சொன்னார், ஒருவன் விதைக்கட்டும் ஒருவன் அறுக்கட்டும், கொஞ்சம் காலம் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நான் அடிக்கடி மிஷினரிகளுக்கும் மிஷினரி இயக்க தலைவர்களுக்கும் சொல்லுவேன். குறிகளை நியமித்து விட்டு இவ்வளவு நாளைக்குள் இத்தனை பேர் வர வேண்டும், இத்தனை திருச்சபைகள் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வந்து குறைமாத குழந்தைகளை பெற்றெடுக்கிறீர்கள். லாட் ஆஃப் மிஸ்கேரேஜஸ், சம்டைம்ஸ் அபார்ஷன்ஸ் ஆல்சோ, அது கூட நடக்குது. ஏன் டார்கெட் எப்படி முடிச்சிடணும், அப்படி நடக்காது. இட்ஸ் எ மிரக்கிள், மறுபிறப்பு ஒரு அற்புதம், அறுவடை ஒரு அற்புதம், ஆத்தும அறுவடை ஒரு அற்புதம். தேர் இஸ் எ சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் இன்வால்வ் இன் இட், அதிலே ஒரு தெய்வீக கூற்று உள்ளே பொதிந்திருக்கிறது. அதை நாம் விட்டுவிடக்கூடாது, அதை நாம் மறந்து விடக்கூடாது, அதை நாம் கவனியாமல் விடக்கூடாது. எனவே தான் பிரசங்கி அழகாக சொன்னார், உன் ஆகாரத்தை மக்களாகிய ஜனங்களாகிய தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு நீ அதனுடைய பலனை காண்பேன். அந்த ஸ்பேஸ், அதற்கு நாம் காத்திருக்க பழகாவிட்டால் திருவசனத்தை வசதிக்கேற்ப திருக்குவோம், அதை கலப்படம் செய்வோம். கலப்படம்னா என்ன? அந்த நாளிலே எபிரேயர் நிருப ஆக்கியோன், அது யாருன்னு தெரியாது, எபிரேயர் நிருப ஆக்கியோன் ஒரு புலம்பல் பாடினார், காலத்தை பார்த்தால் போதகராகி இருக்க வேண்டிய உங்களுக்கு நான் கடினமான சத்தான சதையும் எலும் அவை மாம்ச உணவை கொடுப்பதற்கு பதிலாக உங்களுக்கு நான் மறுபடியும் பாலை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய பிரசங்க பீடங்களிலே பால் கிடைப்பது கூட அரிதாகிவிட்டது. இப்பொழுது பால் கிடைப்பதில்லை, தண்ணீர் பால் கிடைக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? தண்ணீர் பால் அல்ல, பால் நிற தண்ணீர். மீட் இல்லாம மில்க்கு போனோம், மில்க் இல்லாம வாட்டரி மில்க்கு போனோம், இப்ப மில்கி வாட்டருக்கு போயிருக்கோம். மில்க்குள்ள எவ்வளவு தண்ணி ஊத்தாத வெள்ளையா தான் தெரியும், அதான் பிரச்சனை. இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் பாரு. விசுவாசிகள் அதற்கேற்றமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறாங்க, ஸ்பூன் ஃபீடிங். நான் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசனுடைய புத்திரனும் அல்ல, ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், இப்பொழுது ஸ்பூன் ஃபீடிங் என்றால் அடுத்த வாரம் அது டியூப் ஃபீடிங்காக மாறிவிடும். வந்துச்சுல நிறைய. அதனால தான் லெனார்ட் ரைஃபில் என்ற தேவ மனிதன் சொன்னார், ஐதர் அவர் சர்ச்சஸ் வில் ஹாவ் ரிவைவல் ஆர் தே வில் ஹாவ் ஃபியூனரல் என்று சொன்னார். ஒன்று நம்ம திருச்சபைகளுக்கு எழுப்புதல் வரும், இல்லை என்றால் பிரேதங்களை எடுக்குதல் வரும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய தரிசனத்தை மட்டுமல்ல நம்முடைய பாரத்தையும் புதுப்பித்துக் கொள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். இறை வார்த்தையினுடைய கடினமான பகுதிகளை உங்களுக்கு விளங்காவிட்டால் வசனம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை தளர்த்தாதீர்கள். டோன்ட் டைல்யூட் இட், கலப்படம் செய்யாதீர்கள். அப்போஸ்தலன் பேதுரு தன்னை ஒரு நாளிலே பவுல் இவ்விதமாக முகமுகமாக எதிர்த்து திட்டினார் என்பதை கூட மனதிலே கசப்பாக வைத்துக் கொள்ளாமல் பின்னால் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல். ஐ லைக் இட், பிரதர் பால் சொல்லிட்டு போயிருக்கலாம், பிலவர் பிரதர் பால் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம், அவர் பிலவர் பிரதர் பால் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சிலதெல்லாம் எழுதுறாரு, அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி சொல்கிறாரு அவர், புரிய அவர் எழுதுறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கல்லாதவர்கள்
0: மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இதையும் புரட்டுகிறார்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை, வேதத்திலே எல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே புரிந்துவிடும் என்று சொல்லுவது அவ்வளோ ஒரு சரியான கூற்றாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. 1962 நான் மாணவனாக கல்லூரியிலே நுழைந்திருக்கிற காலத்திலிருந்து அவருடைய கிருபையினால் தேவனுடைய வசனத்தை விழுந்து விழுந்து நான் படிக்கிறேன். ஐ எம் ஃபாலோயிங் இன் லவ் வித் த பைபிள் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். And I have been a sincere student of the scriptures. அதில் நான் எந்த விதமான அதை ஒரு பெருமையாக நினைப்பதில்லை, அது ஒரு சாட்சியாக நான் நினைக்கிறேன். உண்மையாகவே திருவசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னை அதில் ஊற்றி நான் படிக்கிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு புரிந்ததை விட புரியாததான் அதிகம் இருக்கிறது. எனக்கு கிடைத்த பதில்களை விட எனக்கு கேள்விகள் தான் அதிகம். I have more questions than answers today. உண்மையாக சொல்கிறேன், நிறைய இருக்கு. பைபிள் படிக்கும்போதே நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வாசிக்கும் போதே எல்லாம் புரிஞ்சிடணும்னு எதிர்பார்க்க முடியாது. நீ அஞ்சாப்பில் இருக்கும்போது உனக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கு, பத்தாப்பில் வரும்போது அடுத்த டெக்ஸ்ட் புக்கு, நீ யூஜிக்கு வரும்போது ஒரு டெக்ஸ்ட் புக்கு, பிஜிக்கு வரும்போது அடுத்த டெக்ஸ்ட் புக்கு, டாக்டரல் லெவலில் ஒரு டெக்ஸ்ட் புக்கு, போஸ்ட் டாக்டர் லெவலில் அடுத்த டெக்ஸ்ட் புக்கு, இப்படி ஒவ்வொரு லெவலுக்கும் நமக்கு டெக்ஸ்ட் புக்குடைய கண்டென்ட்டினுடைய இது கூடிக்கிட்டே போகும். பட் பைபிளை பொறுத்தளவில் நேற்றுதான் சுவிசேஷ கூட்டத்தில் பிறந்த ஒரு புது விசுவாசியாக இருந்தாலும், 60 ஆண்டுகள் தேவனோடு நடைபோட்ட ஒரு தெய்வ மனிதனாக இருந்தாலும், ரெண்டு பேருக்கும் பாட புத்தகம் ஒரே புத்தகம் தான், ஒரே புத்தகம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த 1 வயசு குழந்தை அத்தனையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லாமல் எதிர்பார்க்கிறது? புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும், ஆனால் புரிந்து கொள்ளாவிட்டால் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு தெய்வ மனிதன் இப்படி சொன்னார், வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு புரியவில்லை என்றால் அந்த ஓரத்திலே அந்த மார்ஜினிலே கேள்விக்குறி போட்டுவிட்டு போய்கொண்டே இருங்கள். நின்று விடாதீர்கள், நின்று விட்டால் நீங்கள் திசை திரும்பி விடுவீர்கள். நின்று விடாதீர்கள், போய்கொண்டே இருங்கள். அடுத்த முறை வாசிக்கும் பொழுது சில கேள்விக்குறிகளை நீங்கள் அடித்து விட்டு ஆச்சரியக்குறி போடுவீர்கள் என்று சொன்னார். ஆவியானவர் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற விதமாக, அந்தந்த சூழ்நிலைக்கும் தேவைக்கும் ஏற்ற விதமாக திருவசனத்தை நமக்கு விளக்கி தருவார். அவர் நம்மை மெதுவாய் நடத்துவார். அவர் நம்மை எல்லா சத்தியத்திற்குள்ளும் முடிவில் நடத்துவார். ஒரே நாளிலே எல்லாவற்றையும் கொடுத்தால் நாம் செரிக்காமல் நாம் மரித்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக, திருவசனத்திலே வாசிக்கிறோம், இங்கு கொஞ்சமும் அங்கு கொஞ்சமும், ஹியர் எ லிட்டில் தேர் எ லிட்டில், வரி வரியாக. இதுதான் ஆண்டவர் யாருக்கு போதிப்பார், இப்படித்தான் அவர் போதிப்பார். இதுதான் தேவன் நம்மை போதிக்கிற முறை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு காரியம், நாம் ஏன் இந்த திருவசனத்தை உத்தமமாய் கை கொள்ள முடியவில்லை என்றால் பண ஆசை. பண ஆசை கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாயிண்ட், ஆனால் இதை நான் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிதான் ஆகணும். லூக்கா 16:11 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சவாலை நம்மிடம் அவர் தூக்கி எறிகிறார். லூக்கா 16:11, அநீதியான அதாவது அழிந்து போகக்கூடிய உலக பொருளை பற்றி, இந்த பணத்தை பற்றி நீங்கள் உண்மையும் உத்தமமாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பரத்துக்கடுத்த விண்ணகத்துக்கு ஏதுவான சத்தியங்களை, பொருளை, சொத்துக்களை, புதையல்களை ஒப்புவிப்பார்கள் கேட்கிறார். பாரு, கையில் கொடுத்துருக்கிற இந்த பணத்தையே நீ வந்து சரியானபடி உண்மை உத்தவமாக உனக்கு உக்கிரானத்துவத்தில் கையாள முடியாவிட்டால் யார் உன்னை நம்பி வந்து பரலோக செய்தியிலே கொடுப்பார்? என்னிடத்தில் கோவப்படாதிருங்கள், ஆனால் நான் அதிகமாக கவனித்தது பொருள் படைத்த ஊழியக்காரரை விட பொருளாதாரத்தில் ஓரளவு குறைவில் இருக்கிற ஊழியக்காரரிடமிருந்து நல்ல திருச்செய்திகள் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். ஐ ஹவ் ஜென்ரலி அப்சர்வ், நான் இதை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி கோடு போட மாட்டேன், பட் ஐ ஹவ் ஜென்ரலி அப்சர்வ் த மெசேஜ் ஆஃப் த லார்ட் இஸ் கிளியரர் அண்ட் மோர் அபண்டன்ட்
1: from those who are not economically too rich. This is what I have found. Than those who are sumptuous in their riches.
0: எனக்கு என்னன்னு புரியல. ஒருவேளை பணம் இல்லாத காலத்தில் ஒரு தேவ ஊழியனிடத்திலே இருந்த செய்தி பணம் வந்த பிறகு ஏன் குறைகிறது என்பதற்கு இயேசு தூக்கி எறிந்த இந்த சவால் கேள்வி ஒரு காரணமாக இருக்கலாம். தலைவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இன்றும் இனிவரும் காலங்களிலும் இதுவே ஒரு ஆபத்தான வலை.
1: இட்ஸ் எ ட்ராப். இரண்டு காரியங்களை விட்டு ஓடும்படி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். ஒன்று, பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடு. ரெண்டு, பண ஆசைக்கு விலகி ஓடு. மற்றதெல்லாம் எதிராக போராடு. ஆனால் இந்த பெண்ணாசைக்கும் பொன்னாசைக்கும் எதிராக போராடு என்று அல்ல, அதை விட்டு ஓடு. இட்ஸ் நாட் ஃபைட் பட் இட் இஸ் ஃபிளைட். நல்லா கவனிச்சிக்க. இதெல்லாம் இப்படித்தான் திருவசனத்தில் நமக்கு சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும்.
0: As long as far as covetousness and lust are concerned, fleshly lust are concerned, what is recommended in the scriptures is not fight but flight.
1: நமது மக்களுக்கு, உங்களுடைய திருச்சபை மக்களுக்கு ஒரு சில வசனங்கள் மட்டும் தெரிந்தா போதாது, வேதம் தெரிய வேண்டும்.
0: அவர் பிலீவர்ஸ் தே நோ சம் பைபிள் டெக்ஸ்ட், தே டோன்ட் நோ த பைபிள்.
1: அங்கமிங்கும் சில வசனங்கள் தெரியும், ஆனால் நம்முடைய திருச்சபை மக்களுக்கு வசனங்கள் மட்டுமல்ல வசனம் தெரிய வேண்டும். திருவசனம், திருவார்த்தை, வேதம் தெரிய வேண்டும்.
0: அப்படி தெரிய வேண்டுமானால் இங்கே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்களே, நீங்கள் போதுமான நேரம் உட்கார்ந்து பைபிள் வாசிக்க வேண்டும், பைபிள் தியானிக்க வேண்டும், பைபிளை ஆராய வேண்டும்.
1: கரம் உயர்த்தி உங்களை நான் இந்த இடத்துல சஞ்சலப்படுத்த நான் விரும்பவில்லை.
0: Don't want to embarrass you today asking you to lift up your hands. But I want to ask you a question. Do you set aside at least 2 hours per week for serious Bible study?
1: திருமறையை ஆராய்வதற்காக அவசரப்படாமல் வாரத்திற்கு 2 மணி நேரமாவது நீங்கள் தேவ சமூகத்திலே செலவழிக்கிறீர்களா? கூட்டம் கூட்டம் கூட்டம், ஆராதனை ஆராதனை ஆராதனை, நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சி, வேலை வேலை வேலை.
0: பைபிள் நிறைய அடிக்கி வச்சிருக்கோம், ஸ்டடி பைபிள்ஸ், டெக்ஸ் பைபிள், மெக்கார்த்தர் பைபிள், NIV பைபிள், NKJ, எல்லாம் நிறைய அடிக்கி வச்சிருக்கோம். எல்லாம் கிறிஸ்மஸ் தவிரம் தூசி தட்டி அலமாரியில் தூங்குது.
1: நிறைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே அநேக வேத ஆராய்ச்சி நூல்கள் தங்களுடைய அலமாரியிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றன.
0: செய்யாதீங்க, முடிஞ்சா ஒரு நாள் லீவ் எடுங்க, வேற வேலையே பார்க்காதீங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, நல்ல ஆராய்ச்சி நூல்களை அவங்க டேபிளில் வச்சு விரித்து வச்சு நல்லா படிங்க. வேத வாக்கியங்களை வாசித்தால் போதாது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றார் நம்முடைய ஆண்டவர்.
1: Search the scripture, not simply read the scriptures. Search, search na enna anga inga paakanum, idhu enna solludhu, andha reference solludhu, indha vasanathukku idhu enga padikkanum.
0: Chattiyila irundha thana agappayila varum.
1: Namma adhu seiya mattingirom. நம்ம என்ன பண்ணுறோம், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அப்படியே ஒரே வேலை வேலை வேலை, அந்த கூட்டம் அந்த கூட்டம், அந்த சந்திப்பு அந்த சந்திப்பு, எல்லாம் போயிட்டு
0: ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்றைக்கி 10 மணிக்கு ஆராதனை, என்ன பண்ணன்னு தெரில, கையில் செய்தி இல்லை. எந்த வினை எந்த வினை ஏனென்ன கைவிட்டீர் என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேலையில்
1: நம்முடைய கதவை ஒரு தேவதூதன் தட்டுகிறார். அவர் சுற்றுலா பிரசங்கி,
0: இப்பொழுதுதான் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னேன், நீங்கள் ஒரு ஆபத் சகுனமாக வந்து விட்டீர்கள். அவர் ஒன்று ஆமா கர்த்தரை நடத்தினார்னு அவர் ஏற்கனவே சொன்ன பொய்யோடு இன்னொரு பொய் சொல்லுகிறார். இப்படியா மேய்க்கிறது சபையை, இப்படியா மேய்க்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடன் அடுத்த ஞாயிறு ஆராதனை செய்திக்காக இடையில் உள்ள 6 நாட்களும் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். பட்டி போடாதீங்க உங்கள் சபையார். ஏதோ 2 வார்த்தையை சொல்லி சமாளித்து இடையில ஃபில் அப் த கேப்ஸ், இடைவெளிகளை நிரப்புக, அல்லே இல்லையா ப்ரைஸ் லார்ட், கையை கொண்டவங்க எல்லாம் கையை தூக்குங்க, இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. அசிங்கமாக இருக்குது கேட்கறதுக்கு. இந்த நூற்றாண்டில் கை கொண்டவங்களாம் கையை தூக்குங்க, எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க, நல்லா கத்தி சொல்லுங்க. உற்சாகமாக இருந்தால் தான் கத்தியிருப்பானே. பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நம்மளை தேடி வந்து அவங்களுக்கு அந்த வாரம் பூரா கிடைக்கிற அந்த மேய்ச்சல், அது முக்கியமான மேய்ச்சல். அதனால தான் உங்கள் பேர் மேய்ப்பர், உங்கள் பேர் மேனேஜர் இல்லை, நீங்கள் மேய்ப்பர். ஸோ நீங்கள் வந்து அவங்க கொடுக்கணும், சத்தான உணவை கொடுக்கணும். ஒரு செய்தி ஆயத்தம் பண்ண பொதுவாக எனக்கு 2 அல்லது 3 வாரங்கள் பிடிக்கின்றன பொதுவாக. ஏன்னா அந்த சப்ஜெக்டில் நான் வந்து என்னை ஊற்றி நான் முழுவதும் எனக்கு புரிகிற அளவுக்கு திருமறையில் என்ன இது சொல்லியிருக்குன்னு சொல்லி மேலும் கீழுமாக நான் புரட்டி படிப்பேன். வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வர்றாங்கன்னா திடீர்னு அவங்க வந்தோடனே, ஐயோ ஆமாம் நீங்கள் வர்றீங்க மறந்துட்டோமேனு சொல்லி பின்னால் ஓடி பேக்டோர் ஓடியா ஸ்விக்கியில் போய் ஏதாவது வாங்கிட்டு சொல்லி அனுப்புவோமா, ஒரு ஆள் அனுப்பி விடுவோமா, ஏதாவது வாங்கிட்டு வாடா மடமடான்னு சொல்லி. அப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? இட்ஸ் அ டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் த கெஸ்ட். If you don't prepare a sermon properly throughout the week to deliver on the Sunday morning service, you are disrespecting your congregation. உங்களுடைய சபையாரை நீங்கள் அவமதிக்கிறீர்கள், எதிர்பார்த்து வருகிறார்கள். சத்தம் போட்ட போதாது, ரொம்ப சத்தம் போட்டுலாம் போதாது, அதில் குரல் இருக்கணும். Noise is not enough, we need voice. அந்த 2 மணி நேரம் அந்த சபையார் நம்ம கேட்கும் பொழுது, இன்றைக்கு என்னுடைய போதகர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது என்னோட ஆண்டவர் பேசினார் என்று தெளிவு இருக்க வேண்டும். அது ஆயத்தம் இல்லாம வராது. நான் இன்னைக்கு சொல்றேன், முடியாது. ஆயத்தம் இல்லாம என்னால பிரசங்கமே பண்ண முடியாது. எக்ஸ்டம்போ என்னால பிரசங்கம் பண்ண முடியாது. வாய்ப்பு வந்தது என்னால பேச முடியாது. நான் என்னை அற்புதமான கட்டுப்பாட்டுக்குள் நான் வைத்திருக்கிறேன். ஆயத்தம் ராத்திரியெல்லாம் இயேசு கிறிஸ்து மலையிலே ஜெபித்துக் கொண்டிருப்பார், காலையிலே அவர் தேவாலயத்திற்குள் வந்து உபதேசிப்பார். அவருக்கு என்ன தெரியாது, என்ன வசனம் தெரியாது. 12 வயசுலேயே பிச்சு கிடத்தினாரு. 12 வயசுலேயே வந்து கேள்வி கேட்டாரு, கேள்விக்கு பதில் சொன்னார். எப்பா எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி நாசரேத்தின் அங்கைக்கு ஜெய். அந்த நாசரேத்து நாங்கள் தான் அவருக்கு அவ்வளவாக வசனத்தை நல்லா பம்ப் பண்ணாங்க. 12 வயசுலேயே சும்மா பிச்சு கிடத்துறாரு, எங்கே வந்துச்சு இந்த ஞானம் சொல்லி. 12 வயதில் அவ்வளவு வசனம் தெரிந்தவர். ஊழியம் ஆரம்பித்த பிறகு காலையிலே தேவாலயத்திற்குள் வந்து பிரசங்கிக்கும் முன்னால் முந்தின இரவை அவர் மலையிலே ஜெபத்திலே கழித்தார். இதற்கு மேல் நமக்கு வேறு மாதிரிகள் வேண்டுமா? திடீர்னு காலையில் எழும்ப வேண்டியது, கம்ப்யூட்டரை தட்ட வேண்டியது, ஏதோ வருது. இப்போ எதை தட்டினாலும் வரும். அது சர்மன், அது பிரசங்கம். நான் பிரசங்கத்தை பற்றி பேசலை, நான் செய்தியை பற்றி பேசுகிறேன். கம்ப்யூட்டரில் இருந்து உங்களுக்கு பிரசங்கம் கிடைக்கும், செய்தி வந்து மேலே இருந்து வரணும். சர்மன் கம்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர், பட் மெசேஜ் கம்ஸ் ஃப்ரம் காட். யூ ஹேவ் டு வெயிட். வேற ஷார்ட்கட் மெத்தடே அதுக்கு கிடையாது. சிலர் 8 மணிக்கு கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க, சிலர் 8 மணி கூட லேப்டாப் பார்க்காம புல்பிட்டுக்கு லேப்டாப்பை கொண்டு வந்து தேடுறாங்க. அது இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் ஃபேட். அது பேக் டு த ஓல்டு பாஸ், பூர்வ பாதைகளுக்கு திரும்புவோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியில் உள்ள மக்களை மூப்பரையெல்லாம் அரவழைத்து அவர்களோடு பேசி முடித்த பிறகு கடைசியில் ஒரு பெனடிக்ஷன் கொடுக்குறாரு. ஐ லைக் தட் பெனடிக்ஷன். அதே பின்னால் நீங்கள் அப்போஸ்தலர் 20 அத்தியாயத்தில் வாசித்து பாருங்கள், 34 வசனம். தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை ஒப்புவிக்கிறேன்.
1: I commit you to the God and the word of his grace. And the word.
0: ஏனா அவருக்கு தெரியும், அதுதான் உங்களை பாதுகாத்துக்கும். நான் நிறைய உங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன், இரவும் பகலும் கண்ணீரோடு இத்தனை ஆண்டுகள் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதுக்குள்ள உங்களை நான் பொதிந்து வைத்துடுறேன்.
1: I want that word to envelop you, to encompass you.
0: என்ன அருமையான ஒரு ஒரு பிக்சர் அவர் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி போருங்க. பிரியமானவர்களே, அந்த கூட்டத்துக்கு போகாத, இந்த கூட்டத்துக்கு போகாத, அந்த சேச்சுக்கு போயிடாத, அந்த சேச்சுக்கு போகாத, இங்கே இரு, எதுவும் தேவையே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவரே, எல்லாம் ஒன்றுனா போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஜீசஸ் ரொம்ப ஹியூமரஸ், நகைச்சுவை நிறைந்தவர். நமக்கு முன்னால் 12 பேர் இருக்காரு, நீங்களும் போயிடாது கேட்டால் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு மினிஸ்ட்ரியல் பேர் தரேன், உனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் தரேன், இந்த டிபார்ட்மெண்ட் தரேன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார், என்னப்பா நீங்களும் போகிறீங்களா? இப்படி தான் இருக்கணும் பாருங்கள், ஊழியத்தில் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எல்லாம் இடையிட்டாங்க, எல்லாம் போய் என்ன இப்படி பேசுனா எவன் நிற்பான்னு சொன்னா, பாரமப்பிதா நடாத நாற்றெல்லாம் போயிருந்தாங்க. அந்த பெர்ஃபெக்ட் ரிலாக்ஸேஷன், அதுதான் ஜீசஸுடைய ஸ்ட்ரென்த்து. அவருடைய பலமே அதில் தான் இருந்துச்சு. ஹி வாஸ் நாட் ஆன்சியஸ், ஹி வாஸ் பர்டன்ட், பட் நீ நெவர் ஹேட் அன் ஆன்சைட்டி. ரிலாக்ஸ்டாக இருந்தார், பர்ஃபெக்டாக ரிலாக்ஸ்டாக இருந்தார். என்னப்பா நீங்கள் போகிறீங்களா? அப்போ அந்த ஸ்போக்ஸ்மேன், பேச்சு தொடர்பாளர் பேதுரு என்ன சொல்கிறாரு, எங்கே போவோம், ஏன் முடத்தில் வசனம் உண்டு. நீங்கள் வசனம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மக்கள் போக மாட்டாங்க, வருவாங்க. அங்கே தான் சீக்ரெட் இருக்குது. அதை விட்டுட்டு மற்ற டாக்டிக்ஸ் எல்லாம் நம்ம மற்ற காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் சிம்பிள் ட்ரூத்ஸ் நான் உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். அவ்வளோதான். நிறைய வாலிபர் நடுவயதினர் அநேகங்க உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் நான் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் உங்களை காப்பாற்றிக்கும், உங்களுடைய பிற்கால ஊழியத்தில் இதெல்லாம் உங்களை தற்காக்கும், உங்களை நல்ல வளமாக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வந்து நாங்கள் கண்டறிந்த காரியங்கள். நான் திடீர்னு மேலே இருந்து எனக்கு வரல, தேவ மனிதரோட பழகிய நான் இப்போ கற்றுக்கொண்ட பாடங்கள் இதெல்லாம். அதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு கோர்வையாக வச்சு நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலும் இதில் அநேக காரியங்களை நான் அனுபவ வாயிலாக நான் கண்டறிந்திருக்கிறேன். இவைகளெல்லாம் பின்பற்றுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நம்பர் 1, எல்லாவித தந்திரங்களையும் விட்டு ஒழியுங்கள். ரெனவுன்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிராஃப்டினஸ். நம்பர் 2, திருவசனத்தை உத்தமமாய் கையாளுங்கள். நம்பர் 3, உங்களையே முன் நிறுத்தாதீர்கள். உங்களையே முன் நிறுத்தாதீர்கள். டு நாட் ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். அதைத்தான் பவுல் 5 வசனத்திலே தீர்க்கமாக சொல்லுகிறார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், அதாவது எங்களையே முன்னிறுத்தாமல், எங்களையே முன்னுக்கு தள்ளாமல், கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவின் பொருட்டு உங்கள் வேலைக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஊழியக்காரர் என்பதை விட வேலைக்காரர் என்பது தான் சரியான மொழியாகும். இயேசுவின் பொருட்டு எங்களை உங்கள் வேலைக்காரர் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அறிமுகம் செய்கிறோம். இவ்விதம் தங்களை தாங்களே முன்னுக்கு தள்ளாத, முன்னிறுத்தாத, தம்பட்டம் அடித்து கொள்ளாத, பெருமை பாராட்டாத 4 பேர் என்னை அதிகமாக திருமுறையிலே கவர்ந்தார்கள். அந்த 4 பேரும் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களை உங்கள் முன்னால் இன்று நான் நிறுத்த விரும்புகிறேன். 1, பேட்ரியார்க் ஜேக்கப், கோத்திர பிதாவாகிய யாக்கோபு. ஆதியாகமம் 32 அத்தியாயம் 10 வசனத்திலே அவன் கொடுக்கிற சாட்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு சவாலாய் அமைந்திருக்கிறது. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா, நமக்கு கூட இது பொருந்தும். 1, 2, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரனல்லை. இந்த நினைவு எப்பொழுதும் நம்முடைய கண் முன்னால் நம்முடைய மனக்கண் முன்னால் நிற்கட்டும் பிரியமானவர்களே. இதைத்தான் அந்த பாடலை இயற்றிய அந்த தேவ மனிதன்,
1: Great things he has taught us, great things he has done
0: என்று அவ்வளவு அழகாக அவர் அதை எழுதி வைத்தார்.
1: Great things he has taught us and great things he has done.
0: பெரிய காரியங்களை அவர் நமக்கு போதித்திருக்கிறார், அது பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்திருக்கிறார். அடுத்து ஒரு பிரின்ஸ், ஒரு அரசனை உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். ஒன்று சவுல் அரசன், ஒன்று சாமுவேல் 9:21 பாருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வப்பொழுது நம்முடைய நினைவுக்கு ஆவியானவரால் கொண்டு வரப்படுமானால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். 21 அப்பொழுது சவுல் மறுமொழியாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திர குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்திலே சொல்வானேன்? ஒரே ஒரு பிரச்சனை சவுலை பொறுத்தளவிலே, ஆரம்பத்திலே விதமாக தன்னை தாழ்த்தினான். நாளாவட்டத்திலே இறுதி காலத்திலே சாமுவேல் இதே வார்த்தைகளை சொல்லி அவனை எச்சரிக்க வேண்டியதாயிற்று. 15:7 பாருங்கள், 17 பாருங்கள். அப்பொழுது தீர்க்கன் சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், அப்பொழுது அல்லவோ கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்.
1: ஆரம்பத்தில் நல்ல தாழ்மையா இருந்தான், பின்னால வர வர அவன் அதை மறந்துட்டான். அவன் தீர்க்கதரிசி ஞாபகப்படுத்து, எப்பா நீ அன்னைக்கு என்ன சொன்ன, நான் ஒன்றுமே இல்லை, என் கோத்திரமும் ஒன்றும் இல்லை, என் குடும்பமும் ஒன்றும் இல்லைன்னு அன்னைக்கு சொன்னியே, அப்போ தானே அவன் உன்னை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குனாரு, இப்போ உனக்கு கர்வம் வந்துருச்சே, நீ இப்போ இப்படி ரெண்டகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவனை நினைவுபடுத்துகிறாரு. இது சவுல். ஆனால் நமக்கு இன்னொரு அரசன் இருக்கிறார், அதே காலத்தில் வந்தவர், அவர் பெயர் தாவீது, தாவீது அரசன். ஆனால் தாவீதை பொறுத்தளவில் நான் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? 2 Samuel 7:18 அதுதான் உண்மையான கிரேட்னஸ், அதுதான் அவனுடைய பெருமை. 2 Samuel 7:18 பாருங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, இது வந்து தாவீதனுடைய கடைசி நாட்கள், அவை எப்படி எல்லா காரியங்களையும் முடிக்கிறாங்கிறத கடைசி வார்த்தைகள் வருது. நீங்கள் அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் வர வர அவனுடைய கடைசி வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இப்போ நாத்தான் வந்து இதெல்லாம் சொன்ன பொழுது, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடும் இவ்வளோ வந்துட்டேன் ஆண்டவரே. அங்கே பாருங்கள், ஒரு ராஜா என்ன சொல்கிறான், ஆரம்பத்தில் ஒழுங்காக இருந்தான், வர வர அதை மறந்துட்டான். பட் இங்கே தாவீது இவ்வளோ மகிமையான ஒரு ஆட்சி முடிந்த பிறகு, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டிலே தாவீது நட்சத்திரம் தான், ஸ்டார் ஆஃப் டேவிட் தான். தாவி சொல்கிறான், ஆண்டவரே இது வரைக்கும் நீர் என்னை கொண்டதுக்கு நான் ஏமாத்துறேன், வீடு மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். துவக்கத்தில் தாழ்மையை காத்துக்கொள்கிற அநேக ஊழியர் நாளாவட்டத்தில் தாழ்மையின் அரிச்சுவடுகளையே மறந்துவிட்டனர். தாங்கள் எங்கோ இருந்து குதித்தது போல் அவர் நினைக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் பாடினான், நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்ன.

0: எப்பொழுதும் நம்முடைய பாடலாயிருக்கும். இதுதான் திருப்பாடல். இதுதான் நம்ம எப்பொழுதும் சரியான சமதளத்தில் நிறுத்தக்கூடிய வரிகள் அடங்கிய பாடல். இந்த பாடலை ஏற்றிய அருமையான மறைந்த எமில் அண்ணனுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: பாகம் மூன்றினை மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதிருங்கள்.

சிந்திப்போம், செயல்படுவோம். ஒரு வரி குதிரைக்கு குட்டி பிறந்துச்சு. அதுக்கு கண் தெரியல. இந்த அழகிய உலகத்தை தன் கண்ணை கொண்டு அதால பார்க்க முடியாதேன்னு தாய் வரி குதிரை ரொம்ப கவலைப்பட்டுச்சுது. ஒரு மத்தியான வேளையில தன் குட்டிய கூட்டிட்டு தண்ணி குடிக்க பக்கத்துல உள்ள ஒரு ஆத்துக்கு போச்சுது. குடிச்சிட்டு திரும்பி போகும்போது ஒரு சிறுத்தை புலி கூட்டம் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தத பாத்துச்சு. ஒரு தாய் சிறுத்தை புலியும் அது பக்கத்துல மூணு குட்டிகளும் இருந்துச்சுது. தன்னுடைய குட்டிக்கு கண் தெரியாதத பார்த்து அதை கேலி பண்றாங்கன்னு வரிக்குதிரைக்கு புரிஞ்சது. வரிக்குதிரை மனசு ஒடிஞ்சு போயிட்டது. ஒவ்வொரு நாளும் இது தன்னுடைய குட்டிய ஆத்துக்கு கூட்டிட்டு போகும்போதும் சிறுத்தைகளோட சிரிப்பொலி அதிகரிச்சுக்கிட்டே போச்சுது. இதை தாங்க முடியாத வரிக்குதிரை தன்னுடைய குட்டிய பார்த்து, இனிமேல் நீ ஆத்துக்கு தண்ணி குடிக்க வர வேண்டாம், நானே உனக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன், நீ இங்கே இருந்தா உனைய பார்த்து யாரும் கேலி பண்ணி சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியா தண்ணி குடிக்க போச்சுது. திரும்பி வரும்போது சிறுத்தை புலிகள் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அதுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சுது. அந்த சிறுத்தை புலிகள் கிட்ட போய், பொல்லாத சிறுத்தைகளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனை இல்லையா? நான் தான் கண்ணு தெரியாத என் குட்டிய கூட்டிட்டு வரலையே, இன்னும் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு ஆங்காரத்தோட கேட்டுச்சுது. இதை கேட்ட தாய் சிறுத்தை புலிக்கு குழப்பமாயிட்டுது. அது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கனிவா சொல்ல ஆரம்பிச்சது. நீ நினைக்கிற மாதிரி நாங்க உன்னைய பார்த்தோ உன் குட்டிய பார்த்தோ ஒருபோதும் கேலி பண்ணி சிரிக்கல. உனக்காவது ஒரு குட்டி தான் குருடா பிறந்திருக்குது. எனக்கு இருக்கிற மூணு குட்டிகளுக்குமே கண் தெரியாது. என் குட்டிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எப்பவும் ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டோம், நகைச்சுவையா பேசிக்கிட்டோம் இருப்பேன். அவங்களும் வாய்விட்டு சிரிச்சு தங்களுடைய குறைய மறந்து சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் உன்னைய பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிச்சுது. ஆமாங்க, நாமும் இந்த தாய் வரிக்குதிரை மாதிரி தான் இருக்கோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து கேலி பண்றாங்க, நம்மளை குறைவா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அதனால கவலைப்பட்டுக்கிட்டு வேற இருக்கோம். இது சரியில்லை. இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதுனால நம்ம சந்தோஷமே பாழாகுது. இந்த வீணான எண்ணங்கள்னால நம்ம குறிக்கோளை நிறைவேற்றுறதுலையும் நம்ம பின்தங்கிடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் பிரச்சனையே பெருசா இருக்குது. இதுல அவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? அதனால பெருசா கனவு காணுங்க. அந்த கனவை நனவாக்க முழு மூச்சோட முயற்சி பண்ணுங்க. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் எத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, எத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க வேணா? இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இத்தனையும் சகித்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கிறேனே, அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும், டுடே டில் டுடே, இந்த நேரம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இத்தனையும் சகித்து, இத்தனையும் இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் நான் கர்த்தருடைய, இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன், என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. இந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க, எத்தனையோ பேர்த்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை வேண்டாம் ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் கிருபைன்னு சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

நல்லவராக இருந்தார், உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். மித்த மனுஷன் மாதிரி உனக்கும் தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தன்னா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா? தம்பி என்னைக்கோ போயிருப்பார். ஆனா உனக்கு நல்லவராக இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல. யோசி, அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான்

தட்டி ஏசப்பாட அன்பு அருசிச்சு அவர் கொடுத்த கிருவசனம் சொல்லதுல அவரை காலை தோறும் புதிதா இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற காலையில இருந்து அலாரம் சவுண்ட கேட்கிற அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்திர உன்னை நேசிக்கிறார், கிருப வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு வான்.

எவனும் தேவையில்லை உனக்கு, எவளும் தேவையில்லை. அவன் வேணும், இவன் வேணும், வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கத்தரும் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பேச. திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்களை சேர்த்தணும்னு சொல்லி தயவு செய்து. மகனே, மகனே, தம்பி, தங்கச்சி, நினைக்காத, போனது போனதாகவே இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார், அதுக்கு மேலே என்ன வேணும்? போனவங்க போனதாகவே இருக்கட்டும், போனவன் போனவனாகவே இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்களை சேர்த்தணும்னு மட்டும் நினைக்காத. கர்த்தர் அவங்க இல்லாமல் நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானமாக தான் இருக்கிறீங்க, ஒன்றும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவில்லையே, ஒன்றும் நீ ஒன்று சோறு இல்லாமல் ரோட்டில் திரியலையே, எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, அந்த நாள் வரும். கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க, எவ்வளவு பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும்? காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, அதை ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல, செய்வார். நீங்க காத்திருந்த பலத்தோட, ஏன்னா ஏன் பலத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கே ஜெபிச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா? எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும், இல்ல சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும், இல்ல அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா, அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும்ல, அதுக்காக காத்துருங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்கிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியாம பண்ணணும், உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துருக்காருமா, அங்கிள், ஆண்டி, தம்பி, தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி? சந்தோஷமா, நான் காத்திருக்கிற காரியத்தை ஏசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றேன், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச்சு விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால் வரும். உங்க உங்களுக்கு ஆண்டவர் திரு, நீ எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்திரு, பக்கத்துல பார்த்து சொல்ல, காத்திருமா, பொறுத்திரு, கத்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

0: போறீங்களா?
1: உன் சார்பில் செயலாற்றுவார்.
0: இப்படி இப்படி சொல்லுங்க.
1: என் காரியத்தை

எதிர்பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர், என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல. நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் பதறீங்க, அப்புறம் துள்ளுறீங்க, நடக்குமா நடக்காதான் ஏன் தூக்கம் எல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க. காரியத்தை வாய்க்க செய்வேன் சொல்லிட்டார். ஒரு காரிய சக்தியா இருக்கிறார், சகலத்தையும் உனக்காய் செய்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துக்கிறாருமா, தம்பி தங்கச்சி அங்கிள் ஆண்டி, காத்திரு பொறுத்திரு, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவா, கண்டிப்பா நடத்துவா. ஏதாவது ஒரு நாள் கத்திரனை உயர்த்துவா. அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும் வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கத்தர் வாய்க்க செய்வார். அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம், ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுத எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒரு போதும் பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் இல்லாமல் போய் விடுவான், உன் காரியமோ வாய்க்க செய்யும் கத்தருக்கு காத்திருக்கிறதுனாலே. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க, உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் பக்கத்தில் நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க, உங்க வேலை என்னன்னா காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் வாய் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.

ஒன்று கொரிந்தியர் 7 அதிகாரம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், இஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரக்தராயிருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மற்றவர்களை குறித்து கத்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். என்னத்தினாலெனில், அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. சமாதானமாயிருக்கும் படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை இரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை இரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாயிருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அதென்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே.
நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களுக்கு கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாயிருக்கும் என்றும், நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும், சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனுமாயிருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாயிருக்கிற எவனை ஆகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டீர். ஏசாயா 38:17. பிடிஎல் கிளப் என்ற ஒரு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தியவர் போதகர் ஜிம் பேக்கர். அவருடைய சில நடத்தை கேடுகளினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை பார்க்க ஜான் என்ற அவருடைய நண்பர் ஜெயிலுக்கு சென்றிருந்தார். ஜிம் அவரிடம், என்னுடைய சிறை வாழ்க்கை என் இருதயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று கூறினார். முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் என்னுடைய எஜமானராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார். ஜிம் தன்னுடைய குடும்பத்தை இழந்து போனார், ஊழியத்தை இழந்தார், அவரிடம் இருந்த அனைத்தையும் இழந்து போனார். ஜிம் தன்னை பார்க்க வந்தவரிடம், ஜான், இந்த சிறைவாழ்வை நான் தேவனின் நியாய தீர்ப்பாக நினைக்கவில்லை, தேவன் என் மேல் வைத்த அளவற்ற இரக்கமாகவே பார்க்கிறேன் என்றார். நான் போய்கொண்டிருந்த அதே பாதையில் தொடர்ந்து சென்றிருந்தால் என் வாழ்க்கை நரகத்தில்தான் போய் முடிந்திருக்கும் என்றார். மேலும் அவர், நான் இயேசுவை எப்பொழுதுமே நேசிக்கிறவனாகத்தான் இருந்தேன், ஆனால் அவரை என் எஜமானராக இருக்க அனுமதித்ததில்லை. என்னைப் போலத்தான் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் இருக்கின்றனர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்வின் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு விலகினாலும் நம்மை அதிகம் நேசிக்கும் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து நம்மை திருத்தி நம்மை நலமான வழியிலே நடத்த ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். பாவம் செய்து அவருடைய வழிகளில் இருந்து வழி தவறி போனவர்களை அவர் வேண்டாம் என்று வெறுத்து விடுவதே இல்லை. அவர்களுக்கு மீண்டும் இரண்டாம் வாய்ப்பை தரும் தேவனாக அவர் இருக்கிறார். தாவீது உரியாவை கொன்று அவருடைய மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை தாவீது செய்தபடியால் தேவன் அவரை உணர்த்த நாத்தான் தீர்க்கதரிசியை அவரிடம் அனுப்பினார். தாவீதின் விபச்சார பாவமும் கொலையும் தேவனால் அவருக்கு உணர்த்தப்பட்ட போது தாவீது மிகவும் மனம் வருந்தினார். தன் பாவங்களை மன்னிக்கும்படி தேவனிடம் மன்றாடினார். அவர் தேவனிடம் இரக்கத்திற்காக கெஞ்சியதால் தேவன் தாவீதை மன்னித்து புதிய வாழ்வை தந்தார். அவரை தன் இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டார். அதன் பின்பு தாவீது இடராத செம்மையான வழியிலே நடந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தேவன் நம்மை நியாயம் தீர்த்து ஒதுக்கி விடுகிறவர் அல்ல, மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறவர். அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தாமல் அவரை சந்தோஷப்படுத்தும்படி வாழ்ந்தால் தேவன் நம்மில் மகிழுவார். நம்முடைய பழைய பாவங்களை திரும்பி பார்க்காமல் அவைகளை தம்முடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை அதிகமாய் நேசிக்கும் இயேசுவை விட்டு பிரியாமல் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து மனம் திரும்பி மீண்டும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டை கிட்டிச் சேர்வோம். அப்பொழுது தேவன் நம்மை ஒதுக்கி தள்ளாமல் நம்மை அணைத்து கொள்ளுவார்.

விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு முதல் பாவம், The First and the Worst Sin. வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 3:15. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை விட சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான். இன்றைய மனநவசனம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Without faith, it is impossible to please God. உள்ளத்தை பேருவகை அடைய செய்யும் அழகிய தோட்டம் ஏதேன்? நறுமணம் வீசும் வண்ண வண்ண மலர்கள் மிகுந்த செடிகள், கண்ணை கவரும் இனிய கனிகள் நிறைந்த மரங்கள், கொள்ளை அழகுடன் பாய்ந்தோடும் நீரோடைகள், மென்மையான தென்றல், தோட்டத்திலுள்ள அனைத்தையும் அனுபவித்து பேரானந்த கடலில் மூழ்கியிருந்தனர். அனைத்தையும் படைத்த இறைவனுடன் பக்கமாக அமர்ந்து உறவாடுவது அதைவிட பேரின்பம். கடவுளையே சார்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழும் வாழ்க்கை. கடவுள் ஆதாம் ஏவாளை தமது தோட்டத்தை விட்டு துரத்த காரணம் என்ன? அவர்கள் செய்த பெரிய பாவம்தான் என்ன? சத்ருவாகிய பிசாசு உண்ண வேண்டாம் என்று கடவுள் சொன்னதுண்டோ என்று கேள்வி எழுப்பினான். அந்தோ பரிதாபம், கடவுள் மீது உள்ள விசுவாசம் அகன்றது. பொய்யே சொல்லாத கடவுளின் வார்த்தையை விசுவாசியாமல் சாத்தானின் கேள்வியை நம்பினார்கள். விளைவு, தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டனர். ஆம், நமது முதல் பெற்றோர் செய்த முதல் பாவம் அவிசுவாசம்தான். கடவுள் மனிதனை ஏற்றுக்கொள்ள அடிப்படையாய் கேட்கிற ஒரே நிபந்தனை விசுவாசமே. வேறு எந்த காரியமும் அவருக்கு பிரதானமானது அல்ல. நாம் ஒழுங்காக ஜெபிக்கலாம், தினமும் வேதம் வாசிக்கலாம், தவறாது ஆலயத்திற்கு செல்லலாம், தான தர்மங்களை மிகுதியாய் செய்யலாம், தலை சிறந்த தன் சன்மார்க்க வாழ்க்கையும் வாழலாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் கடவுளை பிரியப்படுத்த வழியே இல்லை. சாவுக்கு ஏதுவான ஒரே பாவம் பிரியமானவர்களே அவிசுவாசம் மட்டுமே. ஒருவன் வேறு எந்த பாவம் செய்யும் போதும் நீங்கள் ஜெபம் பண்ணினால் கடவுள் கேட்டு அந்த பாவத்தை அவனுக்கு மன்னிப்பார். ஆனால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்க மறுத்து கொண்டிருப்பதை அவனுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அவனது அவிசுவாசத்தை ஆண்டவர் மன்னிப்பதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவது இல்லை. விசுவாசியாதவனோ கடவுளுடைய ஒரே பரியான குமாரனுடைய பெயரில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே ஏற்கனவே தண்டனை தீர்ப்பு பெற்று விட்டான் என்று யோவான் 3:18 வாசிக்கிறோம். விசுவாசி என்னும் போர்வைக்குள் மறைந்திருக்கும் அவிசுவாசிகளும்
எம்மதமும் சம்மதம் என பெருமை அடிப்போரும் கடவுள் இல்லை என்று பிதற்றுவோரும் இவ்வுண்மையை உணர்ந்து மனம் திரும்பினால் எத்தனை நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, இப்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு அநேகர் வழிவிலகி செல்லும் இக்காலத்தில் நான் பிசாசின் பொய்களை நம்பாது உமது குமாரனாகிய இயேசுவை மட்டும் நம்பி பற்றிக்கொண்டு திருமறையில் உள்ள எளிய சத்தியங்களை அப்படியே விசுவாசித்து நடக்க அருள் தாரும். இது உங்கள் ஜெபமாகட்டும். பண்டிதர் பில்லு கிரகம் இவ்வளவு அழகாக சொன்னார், Unbelief shuts the door of heaven and opens the gates of hell. அவிசுவாசம் பரலோக வாசலை அடைக்கிறது, நரக வாசலை திறக்கிறது. விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எங்கள் மகா பெரிய தேவனே, எங்களிடம் நீர் எதிர்பார்ப்பதெல்லாம் எளிய விசுவாசம்தான். ஏனென்றால் நீர் நம்ப தகுந்தவர். வேறு யாரையோ வேறு எதையோ நீர் எங்களை நம்ப சொல்லியிருந்தால் அது கடினம். வார்த்தையே மாறாதவர், வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற்றுகிறவர், பொய் உரையாதவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ண, உம்மை தான் நீர் நம்ப சொல்லுகிறீர் ஆண்டவரே. அது கூட நாங்கள் செய்யாவிட்டால் வேறு எதைத்தான் நீர் எங்களுக்கு மன்னிக்க முடியும் ஆண்டவரே? இந்த நாளிலே இந்த செய்தியை தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எவருக்காவது இன்னும் ஜீவனுள்ள தேவன் மேலும் அவர் அனுப்பிய ஒரே பேரான அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய கல்வாரி சிலுவையின் புண்ணியங்கள் மீதும் விசுவாசம் இல்லாதிருந்தால் இந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் அவர்களுக்குள் அந்த விசுவாச தாளங்களை நீர் எழுப்பிவிட வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். விசுவாசமே ஒரு வரம் தானே, விசுவாசமே ஒரு அருள் தானே, ஒரு கிருபை தானே. கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சியில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குள்ளும் கர்த்தாவே விசுவாச விதைகளை தூவ வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்னும் அவர்கள் கர்த்தாவே அவிசுவாசத்திலே நீடித்துக் கொண்டிராதபடிக்கு இந்த நாளிலே தானே கர்த்தாவே நல்ல பாவ உணர்வை நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய குமாரனை விசுவாசித்து அவர்களை பிரகாசமடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன். மனக்கண்களை திறந்தரலும், அவிசுவாசிகளுடைய மனக்கண்களை திறந்தரலும், பிசாசனுடைய மூடல்களை நீக்கி போட்டரலும், உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி அவள் இருதயங்களுக்குள்ளே பிரகாசிக்கட்டும். விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். விசுவாசிகளாகவே நாங்கள் நெடுகவே நடைபோட உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

அம்மே ஸ்தோத்திரண்டவரே, நான் ஒரு கிராமத்தில், சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் வந்து லக்ஷ்மிபதி, எங்கள் அம்மா பேர் வந்து கமலம்மா. அவங்களுடைய மகள் நான் முத்து மகளாக பிறந்தேன். நான் வந்து ஒரு விக்கிரகத்தை வணங்குற ஒரு குடும்பத்தில் தான் நான் முதலாவது பிறந்த மகளாக இருந்தேன். எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகளெல்லாம் உண்டு. எங்கள் அப்பா மூட்டை தூக்குவார், எங்கள் அம்மா களை பறிப்பாங்க, அறுப்புக்கு போவாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, விக்கிரகர கோயிலுக்கு என்னென்ன நேந்தனமோ அதெல்லாம் நேந்தி செலுத்துவாங்க. அவங்க கூ ஊற்றுவாங்க, ஆடு வெட்டுவாங்க, மாடு வெட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வெயில் இல்லாமல் இருந்தாலும் அந்த தெய்வத்தை மட்டும் அவங்க விடவே விட மாட்டாங்க. விடாமல் அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து கும்பிட்டுக்குன்னு தான் வந்தாங்க. அப்புறமா நான் கொஞ்சம் பெரிய பொண்ணான போய் ஸ்கூல்லே என்னை சேர்த்தாங்க. அங்கேயே ஒரு கிராமத்தில் தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே எடுத்து போய் சேர்த்தாங்க. சேர்த்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நான் படித்தேன். படித்ததுக்கு அடுத்தது எங்கள் தங்கச்சி பிறந்தேன். அவளை எடுத்து வச்சுங்கிறதுக்கு ஆள் இல்லை, இவங்க வேலைக்கு போனால் தான் உண்டு. அவளை எடுத்து வச்சுக்கின்னு இருந்தேன். அடுத்தது நான் படிக்கலை, படிக்க வைக்கிறவளை சொன்னால எங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் படிக்கவும் முடியல. இவளை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனால் அப்போவும் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்கல. அந்த விக்கிரகத்தை மாத்திரம் வணங்குவோம். வருஷம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், மாலை போட்டுக்கின்னு அந்த தாளந்தோடு போய் மொட்டை அடிப்பாங்க. வருஷம் வருஷம் நாங்கள் மொட்டை போடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாரும் மொட்டை போடுவோம், ஒருத்தர் விடாமல். நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க, என் தங்கச்சி பேர் வந்து செம்பருத்தி. அந்த ரெண்டு பொண்ணுங்க எங்களுக்கு, எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க யாரும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க மாத்திரம்தான். நாங்கள் நாலு பேராக போவோம் கோயிலுக்கு. அங்கே வந்து வேப்பஞ்சாலை எடுப்பாங்க எங்கள் ஊரில், அந்த விக்கிரகர கோயிலுக்கு வேப்பஞ்சாலையும் வருஷம் வருஷமும் வேப்ப, இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா வேப்பஞ்சாலை கண்டிப்பாக நாங்கள் எடுத்து தான் தீருவோம். கூழ் ஊற்றுவோம், கோழி வெட்டுவாங்க எங்கள் வீட்டில். முடிஞ்சால் என்ன பண்ணுவான், கடம் பட்டு கூட எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, நான் மாடு, அந்த எருமாடு கெடா பிடிச்சி கூட வெட்டுவாங்க. ஏன்னா அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஐதீகமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் பெரிய பொண்ணாக ஆனேன். பெரிய பொண்ணு ஆனே ஒரு 15 வயசு ஆனது எனக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, நாகலாப்புறம் கிராமத்துலேருந்து என்னை வீடு பார்க்க வந்தாங்க. எங்கள் பெரியப்பா மூலிமா, எங்கள் பெரியப்பா பையன் மூலிமா வந்தாங்க. அப்போ எனக்கு இன்னொன்ற வயசு தெரியாமே என்ன பண்ணாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணமும் விக்கிரகர கோயிலில் தான் நடந்தது. இந்த இடத்துல நாகலாப்புறம் கிராமத்தில் தான் மேலே பெரிய கோயில்னு ஒன்று இருக்கும், அந்த கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு மாமேரின்னா என்னன்னு தெரியாது, மாமனார் என்ன குடும்பம்னாவே என்னவே தெரியவே தெரியல, சமைக்க தெரியல, எதுவுமே தெரியல. தெரியாமலே இருந்தால் அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே செய்வாங்க. அடுத்தது இங்கே வந்தா பிறகு என்ன பண்ணேன், அப்படி ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் வாய்க்கில் சண்டை, நான் பொட்டு வைப்பேன், இங்கேருந்து இது வரைக்கும் வைப்பேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னா நாங்கள் அந்த கும்படத்தை மட்டும் விடவே விட மாட்டோம். அந்த விக்கிரகர கோயிலை வணங்குறத சுத்தத்தை போய் முட்டை எடுத்துகிட்டு போய் போடுவோம், புத்துக்குள்ள பால் ஊற்றுவோம், ஊற்றிட்டு வருவோம். அது ஒரு நிம்மதின்னு நினைப்போம். அப்போ என் வாழ்க்கையில் நிம்மதியே வரல. ஆனால் ஏசுன்ற ஒரு ரட்சிப்பை நாங்கள் தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காம நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம். அப்புறம் 2 வருஷம் கழித்து என் கணவர் இழந்துட்டார். அப்போ எனக்கு வந்து பையன், ஒரு பையன், 1.5 வயசில் ஒரு பையன், அவன் பேர் ஜெயசூர்யா, பொண்ணு பேர் வந்து நிகிதா. அந்த பொண்ணு வந்து 5 மாதம் குழந்தை இருக்கும்போது கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல என் கணவர் என்ன பண்ணார், இந்த விக்கிரகத்தை நாங்கள் கும்பிட்டு இந்த மணியை அடித்து அடித்து அடித்து எங்கள் வீட்டில் செங்கு சத்தம் தான் கேட்டதை தப்ப எங்களுக்கு சமாதான சத்தமே கேட்கல. இயேசுவின்றவரை நான் தெரிஞ்சுக்கணுன் தான் என் வாழ்க்கையில் இந்த ஒரு கஷ்டம் எனக்கு வந்தே இருக்காது. ஆனால் என்ன போல கஷ்டம் அடுத்தவங்களும் படக்கூடாதுன்றதுனால தான் இந்த சாட்சியை நான் சொல்கிறேனேவே. ஏன்னா எல்லாருமே நம்ம இந்துக்குள்ளே இருக்கிறதுனால என்ன பண்ணுறான், மரண பலியில் தான் நம்ம சந்திக்கிறோம். அது என்ன பண்ணுது, தூக்குது ஆளவை. அப்படி என்ன பண்ணுது, நம்மளை வந்து சமாதானமாக வைக்கிறது கிடையாது. அப்போ கூட நான் இந்துவே, நான் விடவே விடலை. இல்லை நான் மௌனமாக 3 வருஷம் பேசாமல் இருந்தேன். பேசாமல் கோயில் குளத்தெல்லாம் நான் சுற்றுவேன், முட்டை எடுத்துன்னு போய் டெய்லி ஒரு முட்டை போட்டு அந்த பால் கறந்த பாலை 1.5 லிட்டர் பாலை ஊற்றிட்டு வருவேன். என்னுடைய மூட நம்பக்கம் அப்படியெல்லாம் இருந்தது. அப்படியெல்லாம் சாமி நம்ம கிட்ட பேசுவோம், நம்ம வீட்டுக்கார உயிரோட கொண்டு வந்துடும், தெரியாத ஒரு வாழ்க்கை. அப்போ என் வீட்டுக்கார செத்துட்ட பிறகு என்னை என் மாமே விட அலக்கடிச்சாங்க. அப்படியே அலக்கடிச்சு தொத்துனாங்க, சாமானெல்லாம் தூக்கி நடுவு இதில் போட்டாங்க. என் குழந்தைய காவாய் கண்ணாட விசிறி அடித்தாங்க. என் பொண்ணு என் புள்ளியும் விசிறி அடிக்கிறாங்க. எனக்கு தெரியல, என் முடிய பிடிச்சிக்கணும் அப்படியே இழுத்து இழுத்து அடித்தாங்க. என்னவே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் என் வீட்டுக்காரர் செத்தாருன்னு கூட எனக்கு தெரியல.
அவர் மருந்து குடிச்சு மூணு நாளை போட்டு தான் எனக்கு சொல்றாங்களே, அவர் டெத்தாக போகிறது கூட எனக்கு தெரியாம நாங்கள் திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் பெரியகுப்பம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ நான் வர்றேன், அந்த இடத்துல வரும்போது என் வீட்டுக்காரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார், என்கிட்ட பேசவே பேசல, மூஞ்சி கொடுத்து கூட என் பிள்ளைங்களை வச்சுக்கணும், இந்த ரெண்டு பிள்ளைங்களை பால் குடிக்கிற குழந்தைங்க தான், பால் வாங்கி ஊத்துறவளுக்கு கூட என்கிட்ட ஒரு ரூபாய் காசு கிடையாது, நாங்கள் 1000 பஸ் பேர் வச்சுக்கணும் கூட போக முடியாமல் நடந்து போகிறவள நிலமையில போயிட்டு நாங்கள் பார்க்குறோம். அவங்க எங்களை சேத்துல இந்த தாலிக்கு அவரை பிடுங்கி வச்சுக்கினாங்க, அவங்க தரல, என் ஓரத்து என் அம்மா மூத்தாரு என் மாமியார் பண்ணாத கொடுமே கிடையாது, என் ஆளாலும் அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறேன்னு கேட்க கூட தெரியல. அப்போ கூட அந்த சாமியை தான் நான் கூப்பிடுறேன், அந்த விக்கிரகத்தை தான் கூப்பிடுறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் எனக்கு வெயில் காட்டணும், நீ தான் எனக்கு தாலி பாக்கியத்தை கொடுக்கணும், உனக்கு நான் தாலி செலுத்துறேன், நான் நடந்து வர்றேன் திருப்பதிக்கு அப்படின்னு நான் மொட்டை போடுறேன்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு எந்த சாமியுமே என்னை கை கொடுக்கல, என் வீட்டுக்காரையும் காப்பாற்றி கொடுக்கல, என் ரெண்டு புள்ளிகளை வச்சுக்கின்னு அவர் செத்து போயிட்டாரு. நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன், சாவு செய்தி வருது, அங்கிருந்து நான் நாகலாப்புறம் கிராமத்துக்கு வந்தா என்னை சாவு கிட்ட கூட சேர்த்துல இந்த ஜனம் என்னை புறக்கடிச்சு தொத்துனாங்களே தப்ப, என் ஆறுதலையோட ஒரு வார்த்தை சொல்லி என்னை யாருமே அரவணைக்கல. அப்பவும் அந்த தெய்வத்தை நான் விடாம வணங்குறேன், இயேசுவின் ரட்சிப்பு வஸ்திரத்தை நான் தரிசித்திருந்தா என் வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆயே இருக்காது, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கின பிறகு. ஆனா அப்ப என்னை புறக்கடிக்கும் போது என்ன பண்றேன், இந்த குழந்தைங்களை வச்சுக்கின்னு எந்த இடத்துல சாமி நான் போகுவேன்னு இங்க இருக்கிற விக்கிரகர் கோயிலாண்டு போய் நான் நிக்கிறேன், நான் நின்று அழகிறேன், ஓன்னு அழகிறேன், மா நான் இந்த மாதிரி பொண்ணு இல்லையா, என்ன என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தி கொடு அப்படின்னு. அப்போ என்ன பண்றேன், அந்த சாமியை கும்பிட்டு அந்த இடத்துல கூட கருப்பொருத்தை தான் கையில வச்சுங்கிற சாவு அங்க இருந்தா கூட, ஆனா அப்பவும் அது என்னை கை கொடுத்து காப்பாத்தல, என் புள்ளிகளும் வழி நடத்தல, என்ன வழி நடத்தல, என் வாழ்க்கை சின்ன பின்ன மாயி நடு ரோட்டில் நின்றோம், எல்லாரும் புறக்கடிச்சாங்க. இங்கிருந்து அந்த தாலியை அறுத்துட்டு போனோம், அறுத்துட்டேன். அப்புறமா என்ன பண்ண, மூணு நாள் பொறுத்த தாய் வீட்டுக்கு போனேன், இங்கேயே சோறு இல்லையே, இங்கேயும் எங்களுக்கு இந்த நிலைமை இருக்குது, நீ அறுத்துட்டு வரக்கூடாது, மூணு மாசம் பிறகுதான் மாமியார் வீட்டுல இருந்து ஆத்தா வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க. நான் எங்க போய் நிக்கிறது, சாமியே நான் கூப்பிடுறேன் அப்படிதான், சாமி எனக்கு வெயில் காட்டு, என் பிள்ளைங்களை நான் எப்படி நடத்துவேன், பால் குடிக்கிற பிள்ளைங்க பால் இல்லை சோறு இல்லை அப்படியே கத்துது கதறுதுங்க என் பிள்ளைங்க, நாங்கள் எப்படி பசின்றது, ஒரு பிள்ளை வாயை தருது, அந்த 1.5 வயசுல எனக்கு இட்லி வேணும் பசின்னு கேட்டால் கூட வாங்கி தர முடியல, ஆத்தா பிள்ளை இந்த அளவுக்கு என்ன புறக்கடிக்கிறாங்க, நான் எந்த இடத்துல நிற்கிறது. அந்த குழந்தை அப்படியே எடுத்துட்டு வந்தேன், அப்போ கூட அந்த விக்கிரகத்தை நான் விடவே விடல, அப்போ நான் வணங்குறேன், அப்போ என்னால் முடியவே முடியல, பொட்டே கை விட்டுருச்சு அந்த சாமி, கை விட்டாலும் அப்போ கூட நான் என்ன பண்ணல, அதை தான் கெட்டியை பிடிச்சி வச்சுக்கிறேன், அது பாதத்தை பிடிச்சி வச்சுக்கிறேன், இந்த தாயை அந்த தாயை இந்த அம்மாவை அந்த அம்மாவை பெரும்பாலத்துக்கு வர்றேன், கோயா இருக்கிறேன், என் குடும்பத்தை ஒரு நிலையில என்னை நிறுத்துன்னு கேட்குறேன். அப்போ கூட எனக்கு எந்த சாமி உதவி பண்ணலை, எந்த விக்கிரகாரம் வந்து என்னை உதவி பண்ணல, எந்த மனுஷனும் எனக்கு உதவி பண்ணல. அப்போ நான் இங்கே வந்துட்டேன், வரும்போது ஒரு சகோதரி இருப்பாங்க என் கூட பேசிட்டு, வீடு இல்லாமல் நான் தவிக்கிறேன், வீடே கிடையாது, நிற்கிறதுக்கு கூட வீட்டை பூட்டிட்டாங்க, இவங்கள விட மாட்டேன்றாங்க, அங்கே போனால் அம்மா வீட்டில் என்னை விடலை, என்னை தொத்துறாங்க, நான் நடு தெருவில் என் பசங்களை வச்சுக்கின்னு இங்கே பெரிய கோயில்னு இருக்கேன், அந்த கோயிலாண்டு வந்து நான் எல்லாரும் இந்த இடத்துல வீடு வீடு ஏறி நான் நியாயம் கேட்டது உண்டு, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், பொய்யே கிடையாது, நான் எல்லாரும் நியாயம் கேட்குறேன், எனக்கு வீடு வேணும், எனக்கு தங்க இடம் வேணும், நான் அறுத்த கூலி கூட இல்லையே அப்படின்னு நான் கேட்கும்போது ஒருத்தரும் எனக்கு நியாயம் சொல்லலை. ஆனாலும் அப்போ அந்த சாமி இடத்துல தான் நான் உட்கார்றேன், அந்த கோயில் இடத்துல நான் உட்காந்து நான் கேட்குறேன், சாமி எனக்கு வீடு வேணும்னு. அப்போ கூட அது எனக்கு வீடும் கட்டி தரல, என்ன என்ன ஒரு நிலையவும் என்ன அதை வைக்கலை. அப்போ என்ன பண்ணுறேன், கருப்பூரத்தை கையில் பிடிச்சி நான் அழிகிறேன், மணி எங்கெங்கே ஆட்டுறாங்களோ எந்தெந்த கோயிலாண்டே நிற்கிறோமோ அந்த கோயிலாண்டெல்லாம் போய் நிற்கிறேன், இந்த விக்கிரக தாண்டிக்கு போனால் இது நல்லது செய்யும், அந்த விக்கிரக தாண்டிக்கு போனால் அது நல்லது செய்யும் அப்படின்னு, எங்கே போனாலும் எந்த விக்கிரகமும் என்ன நல்லது செய்யலை. அப்போ நான் வந்து இருக்கும்போது என் சகோதரி வீட்டில் இருந்தேன், சகோதரி நாங்கள் கூட பிறந்தவங்க ஒன்றும் கிடையாது, அவங்க பேச்சுவார்த்தையில் பேசுவாங்க, நான் அழுதுட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் நிற்க வச்சாங்க, அவங்களுக்கும் வீடு இல்லை, அவங்க வீட்டுக்காரு கூட கை கால் ஊயின்ட்டு இருக்கோம், அவங்க வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கின்னு இருந்தாங்க, அப்பப்போ எனக்கு எடுத்து சொன்னாலும் அது மைண்டில் ஏறாது, எனக்கு ஏறாமே நான் இருந்தேன். அப்போ தான் அப்போது எனக்கு இல்லை, நான் ரொம்ப அழுதுட்டு படுப்பேன், என் வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து என் வீட்டுக்காரர் இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு கிப்பிட்டு போவாங்க வீட்டில் வந்து, 1 ரூபாய் கேட்டேன், இது உண்மைங்க, இது கர்த்தருடைய இடத்துல நான் சாட்சி சொல்கிறேங்க,
ஒரே 1 ரூபாங்க, 1 ரூபாய் கேட்டேன். 1 ரூபாய் இருந்தா 2 இட்லி வாங்கி நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டலாமேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், நீ வர்றியா, உனக்கு நான் 100 ரூபாய் தர்றேன்னு சொன்னான். ஆனா என்ன ஒரு வேசியோ ஒரு கிண்டலமாவோ தான் என்னை பார்த்தாங்களே தப்ப, ஒரு பெண்ணா இந்த சமூகத்துல என்ன பார்க்கவே பார்க்கல யாருமே. வேசிய போல என்ன நடத்துனாங்க, 100 ரூபாய் தர்ற வர்றே அப்படின்னு கேட்கும் போது என் உயிரே போயிடுச்சு எனக்கு. அப்படியே

அப்போ எவ்வளோ 30 ரூபா கூலி வேலை. போய் ஒரு நாளைக்கு போனால் பால் குடிக்கிற குழந்தைக்கு ஜுரம், நாள தட்டிக்க முடியாமல் ஜுரம், ரெண்டு புள்ளிகளுக்கும் ஜுரம் வந்துடுச்சு. இந்த 30 ரூபாயில் நாங்கள் சாப்பிட்றதா, நாங்கள் என் பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி ஊத்துறதா, ஹாஸ்பிட்டலுக்கிட்டு போகிறதான்னு தெரியாமல் நான் அழகிறேன், ஓன்னு அழகிறேன். என்னை காப்பாற்று, இதோ இந்த கோயிலுக்கு நான் வர்றேன், உனக்கு நான் என்னால் முடிஞ்சத கூலி சேசி கூட நான் கோயிலாக இருக்கிறேன், நான் கூழ் ஊத்துறேன் அப்படின்னு அந்த ஆடி மாதம்னா அந்த வேலையை மட்டும் கண்டிப்பாக நான் செய்வேன். எனக்கு சாப்பிட்றதுக்கே இல்லைனாலும் அந்த கருப்பு வாங்கி கொளுத்துனாதான் எனக்கு அது ஒரு திருப்தியாகவே தெரியும். அப்பவும் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே, நான் நிம்மதி இல்லாமல் நான் அழிஞ்சேன், திரிஞ்சேன். ஒரு காணாத ஆடு எப்படி சீக்க போதில் மாட்டிக்குன்னு அல்லாடுமோ அது போல ஒரு மொண்டி ஆடு போல நான் அழிஞ்சதெல்லாம் உண்டு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எதிரில் நான் வருவேன், என் வேலையை தேடி நான் ஓடுவேன். அப்போ என்ன என்ன பண்ண, இந்த சமூகம் ஒதுக்கி அறுத்து போட்டுக்கிறியே, என்னை கேட்டவே கேட்டாங்க, முண்டு மாப்பி நீ எதிரில் வர்றே, நாங்கள் போகிற வேலை நிலைக்குமா? அப்போ நான் அழுவேன். நாங்கள் பொழப்பு கூட போகக்கூடாதுன்னு முதலாவது வேலைக்கு போன களப்பெருக்கு போகிற இடத்துல கூட முத்தேதிங்க தான் கையை வைக்கணும்னு சொல்லுவாங்க, அறுத்து போட்டவங்க வந்து லாஸ்ட்ல தான் கையை வைக்கணும் அப்படின்வாங்க. ஆனாலும் அப்போ எனக்கு எவ்வளோ 18 வயசு, என் வீட்டுக்கார் இறந்துறப்போ, ஆனால் நான் கஷ்டப்பட்டேன். அப்போ கூட அந்த கடவுளுக்கு நான் என்ன பண்ணுவேன், கருணை காட்டு, நான் தான் போவேன், அது எனக்கு என் மேலே கருணை காட்டலை. ஆனால் நான் தேடி தேடி போய் கருப்பூர் வாங்கி கொளுத்துவேன். அந்த வர்ற கூலியில் 30 ரூபாயில் 10 ரூபாய் கருப்பூரம், 10 ரூபாய்க்கு பசங்களுக்கு இந்த 10 ரூபாய்க்கு அரிசி வாங்கி நாங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், பட்டினியாக இருந்தாலும் இருப்போம். இந்த சாமி இப்போ நம்மளுக்கு வெய் காட்டும், அத்து வாட்டி வெய் காட்டும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்த நாளெல்லாம் உண்டு. ஆனால் எப்பவுமே அவங்களுக்கு அது வெய் காட்டலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு என்ன பண்ணாங்க, தலைநோவு ஜுரத்தில் எனக்கு சூன்யம் பண்ணி வச்சுருந்தாங்க. சூன்யம் பண்ணி வைக்கும்போது மத்தியஸ்தங்கள்லாம் பண்ணி அதுக்கடுத்தது நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தேன். அப்போ எனக்கு சூன்யம் பண்ணிட்டுக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு சூன்யம் இதெல்லாம் நான் நம்பலை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ எனக்கு இந்த கை கால் வராமல் ஜுரம் தலைவலி ஜுரம் தலைவலின்னு ஒரு 3 மாதம் நான் படுத்துன்னு இருக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு யார் போஷிப்பாங்க, யார் போஷிக்கிறதுன்னு தெரியல. என் பிள்ளைங்க அப்படியே வீடு வீடும் கூட இப்போ வாங்கி சாப்பிட்டது உண்டு. என் பிள்ளைங்க சாப்பிடும், என்னையும் பசின்னு வந்து கேட்கும்போது என் வயிறெல்லாம் கொதிக்கும், சாமி என்னை காப்பாற்றும், இந்த சாமி என்னை காப்பாற்று, அந்த சாமி என்னை காப்பாற்று அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இந்த சாமிங்களே தான் நான் நம்பி நான் மரண படுக்கையில் படுத்துன்னு இருந்தேன். மரண படுக்கையில் படுக்கும்போது தான் என்னை அப்பாவும் வந்து பார்க்கல, அம்மாவும் வந்து பார்க்கல, என் சகோதரியும் கூட என்னை ஒதுக்கி தான் வச்சாங்க. என் மாமியை வீட்டு ஜனம் கூட என்னை வந்து ஒருத்தர் கூட என்னை பார்த்ததே கிடையாது. அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் வேலைக்கு போவாங்க, அந்த பச்சரிசி சாதத்தை எடுத்துன்னு வருவாங்க, கட்டிக்க கூட துணியில் துவைச்சிக்க சோப்பு வாங்கி துவைக்க கூட என்கிட்ட 1 ரூபாய் கிடையாது. நான் 3 மாதம் படுக்கிறேன் மரண படுக்கல. என்னை வந்து நீ எப்படி இருக்கிறன்னு நல்லா விசாரிக்கிற ஆள் கூட கிடையாது. சாமி என்னை காப்பாற்று, சாமி என்னை காப்பாற்றுன்னு நான் நிறைய தடவை வேண்டுவேன், நிறைய நான் என்ன பண்ணுறேன், நேந்திக்கிறேன். என்ன நேந்திக்கிறேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சேனா, என் நான் எப்படியாவது வேலைக்கு போய் நான் கடன் பட்டு கூட என்ன பண்ணுறேன், உனக்கு கோழிய மாடு நான் வெட்டுறேன், நான் வெட்டுவேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்னா தெப்பேன். ஆனால் இயேசுவின் ரட்சிப்பை மட்டும் நான் தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காம ஒரு மூடை முடிச்சுலாம் நான் வாழ்ந்தேன் இந்த உலகத்தில். என்னை வேசித்தனமாக பார்த்தவங்களும் என்னை கிண்டலம்மா கேலிம்மா, கிண்டல கேலி பார்க்காத ஜனமே கிடையாது. ஒருத்தரும் வந்து என்ன வந்து நல்லா விசாரிக்கவே இல்லை. அம்மா வீட்டு சைட்லையும் ஜனம் இருக்கிறாங்க, மாமியார் வீட்டு சைட்லையும் இருக்கிறாங்க, மாமியார் மாமனார் கூட இந்த ஊரில் நம்ம மருமக அந்த வயசுல தாலி எடுத்துட்டாலே அப்படின்னு அந்த தாலியை கூட என்கிட்ட கொடுக்கல, அதுலேருந்து தங்கத்தை கூட அவங்களே விட்டு சாப்பிட்றாங்க, என்கிட்ட தரல. பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க பிறந்தது, நம்ம பிள்ளை மறுத்துட்டானே, வீணு பழிய தூக்கி என் மேலே போட்டாங்க. நிஜமா சொல்லிங்கிற கர்த்த சமூகத்தில் எனக்கு அந்த ஒரு எண்ணமோ எதுவுமே எனக்கு தெரியாது, பேசுறதுக்கே வராது. இப்போனா நான் பேசுறேன், அப்போ எனக்கு பேச கூட தெரியாது. கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களே, நான் சொல்றது அநேக உண்மையான சாட்சி தான், ஒன்றும் பொய் கிடையாது. அப்போதான் நான் நினச்சேன், இசப்பா ஒருத்தர் வந்து என்னை கேட்குறாரு, உனக்கு நல்லா ஆயிடணும்னா நான் காசு தர்றேன், நீ நல்லா ஆயிட்டா என்கிட்ட வருவே அப்படின்னு கேட்டாரு. என் நிலைமை என் சுயநலம் என்னால் தவிர்க்க முடியாம ஆமான்னு நான் ஒத்துக்கினது உண்டு. அப்ப என்ன சொன்னாரு அவருன்னா, இதோ 300 ரூபாய் தர்றேன், உன் உடம்ப போய் பார்த்துக்கு, பார்த்துக்குன்னு என்ன பண்ற, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், அதை சொல்லிட்டு மறுபடியும், சாமி உன்னே மாதிரி பொண்ணு நான் இல்லையம்மா, தாயே ராஜா ராஜஸ்பிரியே, உனக்கு நான் எவ்வளவெல்லாம் செய்தேன், நான் எவ்வளவெல்லாம் வணங்கினேன், உனக்கு 1 நாள் ஓழாம பால் ஊற்றுவேன், முட்டை போடுவேன்,

இருப்ப, கூ ஊத்துவ ஆடி மாசமானா என்ன ஒரு நாளை நீ பாதுகாக்க முடியாது, உனக்கு கண்ணுக்குதா கண்ணு இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன். அது கண்ணு இல்லைன்றது எனக்கு தெரியாது, அது காது இல்லைன்றது எனக்கு தெரியாது, அது வாய் பேச முடியாதுன்றது எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா, அதுக்கு எல்லாமே இருக்குன்னு நான் விசுவாசிச்சேன். கடவுளை எடுத்தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டாலவா இது உண்மையான கடவுள் கிடையாது. நம்ம இவ்வளவு கடவுள் கும்பிட்டோம், 5 பொட்டு 10 பொட்டு இது வரைக்கும் கூங்கத்தங்களை வச்சுட்டு இருக்குமே, அதுல 1 பொட்டு நம்மளுக்கு நினைக்காம போயிடுச்சேன். நான் தெரிஞ்சுக்க தேவையில்லையா, நான் தெரிஞ்சுக்காம நான் மரமாண்டியா வாழ்ந்தேன். அப்பதான் கண்ணன் காபிரையில என் மகளுக்கு வந்து காது வெளி வந்துச்சு. ஓன் ஆயிரா, என்னால சுயனால எழுந்துக்க முடியல. அந்த சகோதரி, அந்த வீட்டுல இருக்கிற சகோதரி என்ன பாப்பாங்களா, அந்தம்மாவுக்கு 2 பசங்க கை கால் வராது, கனவு அந்தம்மாவுக்கும் என் பிள்ளைங்கள பாப்பாங்களா, பாப்பாங்க. அவங்க என்ன பாப்பாங்க, சாப்பாடு எல்லாம் இல்ல, அவங்க வருகிற ரேஷனர்ஸ் சோறு மீந்துரும் ஸ்கூல்ல, அந்த சாப்பாட்டை எடுத்துன்னு வருவாங்க. என்னால என் பிள்ளைங்களுக்கு அள்ளி கூட ஊட்ட முடியாது, வந்து வந்து என் மேல படுத்துக்கணும் அழியும் பிள்ளைங்க. எங்களை வந்து இந்த துணியை வெளிச்சு போட்டு இந்த நகல் வந்து நில்லுன்ற ஆள் கூட கிடையாது. என் மேல ஒட்டு துணி இல்லாம ஆடினேன் பாடினேன். ஆமா, எங்கன்னா மோலாச்சு ஆடி இருப்பேன், தெருவில் போயிட்டு ஆடுவேன். இவளுக்கு மதம் பிடிச்சிச்சு, இவளுக்கு மதம் தான், இவளுக்கு வந்து மந்திரம் கிடையாது, இவளுக்கு ஆண்டேன் ஏக்கம் நாங்க. நஜமா சொல்றேன், கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களை இதை பாக்குறவருக்கு யாவருக்கும் சொல்றேன், எனக்கு மதமோ பைத்தமோ கிடையாது, என் சுயினால மாத்திரம்தான் அப்படி இருந்தது. ஆனா என்னை எல்லாருமே ஆட்டோக்காரெல்லாம் வீட்டு வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. என் மூத்தார் என்ன பருமறுப்பா சொன்னதெல்லாம் உண்டு. நான் எழுதேன் அப்பவும் அந்த சாமியை தான் நான் கூப்பிடுறேன். நான் ரொம்ப சுயநல்லாம் நான் வாழ்ந்தேன். அப்ப நான் வாழும் போதுதான் அப்ப வந்து என் மகளுக்கு ரொம்ப காது நோவு. காப்ரியல் கண்ணன் ஐயா வந்தாரு, அப்ப ஆண்டுக்குள்ள வர்றாரு. அவரு வந்து நான் ஆயிரத்தை கண்டு, ஏன் நீ ஆயிர, நீ ஆண்டு ரட்சிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ரட்சிக்கிற நீ ஏற்றுக்கொள்ளு, உன் வாய்க்கில் எல்லாமே விடுவித்து போகும், உனக்கு சூன்யம் வைத்திருக்கிறாங்கன்னு அவர் வந்து தீர்க்க தரிசனமாய் சொன்னாரு. இவர் ஒன்னு சொல்லுவாரு, நம்ம எதை கேட்கறது, நம்ம கடவுளை விட்டு நம்மளால போக முடியாதே அப்படின்னு. நான் நிறைய நாள் அந்த தெய்வத்தை மாற்றி நான் வணங்குவேன். அப்ப நான் அழுதுட்டே இருக்கிறேன், மறுபடியும் வராரு இவரு. மறுபடியும் வந்து அந்த காபிரேல் தூதன் எப்படி வந்தாரோ அது போல என் வாழ்க்கையில் இவர் வந்தாரு. வந்து 70 ரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. மா, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துருப்போம், புள்ள அப்படியே அல்லாடுதுமா அப்படின்னு. அதை எடுத்துட்டு என்னால நடந்து போற அவ்வளவு சுயனால கூட எனக்கு கிடையாது. அவர் வந்தாரு, காது மேல வச்சு என் மகளை ஜெபித்தாரு, இந்த குழந்தைக்கு உடனடியே சுகம் கொடு, வெதிவோடக்கு குரலை கேட்கறேன்னு சொன்னியே என் தேவராக கர்த்தரே, அந்த குரலை நீங்க கேளுங்க, இந்த திக்கேற்றுல நீ விசாரி ஏசப்பான்னு ஏசப்பா இடத்துல அவரு மன்றாடி கேட்டார். அப்போ கூட என் மரமண்டி கேட்கல, என்னால அவ்வளவு சுயநலவே இல்லை. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனேன், காது நோவு சுகமாயிருந்தது. மறுபடியும் படுக்கலையே படுத்துக்கிற ஜுரம் தலைநோவு மாத்திரை வாங்கி போட்டுக்கிற அவளை நிலைமை என்கிட்ட கிடையவே கிடையாது. அப்போ படுக்கும்போது அப்போ இவர் வர்றாரு. இவர் வந்து சொன்னதை நான் யோசித்தேன் ஒரு வாட்டி. அப்போ காது வெளி என்ன பண்ணிச்சு போயிடுச்சு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஏமா நாங்கள் பெற்றுக்கிற ஆசிரியத்தை நீயும் பெற்றுப்ப, இயேசுன்றவர் நம்மளுக்காக மறுத்தாரு, உயிர் தேர்ந்து 3ஆம் நாள் வந்தாரு, நம்மளுக்காக ஜீவனை விட்ட தேவனை நீங்க நம்புங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அது வாய் இருந்து பேசாது, கண்ணு இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வான அந்த தெய்வத்தை விட்டுரு, அந்த தெய்வம் நினைச்சிருந்தா உங்க வீட்டுக்கார காப்பாத்திருக்கலாம்லவா, அதுக்கு எதுவுமே கிடையாது, அது என்ன பண்றீங்க, இனிமேல் வணங்காத, நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளு, என் வார்த்தைக்கு படுத்தால ஆண்டவரை நீ கேளு, இந்த ராத்திரி மூலியமா உன்னுடைய இடத்துல அவரு சொப்பனத்தை மூலியமா பேசுகிற தேவன் அவரு, அவர் ஜீவன் உள்ளவர். அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை விதவிதமாய் வர்ணிக்கிறாரு. அப்ப கூட என் மரமாண்டிக்கு என்ன பண்ணல, ஏற்கல, என்னதான் இவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சுகம் அடைஞ்சதும் எனக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகிற மாதிரி தெரிஞ்சாலும் இது எனக்கு பின்மாற்றம் ஆகுது, நம்ம இதெல்லாம் நேர்ந்திக்கணுங்கிறமே, இந்த கடுமையெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண, கோழி வெட்டணும், முடிய கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப நான் நினைச்சுக்கினேன், சரி இவர் சொல்றாரு இல்ல, இவர் வார்த்தை நீ என்ன பண்ற, ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு அப்படின்னு என் உள் மனசு என்ன பண்ணுது சொல்லுது. அப்போ நீ ஏசப்பா நீ நினைச்சு படுமா, உனக்கு சுகம் இந்த ராத்திரிக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, இந்த பில்லிய சூன்ய யாவல் மந்திர கட்டுல இருந்து
உன்னை விடுவிக்கிற வல்லமுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த இயேசுவை நீ ஒரு முறை நினைச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த காப்ரியலைய சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், சரி எப்படியாவது ஒரு பக்கம் இருந்து எண்ணமே இருக்குது, இருந்தாலும் என்ன பண்றேன், அந்த படத்தெல்லாம் எடுத்து என் தலைமோட்டில் வச்சுக்கின்னு அந்த ஓழுகிற வீட்டிலேயே நான் நிக்கிறேன். அப்ப சரி இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு வாட்டி நினைச்சு பார்க்கலாமே இவர் சொன்னாரு அப்படின்னு நான் என்ன பண்ணேன், கண்ணை மூடிட்டே நான் நிக்கிறேன். தலை வெளி என்னால தாங்க முடியல, பிள்ளைங்க இப்படி அழுது. அப்ப நம்மளுக்கு என்ன, ஒரு இயேசுன்றவர்ன்றாங்கல்ல அவர் ஒரு முறை நினைச்சாவது பார்க்கல அப்படின்னு என்ன பண்ண, நான் நினைச்சுதான் நினைச்சேன், நான் முழுமை ஏற்றுக்கணும்னு கூட நான் நினைச்சே பார்க்கல. ஆனா இந்த மரமாண்டிக்கு புரியாம போயிடுச்சு. நான் அந்த நாளிலே ஆண்டவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கின்னு இருந்தா நான் இது போல விதவு கோலத்துல நான் இருக்க மாட்டேன். என்னை போல விதவு ஆவாத்துக்கு முன்பாகவே இந்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் மணி சத்தம் கேக்குது பாரு, அந்த வீட்டுல செங்கு சத்தம் தான் கேக்குது, மோன சத்தம் தான் கேக்குது, வேற சத்தமே கேட்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணிருப்பேன், எல்லாருக்கும் நான் என்ன அந்த இயேசுவை பத்தி அறிவிச்சிருப்பேன். இந்த இப்ப ஐயா வந்தாரு எல்லாரும் ரட்சிக்கப்படுட்டுன்னு, எங்க தானியலையா எப்படி வண்ணமாய் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாரு, அது போல என்னால முடிஞ்ச ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்காவது நான் சொல்லியிருப்பேன் அந்த விசுவாசத்தை. அப்ப இந்த காப்ரியலைய சொல்லும் போது நான் நினைச்சிட்டு படுக்கிறேன், நைட்டு 12 மணி இருக்கும், நான் என்ன நினைச்சிட்டு படுக்கிறேன், சரி எதோ ஏசப்பான்னு சொல்றாங்களே இந்த ஏசப்பா ஏத்துக்குன்னு தான் பாக்கலாமே, ஒரு முறை நாளைக்கு தானே சொல்றாங்க நம்ம ஒண்ணு நேர ஸ்தானம் பெற்று சர்ச்சுக்கு போறது இல்லையெல்லாம் அப்படின்னு நான் நினைச்சுதான் நினைச்சேன். நான் நினைச்சு என்ன பண்றேன், படுக்கும் போது எங்க அப்போ வந்து எங்க வீட்டுல வச்சுக்கிறாங்க, எனக்கு கூட போறாங்க பாரு, அந்த வீட்டுல ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு போகாதவர்களுக்கு இந்த வீட்டுல இருந்து எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, சொப்பனத்து மூலமா காணப்படுத்துறாரு. அதே காப்ரியல் கண்ணன் ஐயா வந்து என்ன பண்றாரு, இந்த இடத்துலதான் உனக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு அந்த இடத்துல கொத்தி என் கையில கொடுக்கறாரு. சியன் குமார்த்தே நீ எழுந்து பிரகாசி, இதோ நீ வெளிச்சத்தை காண்பா இருளில் இருந்து அப்படின்னு சொல்றாங்க. நான் இருட்டில் தானே இருக்கிறேன், இருளான தெய்வத்தை தான் நான் வேண்டிங்கிறேன், வேற தெய்வம் வெளிச்சமான தேவனை ஏசப்பாவை நான் ஏத்துக்கணும், என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காதே. அப்பதான் நான் என்ன பண்றேன், அவர் வந்து சொப்பனத்து மூலமா பேசின உடனே அந்த சூனியத்தை வந்து சொப்பனத்துல எடுக்கிறாங்க. எடுத்தா பெருக்கு எனக்கு பொழுது வெடிஞ்சு கலகலான்னு இருக்குது உடம்பு. அப்ப ஐயா வந்து மறுபடியும் என்னை பாக்குறதுக்கு வந்தாரு. அப்ப ஐயா கிட்ட நான் சொல்றேன், ஐயா என் மகளுக்கும் சுகம் கிடைச்சது எனக்கும் சுகம் கிடைச்சதுன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, நீ ஞானஸ்தானம் பெற்றுக்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன் கூட இருந்து உனக்கு புதிய சிருஷ்டியா இருந்து உனக்கு புது ஜீவனை கொடுப்பாரு, உன் பிள்ளைங்களுக்கு வழி நடத்துவாரு, உன்னை வழி நடத்துவாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், ஞானஸ்தானம் இப்ப எப்படி எடுத்துட முடியும் அப்படின்னு அவரை புறக்கழிச்சுட்டே இருந்தேன். அப்ப அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணாலும் என்ன பண்றது, இந்த தெய்வம் ஒரு பக்கம் என் மனசுல ஓடினே இருக்கும். அப்போ ஒரு பக்கம் நான் நினைச்சு பார்த்தேன், இனிமேலுன்றது நம்ம இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இவர் ஒரு வசனம் ஒன்று எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அந்த வசனத்தை என்ன பண்ண, கையில் வச்சுக்கின்னு நான், நீ ஒன்றும் பண்ணத்தாலியம்மா, நீ உக்காந்துக்கிட்ட நீ என்ன பண்ணலாம், ஆண்டவரவே நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து ஜெபிக்கிறாரு. அந்த நைட் எனக்கு சொப்பனத்து மூலியமா 12 மணி ராத்திரிக்கு பேசுறாரு ஆண்டவரு, சொப்பனத்து மூலியமா எடுத்தாங்க எனக்கு சுகம் கிடைச்சது. அப்ப நான், ஐயா நான் என்ன பண்றேன், ஆண்டவரே நான் ஏத்துக்கிறேன், எனக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியை வந்தது. எப்ப ஆண்டவர் வந்து சொப்பனத்து மூலமா ஊழியக்கார மூலமா பேசினாரோ அப்ப எனக்குள்ள வந்து ஏதோ என்னை விட்டு போயிட்டா மாதிரி, எனக்குள்ள அறுக்கு சுத்தமெல்லாம் போயிடுச்சு, அழுக்கெல்லாம் போயிட்டா மாதிரியும், எனக்குள்ள புதிய ஒரு வஸ்திரத்தை எடுத்து என் தலை மேல போத்தா மாதிரி ஒரு எனக்குள்ள வருது. அப்போ ஆமா அது போலதான் எனக்கு விழுந்தது, அந்த தொங்கலான வஸ்திரம் என்னை தொட்டது. பெரும்பாடான ஸ்ரீயே 12 வருஷமாய் பெரும்பாடா இருந்த ஸ்ரீயே எப்படி அந்த தொங்கலை தொட்டு சுகம் பெற்று கொண்டாலோ அது போல தேவனுடைய வஸ்திரம் எனக்கு அந்த சொப்பனத்து மூலமே என் மேல விழுந்த உடனே எனக்கு சுகம் கிடைத்தது. அந்த 3 மாதமும் நான் என்ன பண்ணேன், மருந்து படுக்கையில் தான் இருந்தேன், நான் எழுந்துக்கல, நான் போவேன் கருப்புற கொளுத்துறதுக்கு மாத்திரம் போவேன், போயிட்டு வந்து உடனே படுத்துருவேன், அப்ப மாத்திரம் கொஞ்சம் சுறுசுறுப்பு தெரியும் எனக்கு உடம்புல, அப்புறம் மறுபடியும் சோர்வு தான். அப்போதான் நான் என்ன பண்ணேன், ஐயாவை கேட்டேன், ஐயா நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்னும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரியம்மா மூலமா எடுத்துன்னு வந்து எனக்கு பைபிளை கொடுத்தாங்க. இந்த பைபிளில் வந்து எனக்கு என்ன படிக்கிறதுக்கு தெரியாது, எனக்கு தெரியாமலே இருக்கிறேன், பைபிளை பார்த்தேன் என் கண்ணெல்லாம் கூசுது, கண்ணீர் தான் வருது. அந்த பைபிளை படிமா, நீ படித்தேன்னா அது வந்து வார்த்தை வெட்டும், என்னத்தை வெட்டான், பிசாசுன்றவனை வெட்டு, அந்த வார்த்தை உள்ள போன அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பைபிளை பிடிக்கிறதுக்கு கூட எனக்கு மனமே இல்லை, மனம் இல்லாமல் நிற்கிறேன்.
அப்ப இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, பலிமித்தமா புடிச்சு கைய புடிச்சு கொடுத்தாரு. ஆனா நான் என்ன பண்ணேன், அப்ப நான் ஏற்றுக்குன்னு ஞானஸ்தானம் என்ன பண்ண, அந்த பிச்சாட்டு ஒரு 7-8 எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள எனக்குள்ள ஒரு புதிய பிறப்பை பிறந்து நான் வந்தது போலவே எனக்கு தெரியுது. அப்ப நாங்க சர்ச்சுக்கு போறதுக்கு ஆரம்பிச்சோம். அப்ப ஐயா வந்து ஊர் ஊரும் போயிட்டு பிரசவம் பண்ணிட்டு தான் வருவாரு. அப்ப போறதுக்கு ஆரம்பிச்சோம் சபைக்கு போறதுக்கு. சபைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் பையன் என்ன பண்ணேன், அப்ப நான் ஒரு வேலை, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடு ஏசப்பா, இறந்து துன்றத்து கூட எனக்கு சத்து இல்லை உடம்புல, எனக்கு தெம்பு இல்லை போறதுக்கு, வீடு வீடு பிச்சை எடுத்தேன் பிள்ளைங்களுக்கு சோறு போட கூட நிலம் இல்லையே சாமி அப்படின்னு நான் ஒரு அப்பதான் பிடிச்சு கேட்கிறேன். எனக்கு ஒரு வேலை கொடு ஏசா பண்ணும்போது குப்பை போறக்கிற வேலையை என்ன பண்ணாங்க, ஒருத்தங்க ஒத்துன்னு வந்து விட்டாங்க, 70 ரூபாய் கூலி அப்படின்னாங்க. ஏசப்பா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த வேலைக்கு தான் நான் முதலாவது போனேன் என் பிள்ளைங்களை காப்பாத்து. அந்த குப்பையை என்ன பண்ணேன், பெருக்கி எடுக்கணும், பெருக்கி பெருக்கி அதை வந்து நல்ல கவரெல்லாம் ஒரு பக்கம் போடணும், கப்பு அடிக்கும் அந்த கவரை, நாத்தம்னா நாத்தமல்ல பூயி புடி புழு புழு அப்படியே இருக்கும், அதுல பேண்டு வச்சிருப்பாங்க அப்படியே பட்ட ஒரு கவர் வரும் அந்த கம்பெனி உள்ள, அதெல்லாம் பொறுக்கி தனித்தனியா வைக்கணும். அந்த இடத்துல போய் நான் வேலை செஞ்சேன். செஞ்சு அடுத்தது என்ன பண்ண, ஆண்டவரே நான் உன்னை ஏற்றுக்கினேன், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது எனக்கு தெரியாது ஜெபிக்கிறதுக்கு, என்னை வெக்கப்படுத்தாத வைன்னு எடுத்து நான் ஆண்டவருடைய இடத்துல என்ன பண்றேன், அந்த இடத்துல கூட நான் கேட்பேன், வெள்ளிக்கிழமைனா நீ உபவாசம் போடு, ஆண்டவர் என்ன பண்ணுவார் உபவாசத்துல உனக்கு பேசுவார், நையே எனக்கு சொல்லி கொடுத்தது உண்டு. அப்ப நான் என்ன பண்றேன், வெள்ளிக்கிழமை வந்தது நான் உபவாசிக்கிறேன், அந்த இடத்துல உபவாசம் போட்டு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிக்க வைக்க கூடாது சப்பா, நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணல இந்த சத்ரு மத்தியில என் பிள்ளைங்களை வந்து நான் பிரைவேட்ல படிக்க வச்சு, ஆண்டவரே நான் அந்த இங்கிலீஷ் பேசுறத இங்கிலீஷ் படிக்கிறத நான் பார்க்கல ஏசப்பா அப்படின்னு நான் ஆண்டவருடைய இடத்துல நான் கேட்டேன். என்ன ஏகத்தாளமா பேசுறாங்க, கிண்டலா பேசுறாங்க, கேலியா பேசுறாங்க, இந்த துணி மாத்தி கட்டிக்க என் பிள்ளைங்களுக்கும் துணி கிடையாது, எனக்கும் துணி கிடையாது, சோப்பு வாங்கி துவைக்கிறது கூட இல்லை. அந்த வாரமும் அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போறேன், என் மேல அப்படியே நாருது. அவங்க எத்தனை மணிக்கு விடுவாங்க, காலையில 6 மணிக்கிட்டு போவாங்க அந்த 70 ரூபாய் கூலிக்கு, நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வரணும். நைட்டு 10 மணிக்கு வந்து என் பிள்ளைங்க என்ன பண்ணு தெரியுமா, தெருவில் நிற்கும், தெருவிலே இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண, அந்த விக்கிரகார கோயிலே ஒருத்தர் மேல ஒருத்தர் பார்த்து தூங்குவாங்க. என் பொண்ணுக்கு அந்த அப்படி இப்படி வளர்ந்து 3 வயசு ஆயிடுச்சு, என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, ஸ்கூலில் சேர்க்கிறவளா வெளுவே எனக்கு தெரியல. அப்ப நான் ஆண்டவருடைய இடத்துல ஐயா சொன்னதை போல நான் உபவாசித்தேன், நான் ஜெபித்தேன், நான் அழுதேன், நான் புலம்பனேன், ஆண்டவரே என்ன அந்த சமுதாயம் என்னை ஒதுக்கி வச்சு பாக்குது ஏசப்பா, இந்த சமுதாயத்துல தகப்பன நீ சொல்லி இருக்கிறன்னு அவங்க சொல்றாங்க ஏசப்பா, உன்னை விசுவாசித்தா உன்னை கேட்டா எது ஒண்ணுனாலும் நடுக்குன்றாங்க ஆண்டவரே, நான் கேட்கறேன் அப்படின்னு என்ன பண்ண, அந்த விக்கிரகத்தெல்லாம் கட்டி மூட்டை கட்டி எடுத்துன்னு போய் ஏரிக்குள்ள போட்டுட்டேன். அப்ப என்ன சொல்றாங்க, எங்க மாமியாரி மாமனார் வந்து சண்டை போடுறாங்க என் மேல, நாங்க கும்பிடுறது பெரிய தெய்வமே நீ எப்படி நிறுத்தும் போய் போடுறடின்னு என்னை வந்து அடிச்சாங்க அடிச்சாங்க. அப்ப நான் என்ன பண்ண, அடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஆண்டர் மேல வைரகம் வந்துடுச்சு, ஏசப்பாவை மட்டும் நான் விட மாட்டேன், நான் விடவே விட மாட்டேன், என்னை வந்து நீங்க அடிக்கிறதுக்கு அதிகாரம் என்னதான் இருக்குதே தவிர என் கத்திரை கிடையாது, உன் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்ச, உன் சாமி நான் வேண்டேன், எனக்கு தாலி பாக்கியம் கொடுக்கலையே, என் கணவரை கொடுக்கல, என் பிள்ளைகளுக்கு அப்ப இல்லைன்னு தவிக்கும், ஒவ்வொரு ஆம்பளைங்க போகும்போதெல்லாம் ஓடு பின்னாடி அப்பா அப்பா அப்படின்னு, அந்த அப்பா ஆசையை தீக்கிறது கூட அந்த சாமிக்கு பாக்கியம் இல்லையா, நான் வணங்க மாட்டேன், நான் அவங்க அடிச்சதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு வைரகம், என் குடும்பத்துல என் மாமியார் வீட்டு குடும்பத்துல என் தாய் குடும்பத்துல நான் மாத்திரம்தான் முதல் முதலாக ரட்சிக்கப்பட்டேன். அப்ப ரட்சிப்பு பட்ட பிறகு ஐயா மூலமா ரட்சிக்கப்பட்டேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவருடைய இடத்துல என் பிள்ளைய வந்து நான் பிரைவேட்ல சேர்க்கணும்னு நான் கேட்டேன். அப்ப 70 ரூபாய் கூலிக்கு போயிட்டு இருக்கிறேன், சோப்பு வாங்கி துணி துவைக்கிறது கூட நிலைமை இல்லை. ஆனா அந்த அம்மா கேலி பண்றாங்க, ஓன்ற அம்மா ஏன்டி குளிக்கலையா நீ அப்படின்னு. உண்மையாலுமே நான் சொல்றது ஒரு சாட்சி தான், என் வாழ்க்கையில நடந்த உண்மையான சாட்சியை தான் சொல்றேன். அந்த சோப்பை வாங்கி குளிக்கிறது கூட திறமையில 10 ரூபாயும் கிடையாது. அந்த வாரம் முயசா வேலைக்கு போனேன், அவங்க 300 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, அந்த சம்பளத்துல அரிசி வாங்கி வச்சுக்கின்னு என்ன பண்றேன், ஒருத்தரை கேட்டேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் என் பிள்ளையு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு நான் கேட்கும் போது அவங்க சிரிச்சாங்க, இவளுக்கு குடிக்கிறதுக்கே கூவில்லைன்னா கொப்பளிக்கு 12 அடி கேட்கற, உன்னால முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னால முடியாது, என் ஊழியக்காரர் ஜெபித்தாரு, அவர் கற்றுத்தர நிமித்தமாய் என் ஆண்டவரால முடியும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன்,
விசுவாசித்து அந்த 300 ரூபாய் கூலிய கையில் வச்சுக்கின்னு என் பிள்ளை சரஸ்வதின்ற ஸ்கூலுக்கு இட்டுன்னு போனேன். கான்வென்ட்டுக்கு இட்டுன்னு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாசம் வந்து ஃபீஸ் 300 ரூபாய் உன்னால கட்ட முடியுமா? என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அப்ப சொன்னேன், நான் கஷ்டப்பட்டாவது என் பிள்ளைய 10 பாத்திரம் தேய்ச்சி கூட நான் படிக்க வைக்கிறேன். ஏன்னா நான் கனவால கைவிடப்பட்டேன், எனக்கு பேச கூட வராம இருந்தது. ஆனா என் தேவனா கர்த்தர் என்ன நடத்துவாரு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணேன், முதலாவது என் மகளை எடுத்துட்டு போய் சேர்த்தேன். அப்புறமா என்ன பண்ணேன், என் மகளையும் சேர்த்தேன். அப்படியே வந்து ஆண்டவரே எனக்கு இந்த கூலி 10 லேஸ் அப்பண்ண அந்த வேலையை விட்டு நித்துட்டாங்க, அந்த கம்பெனியை மூடிட்டாங்க, எங்களை போய்க்கிறதுக்கு வயது தெரியல. நைட்ல நாங்க என்ன பண்ணுவோம், 2 வேளை பட்டினி இருப்போம், 1 வேளை மாத்திரம் சாப்பிடுவேன். ஆனாலும் என் பையனை படிக்க வைக்கிறத மட்டும் நான் விடல. எப்படி நான் ஏசப்ப இடத்துல நான் கேட்பேன். அப்போ ஆண்டவரே ஒரு இடத்துல காஜா வித்து நின்னாங்க சுட்டு, அந்த இடத்துல என் மக ஓன்னு அழுதா, இந்த காஜாவை போயிட்டு வாங்கி கொடு அப்படின்றா. என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்குது, இந்த காஜாவை வாங்கி கொடுத்துட்டா எங்களுக்கு அந்த நைட்டுக்கு சாப்பாடே கிடையாது. ஆனால் அவள் அழுறா, அவளை அடிக்கிறேன், அடிச்சாலும் அவன் என்ன பண்றா, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்றா. நான் போனேன், போயிட்டு அதை என்ன பண்ண வாங்கி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த ராய்க்கு நம்ம பட்டினா இருந்தாலும் இருக்கிற அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே என் மக 1000 என்னால பார்க்க முடியலையே சாமி அப்படி நான் வாங்கி கொடுத்துட்டு நான் வீடு கடந்து வந்தேன். அப்ப நான் படுத்துக்கு நான் ஆண்டவரே அவங்க சுடுற வியாபாரத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா என் குடும்ப போஷிக்கு போடுமே, எனக்கு 50 ரூபாய் வியாபாரம் கொடு சப்பா, 50 ரூபாய் வியாபாரம் கொடு சாமி, ஒரு நாளைக்கு என் வயிற்று பழப்பை காயவும் என் பிள்ளைங்களை படிக்க வைக்குவோம் அப்படின்னு நான் என்ன பண்றேன், ஆண்டவருடைய இடத்துல அன்னைக்கு மாத்திரம் நான் முட்டி போட்டு ஜெபித்து ஆயிறேன். அப்ப என்ன பண்றாங்க, என் சொப்பனத்து மூலியமா வீடு எழுதி கொடுத்துட்டேன், உனக்குதான் அந்த வீடுன்னு அவங்க என்ன பண்றாங்க, என் மாமியார் வீடு சொல்றாங்க. அப்புறம் அவங்களே வந்து நான் ஆண்டவரை ஏத்துக்கின ஞானஸ்தானத்தை கொடுத்த பிறகு அவங்க எல்லாம் என் பச்சத்துல வந்து நிக்கிறாங்க, நின்று இந்த வீடை நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ண, அந்த சாவி என்ன பண்ண, அந்த சாவியை கொடுக்குறாங்க, எங்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அடுத்தது அந்த வீடை திறந்து நாங்கள் அந்த வீட்டு உள்ள போயிட்டோம். எம்மா ரொம்ப போராட்டம்னா போராட்டம் அல்ல, அப்படி ஒரு போராட்டம். ஆண்டவரை ஏத்துக்கின பிறகும் சரியான ஒரு துக்கம், ஏன்னா என்னை கொட்டுறாங்க, என்னை வளர விடாம இவங்க என்ன பண்றாங்க, என் மாமியை விட்டு சென்ன என்னை தலைமையிலே கொட்டுறாங்க. கொட்டினாலும் என் தேவனா காத்துற நான் விடல. என் ஊழியக்கார இடத்துல அனுதினமும் நான் வந்து அழுவேன், என் ஊழியக்காரம்மா அவளை முடிஞ்சதை உதவி பண்ணுவாங்க, அவர் உதவி பண்ணுவாரு, நாங்கள் போவோம். நாங்கள் பட்டினே கருத்து அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஆண்டருக்கு மாத்திரம் தான் நான் சொன்னது, நாட்கள் எல்லாம் உண்டு. நான் அழுதேன். அந்த வியாபாரத்தை வச்சு, அந்த 50 ரூபாய் வியாபாரத்தை வச்சு என்ன பண்ணுவோம், 1 வேளை சாப்பிடுவோம், 2 வேளை என் பிள்ளைங்களுக்கு எலி வந்து சாப்பிடு, அந்த சாப்பாட்டை சுரங்கு பிடிச்சி போயிருக்க அந்த எலிக்கு சாப்பாடு. நாங்கள் சாப்பாட்டை வச்சுட்டு இருந்தோம், அந்த வெய்ய பூட்டிக்கிறதுக்கு எங்களால் முடியல, கதவு இல்லை அந்த வீட்டுக்கு, அப்படியே சேரும் செக்காடமா இருக்கும், அது வந்து சாப்பிடும். 1 கிளாஸ் அரிசி வாங்கி போட்டு ஆக்குவேன், இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு வந்து இது பாதி எலி சாப்பிடும். அந்த மேல இருக்கிற சேத்தெல்லாம் நான் எடுத்து அலசிட்டு சாப்பிடுவேன், அடியில் இருக்கிற சாப்பாட்டை என் பிள்ளைங்களுக்கு போடுவேன், அதுவும் பத்தலன்னு கேட்பாங்க பசங்க. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை என்ன பண்ணேன், வெளுத்து வந்தேன். கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அடுத்து தான் எனக்கு சுகம் இல்லை. என் மகனை கூட நான் இழந்துட்டு இருப்பேன், எப்படின்னா என் மகனை கூட வாந்தி வேதியில சூன்னி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பையன் இருக்கக்கூடாது, இந்த பையன் இருக்கிறதுனால இவன் இங்க வந்து வீடு கேட்கறல அப்படின்னு என்ன பண்ணாங்க, என் மகனுக்கு வந்து அங்க வந்து பில்லி சூன்யம் செய்து வைத்திருந்தாங்க. அப்ப என் சொப்பனத்துல வெளிப்படுது, எடுத்துன்னு வந்து வைக்கிற ஆள் யாருன்றத அதை வந்து வெளிப்படையே இங்க சொல்ல முடியாது, ஆனாலும் எனக்கு வெளிப்படுத்திட்டார் ஆண்டவர். அப்ப நான் வெளியில வந்தா மஞ்சளும் குங்குமம் இறஞ்சு போய் கெடுக்குது வீடெல்லாம், அமாவாசையும் போது இறஞ்சி மறுபடியும் செய்யறாங்க என் மகனுக்கு. அப்ப நான் ஆண்டவரோட இடத்துல செய்ய சொன்னேன், ஏசப்பா நான் வந்து அப்போ வந்து வாயில்லாத வாயில்லாத தெய்வத்தை தான் நான் வணங்கிட்டு இருந்தேன், இப்ப ஜீவனுள்ள தெய்வனை நான் வணங்குறேன், இந்த மந்திரத்தை நீ சுட்டெரிப்பதாக, நீ சுட்டெரிப்பிறாக, நீ சுட்டெரிப்பிறாக, நீ தேவன இடத்துல நான் 3 முறை அந்த மந்திரத்தை மேல நின்று நான் அழுது என் ஊழியக்கரை கூட்டு போய் நான் ஜெபித்த சுகம் கிடைச்சது, என் மகனுக்கும் சுகம் கிடைச்சது. அப்ப வணங்கின விக்கிரகத்தை நான் வணங்கி இருந்தேன் நானா? இதோ கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களை சாட்சை பார்க்கவங்க யாவருக்கும் நான் சொல்லுகிறேன் இந்த சாட்சை. இதோ அப்பவும் என் மகன் தான் பண்ணிருப்பான், நான் இந்துக்குள்ள இருந்தா மறுத்துட்டு இருக்க மாட்டேன், என் கனவு எப்படி மறுத்தாரோ அது போல என் மகனும் மறுத்திருப்பான், ஆனா என் தேவனை நான் வணங்குனதுனால என் மகனும் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆயுஷ் நாட்களை கூட்டி என் மகனை என் கருத்துல ஒப்பு கொடுத்தாரு.
இது என் ஜீவனெல்லாம் அவர் கருத்துல இருந்தது. இன்னமும் நடத்தினாரு, இனிமேலும் நடத்துவாரு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நாங்க ரொம்ப கஷ்டத்த சூழ்நிலையில தான் நாங்க ஊழியம் பண்றோம், கைப்பிரதி கொடுத்துட்டு வர்றோம், எங்களுக்கு ஆலயம் கிடையாது. ஆனாலும் இப்ப கூட நாங்க அப்படிதான் ஆண்டவர் கொடுத்தா சாப்பிடுறோம், இல்லைன்னா பட்டினியை கெடுக்கிறோம். எங்களுடைய கஷ்ட ஜீவியம் அப்படிதான் அந்த குப்பேட்டு பகுதியில இருந்த நாங்களை பரத்தை விட்டு நாங்க குப்பேட்டுக்கு போயிட்டோம். அப்படிதான் நாங்க ஜீவித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு நான் நினைக்கிறேன், இதோ உன் பருவத்துக்கு நேரம் உன் கண்களை ஏற எடுத்து கேளுங்கள், உனக்கு ஒத்தாசி வரும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் கண்களை ஏறெடுக்கிறேன், அவரு ஒத்தாசி எங்களுக்கு தருகிறார். நான் விசுவாசித்து இந்த கர்த்தருக்குள்ள நான் வந்து அநேக சாட்சி நான் பெற்றுக்கொண்ட சாட்சியை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களே நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, என் குடும்பத்துல இப்பவும் கஷ்டம்தான், கஷ்டத்துல மத்தியில தான் என் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் பையன் வந்து செகண்ட் இயர், என் பொண்ணு என் பையனும் சேஷசாலாவில் புத்தூர்ல படிக்கிறாங்க. கஷ்டத்துல தான் அவங்க படிச்சு கொண்டே வருகிறாங்க. சாப்பாடையில கட்டி படிக்கட்டும், ஏன்னா கிறிஸ்துவ நாங்கள் ஏற்றுக்கினதுனால என் பிள்ளைங்க நல்லா படிச்சு கீழ்படுதுங்க, சபிக்கு வருதுங்க. இப்ப ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறாரு. ஆசீர்வாதத்தில் நாங்கள் குறைப்பட்டவே குறைப்படலை. ஏன் நான் விக்கிரகத்தில் இருந்திருந்தா நாங்கள் குறைவே தான் வாழ்ந்திருப்போம். என் ஜீவனம் இருந்திருக்காது, என் பிள்ளைங்க ஜீவனம் இருந்திருக்காது, என் குடும்பமே இருந்திருக்காது. ஆண்டவரை எப்ப ஏற்றுக்கின்னு அதுலேருந்து எல்லாம் சொந்தமாக என்ன பண்ணுது, வந்து எங்களுடைய இடத்துல பேசுது. இப்பவும் பொறாமை கொள்கிறாங்க என்னை பார்த்து. ஆனால் என் தேவன் மாத்திரம் என்னை கைவிடாம நடித்து வந்துட்டே இருக்கிறாரு. இன்னமும் நடத்துவாரு நான் விசுவாசிக்கிறேன். என் பையன் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறான், என் பொண்ணு வந்து பைபிஎஸ் நர்சிங் படிக்கிறா, செகண்ட் இயர் படிக்கிறாங்க. சேஷசாலாவில் தான் படிக்கிறாங்க, பிரைவேட்ல தான் படிக்கிறாங்க. ஆனாலும் நான் கூலி வேலைக்கு போயும் இந்த கைப்பிரதி ஊழியத்தை செஞ்சுட்டோம். என் பிள்ளைங்களை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆண்டூர் மேல பாரத்தை போட்டு நான் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வரணும்னு தேவனுடைய இடத்துல நான் அனுதினமும் அழுகிறேன். இந்த சாட்சியை பார்க்குற எல்லாரும் எனக்காக கூட ஜெபிங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, வானத்தும் பூமியும் படித்த சர்வ வல்ல அதிகாரம் படித்த தேவனே, வானவன் சிம்மாசானம் பூமி உன் பாதப்பேடு ஆண்டவரே, தகப்பனே ஆவியானவரே, இதோ தகப்பனே தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற தானி விலையவன் தான் குடும்பத்தையும் கர்த்தாவே உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரே ஒரு வல்லமை படைத்த தேவனா கர்த்தர் நீர் மாத்திரம்தான் சாமி ஆண்டவரே. எங்களால ஒன்றும் இல்லை தகப்பன, அநேக காரியம் உன் கரத்துல உண்டப்பா, உன் வார்த்தையில ஆண்டவரே ஜீவன் உண்டப்பா. ஆவியானவரே என் தகப்பன் அவரை நடித்து வந்த தயவுக்கு கிருபைக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதி கனம் மகிமன் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன் தகப்பனே. ஆமே.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: யூகியோ சான் என்பவருக்கு வயது 79. இவர் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட குன்றின் மேல் அவர் ஏறிச் செல்வார். தன்னுடைய பைக் பைனாக்குலரை வைத்து அந்த குறிப்பிட்ட இடத்தை கவனித்து பார்ப்பார். கஷ்டப்பட்டு அந்த கரடுமுரடான மலையில் ஏறிச் செல்வார். அந்த மலையின் அழகை ரசிப்பதற்காக அல்ல, அங்கே அவர் செல்வதற்கான முக்கியமான காரணம் தற்கொலை செய்யும்படியாக வரும் நபர்களை கண்டுபிடித்து அவர்களை அந்த தவறான முடிவை விட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 25 நபர்கள் அந்த மலையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எனவே இந்த 79 வயது யூகியோ சாங் தற்கொலை செய்யும் எண்ணத்தோடு நின்று கொண்டிருப்பவர்களின் அருகில் போய் மெதுவாக அவர்களிடத்தில் பேசி பக்கத்தில் உள்ள சிற்றுண்டி சாலைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு கொடுத்து பின்னால் தங்கும் வசதி செய்து கொடுத்து அவர்கள் செய்ய இருந்த அந்த மிகப்பெரிய தவறான காரியத்தை செய்யாதபடி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி அனுப்பி வைப்பார். கடந்த 19 ஆண்டுகளாக அவர் 789 நபர்களினுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார். உண்மையில் யாருமே தற்கொலை செய்வதை விரும்புவதில்லை, ஆனால் அந்த தீமையான எண்ணத்தில் திடீரென்று அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அந்த கடைசி நிமிடத்தில் அவர்களிடத்தில் அன்பாய் பேசி அவர்களுடைய அந்த தவறான எண்ணத்திலிருந்து தூக்கிவிட வேண்டியது நம்முடைய கடமை. இதை குறித்து விழிப்புணர்வோடு நாம் வாழும் பொழுது, துக்கமுகமாய் இருப்பவர்களை விசாரிக்கும் பொழுது, கடினமான பாதை வழியாக கடந்து வருபவர்களுக்கு நாம் நேரம் கொடுக்கும் பொழுது நாமும் எத்தனையோ தற்கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ணப் போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கூறுகிறது. யாராவது தவறான தீர்மானம் செய்து தற்கொலை செய்து கொள்வார்களோ என்ற எண்ணம் வரும் என்றால் உடனடியாக அவர்களை சந்தித்து பேச வேண்டியது மிக மிக அவசியம். வேதனையில் இருப்பவர்களின் வேதனை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் நாம் செயல்படுவோமா?